0: ஊழியர் ஜோன்சாம் ஜோய்சன் அவர்கள் வழங்கும் தேவ செய்தியை இப்பொழுது கேட்போம்.
1: யோசுவாவின் புஸ்தகம் 15 அதிகாரம் 18-19 வசனங்களை வாசிக்க கேட்கலாம். யோசுவா 15:18-19 வசனங்கள்.
2: அவள் புறப்படுகையில் என் தகப்பனிடத்தில் ஒரு வயல்வெளியை கேட்க வேண்டும் என்று அவனிடத்தில் உத்தரவு பெற்றுக் கொண்டு கழுதையின் மேலிருந்து இறங்கினாள். காலை பார்த்து, உனக்கு என்ன வேண்டும் என்றான். அப்பொழுது அவள், எனக்கு ஒரு ஆசீர்வாதம் தர வேண்டும், எனக்கு வறட்சியான நிலத்தை தந்தி நீர் பாய்ச்சலான நிலத்தையும் எனக்கு தர வேண்டும் என்றாள். அப்பொழுது அவளுக்கு மேற்புறத்திலும் கீழ்ப்புறத்திலும் நீர் பாய்ச்சலான நிலங்களை கொடுத்தான்.
1: கர்த்தருடைய பரிசுத்த நாம மகிமைப்படுவதாக. அக்சாலை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது, காலேபுடைய மகள். காலேப் சொல்லுகிறார், கீரியாட் சேப்போரை சங்காரம் பண்ணி பிடிக்கிறவனுக்கு என் குமாரத்தியாகி அக்சாலை விவாகம் பண்ணி கொடுப்பேன் என்று 16 வசனத்திலே காலேப் சொல்லுகிறார். அதை ஒவ்வொன்றாய் அவனுக்கு கொடுக்கப்பட்டதை சுதந்திரிக்கும் போது இந்த பகுதியிலே ஆமேன் இந்த குடிகள் இருக்கிறார்கள். அப்பொழுது காலேப் சொல்லுகிறான், இதை சங்காரம் பண்ணி அவர்களை துரத்தி இந்த கீரியாட் சேப்பேரை பிடிக்கிறவர்களுக்கு என் மகள் அக்சாலை விவாகம் பண்ணி கொடுப்பேன் என்று. ஆமேன். காலேபுடைய சகோதரனுடைய மகன் ஒத்தினியல் என்ன செய்கிறான் என்றால், யுத்தம் பண்ணி அதை பிடிக்கிறான். அதை பிடித்த போது காலேப் தான் சொல்லியிருந்தபடி அக்சாலை ஒத்தினியலுக்கு விவாகம் பண்ணி கொடுக்கிறான். திருமணம் முடிந்து கணவனோடு புறப்பட்டு போகும்போது அக்சால் ஒத்தினியலை இடத்துல கேட்கிறான், எங்க அப்பா கிட்ட ஒன்று கேட்டுட்டு வரேன்னு சொல்லி உத்தரவு பெற்றுக்கொண்டு அவள் புறப்பட்டு தகப்பனிடத்தில் வருகிறாள். வரும்போது தகப்பன் அவளை பார்த்து கேட்கிறான், உனக்கு என்ன வேண்டும்? அப்பொழுது அவள் கேட்கிறாள், எனக்கு ஒரு ஆசீர்வாதம் தர வேண்டும், எனக்கு வறட்சியான நிலத்தை தந்தீர், நீர்ப்பாய்ச்சலான நிலத்தையும் எனக்கு தர வேண்டும் என்றாள். அப்பொழுது அவளுக்கு மேற்புறத்திலும் கீழ்ப்புறத்திலும் நீர்ப்பாய்ச்சலான நிலங்களை கொடுத்தான். ஒரு தகப்பன் பிள்ளைக்கு இடையே இருக்கிற சம்பாஷணை, ஆம் கேட்டு வாங்குகிற காரியம். இந்த நாளிலே பரிசுத்த ஆவியானவர் அக்சாலின் ஜபத்திலிருந்து தான் சில காரியங்களை நம்மோடு கூட பேச விரும்புகிறார். பொதுவாகவே அந்த காலத்தில் பார்த்தீர்கள் என்றால், தகப்பனுக்கு பிள்ளைகள் இருக்கும்போது ஆண் மக்கள் பெண் மக்கள் இன்னைக்கு மாதிரி கிடையாது. அந்த காலத்தில் மூத்த மகனுக்கு சிரேஷ்ட புத்திர பாகம் உண்டு, மற்ற ஆண் பிள்ளைகளுக்கு சொத்துல மற்ற பகுதிகளை சமமாய் பிரித்து கொடுப்பார்கள். அதாவது 3 பசங்க இருப்பாங்கன்னா தகப்பனுக்கு இருக்கிற சொத்தை 4 பங்கிட்டு 2 பகுதியை, அதாவது மற்ற 2 பேருக்கு கொடுக்கிற பகுதிகளுக்கு 2 மடங்கு மூத்த மகனுக்கு கொடுப்பாங்க. அதுதான் சிரேஷ்ட புத்திர பாகம், சிரேஷ்ட புத்திர பாகம். அதுதான் ஏசாவின் இடத்துலேருந்து யார் வாங்குறா? யாக்கோபு வாங்குறான். என்னதான் யாக்கோபு ஆசீர்வதிக்கப்படுவான்னாலும் அவனை விட ஏசா எப்பவுமே 2 மடங்கு மேல யாக்கோபு தந்திரம் உள்ளவன். அப்படியே இருந்து அந்த பிளஸ்ஸிங்க வாங்கிட்டான், சிரேஷ்ட புத்திர பாகத்தை வாங்கினான். பெண் பிள்ளைகளுக்கு என்ன செய்வார்கள் என்றால், விவாகம் பண்ணி கொடுக்கும் போது பரிசு பொருட்களை கொடுத்து விடுவார்கள். சொத்தெல்லாம் கொடுத்து விட மாட்டாங்க, பரிசு பொருட்களை கொடுத்து விடுவார்கள். ராகேல் லேயாளை அனுப்பும் போது அப்படிதான், யாக்கோபு சம்பாதித்த சம்பாத்தியத்தை கொடுத்து விடுகிறான் லாபான். அப்போ இவ்வளவுதான். அப்போ சொத்துல உரிமை பாராட்டுறது அந்த காலத்துல பெண்களுக்கு இல்லை, கொடுக்கிற பரிசு பொருட்களை வாங்கிட்டு போவாங்க. ஆனால் அப்படி இருந்தும் இவ போய் தகப்பன் கொடுத்ததை வாங்கிட்டு போகணும், அவ்வளவுதான். தகப்பன் என்ன கொடுக்கிறாருன்னா வறட்சியான நிலத்தை கொடுக்கிறார். அப்படி இருந்தும் இவ போய் அப்பா கிட்ட எனக்கு ஒரு நீர்ப்பாய்ச்சலான நிலம் வேண்டும் என்று கேட்கிற தைரியம் எங்கிருந்து வந்துச்சு? இதுதான் இன்னைக்கு நான் தியானிக்க போறோம். அவ போய் உத்தரவு வாங்கி, நான் எங்க அப்பா கிட்ட ஒன்று கேட்டு வாங்கிட்டு வரவா? ஆமே. எங்கிருந்து இந்த தைரியம் வந்துச்சு? எங்கிருந்து இந்த பலம் வந்துச்சு? ஆமே. அப்பா நமக்கு இருக்கிறார். 3 காரியங்களை முன்வைத்து நான் இதை சொல்ல விரும்புகிறேன். 3 காரியங்களை முன்வைத்து. 1, உரிமை. உரிமை என்ன? உரிமை அப்படின்னா, ஹி இஸ் மை ஃபாதர், அவர் என்னுடைய அப்பா, நான் அவருடைய பிள்ளை. நான் அவரை அப்பா என்று அழைப்பதற்கு முன்னமே அவர் என்னை பிள்ளை என்று அழைத்து விட்டார், நான் அவரை அப்பாவாக பார்ப்பதற்கு முன்னமே அவர் என்னை பிள்ளையாக பார்த்து விட்டார். அப்ப இந்த உறவுக்கு முக்கிய காரணரே அப்பா தான். அப்படிதான் நாங்க பிள்ளை பிறந்ததும் ஆமே அது அப்பா அம்மான கூப்பிடும் இல்ல, முதல்ல பிள்ளை என்று கையில் வாங்குறதே அப்பா. பிள்ளை சொல்லுமா எங்க அப்பா வெளியே ப்ளூ கலர் ஷர்ட் போட்டுட்டு இருக்கிறார் கையில கொண்டு கொடுங்கன்னு, இல்ல எங்க அப்பா ஆபீஸ் போயிருக்காங்க வெளியே கொண்டு போயிடாதீங்க வேற யாரும் நிக்கிறாங்க வெயிட் பண்ணுங்க சொல்லுமா, அதுக்கு தெரியாது. அப்ப அது பிள்ளைன்னு சொல்லிதான் தகப்பன் கையில வாங்குறார். அப்ப நான் அவரை அப்பான்னு கூப்பிடுறதுக்கு முன்னாடி அவர் பிள்ளை. அப்ப பிள்ளைக்கு பேரெல்லாம் ஃபர்ஸ்ட் டைம் மனசுல இருந்திருக்கும்னா பிள்ளைய கையில் எடுத்ததை பேரை சொல்லி நான் அவரை அப்பாவாக பார்த்து அறிவதற்கு முன்னமே அவர் என்னை வயிற்றில் இருக்கும் போதே என் பிள்ளை வளருது, என் பிள்ளை வளருது. சிலர் பாருங்க காது வச்சு கேட்பாங்க பிள்ளை என்ன சொல்லுது. பிள்ளை ஒரு இண்டிபெண்டன்ஸ் டேக்கு ஒரு பெரிய எஸ்ஐ படிச்சுட்டு இருக்குள்ள இருந்து அதுல என்ன பிள்ளையா பார்க்க ஆரம்பிச்சாச்சு, பிள்ளையா நினைக்க ஆரம்பிச்சாச்சு, பிள்ளைக்காக வெயிட்டிங். பிள்ளை ஜெனிப்பித்ததும் கையில் எடுத்து என் பிள்ளை, உடனே எல்லாருக்கும் இன்ஃபர்மேஷன் கொடுக்கிறது, எல்லாருக்கும் லட்டு கொடுக்கிறது, சந்தோஷம், மனம் திரும்புகிற ஒரு பாவி நிமிஷம் பரலோகத்திலே மிகப்பெரிய சந்தோஷம். இங்க நாம ஒரு பிள்ளை பிறக்கும் போது எப்படி கொண்டாடுறோமோ அதை விட அதிகமா பரலோக தேவன் கொண்டாடுறார். நான் ஜெனிப்பிக்கப்பட்ட அந்த நாளை அவர் கொண்டாடுறார். ஹல்லேலூயா. இந்த உரிமை ஆமே நியமம், அதாவது பிரமாணம் அவளை கேட்க வைக்கல. பிரமாணம் என்ன? பசங்களுக்கு சொத்து, பெண் பிள்ளைகளுக்கு பரிசு, பரிசு பொருட்களை கொடுத்து அனுப்பி விடுறது. அதுவும் அந்த காலத்துல எல்லாம் வரதட்சணை பசங்க தான் கொடுக்கணும். இந்த காலத்துல நம்ம ஊர் அதுவும் விசேஷம் நாகர்கோவில் மக்கள் பைபிளை மாத்தி படிச்சாங்களோ என்னவோ தெரியல. அன்னைக்கெல்லாம் இப்ப ரெபேக்காலை அழைத்து கொண்டு போகும்போது கொண்டு வந்தவன் பரிசு பொருட்களை கொடுத்து கூட்டிட்டு போறான். ஆமா, இன்னைக்கு எல்லாமே தலை. இருந்தாலும் தகப்பன் வந்து பரிசு பொருட்களை கொடுக்கிறார். அவர்கிட்ட அவருக்கு அவருக்கு என்ன தோணுது அதை கொடுக்கலாம், ஆனா மற்றவர்களுக்கு அப்படி கிடையாது. அது உரிமை. அந்த இளையகுமாரன் கேட்டு வாங்கணும் தெரியுமா, எனக்கு சொத்துல பாதியை கொடுங்க, அது வேற. அப்ப இந்த இடத்துல இவள் வந்து கேட்கறது பிரமாணத்தின் படி அல்ல, அப்பா பிள்ளை என்கிற அந்த உரிமையின் படி கேட்கிறாள். ஒரு தேவ பிள்ளை அறிந்திருக்க வேண்டும் பிள்ளைகளாக்கப்பட்டவர்கள். யோவான் 1:11 என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாகி அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ. 1:12 எத்தனை பேர்களும், அதான் யோவான் 1:12-11
2: அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாகி அவரை ஏற்றுக்கொண்டவர்கள்
1: எத்தனை பேர்களோ, அத்தனை பேர்களும்
2: தேவனுடைய பிள்ளைகள் ஆகும்படி,
1: தேவனுடைய பிள்ளைகள் ஆகும்படி
2: அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்து,
1: அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். இது அவர் தந்தது, நான் வாங்கல, நான் எடுக்கல, இது அவர் தந்தது. நான் மீண்டும் சொல்லுகிறேன், ஒரு குழந்தை பிறக்கும் போது அந்த குழந்தை தன் தகப்பனை அப்பா என்று அழைப்பதற்கு முன்னமே அவர் அழைத்தார். அப்பாவை பார்க்கிறதுக்கு முன்னமே அவர் பார்த்துட்டார். அந்த குழந்தை கண்ணு அப்படி மூடி இருக்கும், வெளியே வந்ததும் குழந்தை கண்ணெல்லாம் திறந்து திடீர்னு வெளிச்சம் வந்ததும் அந்த குழந்தை மேக்சிமம் என்ன செய்யும், கண்ணை மூடி இருக்கும், அப்படியே பார்க்கும். ஹல்லேலூயா. நான் கண் திறப்பதற்கு முன்னமே அவர் என்னை பார்த்தார். நான் கண் மூடின பின்பு அவரை பார்ப்பேன். ஹல்லேலூயா. ஆமென். அதான் நான் விழிக்கும் போது உமது சாயலால் சில குறிப்பிட்ட கிராமத்தில் ஒரு பிள்ளை பிறந்தோன்னு எல்லாரும் அழுவாங்களாம். வந்து வந்து இங்க வந்து இந்த கஷ்டம், இந்த பாவம், இந்த பொல்லாப்பு, இந்த அக்கிரமம், இந்த அநியாயம், இந்த மனிதாபிமானமற்ற இடத்துல வந்து பிறந்துட்டியன்னு சொல்லி ஒரு குறிப்பிட்ட ஊர்ல, ஒரு குறிப்பிட்ட நாட்டிலேயோ கிராமத்திலேயோ தெரியல எங்கேயோ படிச்ச ஞாபகம் இருக்கு, அழுவாங்களாம் ஜனமே சேர்ந்திருந்து. பொதுவாகவே அதான் நேற்று சொன்ன வார்த்தை, ஒரே ஒரு அழுகை சத்தம் கேட்டு தான் ஒரு குடும்பமே மகிழும். அது குழந்தை பிறக்கும் போது அந்த குழந்தைக்கு தெரியாது இதுதான் என் தாய், இதுதான் என் தகப்பன் என்று. நாளாக நாளாக அந்த தாயால் ஊட்டப்படும் போதும், தகப்பனால் சுமக்கப்படும் போதும் அதை நான் பாடுவேன். அந்தியம் வரு ஆச்சூடும், அந்த சூடு, அந்த சூடு அதுல தெரியும் இதுதான் என் அம்மா, இதுதான் என் அப்பா. ஒரு தேவ பிள்ளைக்கு தெரியணும், தெரிஞ்சிருக்கணும். ஆமென். பிரமாணத்தின்படியோ மற்ற நியமத்தின்படியோ ஒருவேளை சில காரியங்கள் பெற்றுக் கொள்வதற்கு நான் தகுதி இல்லாதவனாய் தகுதி இல்லாதவளாய் இருக்கலாம். ஆனா நான் அவரிடத்துல கேட்பது அப்படி செய்யுங்க இப்படி செய்யுங்க இல்ல, எனக்கு அவர் அப்பாவானதுனால நான் அவரிடத்தில் கேட்பேன். தகப்பன் பிள்ளைகளுக்கு இறங்குகிறது போல வேற யாருக்கும் இறங்க முடியாது. நமக்கு இரக்கம் பாராட்ட நிறைய பேர் இருக்கலாம், ஆனா ஒரு தகப்பன், சில எல்லா தகப்பனையும் சொல்லல, சில தகப்பன் வந்து கண்டுக்கவே மாட்டாங்க, அவங்கள விடுங்க. ஆனா காமனாவே தகப்பனுடைய இரக்கம் என்று இருக்கிறது. அதனாலதான் பைபிள் இருக்குது, தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு இறங்குகிறது போல. சில தகப்பன் எல்லாம் குழந்தை பிறந்ததுமே விட்டுட்டு ஓடினவங்க இருக்கிறாங்க, துன்பப்படுத்துறவங்க இருக்கிறாங்க. எனக்கு தெரிந்த ஒரு சகோதரர் சொன்னார், என் கூட படித்த ஒரு பையன் சொன்னான், அவர் பெண் பிள்ளையை எதிர்பார்த்துட்டு இருந்தாராம். அப்போ வந்து ஆம்பளை பையன் பிறந்துட்டான், அதுதான் என் கூட படித்த பையன். பிறந்த உடனே அப்படி வாங்க போறாரு, என்ன ஆம்பளை பையன், அவனை நீங்களே வச்சிருங்க அப்படி சொல்ற, அப்படி பார்த்துட்டு என்ன ஆம்பளை பையனா, அவனை நீங்களே வச்சிருக்க சொல்ல, அப்படி திரும்பி நடந்துட்டாராம். அவன் சொல்றான், இப்படி இருந்தவர் என்ன என்ன பாடுபடுத்திருப்பார். இப்படியும் சிலர் இருக்கிறாங்க. பொதுவாகவே தகப்பன் என்பது பிள்ளைகளுக்கு எவ்வளவு முரடமா இருப்பாங்க, ஆனா பிள்ளைன்னு வரும்போது உடஞ்சி ஒரு ஓரத்துல இருந்து அழுதுட்டு இருப்பாங்க. இப்படி யாருக்குமே இறங்க முடியாது. ஆமே, பிள்ளைக்கு இறங்குறது போல. எனக்கு தெரிஞ்ச ஒரு தகப்பன் பிள்ளைய ஸ்கூல்ல அவனை பத்தி கம்ப்ளைண்ட் வந்ததும் போய் ஸ்கூல்ல எல்லாரும் டப்புன்னு அடிச்சிட்டாரு. அடிச்சுட்டு நைட்டு உக்காந்துருந்து அவனை தடவிட்டு இருக்காரு. இவ கேட்க போறது தன்னுடைய நீதி நியாயத்தை வச்சில்ல, அவருடைய இரக்கத்தை அறிந்திருக்கிறாள். அதான் அந்த உரிமையை பயன்படுத்தணும். உரிமையை பிள்ளைங்க எல்லாருக்கும் பயன்படுத்த முடியுமான்னு கேட்டால் அங்கே தான் பிரச்சனை. இளையகுமாரன் பிரிந்து போனாலும் அப்பாவுக்கு அவன் யார் தான், பிள்ளை தான். ஆனால் அவனால் பிள்ளையாக வர முடிந்ததா, வேலைக்காரனாக வர முடிந்ததா? அவன் மனசில் என்ன இருந்துச்சு, என் வீட்டில் இருக்கிற என் மூத்த அண்ணன் இவ்வளோ அனுபவிக்க நான் விடக்கூடாது, அப்படியே வந்தான் இல்லை வேலைக்காரனுக்கு. அப்போ இங்கே ஒரு காரியம் தெளிவாக தெரிகிறது, உரிமை இருந்தும் அந்த உரிமையின்படி நம்ம கேட்கணும்னா உறவு இருக்கணும். தகப்பனோடு எந்த உறவும் இல்லாதவனுக்கு உரிமை பாராட்டுகிற அந்த ஒரு எண்ணமே வராது. அவனுக்கு ஏதாவது கிடைச்சா போதும். இந்த அக்சால் தகப்பனோடு அந்த உறவில் இருந்ததுனால தான் என் அப்பா கிட்ட அவன் கேட்டுட்டு வர. எந்த உறவுமே இல்லை, பிள்ளைகள் ஆக்கப்பட்ட ரட்சிக்கப்பட்டதோடு சரி, ஆண்டவருக்கும் எனக்கும் எந்த தொடர்பும் இல்லைன்னா நாம எல்லாருமே அந்த இளைய குமாரனை மாதிரி தான் கேட்டுட்டு இருப்போம். இந்த அக்ஷால மாதிரி கேட்கணும்னா எனக்கு நீங்க ஒரு வறட்சி கொடுத்து எனக்கு ஒரு நீர்ப்பாய்ச்சல், அந்த உரிமையோடு கேட்டு வாங்குது. ஆண்டவர் சீஷர்களிடத்திலே சொல்லுகிறார், என் நாமத்தினாலே நீங்கள் எல்லார்ட்டையும் சொல்லல, உறவுல இருக்கிறாங்க தெரியுமா? எத்தனை ஜனங்க கூடி இருந்தாங்க இயேசுவை சுற்றி, எல்லாரையும் பார்த்து சொன்னாரா, நீங்க நாமத்தினால கேட்டன தருவேன் இல்ல. எல்லாரையும் பார்த்து என்ன சொன்னா, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவங்களே என்கிட்ட வாங்க, என்கிட்ட வாங்க, என்கிட்ட வாங்க. அவர்கிட்ட வந்தாங்க, வந்தவர்களில் அநேகர் அவரை விட்டு போனாங்க, போன பிற்பாடும் சிலர் கூட இருந்தாங்க. அந்த கூட இருக்கிறவங்களை பார்த்து சொல்லுகிறார், என் நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும் அதை நான் கொடுப்பேன். அப்ப அந்த உறவுல இருக்கிறவர்களுக்கு கொடுக்கப்பட்ட உறவுகள், உறவில இருக்கிறவர்களை உரிமையை சரியாய் பயன்படுத்த முடியும். இல்லைன்னா சில காரியங்கள் நம்மை குத்திட்டே இருக்கும். நீ இப்படி பண்ணிட்டு எப்படிடா கேட்க போற, விடாது. நம்ம மனசாட்சி நம்மை உறுத்திட்டே இருக்கும். அதனாலதான் இளையகுமாரன் தயங்கி தயங்கி வரான், ஏ அவர் அப்பா தானே, அவர் அப்பா தானே, அன்னைக்கு கேட்டவன் கொடுத்தார்ல, இன்னைக்கு போனதை வெட்டி போட்டுருவாரா? இல்ல, அவர் இரக்கமுள்ள தகப்பன், பிள்ளை வரமாட்டானான்னு ஏங்கி பார்க்கிற தகப்பன். இப்படி தெரிந்தும் அவன் ஏன் தயங்கி வாரான் தெரியுமா? அந்த உரிமை இருந்த அவனால அத பாராட்ட முடியல, என உறவு இல்ல. அதனால தானங்க நம்ம அநேகருடைய உதவியை நாடுகிறோம் ஜபத்துக்கு. ஜபத்துக்கு ஏங்க நமக்கு டவுட் வந்துட்டு என் ஜபம் கேட்கப்படாதுன்னு, நம்ம ஜபம் கேட்கப்படாதுன்னு எங்கெங்க டவுட் வந்துட்டு, நான் ஜோமணி எல்லாம் ஆண்டவர் கேட்க மாட்டாருன்னு டவுட் வர போய் தானே நிறைய இடத்துக்கு போன் போட்டு ஜோம் பண்ணுங்க ஜோம் பண்ணுங்கன்னு சொல்றோம், நிறைய இடத்துக்கு லெட்டர் போட்டுட்டு இருக்கிறோம். ஏன் நமக்கு நம்முடைய பிள்ளைதானங்க, அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாகி அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ, அத்தனை பேர்களில் கொஞ்சம் பேரை பாஸ்டர் ஆக்கினார், கொஞ்சம் பேரை விசுவாசம் ஆக்கினார், அப்படி இல்லை. முதல்ல பிள்ளைங்க, நான் எப்படி அவருக்கு பிள்ளையோ நீங்களும் அவருக்கு பிள்ளைங்க. ரட்சிக்கப்பட்டவர்களுக்கு சொல்லுகிறேன், இன்று நம் முன்னாடி வாழ்ந்து கொண்டிருக்கிற பரிசுத்தவான்கள், கர்த்தரால் வல்லமையை பயன்படுத்தப்படுகிறவர்கள் எப்படி அவருக்கு பிள்ளைகளோ அப்படியே இன்று ரட்சிக்கப்பட்டவனும் பிள்ளைதான். ஆனா எங்க டவுட் ஆயிட்டா, நான் ஜெபம் பண்ணா எப்படி, ஏன் நான் உறவு இல்ல. உறவுல இருக்கிறவங்களுக்கு தெரியுங்க என்ன கிடைக்கும் என்ன கிடைக்காதுன்னு, இவங்க கிட்ட என்ன கேட்க முடியும் என்ன கேட்க முடியாதுன்னு. இவளுக்கு தகப்பனோட அந்த உறவு இருந்ததுனால, அப்பா பிள்ளைங்கிற உறவு ஸ்ட்ராங்கா இருந்ததுனால அவளுக்கு நம்பிக்கை என்ன தெரியுமா, நான் என் அப்பா கிட்ட கேட்டா அப்பா கிட்ட அப்பா தருவார். அந்த உரிமைய பயன்படுத்துறான், நல்லா புரிஞ்சுக்கோங்க. தகப்பன் இடத்துல இருந்து இனி கணவன் வீட்டில் வாழ போகிறார், போறதுக்கு முன்னாடி அப்பா கிட்ட அந்த உரிமையை பயன்படுத்துறான். அப்பா இங்க இருந்து உங்ககிட்ட இருந்தாக்க நான் போறேன், உம்மிடத்துல இருந்து நான் போறேன். நான் அங்க போய் இறங்கினதும் நீ வறட்சியோட வந்திருக்குன்னு சொல்லக்கூடாதுப்பா, எனக்கு நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை தாங்க, நீர்ப்பாய்ச்சலான இடத்தை. உரிமையை கேட்கிறான், உரிமை. ஒரு தேவ பிள்ளை உரிமை இருந்தும் ஏன் உரிமை பாராட்ட முடியல தெரியுமா, எந்த காண்டாக்டுமே இல்லை தகப்பனோடு, எந்த காண்டாக்டுமே. டெய்லி டெய்லி ஆமென். அப்பா கூட பேசி பழகிற அனுபவம் இல்லைன்னா எந்த ஒரு காரியத்துக்கும் அப்பா கிட்ட கேட்கணுங்கிற மனசு வராது. அப்பா கூட பேசி பழகிற அனுபவம் இல்லைன்னா நமக்கு மூன்றாவது நபர் தேவைப்படுவார். ஒரு அப்பா பிள்ளைக்கிடையில மூன்றாவது நபர் பேசுவது என்பது வேற வழி இல்லாத நிலை. அப்படிப்பட்ட அனுபவம் எதுவாக இருந்தாலும் அது உண்மையிலே கசப்பான அனுபவமே. ஒரு அப்பா பிள்ளைக்கு இடையில பேசி முடிக்கிற காரியத்துல மூன்றாவது நபர் வருவது கசப்பான அனுபவமே. அப்பா கிட்ட சொல்ல வேண்டிய காரியத்தை அந்த மூன்றாவது நபர்கிட்ட சொல்லி சொல்ல வைக்கிறது, பிள்ளை கிட்ட சொல்ல வேண்டிய காரியத்தை அந்த மூன்றாவது நபர்கிட்ட சொல்லி சொல்ல வைக்கிறது, இது மிகவும் கசப்பான அனுபவம். ஏன் இது வருது தெரியுமா, சரியான ரிலேஷன்ஷிப் இல்லை, சரியான ரிலேஷன்ஷிப் இல்லை. அதனால ஒரு தேர்ட் பர்சன் அவசியமா இருக்கிறது. இது எந்த தகப்பனுக்குமே கசப்பான அனுபவம். அதனாலதான் இஸ்ரவேலர்கள் தங்களுக்கு ராஜா வேண்டும் என்று கேட்டதும் சாமுவேல்கிட்ட சாமுவேல் நினைச்சாரு, நான் நியாயாதிபதியா இருக்கிறது இவங்களுக்கு பிடிக்கல போல. அதனால ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்கும் போது ஆண்டவர் சொன்னார், சாமுவேலே அவங்க ஒன்ன தள்ளல, சாமுவேலே அவங்க என்னதான் தள்ளிட்டாங்க, அவங்க ஒன்ன தள்ளல, நீ ஒன்ன தள்ளுறாங்க நினைச்சிட்டு இருக்கிறியா, அவங்க என்ன தள்ளிட்டாங்க. உறவுல உறுதியா இருந்தா அந்த உரிமைய உரிமையில நாம கேட்போம், அப்பா எனக்கு ஒரு ஆசீர்வாதம் கொடுங்கப்பா. யோசுவா உறவுல உரிமையா உறவுல உறுதியா இருந்ததுனால கேட்கிறான், ஆண்டவர் இந்த சூரியனை நிக்கிறீங்கப்பா. ஆபிரகாம் ஆண்டவர்கிட்ட என்ன தெரியுமா சொன்னான், ஆண்டவரே அடியேன் கேட்க துணிந்தேன். உறவுல உறுதியா இருக்கிறவன் துணிந்து கேட்பான், ஆண்டவர்கிட்ட துணிந்து கேட்பான், ஐயோ அடிச்சிருவாரோ ஐயோ இல்ல துணிந்து கேட்பான், ஆண்டவர்கிட்ட கேட்பான். அவன் கேட்கறது சரியோ தப்போ அது ரெண்டாவது, ஆனா கேட்கிற துணிச்சல் எங்க இருந்துங்க வரும், உரிமையில தாங்க வரும். கேட்கிற துணிச்சல வர மாட்டேங்குது இல்ல, இன்னைக்கு நமக்கு கேட்கணும் போறோம், அப்படி கொஞ்சம் கொஞ்சமா கேட்கறோம். அப்படியே கேட்டுட்டு ஆபிரகாம் சொல்றான், நான் தூளும் சாம்பலுமானவன் ஆனாலும் உம்மிடத்துல கேட்க துணிந்தேன் அப்படிங்கிறான். எங்க இருந்து வந்துச்சு, அவன் கர்த்தருக்கு முன்வாய் நின்று கொண்டிருக்கிறான். கர்த்தர் சொல்லுகிறார், ஆமென், நம் விசுவாசிகளுக்கு தகப்பனாய் மாற்றினார். ஆனா ஆண்டவர் ஆபிரகாம் சொல்ற இடத்துல எல்லாம் விசுவாசிகளின் தகப்பனாகி ஆபிரகாம் சொல்ல மாட்டார், என் சிநேகிதனாகிய ஆபிரகாம், என் ஃப்ரெண்ட், அவன் என் ஃப்ரெண்டுப்பா, அதனால எனக்கு ஒன்னும் பிளஸ் பண்ணாம இருக்க முடியாது. அதனால நான் கேட்க துணிந்தேன். இது பெருமையின் வெளிப்பாடு அல்ல, இது உரிமையின் வெளிப்பாடு. இந்த உரிமையை தான் நமக்கு தந்திருக்கிறார், ஆனா நம்மள கேட்க முடியல. ஏன்? உறவு ரொம்ப வீக்கா இருக்குது. வாரத்துக்கு ஒருக்கா, மாசத்துக்கு ஒருக்கா, வருஷத்துக்கு ஒருக்கா விசிட் பண்ற மாதிரி தேவ சமூகத்துல வந்துட்டு கொஞ்ச நேரம் உக்காந்து ஏதோ கொஞ்சம் கூட்டத்தோடு கூட்டமா ஜோ பண்ணிட்டு இல்ல. டெய்லி பைபிள் சொல்லுது, நித்தம் அவருடைய சமூகத்தை நாடுங்கள். ஆமே, அவர்களுடைய வாசல்களில தான் மகிமையின் ராஜா என்ன செய்வாராம், உட்பிரவேசிப்பார். உரிமை இல்லப்பா, எனக்கு கஷ்டமா இருக்குப்பா, எனக்கு இது செய்யுங்கப்பா. ஆமே, இந்த உரிமை, இது பெருமையின் வெளிப்பாடு இல்ல. நான் சொன்ன அவர் செய்வாருங்கிறது பெருமையில நிறைய பேர் பேசுவாங்க, அது வெறும் வார்த்தை தான். ஆனா ஒரு தேவ பிள்ளைக்கு தெரியணும், நான் அவரை அப்பாவாக்கவில்லை, அவர் என்னை பிள்ளையாக்கி இருக்கிறார். இனி நான் அவரை அப்பான்னு கூப்பிடணும். அந்த உரிமை இருக்கிறது. இனி எந்த அளவுக்கு உறவு இருக்கிறதோ அந்த அளவுக்கு. ஹல்லேலூயா. உரிமை. இரண்டாவது காரியம், நேரம் போகிறத நான் சொல்லி முடிக்கிறேன். நம்பிக்கை. தகப்பன் மேல இருக்கிற நம்பிக்கை. அந்த நம்பிக்கை என்ன தெரியுமா? கேட்டா தருவார். இதான் நம்பிக்கை. என்ன நம்பிக்கை? கேட்டால். யோவான் 16:24 ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்? யோவான் 16:24,
2: இதுவரைக்கும்
1: நீங்கள் நாமத்தினாலே
2: ஒன்றும் கேட்கவில்லை.
1: நல்ல கவனமா கேளுங்க, இந்த வார்த்தையை நல்ல புரிஞ்சுக்கோங்க. அடுத்த வார்த்தை,
2: கேளுங்கள் அப்பொழுது உங்கள் சந்தோஷம் நிறைவாய் இருக்கும்படி.
1: உங்கள் சந்தோஷம் நிறைவாய் இருக்கும்படி சில இடத்துல ஆண்டவர் கேட்க விட மாட்டார். நல்ல கேட்க விட மாட்டார், சித்தத்துக்கு ஒப்பு கொடுக்க வைப்பார். சில இடத்துல ஆண்டவர் நம்மளை கேட்க வைக்கிறார், கேட்க வைக்கிறார். ஒரு இடத்துல அடையாளம் கேட்கும் போது ஆண்டவர் கோபம் வருது. நான் ஆகாஷ் ராஜாவின் இடத்துல சொல்லும் போது நீ ஒரு அடையாளத்தை கேளுங்கிறார். நான் அடையாளத்தை கேட்க மாட்டேன் சொன்னதும் ஆண்டவருக்கு என்ன வருது? கோபம் வருது. சில இடத்துல கேட்கவே விட மாட்டார், ஒப்பு கொடுக்க வைப்பார். சில இடத்துல ஆண்டவர் கேட்க தான் வைப்பார். நீ நிறைவா இருக்கும்படி பெற்றுக்கொள்ள நீ கேளு. சரி, அப்பா தந்துட்டாங்கன்னு சொல்லிட்டு இவன் வாங்கல, வாங்காம இல்ல, வாங்கிட்டான். வாங்கினதுக்கு அப்புறம் இவளுக்கு ஓகே, கேட்போம் அப்பா கிட்ட. இவளுக்கு அப்பா மேல இருக்கிற நம்பிக்கை என்ன அப்படின்னா, கேட்டா கிடைக்கும். தகப்பனுக்கு பிள்ளை கேட்கணுங்கிற விருப்பம் இருக்கும். கேட்கட்டும், கேட்கட்டும், அது வளர்ச்சியின் அடையாளம். நாம் சரியானதை கேட்போம் என்றால் அவர் உள்ள அவ்வளவு சந்தோஷப்படும். சாலமோன் சின்ன பிள்ளைன்னு சாலமோன் சொல்லிதான் ஆண்டவருக்கு தெரியுமா? இல்ல, நீ விரும்புகிறத என்கிட்ட கேளுங்கிறார். அவர் பார்க்கிறார் இவன் என்ன கேட்க போறான். அப்பொழுது அவன் ஞானத்தை கொடுங்க கேட்டதும் ஆண்டவருக்கு சந்தோஷம் ஆயிட்டான். அது அவருக்கு ஏற்றதா இருந்துச்சான். அது ஏற்றதா இருந்ததுனால ஞானத்தோடு கூட ஐஸ்வர்யத்தையும் கொடுக்கிறார். இங்க இவள் ஒரு நீர்ப்பாய்ச்சலான நிலையத்தை தான் கேட்டாள். இவள் கேட்டது ஏற்றதா இருந்ததுனால மேற்புறத்திலும் கீழ்ப்புறத்திலும் நீர்ப்பாய்ச்சலான நிலங்களை ஒன்றுக்கு மேல கொடுக்கிறார். ஆமே, அவருக்கு தெரியாதாங்க எனக்கு என்னது தேவை என்று. ஆனா கேட்கணும், நீங்க கேளுங்கள். ஆண்டவர் ஃபீல் பண்றார், நீங்க ஒண்ணுமே கேட்கல, நீங்க நாலு பேரை கேட்க வைக்கிறீங்க. எனக்காக நீங்க சோகம் பண்ணுங்க, எனக்காக நீங்க சோகம் பண்ணுங்க. ஹே, அவன் எப்படி, அவர் எப்படி எனக்கு பிள்ளையோ, நீயும் எனக்கு பிள்ளைதாம்பா. நல்லா புரிஞ்சுக்கோங்க, தேவ பிள்ளைகள் ஒரு நாளும்

0: வரமுடியாது, அப்போஸ்தலர்களுக்கு வரமுடியாது, எந்த பாஸ்டர்ஸுக்கு வரமுடியாது. ஆனால் அந்த இடத்துல யாரையும் வச்சு பார்க்க கூடாது. அந்த இடத்துல அந்த இடத்துக்கு சொந்தக்காரர் இயேசு. அதனால பைபிள் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது, மத்தியஸ்தர் ஒருவரே. எனக்கு அநேகருடைய பிரச்சனை என்ன, அந்த இடத்துல ஊழியர்களை தூக்கி வைக்கிறது. அது ஊழியர்களுக்கே நாம் ஆபத்தை உண்டாக்குற காரியம். தயவு செய்து அப்படி செய்யாதீங்க. தேவனை ஆராதிக்கிற தேவ பிள்ளைங்க இயேசுவின் ஸ்தானத்துல வேற யாரையும் பார்க்க கூடாது. ஆமே. எங்களுக்காக வேண்டி அவங்க அப்படி சொல்றாங்க, நாம இப்படி சொல்றோம். இல்ல, நீதிமான்களுடைய ஊக்கமான ஜெபம் மிகுந்த பலன் உள்ளது. ஆனா அதே வேளையில நான் ஜெபிக்காம, நான் என் அப்பா கிட்ட பேசாம ஒரு தேர்ட் பர்சன் மூலமா என் காரியத்தை சொல்லி கொண்டிருப்பேன். எந்த பெற்றோருக்கு, எந்த தகப்பனுக்கு பிடிக்கும் அது? ஒரு கானானிய ஸ்திரீ தன் மகளுக்காக இயேசு முன்னாக வரா, சத்தம் போட்டுட்டு வரும்போது ஆண்டவர் ஒரு வார்த்தையை சொல்லாம போயிட்டு இருக்கிறார். இப்போ சீஷர்கள் எல்லாம் சேர்ந்து சொல்றாங்க, ஆண்டவர் ஏதாவது சொல்லுங்க. ஆண்டவர் சொல்றாங்க, நான் இஸ்ரவேல் வீட்டார் இடத்தில் வந்தேனே அன்றி வேற வரல சொல்லிட்டு போயிட்டே இருக்கிறார். இப்ப அவ வந்து கேட்கிறான். இதுக்குதான் ஆண்டவர் வெயிட் பண்றார். ஆண்டவர், உன் விசுவாசம் பெரியதுமா, நான் வச்சுக்கா. பேதுரு யோவானுக்கெல்லாம் எப்படி இருக்கும், நம்ம கேட்டதுக்கு அப்புறமும் இவர் கொடுக்கலையே. ஆமே. ஹல்லேலூயா. தூதனை கூட வணங்க பரலோகம் அனுமதிக்கல. மார்பில் சாய்ந்திருந்த யோவானே தூதனை வணங்க போறான். தூதன், ஏய், உனக்கு இப்பதான் ஒரு பெரிய வெளிப்படுத்தின விசேஷத்தையே, சாத்தான் விழுந்தது அடி வாங்கினதெல்லாம் சொல்லிட்டு இருக்கு, நீ என்ன விலை வைக்கிறதுக்குன்னு. இல்ல, அது நம்ம பழக்கல, எல்லாம் கேட்டு தெரிஞ்சுட்டு அப்படியே கால அதுவரை எல்லாம் கேட்டுட்டு அப்படியா. ஆமே ஆமே. கடைசி உங்க கால காட்டுங்க. தூதனுக்கு தெரியும், தயவு செய்து கால, நானும் உன்ன மாதிரி ஒருத்தன் தான், நாம அவரை வணங்குவோம். நம்பிக்கை அப்பா கிட்ட, எனக்கு தெரியும் நான் கேட்டா அவர் தருவார். அக்ஸாலே, இப்பொழுது உனக்கு இருப்பது இதுதான் லைஃப்னு பார்க்காத. அப்பா கிட்ட இருக்குது இல்ல, அதுதான் லைஃப். இப்ப எனக்கு இருக்கிற வறட்சி அல்ல, என் அப்பா கிட்ட எனக்காக இருக்கிறது அந்த நீர்ப்பாய்ச்சலான நிலைகள் தான் என் லைஃப். நம்ம லைஃப், என் காலங்கள் நம்முடைய கரத்தில் இருக்கிறது. என் கையில் என்ன இருக்கிறது, வறட்சியான நிலம். அவர் கையில் என்ன இருக்கிறது, நீர்ப்பாய்ச்சலான நிலம். அக்ஸாலே, நீ கேட்க காரணம் என்ன, நான் எனக்கு தெரியும் என் லைஃப் என்பது என் கையில் அல்ல, என் லைஃப் அவர் கையில் இருக்கிறது. என் கையில் என்ன இருக்கிறது, வறட்சியான நிலம். அப்பா கையில் என்ன இருக்கிறது, நீர்ப்பாய்ச்சலான நிலங்கள் இருக்கிறது. என் எதிர்காலம் எது, என் கையிலா, இல்ல அவர் கையில் இருக்கிறது. என் கையில் இருப்பதுதான் என் லைஃப் பார்ப்பேன்னா நான் போய் அவர்கிட்ட கேட்க மாட்டேன். நான் இதே வச்சுட்டு சரி வாழ்ந்துட்டோம் இருந்துட்டு, இல்ல என் லைஃப் அவர் கையில் இருக்கிறது நம்பிக்கை இருக்குமாண்ணா, நான் போய் கேட்பேன். அவள் கேட்க இன்னொரு காரணம் என்ன தெரியுமா, தகப்பன் கேட்க வைக்கிறார். நீங்க அந்த வசனத்தை நல்லா படிச்சீங்கன்னா தெரியும், அவர் அவள் இறங்கின உடனே காலை பார்த்து
1: உனக்கு என்ன வேண்டும் என்றார்.
0: அதன் அர்த்தம் என்ன, காலை மகளை கேட்க வைக்கிறார். நீங்க தேவ சமத்தில் வந்து அமரும் போது அவருடைய பார்வை உங்க மேல படும் வரை காத்துருங்க. படும் போது நம்மளை அறியாம நாம ஜெபம் பண்ண ஆரம்பிச்சிடும். நான் ஏன் அப்பா கிட்ட கேட்டேன் தெரியுமா, அவர் என்ன கேட்க வச்சார். ஜெபிக்க வைக்கும் எங்கள் ஜெபவி. அவ இறங்கி வந்து அப்பா அப்பா அப்பா அப்பா அப்படி இல்லை. அவ இறங்கினதும் காலே அவளை பார்த்து உனக்கு என்ன வேணும். அதன் அர்த்தம் என்ன, மகளை கேட்க வைக்கிறார். என் அப்பா என்ன கேட்க வைக்கிறார், என் அப்பா என்ன ஜெபிக்க வைக்கிறார். இதுதாங்க பிரசனம். இந்த பிரசனத்துல கூடவே இருக்கும்போது சீஷர்களை கேட்க வைக்கிறார். பாத்தீங்களா, நீங்க இதுவரைக்கும் என் நாமத்தினால, ஏ பேதுரு கேளு, யோவான் கேளு, யாக்கோபு கேளு, கேட்க வைக்கிறார். ஆமென். ஆண்டவருடைய சமூகத்தில் இருக்கும்போது அவரே கேட்க வைப்பார், சரியானதை கேட்க வைப்பார். நமக்கு தெரியாது என்ன கேட்கணும், சரியானதை கேட்க வைப்பார். அவர் சரியானதை கேட்டா அப்ப நீங்க என் கையில ஒன்னு கொடுத்திருக்கிறீங்க,

0: என் கையில் இருப்பதில்லை என்னுடைய எதிர்காலம், உங்க கையில் இருக்கிறது எதிர்காலம். எனவே எனக்கு அதுதான் ஆண்டவரே. தகப்பனுக்கு அது பிடிக்குதுங்க. ஒரு பிள்ளை, ஒரு அவருடைய பிள்ளைங்க அறிந்திருக்கணும், இன்னைக்கு என் கையில் இருக்கிற வறட்சியான நிலம் அல்ல என்னுடைய நாளை, என்னுடைய நாளை என் அப்பா கையில் இருக்கிற நீர் பாய்ச்சலான தோட்டம். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். நம்ம இதை பார்த்துட்டு போய் போய் ஆண்டவர் உங்களை நம்பினதுக்கு, நம்ம கைய பார்த்தா வறட்சி தான். சில கையை பார்த்து சொல்லுவாங்க, கையில என்ன பெரிய ஓட்டை, எங்க இருந்து அந்த ஓட்டையை கண்டுபிடிக்கிறாங்கன்னு. இனி கொத்தனார் போட்டு அடைக்கவே முடியும். அதனாலதான் உங்க கையில பைசாவே தங்க மாட்டது. இங்க ரூமா போட்டிருக்கோம் வந்து தங்குறதுக்கு. என் கையில இருக்கிறது இல்ல. அக்சால் சொல்லிருப்பா ஒத்தினியல்ட்ட, நீங்க என் கைய பார்க்காதீங்க, என் அப்பா கைய பாருங்க, நம்ம வாழ்வோம். ஹல்லேலூயா. குடும்பத்தில் ஆமே, கடந்த நாளில் ஒரு குடும்பம் வந்து வேதனையோடு, பையன் ஏதோ கேட்டானா அதை வாங்கி கொடுக்கறது காசு இல்லை. உடனே நீங்கள் ஏன் சம்பாதித்து வைக்கல, நீங்கள் சம்பாதிச்சு வச்சுருந்தா எந்த பிரச்சனை வந்துருக்குமா, எவ்வளோ வேதனையாக இருக்குமா. இப்படிப்பட்ட கேள்விகள் வரும்போது ஒரு தேவ பிள்ளை சொல்லணும், என் கையில் இருக்கிறத பார்க்காதப்பா, அவர் கையில் இருக்கிறது. சங்கீத 104 என்ன சொல்லப்பட்டிருக்கு தெரியுமா, அவர் கொடுக்க அவைகள் வாங்கிக்கொள்ளும், நீர் உமது கையை திறக்க அவைகள் நன்மையால் திருப்தியாகும். அவர் கையில தான் இருக்கு. அக்சாளுடைய நம்பிக்கை அதுதான். இன்னைக்கு எனக்கு இருக்கிற வறட்சி அல்ல என்னுடைய நாளை, என்னுடைய நாளை என்பது இன்று என்னிடத்தில் இருப்பதல்ல, என்னுடைய நாளை என்பது இன்று அவர் கையில இருப்பது. அப்பா ஆமே. நம்முடைய லைஃப நம்ம இடத்தில் இருப்பதை வைத்து தீர்மானிக்காதீங்க. அது ஒருவேளை உலர்ந்த எலும்புகள் நிறைந்த பள்ளத்தாக்கா இருக்கலாம், அழுகையின் பள்ளத்தாக்கா இருக்கலாம், நெருக்கத்தின் சூழ்நிலையா இருக்கலாம். ஆனா சொல்லணும், என் அப்பா கிட்ட இருக்கிறது. அதனாலதான் நான் உடைக்கப்பட்ட பாத்திரம் போல இருந்தும் தாவீது சொல்லுகிறேன், நான் உங்களை நம்பி இருக்கிறேன், என் காலங்கள் உம்முடைய கரத்தில் இருக்கிறது. மூன்றாவதாக அவ ஜெபிக்க காரணம் தைரியம். மூணு காரியத்தை சொன்ன சொல்லுங்க. ஒன்று உரிமை, நம்பிக்கை. என்ன நம்பிக்கை? அவர்கிட்ட இருக்கு, அவர்கிட்ட இருக்கு, அப்பா கிட்ட. மூணாவது தைரியம். இந்த தைரியம் வர காரணம் என்ன? தைரியம் எல்லாருக்கும் வருமா? இளையகுமாரன் தயங்கி தயங்கி வந்தா, மூத்த குமார் எவ்வளவு தைரியம் வந்து கேட்டார் பாத்தீங்களா, என்னப்பா நீங்க அவன் வந்தது அப்படி செய்றீங்க, நான் இவ்வளவு நாள் இருக்கிறேன். இது தான் தைரியம். தைரியம் அப்படி எல்லாருக்கும் வராது. இவளுக்கு இந்த தைரியம் வர காரணம் என்ன தெரியுமா? காரணம் ஒன்றுதான், இவளுக்கான வாழ்க்கையை இவள் அமைத்துக் கொள்ளவில்லை, இவங்க அப்பா அமைத்துக் கொடுத்தது. இவளே போய் அப்பாவுக்கு தெரியாம அப்பாவை வேதனைப்படுத்தி இவளே ஒரு வாழ்க்கை துணை ஏற்படுத்தி கொண்டு வந்து, அப்பா எனக்கு ஒரு ஆசீர்வாதம் தர வேண்டுமென்னா ஓடி. அவருடைய தீர்மானம், இவ நோ சொல்லல. அவருடைய செயல், இவ தடுக்கல. அப்பாவுக்கு எல்லாத்துக்கும் எஸ் சொன்ன அவளுக்கு தைரியம் உண்டு. அவ வந்து கேப்பா, அப்பா எனக்கு ஒரு ஆசீர்வாதம் தர வேண்டும். அப்பாக்கு எஸ் சொல்றவங்களுக்கு தான் அப்பா கிட்ட தைரியமா கேட்க முடியும். உரிமை இருக்கும், தைரியம் இருக்காது. இளையகுமாரன் வந்து, அப்பா அந்த வேலைக்காரர்ல ஒருவன், மூத்த குமார் என்னப்பா நீங்க, அவன் வந்திருக்கிறான் உடனே இவர், ஏய் அவன் வந்துட்டால நீ போ, அப்படி கிடையாது. நீ பாருப்பா என்னுடையதெல்லாம். அந்த தைரியத்தை பாத்தீங்களா, இந்த தைரியம் என்பது எப்படி வந்தது தெரியுமா? தகப்பனுக்கு பிரியமில்லாத ஒரு காரியத்தையும் அந்த மூத்த குமாரன் செய்யாததுனால அவனுக்கு அந்த தைரியம் வந்துச்சு. அக்சல் தைரியமா அப்பா கிட்ட வந்து கேட்க காரணம் என்ன? நீ என்ன வச்சுட்டு என்ன வந்து கேட்கிற அப்படி சொல்லல, அப்படி சொல்ல முடியாது. ஏன்? அவளுக்கான வாழ்க்கைய அவள் அமைத்துக் கொள்ளவில்லை, அப்பா அமைத்து கொடுத்தது. நம்முடைய வாழ்க்கையை அப்பா சமத்துல விட்டு கொடுக்கணும், குடும்பமா விட்டு கொடுக்கணும். அதனாலதான் தாவீது சொல்லுகிறான், ஆண்டவரே சீயோனுக்கு உமது பிரியத்தின்படி நன்மை செய்யும். உமது பிரியத்தின்படி. தாவீது, உனக்கு பிரியமே இல்லையா, உனக்கு ஆசையே இல்லையா? எனக்கு ஆசையே வெளியே சொல்ல முடியாது. ஆனா நான் வாழ்ந்திருக்கணும்னா நான் உரிமையா அவர்கிட்ட போகணும்னா, நான் தைரியமா அவர்கிட்ட போய் கேட்கணும்னா, என் வாழ்க்கையில என் விருப்பம்ல நடக்கணும், அவர் விருப்பம் தான் நடக்கணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமே. நம்முடைய வாழ்க்கை அவரால் அமைக்கப்பட, நம்முடைய குடும்பம், புருஷன், மனைவி, பிள்ளைங்க, தேவ சமூகத்தில் உங்களை ஒப்பு கொடுங்க. ஆண்டவருடைய வார்த்தை நம்மை நோக்கி வருதுனாலே பாஸ்ட் இஸ் பாஸ்ட், அவ்வளவுதான். முந்தின பழையன ஒளிந்தன, புதிதாயின தேவ சமூகத்தில் நம்ம குடும்பமா ஒப்பு கொடுக்கணும். ஆண்டவர் இதுவரை ஒருவேளை எங்க வாழ்க்கை எங்க சித்தப்படி எங்க பிளான் படி ஒருவேளை நாங்க அமைச்சிருக்கலாம்ப்பா. இதோ உங்க சமூகத்தில் எங்கள் குடும்பம் என்னும் வரைபடத்தை வைக்கிறோம். ஆண்டவர் வெட்ட வேண்டியதை வெட்டி, திருத்த வேண்டியதை திருத்தி, நம்முடைய நல்ல ஆவியானவர் எங்களை செவ்வையான வழியிலே நடத்துவாராக என்று ஒப்பு கொடுக்கும் போது கர்த்தர் என்ன செய்கிறார் தெரியுமா? நம்மை புதுப்பிக்கிறார். சங்கீதம் 65:9 இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது. சங்கீதம் 65:9 வாசியங்கள் நம்ம ஜெபிக்கலாம். Thank you Jesus.
1: தேவரின் பூமியை விசாரி,
0: அதற்கு நீர், அவர் விசாரிக்கிறார், வேண்டிய நீர் பாய்ச்சுகிறார், தண்ணீர் நிறைந்த தேவ நதியினால் மிகவும் செழிப்பாக்குகிறார். இப்படி நீர் அதை திருத்தி, திருத்தி, இப்படி நீர் அதை திருத்தி
1: அவர்களுக்கு தானியத்தை விளைவிக்கிறீர்.
0: ஆமென். அதுதான் இப்பொழுது சொன்னேன். ஒருவேளை இதுவரை நம்முடைய வாழ்க்கை நாம் அமைத்துக் கொண்டதா இருக்கலாம். தேவ சமூகத்தில் விட்டு கொடுக்கும் போது கர்த்தர் அதை கட்டி எழுப்புவார், திருத்த வேண்டியதை திருத்துவார், சுத்திகரிக்க வேண்டியதை சுத்திகரிப்பார், சுட்டரிக்க வேண்டியதை சுட்டரிப்பார். எதற்கு இது தேவை தெரியுமா? தைரியமாய், தைரியமா கேட்க. ஆமென். அக்ஷால போல அப்பா கிட்ட கேட்டு வாங்கணும்னா உரிமை வேணும், நம்பிக்கை வேணும், தைரியம் வேண்டும். இம்மூன்றும் இருக்குமானால் கொடுக்கப்பட்ட வறட்சியை குறித்து அக்ஷால் கலங்க மாட்டாள். அவளுக்கு தெரியும், நான் இன்னும் வாங்கிட்டு வரேன் பாருங்க. ஆமேன். ஒத்தினியல்கிட்ட சொல்லிட்டு போறா, எங்க அப்பா கிட்ட கிடைக்குமான்னு தெரியல, அப்படி இல்லை, உத்தரவு போட்டு வாங்கிட்டு வரேன் பாருங்க, நான் என்ன கொண்டு போறேன், என்ன கொண்டு வரேன்னு. ஆமேன். அவ போனது மாதிரியே இன்னொரு வறட்சியும் வாங்கிட்டு வந்தா, இதுக்கு பேசாம அந்த கழுதை மேலேயே என்ன தைரியங்க அவளுக்கு, என்ன இந்த தைரியம் எங்க இருந்து வந்துச்சு? அப்பா போட்ட ட்ராக்ல நடக்கிறதுனால, அப்பா போட்ட பாதையில. என்ன கேட்கிற அன்பு சகோதரா, சகோதரி, திருமணத்துக்கு காத்திருக்கிற வாலிப தம்பி தங்கச்சி, உனக்கான வாழ்க்கையை நீ அமைத்து கொள்ளாமல் அவர் அமைத்து தருவதை நீ வாழ்க்கையாய் தெரிந்தெடுப்பாயானால், வறட்சி உன் வாழ்க்கையில வந்தாலும் உன்னால தைரியமாய் அப்பா கிட்ட கேட்டு வாங்க முடியும். இந்நாளில கத்தர் பேசிக் கொண்டிருக்கிறார். ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவர் சமூகத்துல

மனிதர்கள் எல்லாரும் கண்களை மூடி. மூன்று காரியங்கள், உரிமை, நம்பிக்கை, தைரியம். ஒன்று உரிமை. அந்த உரிமையோடு கேட்கணும்னா உறவு ஸ்ட்ராங்கா இருக்கணும். உறவுல விரிசல் வராதபடி காத்துக்கோங்க, ஆண்டவர்கிட்ட கேளுங்க. ஆண்டவர், எனக்கு உங்களுக்கு இடையே இருக்கிற அந்த உறவுல எந்த விரிசல வந்துடக்கூடாதுப்பா, எந்த விரிசல வந்துடக்கூடாதுப்பா. ஆண்டவரே, டெய்லி நம்ம பேசிட்டே இருக்கணும்ப்பா. நான் உங்ககிட்ட பேசணும், நீங்க என்கிட்ட பேசணும். ஆபிரகாம் கேட்க துணிந்தானே, அந்த உறவுல விரிசல் வந்துட்டு. ஆண்டவரே, அப்பா என்ன எல்லாம் அந்த வேலைக்காரர்களோடு, அந்த வேலைக்காரர்களோடு இந்த பிள்ளைங்கிற எண்ணமே போய்விடுமே. இந்த உறவுல விரிசல் வந்துட்டுனா இதுக்காகவா சிலுவையில ரத்தம் சிந்தினா, இதுக்காகவா உனக்காக பலியானா, உன்னை பிள்ளையாக்கி வைத்திருக்கிறாரு. உறவுல விரிசல் வந்துடக்கூட, யாரு என்கிட்ட பேசலைன்னாலும் ஆண்டவர், நான் உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன் ஆண்டவரே. அல்லேலூயா. யார் என்ன பகைத்தாலும் நான் உங்களை பகைச்சிடக்கூடாதுப்பா. பல நேரத்துல நாம் விரும்புகிற மற்றவர் நம்ம கூட பேசலன்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட எவ்வளவு நேரம் பேசாம இருக்கிறோம். ஆமென். எங்க பேச விரும்புகிறவர்கிட்ட பேசுங்க. அவாய்ட் பண்றவங்கள்ட்ட ஏங்க பேசிட்டு இருக்கிறீங்க? உங்களை ஒருத்தங்க அவாய்ட் பண்றாங்கன்னா நீங்க உங்களை கேட்க விரும்புறார் தெரியுமா? ஒருத்தர் அவர்கிட்ட பேசுங்க. ஆமென். அல்லேலூயா. உங்கள் அன்பை, உங்கள் நேசத்தை புரிந்து கொண்டவரோடு பழகுங்க. அப்படி ஒருத்தர் மட்டும்தாங்க உண்டு. உன் இள வயதின் பக்தியையும், நீ வாழ்க்கைப்பட்ட போது உனக்கு இருந்த நேசத்தையும் நான் நினைத்திருக்கிறேன்னு சொல்லு. எரேமியா 2:2 ஆண்டவர் சொல்றார் அல்லவா, நம்ம காட்டின அன்பு கொஞ்சம் அன்பு தான், ஆனா அதையும் அவர் நினைச்சிட்டு இருக்கிறாராம். என்ன தெய்வம் அப்பாங்க அவரு. Hallelujah.

நம்பிக்கை, இந்த நம்பிக்கை உண்டாக உங்க கையில இருக்கிறத பார்க்காதீங்க, அவர் கையில இருக்கிறத பாருங்க. ரெண்டு கைகளை உயர்த்தி சொல்லுங்க, என் காலங்கள் உம்முடைய கரத்தில் அல்லவோ இருக்கிறது, என் காலங்கள் உம்முடைய கரத்தில் இருக்கிறது, என் காலங்கள். சொல்லுங்க அப்பா, இன்னைக்கு என் கையில வறட்சியான நிலை இருக்கலாம், ஆனா இது கிடையாது என் ஃபியூச்சர். உங்க கையில இருக்கிற நீர் பாய்ச்சலான நிலைமே என் ஃபியூச்சர், என்னுடைய எதிர்காலம். என் கையில் இருக்கிற வறட்சி அல்ல, உன் கரத்தில் இருக்கிற செழிப்பு என் எதிர்காலம். என் கையில் இருக்கிற வறட்சி அல்ல. சொல்லுங்க, இந்த தேவ சமூகத்தில் உங்க இருதயத்தில் இந்த பாதையில நடக்கிறவங்களுக்கு இந்த வலி தெரியும், இந்த பாதையில் நடக்கிறவங்களுக்கு இந்த வார்த்தையினுடைய அர்த்தம் புரியும். அப்ப ஆனாலும் எனக்கு இது கொடுத்துட்டீங்களே, பிளேம் பண்ணல, அக்ஷால் பிளேம் பண்ணல, அப்பாவை குற்றப்படுத்தல, இது இருக்கட்டும் பா, ஆனா உங்க கையில இன்னும் இருக்குல்ல அப்பா, உங்க கரத்துல இன்னும் இருக்குது இல்ல அப்பா. செத்து போன சாராளின் கற்பத்துல உயிருள்ள ஒரு ஈசாக்க கொடுக்க முடிந்தது. செத்து போன சாராளின் கற்பத்துக்குள்ள உயிருள்ள ஒரு ஈசா, உயிருள்ள ஒரு வாக்கு தத்தம், வாக்கு தத்தம் சாகல, சாராளின் கற்பத்தை செத்துச்சு. வாக்குத்தத்தம் சாகாது. ஹல்லேலூயா. என் எதிர்காலம் என்பது என் கையில் இருக்கிற வறட்சியில் அல்ல, என் அப்பா கையில் இருக்கிற செழிப்புல இருக்கிறது. இதுதான் கேட்க வைக்குது. அப்பா எனக்கு ஒரு ஆசீர்வாதம் கொடுங்கப்பா, ரெண்டு கைகளை உயர்த்தி கேளுங்க, எனக்கு ஒரு ஆசீர்வாதம் தருவீரா. ஆண்டவர் கேட்கிறாருங்க, உங்ககிட்ட உனக்கு என்ன வேணும் சொல்லுங்க, இப்போ இருக்கிற வாழ்க்கையை சொல்லி இனி வேண்டியதை சொல்லுங்க. இப்போ ஆண்டவர்கிட்ட வறட்சியான நிலத்தை எனக்கு தந்தீங்க, நீர் பாய்ச்சலான நிலத்தை எனக்கு தாங்கப்பா. அப்ப கேட்கலாம், ஏன் இந்த வறட்சியான நிலத்தை தந்தார், அது தந்ததுனால தானே இப்ப கேட்க வைக்கிறார். அந்த நீர்ப்பாய்ச்சலான நிலத்தை நீங்க இன்னைக்கு கேட்கறதுக்கு கர்த்தர் நேற்று தந்த அந்த வறட்சியான நிலம் காரணம். ஆமே, வறட்சியான நிலத்தை எனக்கு தந்தீங்க, நீர்ப்பாய்ச்சலான ஒரு நிலத்தையும் ஒரு காலேபு கேட்டதுக்கு அதிகமா கொடுப்பானா, காலேபையே ஆசீர்வதித்தவர் நம்ம அப்பா. சத்தமா அப்பா சத்தமா சொல்லுங்க.

தைரியம், தைரியம் அந்த கிருபாசன தண்டையில நெருங்கணும். கைகளை உயர்த்தி என் வாழ்க்கை, எங்க குடும்பம், என் மனைவி, என் புருஷன், என் பிள்ளைங்க, எங்க வாழ்க்கையெல்லாம் உங்க சித்தப்படி, உங்க சித்தப்படி அமையட்டும் பா, அமையட்டும் பா. நாளைக்கு எங்க பிள்ளைங்களும் தைரியமா இந்த கிருபாசன தண்டையில நிக்கணும். அவங்கவுங்க அவங்கவுங்க சித்தப்படி வாழ்க்கை அமைச்சு கொண்டவங்களுக்கு நிக்க முடியல. நாளைக்கு தலைமுறை நிக்கணும், தைரியமா நிக்கணும். அப்பா தைரியமா அப்பா கிட்ட வந்து கேட்கணும், உங்க பாதத்தை வந்து பிடிக்கணும். எசேக்கியல் அப்படி இருந்ததுனாலதான் சுவர் புறமா திரும்பி அழ முடிஞ்சு தாண்ட சமூகத்துல. இதெல்லாம் யார்கிட்ட போயிருப்போம்? இளையகுமாரனுக்கு எங்க அப்பா இருக்கிறார், ஆனா தைரியமா போக முடியல. பாத்தீங்களா, அவனாய் தெரிந்து கொண்ட வாழ்க்கை வேண்டாம். ஆண்டவரே, கைகளை உயர்த்தி ஆண்டவர்கிட்ட கேளுங்க, அப்பா ஆண்டவரே, இந்த இதுதான் மிகுந்த பலனுக்கு ஏதுவான தைரியம், இதை நாங்க இழந்துடக்கூடாதுப்பா, எங்க பிள்ளைங்க இழந்துடக்கூடாது. ஆண்டவரே, கதாவே நீர் அமைப்பீராக, என் வாழ்க்கையை கட்டுவீராக. ஆண்டவரே, அக்சால் கேட்டால் தகப்பன் காலை கொடுத்தான், நாங்க உங்க பிள்ளைங்க, நாங்க உங்களை அப்பா வாக்கல, நீங்க எங்களை பிள்ளைங்களாக்கிட்டீங்க, நாங்க கேக்குறோம் என் அப்பா தருவா. ஆமென் சொல்றவங்க நல்ல கரங்களை தட்டி

ஓ பரிசுத்தாவியே, பரத்தின் ஆவியே, இப்போ இறங்கி வாரும் எம்மை நிரப்பும், நிரம்பி வழியட்டுமே எம் பாத்திரம் நிரம்ப.

ஆண்டவர் செய்த நன்மைகளை நினைத்து ஆண்டவருக்கு கொஞ்ச நேரம் நன்றி செலுத்துவோம். நன்றி இயேசுவே, எங்களுக்கு ஜீவன், சுகம், பலன், ஆரோக்கியத்தை நீ தந்ததுக்காக நன்றி. ஜீவ காலமெல்லாம் அப்பா நாங்கள் உம்மை ஸ்தோத்தரிப்போம் தகப்பனே. நேற்று இருந்தவர்கள் இன்றைக்கு இல்லை கர்த்தர். நம்ம இந்த நாளிலே உயிரோடு வைத்திருக்கிறார் என்றால் ஆண்டவர் ஒரு நோக்கத்தை, திட்டத்தை உங்கள் வாழ்க்கையில வைத்திருக்கிறார், அதை செய்து முடிப்பார். ஹல்லேலூயா. நன்றியுள்ள இருதயத்தோட இந்த பாடலை பாடுவோம். நன்றியால் பொங்குதே எமதுள்ளம், நாதன் நீ செய் பல நன்மைகளுக்காய், நாள்தோறும் உம்மை துதிப்பேன்.

ஆண்டவர் நடத்தினார். செங்கடலை பிளந்து ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களை அவர்கள் செய்தார். அதே ஆண்டவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாத ஆண்டவர். நம்மை நடத்த வல்லவராயிருக்கிறார். அற்புத கரத்தை கொண்டு அதிசயங்களை செய்து இந்த நாளிலே நம்மை நடத்த போகிறார். பாடுவோமா?

ஆண்டவர் பலத்த கரத்தை கொண்டு நம்மை நடத்த போகிறார். ஹல்லேலூயா. சங்கீதம் 89:13 சொல்லுகிறது, உமக்கு வல்லமையுள்ள புயம் இருக்கிறது, உம்முடைய கரம் பராக்கிரம் உள்ளது, உம்முடைய வலது கரம் உன்னதமானது. ஆமென். இந்த நாளிலே அந்த கரத்தை கொண்டு நம்மை நடக்க போகிறார். பார்வோன் கைக்கு அந்த இஸ்ரவேல் ஜனங்களை விலக்கி மீட்டு விடுவித்த தேவன் இந்த நாளிலே உங்களை அடிமைப்படுத்தி கொண்டிருக்கிற எல்லா பார்வோன் கைகளுக்கு விலக்கி மீட்டுக் கொள்ள போகிறார். ஹல்லேலூயா. விசுவாசத்தோட பார்வனை போன்ற சோதனைகள், பார்வனை போன்ற பிரச்சனைகள், பார்வனை போன்ற கொடுமையான வியாதிகள் இந்த நாளிலே இயேசுவின் நாமத்தினாலே அந்த பலத்த கரம் கொண்டு நம்மை விட்டு எடுத்து போகிறார். ஹல்லேலூயா. அந்த செங்கடலை பிளந்த தேவன் இந்த நாளிலே உங்களுக்கு முன்பாக இருக்கிற செங்கடலை பிளந்து ஒரு வழியை

நாமத்தினால் சொல்லுகிறேன், ஆண்டவர் உங்களை விசேஷித்தவர்கள் என்று சொல்லுகிறார். உங்களுக்கு குறித்திருக்கிறதை அவர் நிறைவேற்றப் போகிறார். எல்லாவற்றிற்கும் மேலாக உங்களை அவருடைய உள்ளம் கைகளில் வரைந்திருக்கிறார். ஆமென். அதை நினைக்கும் போது ஒவ்வொரு நாளும் நான் என் ஆண்டவர் என் நேசருடைய உள்ளம் கைகளை இருக்கிறேன்னு அந்த நம்பிக்கையோட எல்லா பயத்தை நீக்கி நம்ம பாடுவோம். உண்மையாய்

காலங்கள் உன் கரத்தில் இருக்கிறது. நன்றி ஆண்டவரே. வசனம் சொல்லுகிறது, களிமண் குயவன் கையில் இருக்கிறது போல் நீங்கள் என் கையில் இருக்கிறீர்கள். நாம் அவர் கரத்துக்குள்ள இருக்கிறோம் பத்திரமாக. Safe in the hand of the Lord. என் காலங்கள், எல்லாரும் வாயை திறந்து சொல்லாம, என் காலங்கள் இயேசுவே உன் கரத்தில் இருக்கிறது. நான் உம்முடைய கரத்தில் இருக்கிறேன் ஆண்டவரே, நான் பயப்பட மாட்டேன். அவர் கரத்துக்குள் இருக்கும் பொழுது எந்த தீங்கும் நமக்கு அணுகாது, யாரும் நம்மை அவர் கையிலிருந்து பறிக்க முடியாது. சொல்லலாம், நான் பயப்பட மாட்டேன், நான் பயப்பட மாட்டேன். இந்த அடுத்த பாடல் அதான் சொல்லுகிறது. ஏசையா 41:10 அழகாக ஒரு பாடலை எழுதியிருக்கிறார்கள். நீ பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன். திகையாதே, நான் உன் தேவன். நான் உன்னை பலப்படுத்தி சகாயம் பண்ணிடுவேன் என் நீதியின் வலது கரத்தால். ஆமென். அவருடைய நீதியின் வலது கரத்தால் நம்மை தாங்குவாராம். ஹல்லேலூயா. இந்த பாடலை சேர்ந்து கற்றுக்கொண்டு பாடலாம்.

நீதிமான் பிழைப்பார், அவர் கை குறுகி போகவில்லை. அமேன். கர்த்தருடைய வாக்கு இன்றும் மாறாமல் இருக்கிறது. அவர் வாக்குரைத்தவர், உண்மையுள்ளவர். நாட்கள் கடந்திருக்கலாம். ஆங்கிலத்தில் சொல்வார்கள், டிலே இஸ் நாட் டினையல், இட் வில் பிரிங் டிலைட்ஃபுல் திங்ஸ். நாட்கள் ஆனதினால் அந்த காரியம் நடைபெறாது என்ற அர்த்தம் அல்ல. தாமதம் மறுப்பல்ல, அது சந்தோஷமான காரியங்களை கொண்டு வரும். ஆண்டவர் கரத்தை கொண்டு அதை செய்வார். ஆமென். நாம் செய்ய வேண்டியதெல்லாம் விசுவாசி பதறான் என்று வசனம் சொல்லுகிறது. எந்த பதஷ்டமும் இல்லாமல் ஆண்டவருக்குள்ளே மகிழ்ச்சியா, ஆண்டவரே நீர் செய்து முடிப்பீர், உம் கரம் எனக்காக செய்யும். ஹல்லேலூயா. நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவை அவர் தர வல்லவராய் இருக்கிறார். அவர் வாக்கு மாறாத தேவன். அவர் கரம் செய்யும். நாம் பண்ண வேண்டியது, ஆத்மாவே நீ அஞ்சிடாதே. உங்க ஆத்மாவை பார்த்து இன்னைக்கு ஒரு வார்த்தை சொல்லுங்க. எல்லாரும் இருதயத்துல கைகளை வைத்து, ஆத்மாவே என் நெஞ்சமே நீ அஞ்சிடாதே, கலங்காதே, தஞ்சம் இயேசு உனக்கு அரணாயிருக்கிறார். அவர் சீக்கிரமாய் காரியங்களை செய்வார். மேகம் போன்ற வாக்கு தத்தம் சூழ நின்றே காத்திருக்க என்று பாடினோம். அதை நாம் எப்படி சுதந்திரித்துக் கொள்ள முடியும்? விசுவாசத்தால் உரிமை கொள்வாய். ஆமென். விரைந்து முன் ஏகிடுவோம். அடுத்த பாடல் அதான் சொல்லுகிறது, கர்த்தர் கரம் நம் மேல் இருக்கும் பொழுது கடுகளவு கூட பயம் இருக்கக்கூடாது. அதற்கு மாறாக இந்த கடுகளவு விசுவாசம் இந்த நாளிலே ஆண்டவர் உங்கள் இருதயங்களே துளிர்க்க பண்ணுவாராக. அம்மேன். எல்லா பயத்தையும் நீக்கி ஆண்டவரே இந்த கடுகளவு விசுவாசத்தை எனக்கு தாங்கன்னு இந்த பாடலை பாடுவோம்.

0: நீங்கள் கேட்க போவது இன்றைய நாளுக்கான வேத தியானம். வழங்குபவர் ஊழியர் டேவிட் கேசவன்.
1: ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜி ஃபேன் எஃப்எம் நேயர்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளிலும் நாம் எபிரேயருக்கு எழுதின நிருபம் 3:15 வசனத்தை நாம் வாசித்து அதனுடைய காரியங்களை நாம் தியானிப்போம். இன்று அவருடைய சத்தத்தை கேட்பீர்களாகில் கோபம் மூட்டுதலின் நடந்தது போல உங்கள் இருதயங்களை கடினப்படுத்தாதிருங்கள் என்று சொல்லியிருக்கிறதே. இது எங்கே சொல்லியிருக்கிறது, யார் இதை சொன்னாங்க, அதை பார்த்துட்டு நம்ம மறுபடியும் நம்ம இந்த தியானத்துக்குள்ளே வருவோம். சங்கீதக்காரன் 95 சங்கீதத்தில் 8-11 வரைக்கும் இந்த காரியங்களை சொல்லியிருக்கிறார். சங்கீதம் 95 சங்கீதம் 8:8 வசனத்திலிருந்து நான் வாசி கேட்குறேன். இன்று அவருடைய சத்தத்தை கேட்பீர்களாகில் வனாந்தரத்திலே கோபம் மூட்டினது போல சோதனை நாட்களிலும் நடந்தது போல உங்கள் இருதயத்தை கடினப்படுத்தாதிருங்கள். அங்கே உங்கள் பிதாக்கள் என்னை சோதித்து என்னை பரீட்சை பார்த்து என் கிரியையும் கண்டார்கள். 40 நான் அந்த சந்ததியை ஆரோசித்து அவர்கள் வழுவி போகிற இருதயமுள்ள ஜனம் என்று என்னுடைய வழிகளை அறியாதவள் என்று சொல்லி என்னுடைய இலைப்பாறையில் அவர் பிரவேசிப்பதில்லை என்று என்னுடைய கோபத்திலே ஆணையிட்டேன். அன்பாவிலே இந்த வசனத்தை தான் இங்கே தாவீது, சங்கீதக்காரனாகிய தாவீது சொன்ன அந்த வசனத்தை இந்த சங்கீதத்தில் சொல்லப்பட்ட இந்த வார்த்தைகளை தான் இங்கே எபிரேயர் எழுதின நிருபத்தை எழுதின போலா அடிகளார் இங்கே இதை குறிப்பிட்டு சொல்கிறார். என்ன, 7 சொல்கிறார், 7, 8, 9, 10, 11 வரைக்கும் இளைப்பாயில் அவர்கள் பிரவேசிப்பதில்லை என்று என் கோபத்திலே ஆணையிட்டேன் என்று. இது ஏன் இங்கே சொல்லிட்டு என்ன சொல்ல வராரு அப்படின்னாக்கா, அந்த 12:13 பாருங்கள், 13, சகோதரரே, ஜீவனுள்ள தேவனை விட்டு விலகுவதற்கு ஏதுவான அவிசுவாசமுள்ள பொல்லாத இருதயம் உங்களில் ஒருவனுக்கும் இராதபடிக்கு நீங்கள் எச்சரிக்கையாயிருங்கள். உங்களில் ஒருவனாகிலும் பாவத்தின் வஞ்சனையினாலே கடினப்பட்டு போகாதபடிக்கு இன்று எண்ணப்படும் அளவு நாடோறும் ஒருவருக்கொருவர் புத்தி சொல்லுங்கள். நாம் ஆரம்பத்திலே கொண்ட நம்பிக்கையை முடிவறிந்தும் உறுதியாய் பற்றி கொண்டிருப்போமானால் கிறிஸ்துவின் இடத்தில் பங்குள்ளவர்களாய் இருப்போம். அன்பாவிலே இன்னைக்கு கிறிஸ்துவனிடத்திலே பங்குள்ளவர்களாய் இருக்கிற வேண்டுமென்றால் இங்கு ஒரு 3 ஆலோசனைகளை இங்கே தருகிறதை நாம் பார்க்கிறோம். இன்னைக்கு ஆதி காலத்தில் இஸ்ரவேல் மக்கள் தேவனோடு தொடர்பு கொண்டிருந்த போதிலும் தேவன் அவர்களை போஷித்து பராமரித்து 40 அவர்களுக்கு உண்ண உணவு கொடுத்து செருப்பு தேயலை ட்ரெஸ்ஸு விழிஞ்சு போல இப்படி பல காரியத்தை அவர் அதிசயங்களை அற்புதத்தை செய்து 40 வனாந்தரத்தில் அவங்க என்ன செஞ்சாங்க, வழி நடத்தின போது அவங்க கோபம் மூட்டினார்கள். அந்த இலைப்பாதுக்குள்ளே பிரவேசிக்காமல் ஆண்டவரே ஆணையிடுற மாதிரி அவங்க ஆண்டவர்கிட்ட என்ன செஞ்சாங்க, ஒரு ஆண்டவருடைய கீழ்ப்படிதல் இல்லாத ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிதல் இல்லாமல் இருந்தாங்க. அதே போல் இன்றைக்கி நவீன காலத்து கிறிஸ்துவர்களாக இருக்கிற நாம் ஆயிடக்கூடாது அப்படின்றதுனால்தான் இந்த எபிரேயருக்கு எழுதின நிருபத்தின் மூலமாக ஆண்டவர் ஆவியானவர் நம்மோடுங்கிறதை பேசுகிறார். என்னென்னா, கிறிஸ்துவின் இடத்திலே பங்குள்ளவர்களாக இருப்போம். அவங்க 40 நடந்த ஆண்டுகிட்ட பங்கு இல்லாமல் அந்த பிரவேசிக்கலை, அந்த கானான் தேசத்தில் பிரவேசிக்காமல் போயிட்டாங்க. ஏன் அப்படின்னாக்கா, அவங்களுடைய இருதயத்தின் கடினத்தின் நிமித்தமாக. அதெல்லாம் சொல்கிறார் 15 சொல்கிறார், இன்று அவருடைய சத்தத்தை கேட்பீர்களாகில் கோபம் மூட்டதில் நடந்தது போல உங்கள் இருதயங்களை கடினப்படுத்தாதிருந்து சொல்லியிருக்கிறது என்று சொல்கிறார். அப்போ கோபம் மூட்டின அந்த அந்த கோபம் மூட்டுதலில் நடந்தது போல அப்படின்றார். ஆண்டுடைய கோபம் ஏன் வந்ததுன்னா, அவங்களுடைய இருதயத்தின் கடினப்பட்டதுனால தான் ஆண்டுடைய கோபம் வந்து இப்படி சொன்னார், என்னுடைய இலைப்பாறையில் நீங்கள் பிரவேசிப்பது இல்லை என்று கோபத்திலே ஆணையிட்டேன் என்று. இன்றைக்கி ஆண்டுடைய கோபாக்கணிக்கு நாம் ஆளாகக்கூடாதுன்னு தான் இந்த எபிரேயருக்கு நிருபத்தில் அந்த காரியத்தை இங்கே என்ன செய்கிறார், நோட் பண்ணி சொல்கிறார். இன்றைக்கி பாருங்கள், இந்த 12 படித்தோம்னா தெரியுதோம், ஜீவனுள்ள தேவனை விட்டு விலகுவதற்கு ஏதுவாக கேதுவான அவிசுவாசமுள்ள பொல்லாத இருதயம் இன்றைக்கி உங்களில் ஒருவனுக்கும் இராதபடி. அவிசுவாசமுள்ள பொல்லாத இருதயம் இன்றைக்கி நம்முடைய ஜீவனுள்ள தேவனை விட்டு விலக செய்கிறதாம். அவிசுவாசமுள்ள பொல்லாத இருதயன்றார். அப்போ இருதயத்தில் தான் அந்த அவிசுவாசத்தை கொண்டு வருகிறான் பிசாசு. அந்த இருதயத்தில் ஏன் அந்த அவிசுவாசத்தை கொண்டு வருகிறான் என்று பார்த்தோம்னா, அதுக்கு அடிப்படை காரணம் என்ன அப்படின்னாக்கா, இருதயம் கடினப்படுகிறது தான். அதனால்தான் 13வது வசனத்தில் சொல்கிறார், உங்களில் ஒருவனும் பாவத்தின் வஞ்சனையினாலே கடினப்பட்டு போகாதபடிக்கு நம்ம ஜாக்கிரதையாக இருக்கணும். பாவம் வந்தால் தான் இருதயம் கடினப்படும். இப்போ இருதயம் கடினப்பட்டால் அவிசுவாசம் வருது. இருதயம் கடினப்படுறதுக்கு என்ன காரணம், உலகத்தில் இருக்கிற பாவம் உள்ளே வரும்போது இருதயம் கடினப்படுது. அப்போ என்ன செய்யணும், நம்ம ஜாக்கிரதையாக இருக்கணும். அந்த பாவத்தை உள்ளே இருக்கிற பாவத்தை வெளியே ஏற்றணும். இல்லைன்னா உள்ளே வராதபடிக்கு பாவம் உள்ளே வராதபடிக்கு இருதயத்தை காத்துக்கொள்ளணும். ஆனால்தான் நீதிமொழிகளில் எனக்கு ரொம்ப பிடிச்சமான ஒரு வசனம், நீதிமொழிகளின் புத்தகம் 4:23 இப்படியா சொல்லுது, எல்லா காவலோடும் உன் இருதயத்தை காத்துக்கொள், அதனிடத்திலிருந்து ஜீவ ஊற்று புறப்படும். வாயின் தாறுமாறுகளையும் விட்டு அகற்றி உன் உதடுகளின் மாறுபாட்டை உனக்கு தூரப்படுத்து. உன் கண் நேராய் நோக்க கடவுது, உன் கண்ணிமைகள் உனக்கு முன்னே செவ்வையாய் பார்க்க கடவுது. உன் கால் நடையை சீர்தூக்கிப்பார், உன் வழிகளில் நிலவரப்பட்டிருப்பதாக. வலதுபுறம் இடதுபுறம் சாயாதே, உன் காலை தீமைக்கு விலக்கு காப்பாயாக. இப்போ பாருங்கள், எல்லா காவலோடும் உன் இருதயத்தை காத்துக்கொள் அப்படின்றார். இப்போ இருதயத்தில் தான் அந்த பாவம் உள்ள நுழைஞ்சி நமக்கு அவிசுவாசத்தை, இருதயத்தை கடினப்படுத்தி அவிசுவாசத்தை கொண்டு வருகிறது. அப்போ இருதயம் கடினப்படாதபடிக்கு, அவிசுவாசத்தில் நம்ம நடந்து ஆண்டுடைய கோபாக்கணிக்கு ஆளாகாதபடிக்கு இருக்கணும்னா, நீதிமொழிகளில் ஆலோசனை சொல்கிறாரு. என்ன ஆலோசனை சொல்கிறாருன்னா, உன் இருதயத்தை எல்லா காவலோடும் காத்துக்கொள் அப்படின்னு. அப்போ இன்றைக்கி நாம் இருதயத்தை காத்துக்கொள்கிறோமா? நம்ம வீட்டை காத்துக்கொள்கிறோம், நம்ம உடம்ப சரீரத்தை காத்துக்கொள்கிறோம், மற்றபடி நம்முடைய உடைமைகளை காத்துக்கொள்கிறோம். ஆனால் நம்முடைய இருதயத்தை காத்துக்கொள்கிற வழியை நம்ம அறிந்து வைத்திருக்கிறோமா? இன்றைக்கி நாம் அதை அறிந்து கொள்ளணும் அப்படின்னு தான் ரொம்ப முக்கியமானது அது. அந்த இருதயத்தை எல்லா காவலோடும் அப்படின்னு சொல்கிறார். அப்போ எல்லா காவலோடும் உன் இருதயத்தை காத்துக்கொள் அப்படின்றார். அப்போ எல்லா காவலோடும் அப்படின்னாக்கா, வாயினால் இருதயத்தில் நம்ம வந்து என்ன செய்யணுமா, கடினப்படுத்துகிறோமா? அதனால் தான் வாயின் தாறுமாறுகளை உன்னை விட்டு அகற்றி உதடின் மாறுபாட்டை உனக்கு மாற்றி மாற்றி பேசுறதுனால இருதயம் கடினப்படுகிறது, அதனால் அவிசுவாசம் வருகிறது. அப்போ வாயின் தாறுமாறுகளை உன்னை விட்டு அகற்றினா நம்ம இருதயத்தை காத்துக்கொள்ள முடியும். அடுத்து என்ன சொல்கிறாரு, கண்ணு நேராக நோக்க கடதுன்றார். இன்னைக்கு கண்ணால் இன்றைக்கி என்ன செய்கிறாங்க, பனேக பாவத்தை பார்த்து இன்றைக்கி இருதயத்தை கெடுத்துடுறாங்க, இருதயத்தை கடினப்படுத்திடுறாங்க. இருதயத்தை இன்றைக்கி நம்ம கடைபட்டு வரோம். அதன் மூலமாக அவிசுவாசம் நமக்குள்ளே வருகிறது, ஆண்டவருக்கு விரோதமாக போகிறது. அப்போ வாய், கண், அடுத்து கால். கால் நடையை சீர்தூக்கிப்பார், உன் வழிகள் நிலைவரைப்பட்டிருப்பதாக. இடதுபுறமும் வலதுபுறமும் என்ன செய்யாத, உன் காலை என்ன செய்ய, தீமைக்கு விளக்கு. இப்போ கண், வாய், கால், இந்த மூணு மூலமாக நம்ம என்ன செய்யலாம், இருதயத்தை காத்துக்கொள்ளலாம் அப்படின்றார். அதனால் தான் சொல்கிறாரு, இந்த காரியங்கள் மூலமாக நாம் இருதயத்தை காத்துக்கொள்ள முடியும். அதனால் இந்த பாவம் உள்ளே வராதபடிக்கு நம்ம இருதயத்தை நம்ம காத்துக்கொள்ளணும்னா, எல்லா காவலோடும் நம்ம இருதயத்தை காத்துக்கொள்ள நம்ம வாயை ஜாக்கிரதையாக பார்த்துக்கணும், கண்ணை ஜாக்கிரதையாக. அதனால்தான் ஒரு இடத்துல மத்தியில் சொல்கிறார் ஆண்டவர், உன் கண் தான் உன் சரீரத்துக்கு விளக்காக இருக்கிறது, கண் கெட்டு போச்சுன்னா நீ என்ன செய்யாத, ஒரு புடுங்கி கடாசு அப்படின்றார். அதேபோல் கை, அதேபோல் கால், எல்லாத்தையும் ஆண்டவர் சொல்கிறார். அப்போதே வாய். அப்போ இந்த வாயினால் என்ன செய்கிறோம், நம்ம பாவத்தை செய்கிறோம். இன்றைக்கி அதனால் நம்ம இருதயம் கெட்டு போகுது, நம்முடைய இருதயம் என்னது, கடினப்பட்டு போகிறது என்று பார்க்கிறோம். அப்போ இந்த இருதயத்தை நாம் பாவம் இருதயத்தில் வராதபடிக்கு நம்ம காத்துக்கொள்ளணும்னா, நம்முடைய புற அவயங்களாகிய வாய், கண், காது, கை, மூக்கு, சாரி அந்த கால், இவைகளை நாம் சரியான முறையில் பயன்படுத்த நாம் கற்றுக்கொண்டோம் என்றால் அந்த இருதயத்தில் அந்த பாவம் என்ன செய்யாது, நமக்குள்ளார வராது என்று பார்க்கிறோம். அந்த இருதயத்தில் அந்த பாவம் நமக்குள்ளே வரலனாலே நம்மளுடைய இருதயம் கடினப்படாது, நவமான இருதயமாக மாறும். அதனால தான் எரேமியாவில் சொல்கிறாரு, ஆண்டவர் எனக்கு இந்த கடினமான இறுதி, இந்த கல்லான இறுதியத்தை எடுத்துட்டு என்ன இறுதியத்தை தாங்கன்னு சொல்கிறாரு, நவமான இறுதியத்தை, சதையான இறுதியத்தை எனக்கு தாங்கன்னு சொல்லி ஜபம் பண்ணுவோன்னு சொல்கிறார். இப்போ இதெல்லாம் ஆண்டவர் வந்து தாவீது அதை தான் சொல்கிறாரு சங்கீதத்தில், அந்த இறுதியம் வந்து திருக்கும் கேடும் உள்ளதாக இருக்குது, இந்த இறுதியம் வந்து பொல்லாத இறுதியமாக இருக்குது, இந்த இறுதியத்தை என்ன செய்ய என்னை விட்டு நீக்கி போட்டு ஈசோப்பினால் கழுவும் அப்படின்றார். இப்போ நாம் அந்த இறுதியத்தை பாதுகாக்க, இறுதியத்தை நாம் சுத்திகரிக்க நாம் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். அதுதான் இங்கே புத்தி சொல்கிறார் எபிரேயரில். என்ன சொல்கிறாருன்னா, தேவனை விட்டு விலகுகிறதுக்கு ஏதுவாக இருக்கிற அவிசுவாசம் உள்ள பொல்லாத இருதயம் உங்களில் ஒருவனுக்கும் இராதபடிக்கு நீங்கள் என்ன செய்யுங்க, எச்சரிக்கையாக இருங்கள் என்று சொல்கிறார். அப்போ அந்த பொல்லாத இருதயம் எப்போ வருதுன்னா, பாவம் வஞ்சனையாக, பாவத்தின் வஞ்சனையினால் கடினப்பட்டு போகுது. அந்த பாவம் உள்ளே வர்றதுனால தான் இருதயம் கடினப்படுகிறது என்று பார்க்கிறோம் அன்பாவிலே. அதனால் நாம் என்ன செய்யணும் அப்படின்னா, 14 தான் சொல்யூஷன் சொல்கிறார். என்ன சொல்கிறாருன்னா பாருங்கள், எபிரேயர் 3:14 ஆரம்பத்திலே கொண்ட நம்பிக்கையை முடிவு பரிந்தம் உறுதியாய் பற்றி கொண்டிருப்போமானால் கிறிஸ்தவனிடத்திலே பங்கு உள்ளவர்களாக இருப்போம். அப்போ ஆரம்பத்திலே நாம் கொண்ட நம்பிக்கை, இன்றைக்கி அதில் முடிவு பரிந்தம் உறுதியாக இருக்கிறோமா? இன்றைக்கி நாம் எப்படி இருக்கிறோம்? நம்முடைய நம்பிக்கை கொஞ்சம் ஷேக் ஆகும். எதையாவது உலகத்தில் வந்து பணம் கொஞ்சம் வந்துச்சுன்னா நம்ம நம்பிக்கை குறையிறது கொஞ்சம். இந்த இதை பாருங்கள், இன்றைக்கி நம்பிக்கை குறைவதற்கு ஏராளமான காரியங்கள் இருக்குது. இன்றைக்கி என்ன சொல்லுவாங்களாம்,

அந்த நம்பிக்கை அன்பு அது முடிவு பரிந்தும் நமக்கு என்ன செய்யணும், நிலையாய் நிற்கணும், உறுதியாக இருக்கணும். அதை நம்ம மெயின்டைன் பண்ணுறது நம்ம கையில் தான் இருக்குது. அது பாவம் உள்ளார என்றாவ என்றாவ இருதயம் கடின, அதுதான் இன்றைக்கி இஸ்ரேவேல் மக்கள் அப்படி தான் செஞ்சாங்க. ஆரம்ப காலத்தில் ஆண்டவர் நோக்கி கூப்பிட்டாங்க, அந்த பார்வன்ட்ட அவஸ்தப்படும் போது, ஐயோ ஆண்டவரே இவ்வளோ கஷ்டப்படுறோம், இவ்வளோ நாங்கள் துன்பப்படுறோம், அடி வாங்குகிறோம், அப்படி உதவாங்குறோம் அப்படின்ட்டு. அப்போ ஆண்டவர் அவங்கள விடுதலை செஞ்சு கொஞ்சம் மண்ணாவெல்லாம் கொடுத்து அவங்கள போஷித்து இப்படி வரும்போது கொஞ்சம் கொஞ்சமாக என்ன அது பாவம் அவங்களுக்குள்ளார என்றாவது விக்கிரக ஆராதனை கொண்டு வந்தாங்க, விபச்சாரத்தை கொண்டு வந்தாங்க, இப்படி பல காரியத்தை கொண்டு வந்து கீழ்ப்படியாமல் போனாங்க. இப்படி பல காரியத்தை செய்து அந்த இருதயத்தை கடினப்படுத்த தான் ஆண்டவர் என்ன செஞ்சார், கோபத்தில் என் இளைப்பாதில் நீ என்ன செய்ய மாட்டீங்க, பிரவேசிக்க மாட்டீங்கன்னு சொல்லி அவர் என்ன செஞ்சார், ஆணையிட்டாருன்னு சொல்கிறோம். அவரை டென்ஷன் ஆகிட்டோம். இன்றைக்கி நாம் இன்றைக்கி புதிய ஏற்பாடு காலத்தில் இருக்கிற பக்தர்களாக இருக்கிற நாம் இயேசு கிறிஸ்துவுடைய அன்புள்ளவர், அவர் மன்னிக்கிறதுக்கு தயவுள்ளவர், அவர் கிருபை உள்ளவர். இன்றைக்கு நீ என்ன செய்யணும், நாம் அந்த இருதயத்தை பொல்லாத இருதயத்தை நவமான இருதயமாய் மாற்ற, அந்த இருதயம் கடினப்படாமல் இருக்க அந்த நீதிமொழிகளில் சொல்ல ஆலோசனை கேட்டு நம்ம இருதயத்தை நாம் காத்துக்கொள்ள நாம் என்ன செய்யணும், வாயைய கண்ணை கையை காலை இப்படி பரிசுத்தமாய் நாம் காத்து கொண்டோம் என்றால் நிச்சயமாக ஆரம்பத்தில் கொண்ட நம்பிக்கை அந்த அன்பு நமக்குள்ளார என்ன செய்யும், ஊற்றெடுக்கும். அன்பாலே இன்றைக்கி நாம் கொஞ்சம் ஸ்லாகிங்காக கொஞ்சம் வழி விலகி போகிறோம் அப்படின்னாலே கொஞ்சம் உஷாராகணும். ஐயோ ஆண்டவரே, அந்த இஸ்ரேவேல் மக்களுக்கு நேர்ந்தது போல் எனக்கு எங்களுக்கும் நேரக்கூடாது, நாங்கள் இன்னும் இருதயத்தை நாங்கள் என்ன செய்யணும், பண்படுத்தணும், இன்னும் தாழ்மைப்படுத்தணும், எங்கள் இருதயத்தை இன்னும் பரிசுத்தப்படுத்தணும், இன்னும் நாங்கள் என்ன செய்யணும், ஜாக்கிரதையாக எங்கள் வாயை கண்ணை காரை எல்லாத்தையும் நம்ம காத்துக்கொள்ளணும். ஏன்னாக்கா இன்றைக்கி வாயினால் பாவம் செய்கிறோம், இன்றைக்கி கண்ணுனால் பாவம் செய்கிறோம், கையினால் கால்னால். அதனால தான் ஆண்டவர் என்ன செஞ்சார், மத்தியில் இதெல்லாம் உனக்கு பாவத்தை கொண்டு வருது, அதனால் என்ன செய்ய, அதை தரித்து போடு அப்படின்றார். ஒத்த கை ரெண்டு கையும் இல்லாமல் நீ நரகத்தில் இருக்கிறத விட ஒத்த கை உள்ளவனா நீ பரலோகத்தில் வந்து என் கூட இரு அப்படின்றார். ரெண்டு கண்ணு இல்லாதவனா நரகத்தில் இருக்கிறத விட ஒத்த கண்ணா நீ என் கூட பரலோகத்தில் வந்து வாழ்ன்றார். அதனால தான் இன்றைக்கி நம்ம அந்த அவயங்களை நாம் ஜாக்கிரதையாக காத்து கொண்டோம் என்றால் நம்முடைய உள்ளார இருக்கிற இருதயத்தை நாம் என்ன செய்வோம், காத்து கொள்ள முடியும். பாவத்தை என்ட்ரு பண்ண முடியாது, பாவம் என்ட்ராவாது, இருதய நவமான இருதயமாய் மாறும். அன்பாவில்லே இன்றைக்கு நாம் ஆண்டுடைய கிறிஸ்துவனிடத்தில் இருக்கிற பங்கு உள்ளவர்களாக இருக்கணும்னா ஆரம்பத்தில் கொண்ட அந்த நம்பிக்கையும் அன்பு நமக்குள்ளே வேணுன்னு சொல்கிறாரு. அந்த இருதயம் கடினப்படக்கூடாது. அந்த இருதயத்தில் கடினப்படுறதுக்கு, அந்த பொல்லாத இருதயமாய் மாறுறதுக்கு காரணம் பாவம் தான், அந்த அவிசுவாசத்தை கொண்டு வருகிறது. எனவே இந்த காரியங்களெல்லாம் நாம் மனசில் வச்சு இதெல்லாம் நாம் தியானித்து, அதனால்தான் கடைசியாக சொல்கிறார் பாருங்கள், 19 எபிரேயர் 3:19 ஆதலால் அவ்விசுவாசத்தினாலே அவர்கள் அதிலே பிரவேசிக்க கூடாமல் போனார்கள் என்று பார்க்கிறோம். அந்த அவிசுவாசம் என்ற அந்த பொல்லாத இருதயம் நமக்குள்ளே எதனால் வருதுன்றதை நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். அந்த இருதயத்தை எப்படி காத்துக்கொள்ளணுன்றதை இன்றைக்கி ஆண்டவர் நம்மோடு பேசியிருக்கிறார். அப்படியாக நம்மளை இருதயத்தை தாழ்த்து ஒப்பு கொடுத்து நம்ம இருதயத்தை காத்துக்கொள்வோம். அந்த அவிசுவாசத்துக்கு இடம் கூடாதபடிக்கு அந்த ஒரு பிசாசு பிடிச்ச மகனை கொண்டு வந்து ஒரு அப்பங்காரன் எப்படி அழுகுறான், ஆண்டவரே என்னுடைய அவிசுவாசம் இருதயத்துலேருந்து என்ன செய்யுங்க நீக்கி போடுன்னு மாரில் அடிச்சுட்டு அழுவது போல் நாம் அழுவோம், நாம் ஆண்டவரிடத்தில் கதறுவோம். ஆண்டவரே என்னுடைய அவிசுவாசம் ஒரு நாளும் வரக்கூடாது, நான் அந்த இலைப்பாதுக்குள்ளே பிரவேசிக்கிற ஒரு மகளாய் நான் மாற வேண்டும், அதுக்கு என்னுடைய இருதயம் கடினப்படக்கூடாது, என் இருதயத்தை காத்து நடக்க எனக்கு வழி சொல்லி கொடுத்துருக்கிறீங்க, அதன்படி முடிவு பரிந்து உன் மேலே நான் நம்பிக்கை வைக்க உதவி செய்யணும்னு சொல்லி நம்ம ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். கர்த்தர்தாமே நம்ம இருதயத்தை காத்துக்கொள்வாராக. ஜெபிப்போம். அன்பின் தகப்பனே, நன்றியோடு துதிக்கிறோம். இந்த நாளிலே நீர் பேசின வார்த்தைக்காய் நன்றி. ஆண்டவரே, இந்த இருதயம் எப்படியாக கடினப்பட்டு அந்த அவிசுவாசத்தை கொண்டு வருகிறது, இந்த பாவம் உள்ளே நுழையும் போது இருதயம் கடினப்படுகிறதுன்னு பார்க்குறோம், அவிசுவாசம் வருதுன்னு. ஆண்டவரே, என்னுடைய இருதயம் எங்களுடைய இருதயம் இதை கேட்கிற ஒவ்வொருடைய இருதயத்தையும் நீர் தான் காத்து கொள்ள முடியும். ஆண்டவரே, நாங்கள் வாய் கண் ஆண்டவரே கை கால் இதெல்லாம் நாங்கள் பரிசுத்தமாய் வாய் வைத்து கொள்ளும் போது உமக்கு விரோதமான காரியத்தில் ஈடுபடாத இருக்கும்போது இருதயத்தை நாங்கள் சுத்திகரிக்கமாக ஆண்டவரே பாதுகாத்து கொள்ள முடியும் என்பதை நீதிமொழிகளின் மூலமாக நாங்கள் அறிந்திருக்கிறோம். அதன்படியாக செய்து ஆண்டவருடைய இளைப்பாறுதல பிரவேசிக்கிற ஆண்டவரே தகுதியை எனக்கு எங்களுக்கு தாங்க. அந்த அவிசுவாசம் என்ற பொல்லாத சாத்தானுடைய கிரியையில் என்னை விட்டு எங்களை விட்டு ஒவ்வொரு விட்டு அகற்றி போட முடியாது ஜெபிக்கிறோம். தொடர்ந்து நீரே என்ன எங்களையும் காத்து வழி நடத்தும். ஆசீர்வதி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தான் ஜெபிக்கிறேன் ஜூனில் தகப்பனே, ஆமேன்.

பிரைஸ் லார்ட். கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். கர்த்தருடைய கிருபையும் கர்த்தருடைய தயவும் உங்களை பாதுகாப்பதாக. நீதிமொழிகள் 29:17. உன் மகனை சிற்சை செய், அவன் உனக்கு ஆறுதல் செய்வான், உன் ஆத்மாவுக்கு ஆனந்தத்தையும் உண்டாக்குவான். கர்த்தருடைய பரிசுத்த நாம மகிமைப்படுவதாக. அருமையான ஒரு வார்த்தை சத்தியம். தகப்பன் பிள்ளையை சிற்சிக்க வேண்டும் என்றுதான் வேதம் சொல்லுகிறது. தகப்பன் எந்த பிள்ளையை சிற்சிப்பார் தெரியுமா? நேசிக்கிற புத்திரனை. வேதம் சொல்லுகிற ஆலோசனை என்ன? உன் மகனை சிற்சை செய். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு சகோதரா சகோதரி, நமக்கு ஒரு தகப்பன் உண்டு. நம்மேல் பாசம் வைத்து நம்மை சுமையா எண்ணாமல் சுகமா எண்ணி நம்மை இந்நாள் வரைக்கும் சுமந்து வருகிற நல்ல தகப்பன். சில வேளைகளிலே அவர் நம்மை சிற்சிக்கிறார். சிற்சை வரும்போது நாம் அதை தண்டனையா எண்ணி நாம் தண்டிக்கப்படுகிறோம். அவ்வளவுதான், கர்த்தர் என்னை கைவிட்டு விட்டார், என்னை விட்டு விட்டார் என்றெல்லாம் நமக்கு என்ன தோன்றுகிறது. ஆனால் அப்படி அல்ல. இந்த வசனம் அழகாய் சொல்லுகிறது, உன் மகனை சிற்சை செய், அவன் உனக்கு ஆறுதல் செய்வான், உன் ஆத்மாவுக்கு ஆனந்தத்தை உண்டாக்குவான் என்று. அப்படி என்றால் ஒரு காரியம் தெளிவாய் தெரிகிறது, தகப்பன் மகனை சிற்சித்து வளர்த்தும் போது அந்த மகன் பின்னாட்களிலே தகப்பனுக்கு ஆறுதலாகவும் சந்தோஷமாகவும் மாறுகிறானா? அப்படி என்றால் என்ன, அவன் ஒரு நல்ல நிலையை அடைந்து தகப்பனை போஷிக்கிறவனாய், தகப்பனுக்கு எல்லா விதத்திலும் துணை செய்கிறவனாய், உதவி செய்கிறவனாய் மாற்றப்படுகிறானா? அப்படி என்றால் இங்கே சொல்லப்படுகிற வார்த்தை, தகப்பனுடைய சிற்சை என்னுடைய பின்னாட்களில் என்னை நன்றாயிருக்க வைக்கும். பரலோக தகப்பன் நம்மை சிற்சிக்கும் போது ஒரு காரியம் அங்கே தெரிகிறது. என்ன தெரியுமா? என்னுடைய ஃபியூச்சரில் நான் நன்றாயிருப்பதற்கும், நான் ஆசீர்வாதமாக இருப்பதற்கும், நான் அவருக்கு ஆனந்தத்தை கொடுக்கிறவனாய் இருக்கிறதற்குமே என்னை அவர் சிற்சிக்கிறார். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு பிள்ளைகளே, உங்களை உங்கள் பெற்றோர் சிற்சிக்கிறது உங்கள் பின்னாட்களில் நீங்கள் அவர்களுக்கு ஆறுதலாகவும் ஆனந்தமாகவும் இருக்க போகிறீர்கள். அதே போல தான் என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு விசுவாசிகளே, அன்பு சபையோரே, அன்பு தேவ மக்களே, கர்த்தர் பரலோக தகப்பன், நல்ல தகப்பன். சில நேரத்தில் சிற்சிக்கிறதுனால நீங்கள் சோர்ந்து போயிருக்கிறீங்க. கர்த்தர் இந்த நாளில் உங்களுக்கு சொல்லுகிற வார்த்தை இதுதான், நீங்கள் நாளைக்கு அவருக்கு ஆனந்தமாகவும் ஆறுதலாகவும் மாறப்போகிறீர்கள். கர்த்தர் அப்படி உங்களை ஆசீர்வாதமான பாத்திரமாய் வைக்கதான் சில பகுதிகளில் நம்மை திருத்தும்படிக்கு நம்மை சிற்சிக்கிறார். ஏன் தெரியுமா? நாம் அவருடைய பிள்ளைகள், அவர் நமக்கு அப்பா. சிற்சை நல்லதே. எனவே சிற்சையிலே சோர்ந்து போகாதிருங்கள். கர்த்தருடைய கிருபை உங்களோடு இருக்கும். நல்ல தகப்பனே, நீர் எங்களை சுமக்கிறதும், நீர் எங்களை சிற்சிக்கிறதும், நீர் எங்களை கண்டிக்கிறதும் எல்லாமே எங்கள் நன்மைக்கு. நீங்கள் அப்பாவாக இருந்து செய்கிறீங்க. ஆண்டவரே, நாங்கள் பிள்ளைகளாக இருந்து இதை உணர்ந்து கொள்ள எங்களுக்கு கிருபை செய்வீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.

0: இது ஒரு மியூசிக் மைண்ட்ஸ் வெளியீடு.
1: தேவன் கர்த்தரை எழுப்பினாரே, நம்மையும் தமது வல்லமையினாலே எழுப்புவார். 1 கொரிந்தியர் 6:14. அது ஒரு ஈஸ்டர் ஞாயிறு. 1973 உகாண்டா நகரமே இடி அமீன் என்பவனின் கொடுங்கோலாட்சியில் சிக்கி தவித்துக் கொண்டிருந்தது. தன்னுடைய கிறிஸ்தவ விசுவாசத்திற்காக இளைஞன் ஒருவனை படைவீரன் ஒருவன் ஆக்ரோஷமாக அடித்து கொண்டிருந்தான். அவனுடைய முகமே அடையாளம் காண முடியாதபடி சிதைந்தது. தன்னுடைய ஷூ அணிந்த கால்களால் அந்த இளைஞனுடைய எலும்புகளின் மீது ஏறி மிதித்து உடைத்து கொண்டிருக்கும் காட்சி இளம் போதகர் கேஃபா செம்பாங்கி என்பவரின் மனதை விட்டு மறைந்து போகவே இல்லை. ஆனால் 1973 ஈஸ்டர் ஞாயிறன்று போதகர் செம்பாங்கி மிகவும் பகிரங்கமாக இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்தார் என்று மிகப்பெரிய மைதானத்தில் கூடியிருந்த 7,000 பேருக்கு பிரசங்கித்தார். இடியமையினுடைய ரகசிய போலீசார் 5 பேர் போதகரை பின்தொடர்ந்து சென்றனர். போதகர் சபைக்குள்ளே சென்றதும் இவர்கள் 5 பேரும் உள்ளே சென்று சபையின் கதவை தாளிட்டனர். அவர்கள் போதகரிடம், நீர் இடியமையினுடைய கட்டளைக்கு கீழ்ப்படியாததால் நாங்கள் உன்னை இப்போது சுட்டுக் கொள்ளப் போகிறோம், நீ கடைசியாக சொல்ல விரும்புவதை எங்களிடம் சொல் என்றனர். போதகர் தன்னுடைய அழகான மனைவி மற்றும் ஒரே பெண் குழந்தையை நினைத்து பார்த்தார். உடல் நடுங்கியது. ஆனால் உயிர்த்தெழுந்த இயேசு அவருடைய உள்ளத்திலே மிகப்பெரிய தைரியத்தை கொடுத்தார். போதகர், நீங்கள் என்ன செய்ய வேண்டுமோ அதை செய்து கொள்ளுங்கள். நான் இயேசு கிறிஸ்துவுக்குள் ஏற்கனவே மரித்து போனவன். என்னுடைய உண்மையான வாழ்க்கை கிறிஸ்து இயேசுவுக்குள் தான் மறைந்திருக்கிறது. என்னுடைய வாழ்க்கை இப்பொழுது ஆபத்தான சூழ்நிலையில் இல்லை, உங்கள் வாழ்க்கை தான் ஆபத்தில் இருக்கிறது. நான் உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்துவுக்குள் உயிர் வாழ்கிறேன். ஆனால் நீங்கள் தான் இப்பொழுது உங்கள் பாவங்களில் மரித்து போயிருக்கிறீர்கள். இயேசு கிறிஸ்து தாமே உங்களை நித்திய அழிவிலிருந்து பாதுகாப்பாராக என்று சொன்னார். அந்த 5 போலீஸ்காரர்களில் தலைவனானவன் போதகர் முகத்தையே நீண்ட நேரமாக உற்று பார்த்து கொண்டிருந்தான். பின்பு தன்னுடைய துப்பாக்கியை கீழே இறக்கி வைத்துவிட்டு, நீங்கள் எங்களுக்காக தயவு செய்து ஜெபிப்பீர்களா என்று கேட்டான். போதகரும் அவ்வாறே ஜெபித்தார். அவர்கள் 5 பேரும் அந்நேரமே இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு போதகரை பாதுகாப்பவர்களாக மாறினார்கள். ஆம் பிரியமானவர்களே, நாம் விசுவாசித்தால் உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்துவின் அதே வல்லமை நமக்குள்ளும் கிரியை செய்யும். அப்போது நம்முடைய பயங்கள் மாறும். இயேசு கிறிஸ்துவின் சரீரத்தை உயிர்ப்பித்த அதே பிதாவின் வல்லமை நமக்குள் வரும்போது நமக்கு இயற்கைக்கு மாறான தைரியம் கிடைக்கும். நாம் பயப்படாமல் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை தைரியமாய் அறிவிக்க முடியும். அதிகாரங்களையும் துறைத்தனங்களையும் முறியடித்து கல்லறை மீது போடப்பட்டிருந்த ரோம ராஜ்யத்தின் முத்திரையை உடைத்து இயேசு கிறிஸ்துவை கல்லறையை விட்டு உயிரோடு எழும்ப பண்ணின பிதாவின் வல்லமை நமக்கு எதிராக கிரியை செய்யும் துறைத்தனங்களையும் அதிகாரங்களையும் உடைத்து எறியும். நமக்கு விரோதமாகவும் ஊழியங்களுக்கு விரோதமாகவும் வரும் பிசாசின் சக்திகளை முறியடிக்கும். எதிர்க்கிறவர்களையும் சாதகமானவர்களாக மாற பண்ணும். உங்களுக்கு விரோதமாக எழும்பும் எந்த ஆயுதமும் வாய்க்காது.
2: கண்டும் காணாமல் தேவன் இருக்கிறாரா?

0: நீங்கள் கேட்க போவது
1: ஜிஃபேன் எஃப்எம்மின் அணிதின தியானம். என் ஆத்துமாவே, நீ ஏன் கலங்குகிறாய்? ஏன் எனக்குள் தேங்குகிறாய்? தேவனை நோக்கி காத்திரு. அவர் சமூகத்து ரட்சிப்பி நிமித்தம் நான் இன்னும் அவரை துதிப்பேன். சங்கீதம் 42:5. ஒரு பெண் தன் கணவனை இழந்தது நிமித்தம் மிகுந்த துக்கத்தோடு இருந்தாள். நான் ஏன் இனி வாழ வேண்டும் என அவள் பல முறை நினைத்தாள். ஒரு நாள் அந்த பெண் தன்னுடைய 5 பேரனோடு காரில் செல்லும்படியாக கிளம்பினாள். அவனை தனக்கு அருகில் இருந்த சீட்டில் பத்திரமாக உட்கார வைத்துவிட்டு வாகனத்தை கிளப்பினாள். ஆனால் அவளோ சீட் பெல்ட் போடவில்லை. அதை பார்த்த அவளுடைய பேரன், பாட்டி, என்னை மிகவும் பத்திரமாக உட்கார வைத்தீர்களே, நீங்கள் ஏன் சீட் பெல்ட் போடவில்லை என்று கேட்டான். அதற்கு அந்த பெண், நான் இயேசுவிடமும் உன் தாத்தாவிடமும் போகவே ஆசைப்படுகிறேன், எனவே எனக்கு சீட் பெல்ட் போட தேவையில்லை என்றாள். அதற்கு அவள் பேரன், பாட்டி, அப்படியானால் நீங்கள் என்னை தனிமையில் விட்டுவிடப் போகிறீர்களா என்று கேட்டான். அந்த சிறுவன் அவ்வாறு கேட்ட பின்புதான், தான் வாழ்வதற்கும் ஒரு நோக்கம் இருக்கிறது, தன்னுடைய நிலை தான் நினைத்ததை போல மிகவும் மோசமானது இல்லை என்று உணர்ந்து கொண்டாள். ஆம் பிரியமானவர்களே, நாமும் இந்த பெண்ணை போலவே வாழ்வில் சில இழப்புகளும் வேதனைகளும் மன கஷ்டங்களும் வந்தவுடன் நான் இனியேன் வாழ வேண்டும், வாழ்ந்தது போதும் என்று முடிவுக்கு வந்து விடுகிறோம். நம்முடைய சேவை அநேகருக்கு தேவை. நாம் நம் தேவனுக்கு தேவை. நம் வாழ்வில் தேவன் மகிமைப்பட வேண்டும். நம் வேதனைகளும் கஷ்டங்களும் நிரந்தரமானவை அல்ல. அவை சீக்கிரத்திலே விலகி போகும். எனவே இழப்புகளையும் வேதனைகளையும் நினைத்து கொண்டிராமல் தேவன் நம்மை குறித்து வைத்திருக்கிற திட்டங்களை நிறைவேற்ற நாம் நம்மை அர்ப்பணிக்க வேண்டும். எலியா தீர்க்கதரிசி ஏசபேலின் வார்த்தையை கேட்டு மிகவும் பயந்தார். இனிமேல் தான் வாழ்ந்து எந்த பிரயோஜனமும் இல்லை என்ற முடிவுக்கு வந்தார். எனவே தேவனிடம், போதுமாண்டவரே, என் ஆத்துமாவை எடுத்துக்கொள்ளும் என்று ஜெபிக்க ஆரம்பித்தார். ஆனால் தேவனோ எலியாவின் மேல் தான் வைத்திருந்த திட்டத்தை கூறினார். நீ ஆசகேலை சீரியாவின் மேல் ராஜாவாக அபிஷேகம் பண்ண வேண்டும், யெகூவை இஸ்ரவேலின் மேல் ராஜாவாக அபிஷேகம் பண்ண வேண்டும், பின்பு எலிசாவை உன் ஸ்தானத்திலே தீர்க்கதரிசியாக அபிஷேகம் பண்ண வேண்டும் என்று கூறினார். எலியாவை தேவன் அரசியல் மாற்றத்திலும் இஸ்ரவேலரின் ஆவிக்குரிய மறுமலர்ச்சியிலும் வல்லமையாக பயன்படுத்தினார். ஆம், நம்மை கொண்டும் தேவன் நிறைவேற்றி முடிக்க வேண்டிய வேலைகள் ஏராளம் உள்ளன. ஆகவே நமது சூழ்நிலைகளிலிருந்து வெளியே வருவோம். கஷ்டங்களையும் கவலைகளையும் நினைத்து கொண்டிராமல் தேவ திட்டத்துக்கு நம்மை அர்ப்பணிப்போம். நம் வேதனைகளை கர்த்தர் மறக்கச் செய்வார், அவைகளை மாற்றுவார்.

கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, இந்த நாளைக்கென்று தேவன் நமக்கு எழுதியிருக்கிற ஜீவ வார்த்தை யோபுவின் புஸ்தகம் 8:21. இனி அவர் உம்முடைய வாயை நகைப்பினாலும் உம்முடைய உதடுகளை கம்பீரத்தினாலும் நிரப்புவார். எனக்கு அன்பார்ந்த தேவ பிள்ளைகளே, இந்த உங்கள் வாழ்க்கையில் உங்கள் துக்கங்களை மாற்றுகிற நாளாகவும், சோகங்கள், கண்ணீர், கவலைகள் எல்லாவற்றையும் மாற்றி உங்களை நகைக்க பண்ணுகிற நாளாய் அமையப் போகிறது. பெரிய நன்மையினாலும் அளவில்லாத ஆசிர்வாதத்தினாலும் சந்தோஷ மகிழ்ச்சி நிறைவினாலும் கடந்து போகும்படி இன்று தேவன் உங்களை ஆசிர்வதிக்கப் போகிறார். வேதத்திலிருந்து ஒரு சில உதாரணங்களோடு யார் யாரை தேவன் நகைக்க பண்ணினார் என்று சொல்லி பார்க்கலாம். முதலாவதாக ஆதியாகமத்தின் புஸ்தகம் 21:6, அப்பொழுது சாராள், தேவன் என்னை நகைக்க பண்ணினார், இதை கேட்கிற யாவரும் என்னோடு கூட நகைப்பார்கள் என்று உள்ளது. இந்த நாளில் உங்கள் வாழ்க்கையிலும் பிள்ளைகளை குறித்த கவலைகள், மனபாரம், திருமணம் ஆகவில்லையே என்ற சோகம், வேலை கிடைக்கவில்லையே என்ற மன அழுத்தம், குடும்ப சமாதான இல்லாமையின் காரணம், வியாதியின் போராட்டம், பற்றாக்குறை இவற்றின் மத்தியில் கடந்து போய் கொண்டு இருக்கிற உங்களை தேவன் நகைக்க பண்ணும்படி விரும்புகிறார். இரண்டாவதாக சங்கீதங்களின் புஸ்தகம் 30:11 சொல்லுகிறது, என் புலம்பலை ஆனந்த களிப்பாக மாற பண்ணினீர். இந்த இடத்தில் தாவீதுக்கு தன் சொந்த குமாரனை பிராணனை வாங்க வகை தேடிக் கொண்டிருக்கிறான். அந்த சூழ்நிலையில் அவன் புலம்பிக் கொண்டிருக்கிறான், என்ன செய்வதென்றே வழி தெரியாமல். 2 சாமுவேலின் புஸ்தகம் 15:30-31 வாசிக்கும் போது தாவீது தன் முகத்தை மூடி என்றுள்ளது. அந்த அளவிற்கு அவன் புலம்பல் இருந்தது. 31வது வசனத்தில் அப்சலோமோடை கட்டுப்பாடு பண்ணினவர்களுடன் அகித்தோப்பேலும் சேர்ந்திருந்தான் என்று தாவீதுக்கு அறிவிக்கப்பட்டது என்று உள்ளது. முன்பு தனக்கு நன்மையான ஆலோசனைகளை தேவதூதனை போல தந்த அகித்தோப்பேல் இன்று தன்னை கொல்ல நினைக்கிறவர்களோட சேர்ந்து தனக்கு தீமை விளைவிக்கிறான் என்று எண்ணி புலம்புகிறான். என கண்பார்ந்தவர்களே, உங்களுடைய வாழ்க்கையிலும் உங்களுக்கு விரோதமாக தீமை செய்யும்படி எழும்பியிருக்கிறவர்களை கண்டு பயப்பட வேண்டாம், புலம்ப வேண்டாம். 31வது வசனத்தின் கடைசி பகுதியில் கர்த்தர் அகித்தோப்பேலின் ஆலோசனையை பைத்தியமாக்கி போட்டார் என்று உள்ளது. உங்கள் வாழ்க்கையிலும் கர்த்தர் அப்படியே செய்வார். உங்கள் புலம்பலை ஆனந்த கழிப்பாக மாற்றுவார். 3வதாக எஸ்தரின் புஸ்தகம் 9:21 அவர்கள் சஞ்சலம் சந்தோஷமாகவும் அவர்கள் துக்கம் மகிழ்ச்சியாகவும் மாறினது என்று உள்ளது. யூதருக்கு விரோதமாய் நாகமான் அநேக திட்டங்களை தீட்டினான். மொர்தகாயும் கொல்ல நினைத்தான். ஆனால் கர்த்தரோ எஸ்தரின் ஜபத்தையும் மொர்தகாயை ரத்தொடுத்தி தன் ஜனங்களுக்காய் மன்றாடி அழுததையும் பார்த்து பெரிய விடுதலையும் வெற்றியையும் உயர்ந்த ஸ்தானத்தையும் தந்தார். அவருடைய சஞ்சலம் சந்தோஷமாக மாற செய்தார். துக்கத்தை மகிழ்ச்சியாக்கினார். இரட்டுழுத்தினவன் பட்டுடுத்தும்படி செய்தார். இன்றைக்கும் தேவன் உங்கள் வாழ்க்கையிலும் உங்களுக்கு விரோதமாக எந்த மனிதனானாலும், சூழ்நிலைகள் ஆனாலும், சஞ்சலத்தோடு இருக்கிற உங்களை சந்தோஷமாக இருக்கும்படி செய்ய போகிறார். வேதம் எப்படியாக சொல்லுகிறது, உன் துக்க நாட்கள் முடிந்தது என்று. தேவன் உங்கள் வாழ்க்கையில் காணப்பட்ட துக்கங்களை மாற்றுகிறார். சஞ்சலங்கள் தவிப்பும் ஓடிப்போகிறது. உங்கள் வாயை நகைப்பினால் மாற்றப் போகிறார். இந்த வார்த்தைகள் மூலமாக கர்த்தர் இன்று உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். அன்புக்குரிய தேவ பிள்ளைகளே, இன்றைக்குரிய ஜீவ வார்த்தை உங்களை ஆறுதல் படுத்தி நம்பிக்கையை கொடுத்திருக்கும் என்று விசுவாசிக்கின்றேன். இது போன்ற வார்த்தைகள், பாடல்கள், தேவ செய்திகளை கேட்டு மகிழ எங்களுடன் இணைந்து கொள்ளுங்கள். இதோ எங்கள் ஜிஃபேன் எஃப்எம் இணையதள வானொலி www.gfanfm.com. நாளைய ஜீவ வார்த்தையோடு உங்களை சந்திக்கின்றேன். என்றும் அன்புடன் வாணி வெங்கட். காட் பிளஸ் யூ.

0: நீங்கள் கேட்கப் போவது
1: வாழும் வார்த்தையும்.
2: அன்பான ஜீஃபான் நேயர்களுக்கு இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே எங்களுடைய இனிய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இன்றைய நாளுக்கான வார்த்தையும் வாழ்வு நிகழ்வு கூடாக உங்களை சந்திப்பதில் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறோம். இன்றைய நாளுக்கான தலைப்பு கட்டளையிடுங்கள். அதற்கான ஜீவ வார்த்தை, வரும் காரியங்களை என்னிடத்தில் கேளுங்கள், என் பிள்ளைகளை குறித்தும் என் கரங்களின் கிரிகைகளை குறித்தும் எனக்கு கட்டளையிடுங்கள். எசாயா 45:11. நீங்கள் என்னிடத்தில் கேளுங்கள், எனக்கு கட்டளையிடுங்கள் என்னும் வார்த்தைகள் எவ்வளவாய் நம்மை சந்தோஷப்படுத்துகின்றன. எனவே வருங்காலம் எப்படி இருக்குமோ, என் குடும்பம் எப்படி செல்லுமோ, என் பிள்ளைகள் எப்படி இருப்பார்களோ என்றெல்லாம் நீங்கள் கவலைப்பட வேண்டியது இல்லை. வருங்காலம் கர்த்தருடைய கருத்தில் இருக்கிறது. வேதம் சொல்லுகிறது, அவரே ஆழமும் மறைபொருளுமானதை வெளிப்படுத்துகிறவர். இருளில் இருக்கிறதை அவர் அறிவார், வெளிச்சம் அவரிடத்தில் தங்கும். தானியேல் 2:22. கர்த்தர் உங்கள் பிதாவாக இருக்கிறபடியால் நீங்கள் அவரிடத்தில் உரிமையோடு கேட்கிறீர்கள். கைரேகை எப்படியோ, அல்லது கிரகங்களின் நிலை எப்படியோ, அல்லது தலைவிதியின் படியோ எதுவும் நேரிடுவதாக சொல்லுவது பொய்யானது. பபிலோன் ராஜாவுக்கு முன்பு தானியேல் சொன்னார், அவர் காலங்களையும் சமயங்களையும் மாற்றுகிறவர், ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை ஏற்படுத்துகிறவர், ஞானிகளுக்கு ஞானத்தையும் அறிவாளிகளுக்கு அறிவையும் கொடுக்கிறவர். அந்த கர்த்தர் உங்களை பார்த்து நீங்கள் எனக்கு கட்டளையிடுங்கள் என்று சொல்லுகிறார். சற்று இதை சிந்தித்து பார்த்தீங்களா? அண்ட சராசரங்களையும் ஜீவராசிகளையும் படைத்து சூரியன் சந்திரன் நட்சத்திரங்களை எல்லாம் இயங்க வைத்திருக்கும் ஆண்டவருக்கு நீங்கள் எப்படி கட்டளையிட முடியும்? அதுதான், நீங்கள் அவருடைய பிள்ளைகள் என்ற உரிமை, அவர் உங்களுக்கு பிதா என்கிற பாசம். உங்களுக்கும் அவருக்கும் இடையில் உள்ள ஐக்கியமே அந்த சிலாக்கியத்தை ஏற்படுத்துகிறதல்லவா? கிறிஸ்துவை நோக்கி பாருங்கள். அவரை நீங்கள் ஏற்றுக்கொள்ளும் போது, அவருடைய குடும்பத்தில் நீங்கள் வந்து சேரும் போது, கர்த்தர் உங்களுக்காக ஜாவையும் செய்து முடிக்கிறவராக இருக்கிறார். அவர் உங்களுடைய சொந்த பிதா. தகப்பனிடத்தில் பிள்ளை உரிமையோடு கேட்டு பெற்றுக்கொள்ளுகிறதை போலவே நீங்கள் அவரிடத்தில் கேட்டு பெற்றுக்கொள்ளுகிறவர்களாய் இருக்கிறீர்கள். ஜோஷுவாவை நோக்கி பாருங்கள். கர்த்தரின் படைப்புகளை நோக்கி அவர் கட்டளையிட்டார், சூரியனே நீ கிதியோன் மேலும், சந்திரனே நீ ஆயலோன் மேலும் தரித்து நிப்பாயாக என்று சொன்னபோது உடனே அவைகள் தரித்து நின்றன. அவ்வாறு நீங்கள் கட்டளையிடும்படி கர்த்தர் உங்களுக்கு அதிகாரங்களையும் ஆளுகையையும் வல்லமையையும் கொடுத்திருக்கிறார். நோய்களுக்கு நீங்கள் கட்டளையிடும் போது அவைகள் நீங்குகின்றது. அசுத்தாவிகளுக்கு கட்டளையிடும் போது அவைகள் ஓடி மறைகின்றன. தேவ பிள்ளைகளே, கர்த்தர் உங்களுக்கு பாராட்டின அவருடைய கிருபைகளை எல்லாம் எண்ணி பாருங்கள். அவருடைய குடும்பத்தில் என்றென்றும் நிலைத்திருப்பீர்களா? நீங்கள் அவரிடத்தில் ஜெபிப்பதும் அவர் உங்களுக்கு பதிலளிப்பதும் உங்கள் இருதயத்தின் வேண்டுதல்களை எல்லாம் அவர் உங்களுக்கு நிறைவேற்றி தருவதும் எத்தனை பாக்கியமான காரியம்! உங்கள் நினைவுக்காக நீங்கள் எப்படியும் கர்த்தருக்கு பயந்து உங்கள் முழு இருதயத்தோடும் உண்மையாய் அவரை சேவிக்க கடவீர்கள். அவர் உங்களிடத்தில் எவ்வளவு மகிமையான காரியங்களை செய்தார் என்பதை சிந்தித்து பாருங்கள். 1 சாமுவேல் 12:24. அன்பான ஜீஃபான் நேயர்களே, இப்படியாக 24 மணி நேரங்களிலும் உங்கள் மனதுக்கு இனிய பாடல்களையும் உங்கள் இதயத்துக்கு ஏற்ற நல்லாலோசனையான செய்திகளையும் உயிருள்ள ஜீவனுள்ள தேவனுடைய சாட்சிகளையும் நீங்கள் கேட்டு மகிழ நீங்கள் இணைந்திருக்க வேண்டிய இணையதள முகவரி www.gfanfm.com. கத்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.

0: யாத்திரையாகமத்தின் புஸ்தகம் 12 அதனுடைய 12 வசனம், The Book of Exodus, Chapter 12 and Verse 12. அவர் சொல்றார், I will pass through the land of Egypt on that night. அந்த ராத்திரியில் நான் உங்களை விடமாட்டேன், உங்களை விடுதலையாக்க மாட்டேன் என்று விடாப்பிடியாயிருக்கின்ற பரவோனின் எகிப்து தேசத்தில் அன்று ராத்திரி நான் போவேன். I will strike all the firstborn. Naan seiya vendiya kaaryathai Egyptil seiven. Sangaram pannuven in the land of Egypt. Both man and beast, manidananalum mirugamanalum, mudar pirandavigalai naan sagadippen endru kartar sonnar. And against all the gods of Egypt I will execute judgment, for I am the Lord. Inna anga nadakkudana tan janangalukku vidudalai vendum, விடுதலை விரும்புகிறார்கள், விடுவிக்க மோசை அனுப்புகிறார், ஆனால் விடுவிக்க மாட்டேன் என்று சொல்லக்கூடிய மிகப்பெரிய ஒரு சக்தி இஸ்ரவேலை தடை பண்ணுகிறது. இந்த மாதத்தினுடைய முடிவுக்குள்ள நான் உங்களுக்காக ஜெபிக்கின்றேன், உங்கள் கண்களுக்கும் மறைவாய் உங்களை விடுவிக்க விரும்பாத எல்லா வல்லமைகளும் இயேசுவின் நாமத்தில் உடைந்து போவதாக. நீங்க எழுந்து கானான் போக வேண்டும் என்பதுதான் தேவ திட்டம் என்றால், அந்த திட்டத்திற்கு எதிராக, அந்த திட்டத்திற்கு தடையாக எவ்வளவு பெரிய சக்திகள் இருந்தாலும் இன்று நான் ஜெபிப்பது அந்த தடைகள் இயேசுவின் நாமத்தில் தட்டி எறியப்பட வேண்டும். சொல்லுங்களேன் ஒரு பலத்த அல்லேலூயா. உங்க வாழ்க்கைக்கு விரோதமாக இருக்கிற காண முடியாத சக்திகள் எல்லாம் இயேசுவின் நாமத்தில் இந்த மாதம் கர்த்தர் அகற்றிட்டா இன்னொரு படி உயர முடியும் என்று விசுவாசிக்கிறீங்கன்னா பொறாமின் சொல்லுங்களேன். உங்கள் பொருளாதார எழுச்சிகளுக்கு விரோதமாய் செயல்படும் அந்நிய வல்லமைகளெல்லாம், தடைகளெல்லாம் இந்த மாதத்தில் தட்டி எறியப்பட வேணுமே என்று இயேசுவின் நாமத்தில் நான் ஜெபிக்கிறேன். உங்கள் கையின் பிரயாசங்கள் ஓங்கக்கூடாத படிக்கு அவைகளை கெடுக்க நினைக்கின்ற உங்கள் பொருளாதாரத்திற்கு எதிரான வல்லமைகள் இயேசுவின் நாமத்தில் நான் ஜெபிக்கின்றேன். நான் இன்னைக்கு பிரசங்கம் பிளஸ் ஜெபமாய் இருப்பதாக, இயேசுவின் நாமத்தில் உடைந்து போவதாக. ரெண்டு கரங்களை உயர்த்த விரும்பினால் ஜெபத்தோடு நான் அறிக்கை செய்கிறேன், உங்களை தடுக்கிற எல்லா தடைகளையும் அன்று எகிப்தில் சங்காரம் பண்ணினது போல எனக்கு கர்த்தர் உங்களுடைய பாளையத்தினுடைய கடந்து போகும் போது இதுவரை கண்டிராத வெற்றிகளை உங்கள் குடும்பம் காண செய்வார் என்று இயேசுவின் நாமத்தில் அறிவிக்கிறேன். 1 Corinthians 16:9 இப்படி சொல்லுகிறார், For a great and effective door, ஒரு மிகப்பெரிய வல்லமை மிக்க திறன்மிக்க வாசல், effective door has opened for me. கடவுள் எனக்கு வாசலை திறந்துட்டாரு, ஆனா அந்த வாசலுக்குள் பிரவேசிக்காமல் இருக்க எனக்கு நிறைய சத்துருக்கள், நிறைய தடைகள். இன்னைக்கு இந்த வெள்ளிக்கிழமை வந்திருக்கோமே, எத்தனை பேர் ஜெபிக்கிறீங்க, வாசல் திறந்தும் பிரவேசிக்க முடியாமல், உயர முடியாமல், தாண்ட முடியாமல் மிகப்பெரிய தடைகள் உங்கள் வாழ்க்கையில் இருக்குமானால் நான் இந்த மாதத்தில் உங்களுக்காய் ஜெபிக்க விரும்புகிறேன். தடைகளை கர்த்தர் தட்டி எறிவாராக, தடைகள் உங்கள் வாழ்வை விட்டு நீங்கி போவதாக. உங்கள் வாசலுக்கு முன்னாடி தடையாய் நிற்கும் தடைகளை எனக்கு கர்த்தர் உடைப்பாராக. விசுவாசிக்கிறேன் சொல்றவங்க ஒரு ஆமீன் சொல்ல மாட்டீங்களா? ஒன்று சேர்ந்து நிறைவோடு வாழுகிற குடும்பத்தை சிதறடிக்க நினைக்கிற அந்நிய வல்லமைகள் இனி காலையில் இயேசுவின் நாமத்தில், இந்த நாளில் இயேசுவின் நாமத்தில் உடைந்து போவதாக. ஹல்லேலூயா. எதுமே நம்புறீங்க, உங்களுக்கு கர்த்தர் திறந்த வாசலை வச்சிருக்கிறார். அவர் சொன்னார், நான் உனக்கு ஒரு திறந்த வாசலை வைக்கிறேன், நான் உனக்கு முன்பாக போவேன், கோணலானவைகளை செவ்வையாக்குவேன், வெங்கல கதவுகளை உடைப்பேன். A effective door, a great door உங்களுக்கு கர்த்தர் திறந்திருக்கிறார். ஆனால் உங்களுக்கு புரியாத பல சத்துருத்துவங்கள் உங்களை பிரவேசிக்க முடியாமல், உயர முடியாமல் தடுக்குமானால் ஜெபத்தோடு கை தட்டும் போது இயேசுவின் நாமத்தில் நான் ஜெபமாய் அறிக்கை செய்கிறேன், அப்படிப்பட்ட எல்லா தடைகளும் இயேசு கிறிஸ்துவின் அதிகாரமுள்ள நாமத்தில் தட்டி எறியப்படுவதாக. இதுவரையும் சொல்லாத பலத்த ஓர் அல்லேலூயா. ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட தடைகள் எல்லாம் இயேசுவ நாமத்தில் முறிந்து போவதாக. பக்கத்தில் ஒருத்தர் கை கொடுக்காதீங்க, ஆனால் திரும்பி சொல்லுங்க, நான் இதை தாண்டிடுவேன். ஜக்கரையாவின் புஸ்தகத்தினுடைய 1 Zechariah ஒன்றாம் அதிகாரத்தினுடைய 17 வசனத்திலிருந்து நான் 21 வரைக்கும் நான் வாசிக்கிறேன். உங்கள் வேதாகமத்தின் மொழியில் பாருங்கள். எனக்கு அது எல்லாம் புரியலனாலும் நான் படிக்க விரும்புகிறேன். அகெயின் ப்ரொக்ளைம் சேயிங், மீண்டும் அறிக்கை செய், சேனைகளின் கர்த்தர் சொல்வதாவது, Thus says the Lord of hosts, My city shall spread out through prosperity. என் பட்டணங்கள் செழுமையால் விரிவாக்கப்படும். The Lord will again comfort Zion. கர்த்தர் சியோனை வீண்டும் ஆறுதல் படுத்துவார். And will again choose Jerusalem. எத்தனை பேர் நம்புறீங்க, இழந்ததெல்லாம் கர்த்தர் திரும்ப தந்து மீண்டும் கர்த்தர் எருசலேமை கட்டுவது மட்டுமல்ல, உங்களை கர்த்தர் ஆறுதல் படுத்துவார். 18 வசனம் இப்படி சொல்றார், Then I raised my eyes, என் கண்களை ஏறெடுத்து, And I looked, நான் நோக்கி பார்த்தேன், There were 4 horns, 4 கொம்புகளை கண்டேன். And I said to the angel who talked with me, என்னோடு பேசின தூதனிடத்தில் நான் சொன்னேன், இந்த 4 கொம்பு என்ன? What are these? So he answered me, the angel answered me, தூதன் என்னை பார்த்து சொன்னான், These are the horns that have scattered Judah, Israel and Jerusalem. யூதாவையும் இஸ்ரவேலையும் எருசலையும் சிதறடித்த 4 கொம்புகள் இந்த கொம்புகள் என்று தூதன் எனக்கு சொன்னான். Then the Lord showed me 4 craftsmen. எத்தனை பேர் தெரியும், உங்கள் கண்களுக்கு மறைவாக சில கொம்புகள் எழுந்து நீங்க கட்டப்பட முடியாதபடிக்கு உங்களை சிதறடிக்கும் சில வல்லமைகள் இந்த வெள்ளிக்கிழமை இந்த சர்ச்சை விட்டு வெளியே போறதுக்கு முன்னாடி ஜபத்தால, உபவாசத்தால, அறிக்கையினால, ஆராதனையினால நம்ம அதை உடைக்க வேண்டும். தட்டினா நல்லா தட்டி ஒரு பலத்தாமின் சொல்லிடணும், அதை பெற்றுக்கொள்ளணும். 20வது வசனம் Then the Lord showed me 4 craftsmen. அந்த கிராஃப்ட்ஸ்மேன் என்ற இடத்துல இன்னொரு டிரான்ஸ்லேஷன்ல The Lord showed me 4 carpenter. ஆமென். 4 என்னங்க? கார்பெண்டருக்கு இன்னொரு தமிழ் வார்த்தை என்னங்க? தச்ச வேலைக்காரன். 4 craftsmen, 4 carpenter. அங்க பாருங்க, KJV-ல பாருங்க. And the Lord showed me 4 என்னங்க? சத்தமா இங்கிலீஷ் என்னங்க? கார்பெண்டர்ஸ். ஆமே, 4 carpenter. And I said, What are these coming to do? 4 கொம்பு நாசம் பண்ண வருது, ஆனா 4 carpenter வந்திருக்காங்களே, இவங்க எதுக்கு வந்திருக்காங்க? What are these come to do? So he said, These are the horns that scattered Judah so that one could lift up his head. But the craftsmen are coming to terrify them. எனக்கு அது புரியல. 4 carpenter வராங்களா, எதுக்கு வராங்களா? இந்த 4 கொம்பை மிரட்டுறதுக்கு. இன்னைக்கு நான் ஜெபிக்கிறேன், எனக்கு 4 carpenter தெரியாது, ஆனா எனக்கு 1 carpenter தெரியும், ஒரு யூத கார்பெண்டர். அவர் பேர் இயேசு கிறிஸ்து. அவர் எனக்காக கால்வரியில மரித்தார். அவர் எல்லாம் முடிந்தது என்று சொன்னார். அவர் எனக்காக ரத்தம் சிந்தினார். அவர் தழும்புகளை எனக்காக தந்தார். எனக்கு 4 carpenter தெரியாது, ஆனா உங்க குடும்பத்துக்கு விரோதமாய் எழுந்திருக்கும் கொம்புகளை சிதறடிக்க, மிரட்ட, முடிக்க எனக்கு 1 carpenter, the Jewish carpenter, and his name is to terrify them, to cast out the horns of the nations that lifted up their horn against the land of Judah. யூதாவுக்கு விரோதமாய் அதை சிதறடிக்க பொங்கி வந்த 4 கொம்புகளையும் முறியடித்து மிரட்டுவதற்கு எனக்கு 4 தச்ச வேலைக்காரங்க என்று தூதன் சொன்னான். அடுத்த வசனம், ஓகே, தட்ஸ் அண்ட் ஐ செட் 21 அண்ட் ஐ செட் வாட் ஆர் தீஸ் கம்மிங் டு டூ. ஓகே, தட் இஸ் குட், தேங்க்யூ. எத்தனை பேர் நம்புறீங்க, இயேசு பெரியவர்? பக்கம் சொல்லு, எனக்கும் 1 carpenter இருக்கிறார். ஆழமாக இதை போய் சிந்திக்கணும், ஒரு நாள் ஒவ்வொரு வார்த்தையாக படிக்கணும். பட் எனக்கு இன்னைக்கு கிடைச்ச பயங்கரமான வெளிப்பாடு, எங்க கார்பெண்டர் இயேசுங்க, அவர் ஊர் உலகலாமான்னு சொல்லிச்சு, இவர் கார்பெண்டர் புள்ள அப்படின்னு. இன்னைக்கு கரங்களை உயர்த்துங்களேன். உங்களுக்கு விரோதமாய் கட்ட முடியாதபடிக்கு, கட்டக்கூடாதபடிக்கு, வளரக்கூடாதபடிக்கு, தோன்றக்கூடாதபடிக்கு உங்க குடும்பத்தையும் உங்கள் செல்வத்தையும் உங்கள் நிலத்தையும் உங்கள் உயரங்களையும் சிதறடிப்பதற்காக எத்தனை கொம்புகள் எழுந்திருக்கோ தெரியாது, ஆனா இன்னைக்கு நமக்கு ஒருவர் இருக்கிறார். அவர் கால்வரியில் எல்லாம் முடிந்தது என்று சொன்னவர். இன்னைக்கு அவர்களை மிரட்ட, ஓரம் நிக்க வைக்க இந்த வார்த்தைகள் சொல்லும் போது நீங்க ஆமேன்னு சொல்லணும். நீங்க தொடங்கினதை முடிப்பீங்க. கர்த்தர் உங்க பட்சத்தில் இருந்தால் உங்களை எதிர்த்து நிற்பவன் யார்? அவர் உங்கள் சார்பில் செயல்படும் போது வெற்றி, நிச்சயம், விடுதலை, சத்தியம் இதுவரையும் சொல்லாத ஓராமே. ஆமென் அண்ட் ஆமென். கரங்களை கீழே போடுங்க. அந்த காண முடியாத தடைகளை கர்த்தர் முறியடிப்பார். ஆனால் எல்லாத்துக்குமே சில நேரத்தில் சில காரணங்களில் நாமும் அவரை தேட வேண்டுமே. ஸோ இந்த தடைகளை உடைக்க வேண்டுமானால், இந்த தடைகள் நம் வாழ்வில் விட்டு நீங்க வேண்டுமானால் நாம் என்ன செய்ய வேண்டும்? முதலாவது நம்பர் ஒன், நம்ம மீண்டும் பிறக்க வேண்டும். ஆண்டவர் இயேசுவை ரட்சகராக ஏற்றுக்கொள்ளணும். கர்த்தருக்காக வாழணும். ஏசையாவின் புஸ்தகம் 59 அதிகாரத்தினுடைய முதல் 2 வசனத்தை நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். 59:1-2. உதவி செய்வதற்கு, Behold, the Lord's hand is not shortened that it cannot save. ரட்சிப்பதற்கு முடியாமல் கர்த்தருடைய கை குறுகி போகவில்லை. Nor his ear heavy. அவருடைய காதுகள் மங்கியும் போகவில்லை, கேட்க முடியாமல். ஆனால் என்ன சொல்றாரு? Your iniquities, உங்கள் அக்கிரமங்கள், உங்கள் பாவங்கள் தேவனை விட்டு உங்களை தூரமாய் தள்ளி இருக்கின்றன. And your sins, உங்க பாவங்கள் have hidden his face from you. தம் உங்களை பார்க்க முடியாதபடிக்கு அவர் முகத்தை மறைத்திருக்கின்றன. கேட்க முடியாதபடிக்கு காதுகள் மந்தமாவதற்கு காரணம் உங்கள் அக்கிரமங்கள். உங்க தேவனை விட்டு உங்களை என்ன பண்ணியிருக்கான்? தூரமாய் போயிருக்கு. எத்தனை பேருக்கு தெரியும்? The barrier is salvation. நம்ம வாழ்க்கையில பல வெற்றிகளும் விடுதலைகளும் சில கொம்புகள் இருந்து குடும்பங்களை நாசமாக்குவதற்கும் காரணம் இன்னும் நம்ம ரட்சண்யத்தின் பரிபூர்ணத்துல வரல. இன்னைக்கு என் சத்தத்தை கேட்கிற யாரேனும் இதுவரையும் என் ஆண்டவர் இயேசுவை ரட்சகராக ஏற்றுக்கொள்ளனா, இந்த காம்பவுண்ட் விட்டு போறதுக்கு முன்பாகவே அவரை ரட்சகராக ஏற்றுக்கொள்ளுங்க. அவர் பாவங்களை மன்னித்து அக்கிரமம் நீங்கப்படுமானால், ரத்தம் சுத்திகரிக்குமானால், அந்த தடை நீங்கினாலே அவர் முகமும் அவர் சத்தமும் உங்க முகமும் உங்க சத்தமும் அவர் கேட்பார். உங்கள் ஜெபம் கேட்டாலே கர்த்தர் வெற்றியை தருவார். வெற்றி நீங்கள் சுதந்திருப்பீர்கள். ஆமாவா இல்லையா? நீங்கள் மீண்டும் பிறக்க வேண்டும். ஹல்லேலூயா. பாவத்தால் தேவ முகம் நம்மை விட்டு மறைந்திருக்கிறதோ, நாம் இன்னைக்கு கால்வரியின் கீழ் வர வேண்டும். கால்வரி இரத்தத்தின் கீழ் வர வேண்டும். என்னை மன்னியும் ஆண்டவரே என்று சொல்ல வேண்டும். மனம் திரும்புதலுக்கேட்ட இருதயத்தை ஏற்படுத்த வேண்டும். அப்பொழுது உங்க வாழ்க்கையில மறைந்திருக்கின்ற எல்லா சாபங்களும் இன்றைக்கு உடையும். ஏன்னா அவர் உங்கள் ஜெபத்தை கேட்பார், உங்க முகத்தை அவர் பார்ப்பார், தடைகள் நீங்கி போகும், வெற்றியை நீங்கள் சுதந்திரிப்பீர்கள். சொல்லுங்க ஒரு ஆமேன். ரெண்டாவது ஆமேன், நம்ம வாழ்க்கையில தடைகள் நீங்க வேண்டுமானால், நான் இப்படி நம்புகிறேன், we must demonstrate our love for God. நீங்க ஆண்டவருக்கு பாருங்களேன், எவ்வளோ பேண்டமிக் இருந்தோம், எல்லாத்தையும் விட்டுட்டு எல்லா வேலையும் விட்டுட்டு வெள்ளிக்கிழமை திறக்குதுன்னு தெரிஞ்சோடனே அப்படி இப்படி அங்கே எட்டி பார்த்தாலும் ஓடி வந்து நுழைஞ்சு கர்த்தருடைய வீட்டில் இருக்கீங்க பாருங்க, அன்பை வெளிப்படுத்துறீங்க. கொரிந்தியரில் முதல் பகுதியில் இப்படி சொன்னாரு, கண்கள் காணவில்லை, Eyes have not seen, ears have not heard, காதுகள் கேட்கல, இருதயம் யோசிக்கல, what God has prepared for them that love him. அவரை நேசிக்கிறவர்களுக்கு கர்த்தர் ஆயத்தம் பண்ணியிருக்கிறாராம். நான் அவரை நேசிக்கிறேன்னு சொல்றோம், எத்தனை பேர் அவரை இருங்க, அந்த சளிச்சு போன அந்த கையும் அந்த கூனி போன கையும் நீங்களே வச்சுக்கோங்க. அவர் மேல நிஜமான அன்பு இருக்குன்னா உள்ளம் காண்பித்தா போதும், ஆனா உள்ளத்தின் நிறைவு ஒரு ஆக்ஷனாக வருமே. அப்ப ரெண்டு கரங்களை உயர்த்தி அவரை நேசிக்கிறவங்க இதுவரையும் சொல்லாத மூன்று அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். I love Jesus. I love my God. என் தேவனை நான் நேசிக்கிறேன். இப்ப நான் கேட்கிறேன், நீங்க நேசிக்கிறீங்களா? நேசிக்கிறீங்கன்னா இவங்களை பார்த்த ஒரு தீர்க்கதாசனம் பைபிள் இருந்து சொல்றேன், கண்கள் காணல, காதுகள் கேட்கல, இருதயம் யோசிக்கல, கர்த்தர் உங்களுக்கு ஆயத்தம் பண்ணியிருக்கிற மகத்துவங்கள் மிக பெரிதாயிருக்கும். அவர் நேசிக்கிறவர்களுக்கு அதை செய்கிறாராம். எக்ஸ்பிரஸ் யுவர் லவ் டு காட். ஆராதனையில, ஜெபத்தில, வேத வாசிப்பில அவரோடு நேரங்களை செலவிட்டு உங்க அன்பு அவருக்கு வெளிப்படுத்துங்களேன். கொம்புகளை கர்த்தர் தகர்ப்பார். ஒரு அலையில சொல்ல மாட்டீங்களா? டெமான்ஸ்ட்ரேட் யுவர் லவ் ஃபார் காட். கையை கொடுத்துறாதீங்க, ஆனா பக்கத்தில் இப்படி சொல்லுங்க, என் இயேசு நான் ரொம்ப நேசிக்கிறேங்க அப்படின்னு. சிலர் சொல்லவே இல்லை அப்படின்னு என்ன அர்த்தம்? ஓகே, ஆமேன். மூன்றாவதாக, நீங்கள் வாழ்க்கையில் தடைகள் வந்து நிற்கும் போது இருக்கீங்களா? வாழ்க்கையில் இன்னைக்கு தடைகளை நம்ம தட்டி எறியணும். மூன்றாவது, உங்கள் நம்பிக்கை சிதறவே கூடாது. ஒரு என்ன வாசித்தா நிறைய வசனம் இருக்குது. 1 Samuel 17 34 50 வரைக்கும் நீங்க வாசிக்கலாம். கோலியாத் ஒரு மிகப்பெரிய பேரியர், மிகப்பெரிய ஒரு கோட்டை வந்து இஸ்ரவேலையே மிரட்டி நிற்கும் போது எல்லோரும் கலங்கியும் அசைந்தும் தங்களுடைய அறிக்கைகள் மாறி போயிட்டு. ஆனா ஒரு சின்ன பையன், ஆமென் சொல்ல மாட்டீங்களா, 15, 16, 17 வயசுள்ள ஒரு இளைஞன், தாவீதென்று சொல்லக்கூடியவர் அங்கே போய் நின்று சொன்னான், சேனைகளின் கர்த்தருடைய நாமத்தில் வருகிறேன். அன்றைக்கு பேசின தாவீதின் பேச்சுகளில் கொஞ்சம் கூட செதறலே கிடையாது, கொஞ்சம் கூட அசைவே கிடையாது. நம்பிக்கையின் நங்கூரமான வார்த்தைகள் தெளிவாக சொன்னான். அவன் சொன்ன உன நான் அடிப்பேன்னா, அவன் சொன்ன இன்னைக்கு உன் தலைய கர்த்தர் என் கையில தருவாரு. எத்தனை பேர் போராட்டங்களுக்கு முன்னே செதறாத வார்த்தையை பேசாமல் மன நம்பிக்கையோடு கூட, How many put your confidence in God? எத்தனை பேர் நம்புறீங்க உங்கள் நம்பிக்கை வீண் போகாது, உங்களுடைய வாழ்க்கை செதறாது, கர்த்தர் உங்களை கைவிட மாட்டார், இந்த தடைகள் சீக்கிரம் நீங்கி போயிரும், கரங்களை நல்லா மேல, நம்பிக்கை உள்ளவங்க மட்டும் கரங்களை மேல உயர்த்துவீர்களே. ஆனால் உங்களை பார்த்து இன்னைக்கு சொல்ல விரும்புகிறேங்க, நம்பிக்கையோடு இருங்கள், உங்க நம்பிக்கை விட்டுறாதீங்கள், சோர்ந்து போகாதிருங்கள். சிந்தனையும் இருதயமும் பயத்தின் பல பிற்போக்கான சிந்தனைகளை தரும்போதும் உங்கள் வாய் அதை அறிக்கை செய்யாமல் உங்கள் வாய் ஒன்றை சொல்லட்டும், என் தேவன் பெரியவர், கோலியாத்தை விடையும் தேவன் பெரியவர், இன்று உன் தலையை கர்த்தர் தருவார், நாங்கள் மடிய மாட்டோம், நாங்கள் சாகாமல் பிழைத்திருந்து கர்த்தருடைய செய்கைகளை விவரிப்போம், வெற்றியை சுதந்திரிப்போம். இதுவரையும் தட்டாத ஒரு தட்டு தட்டுங்க, நல்லா தட்டி ஒரு அஞ்சு ஆமேன், ஒரு அஞ்சு அல்லேலூயா, வாயில ஒரு துதியின் சத்தம், ஒரு அந்நிய பாஷையின் சத்தம், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உங்களுக்கு தெரியும், நம்பிக்கையின் நிறைவோடு தடைகளை சந்தித்த தாவீது திரும்ப வெட்கப்பட்டு வரல, தலையோடு தான் வந்தான். இன்னைக்கு இந்த சத்தத்தை கேட்டு உங்கள் வீட்டுக்கு புறப்படுகிற நீங்க, உங்க சிந்தனையில் 1000 குழம்பி போன பிற்போக்கான வார்த்தைகளும் இருதயத்தில் பயத்து நிமித்தம் ஏற்படும் பல தோல்வியின் வார்த்தைகள் வரும்போதும் நீங்க அதை ஏற்படும் போதும் உங்க வாய் அதை பேசாமல், உங்கள் வாய் அதை தடுத்து நிறுத்தி சொல்லுங்க, என் தேவனால் எல்லாம் கூடும், தேவனை கொண்டு பராக்கிரமம் செய்வேன், என் தேவனால கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை என்று நம்பிக்கையில் சிதறாதவர்களாய் கர்த்தருக்குள் உறுதியாயிருங்கள். நான் சொல்றேங்க, அடுத்த வருஷம் இந்த நாள் வரும்போது 12 மாதம் 12 மரத்தின் 12 கனிகளை தந்து 2022 ஜனவரியில் இந்த வெள்ளிக்கிழமை வரும்போது நம்ம வெற்றி விழா கொண்டாட வேண்டும். சத்துரு தோப்பான், நீங்கள் ஜெயிப்பீர்கள், வாசல்கள் திறக்கும், தடைகளோ தட்டி எறியப்படும் என்று இயேசுவின் நாமத்தில் அறிவிக்கின்றேன். சொல்லுங்க ஒரு பலத்த அல்லேலூயா. என் தேவனை காட்டிலும் பெரிய தடை, எந்த தடையும் தேவனை ஜெயிக்கவே முடியாது. 4வதாக, உங்கள் தடைகள் தட்டி எறியப்படணும்னா, இப்படி சொல்றேன், நம்பர் 4, வி மஸ்ட் பி கான்சியஸ் ஆஃப் த பிரசன்ஸ் ஆஃப் காட். எத்தனை பேர் நம்புறீங்க, நான் வந்து நின்றா, உங்களை சொன்னேன், நீங்க வந்து நின்றா தேவன் வருவார். நான் கையை உயர்த்தி ஆராதிச்சா அவர் பிரசன்னம் என் மேல வரும். நான் வாயை திறந்து பாடினா இஸ்ரவேலின் துதிகளில் என் தேவன் வாசம் பண்ணுவார். அந்த கள்ளப்பேய பார்த்து இன்னைக்கு சொல்லுங்க, எங்க குடும்பத்துல நாங்க பாய போட்டு சுத்தி உட்கார்ந்தா சாத்தானே உனக்கு சவுக்கடிடா. எது வேற, நீங்க சிலர் என்ன பாக்குறது, நாங்களா பாஸ்டர், நாங்க ஜெபம் பண்ணாலா, இன்னைக்கு நீங்க அப்படி நினைக்கிறீங்களோ, நீங்க யாரையாவது தேடியும் ஓடியும் தான் நீங்க வெற்றிக்கு வாழ்வீர்களே தவிர நீங்க ஜெயிக்க மாட்டீங்க. இன்னைக்கு இந்த இடத்தை விட்டு போகும்போது உங்களுக்குள்ள ஒரு பெரிய தீர்மானம் வரணும், நான் ஜெபம் பண்ணினா கோஷி பாஸ்டர் அல்ல, பக்கத்துல தைரியமா சொல்லணும், மாஸ்க் போட்டு கையை தொடாம சொல்லுங்க, நான் ஜெபம் பண்ணா கர்த்தர் கேட்பார். சொன்னவங்க மூஞ்சி எல்லாம் பார்த்தேன் நான், நாங்களா பாஸ்டர், நாங்க ஜெபம் பண்ண அவர் இங்க கேட்பார், பாஸ்டர் ஜெபம் பண்ணா அவரு ஜெபம் பண்ணா, நீ என்னைக்கு ஜெபம் பண்ண போற? இன்னைக்கு நீங்க இந்த இடத்தை விட்டு போகும்போது உங்களுக்குள்ள ஒரு ஒரு பெரிய கான்சியஸ்னஸ், ஒரு உணர்த்துதல், ஒரு உணர்வு இருக்கணும், கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார். ஒரு கை நெஞ்சு மேல, ஒரு கை மேல உயர்த்தி சொல்லுங்க, என் தேவன் அவர் கூட இருக்காரோ இல்லையோ, என் கூட இருக்கார். அந்த நம்பிக்கை உங்களுக்கு இருக்கணுங்க, God is with me. ஆமென். சங்கீதக்காரன் 27 எப்படி சொல்றான், வாசல்களே தலைகளை உயர்த்துங்கள். அநாதி கதவுகளே உயர்ந்திருங்கள். ஆனா கதவுகள் உயர்ந்தாலும் மகிமையின் கரங்கள் உயர்ந்தாலும் எனக்கு ஒன்று நிச்சயமா தெரியும், மகிமையின் ராஜா உட்பிரவேசிப்பார். யார் அந்த மகிமையின் ராஜா? சேனைகளின் கர்த்தர், அவர் யுத்தத்தில் பராக்கிரம் உள்ள கர்த்தர். ரெண்டு கரங்களையும் மேல உயர்த்தி ஒரு உணர்வு உங்களுக்கு இருக்கணும், நான் ஆராதித்தால், நான் ஜெபம் பண்ணினா மீட்கப்பட்ட நான், ரட்சிக்கப்பட்ட நான், இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நான் ஜெபம் பண்ணா கர்த்தர் கேட்பார். அந்த ரெண்டு கரம் மேல உயரும் போது சங்கீதம் 24 சொல்லுகிறேன், வாசல்களே தலைகளை உயர்த்துங்கள், அநாதி கதவுகளே உயர்ந்திருங்கள், மகிமையின் ராஜா உட்பிரவேசிக்கிறார். யார் அந்த மகிமையின் ராஜா? சேனைகளின் கர்த்தர், சேனைகளின் கர்த்தர், சேனைகளின் கர்த்தர். அவர் யுத்தத்தில் பராக்கிரம் உள்ள கர்த்தராமே. தலைக்கு மேல கையை தட்டி இந்த வெள்ளிக்கிழமை நாள் விடுதலை விரும்பி வந்தவர்கள் இதுவரையும் தட்டாத ஒரு கை தட்டு ஒரு பலத்த ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். இப்ப அந்த வலது கை உயர்த்தும் போது உங்களை பார்த்து இப்படி சொல்ல போறேன், நரகத்தின் எல்லா பேய்களுக்கும் இன்னைக்கு ஒரு சத்தியம் புரிஞ்சிருக்கு. அந்த பாயில கீழே உட்கார்ந்து கையை உயர்த்தி கை தட்டி பாடி மீட்கப்பட்ட இந்த பிள்ளைகளோட தேவன் இருக்கிறார், தேவன் இருக்கிறார் என்பதை உணர்ந்து கொண்டு இன்னைக்கு உங்களை விடுதலை ஆக்குகிறார். இன்னைக்கு அவன் கை எடுபட்டு போகிறது, சங்கிலிகள் உடைக்கப்படுவதாக, கட்டுகள் உடைந்து போவதாக. God is with you. And if God is with you, and if God is for you, then who can be against you? எத்தனை பேர் நம்புறீங்க கர்த்தர் என் கூட இருக்கிறார்? அந்த உணர்வுல நீங்க வளரணுங்க. வளர்ந்தா தடைகள் தட்டி எறியப்படும். ஒரு அல்ல சொல்ல மாட்டீங்களா? அஞ்சாவதாக, the fifth thing is, we must engage in the anointing of the Holy Spirit. சில தடைகளும் துன்பங்களும் சில கொம்புகளும் எழுந்து உங்களையும் உங்கள் செல்வத்தையும் உங்கள் குடும்பத்தையும் உங்கள் ஊழியத்தையும் உங்கள் வளர்ச்சியையும் சிதறடிக்க நினைக்கும் போது நீங்கள் ஒன்றில் பலப்படணும், பரிசுத்தாவியின் அபிஷேகத்தில். பக்கத்தில் சொல்லுங்க, என் மேலே ஒரு அபிஷேகமே இருக்குங்க. என்னைக்கு இயேசு என் உள்ள வந்தாரோ அன்னைக்கே பரிசுத்தாவியானவர் எனக்கு உள்ள வந்துட்டாரு. அவனை ஆராதிக்க ஆராதிக்க என் மேலே ஒரு ஸ்பெஷல் அனாயிண்டிங்க கர்த்தர் இன்க்ரீஸ் பண்ணிட்டே வராரு. ஏசையாவின் புஸ்தகம் 10 25 கீழே நான் வாசிக்க விரும்புகிறேன். ஏசையாவின் புஸ்தகம் 10 கீழே, and yet a very little while and the indignation will cease. இன்னும் கொஞ்சம் தூரம், ஒரு ஆமென் சொல்லிருக்கலாமே, இன்னும் கொஞ்சம் நேரம், இன்னும் சில நாட்கள், ஆமென். எத்தனை பேர் நம்புறீங்க கொஞ்ச தூரத்துல எல்லாத்தையும் கர்த்தர் முடிப்பார்? as will my anger in their destruction, என்னுடைய கோபம் அவங்க அழிவின் மேல வரும். 26, the Lord of hosts will stir up a scourge for him like the slaughter of Midian at the rock of Oreb. As his rod was on the sea, so he lift up in the manner of Egypt. 27 vasanam, it shall come to pass in that day, அந்த நாள் சீக்கிரம் வருகிறது, that his burden will be taken away from his shoulder. கையை உயர்த்துங்களே, அப்படியே சொல்லிறனே, அறிக்கையா சொல்லிறனே வசனத்தை, உங்கள் தோல் மேல் இருக்கிற பாரத்தை, உங்கள் தோல் மேல வச்ச பாரத்தை, சத்ரு உங்கள் மேல் சுமத்தின பாரத்தை, சத்ரு கொம்புகள் வந்து செதறடிக்க உங்கள் மேல் சுமத்தின பாவ பாரத்தை, உலக பாரத்தை செதறடிக்க செய்த துன்பங்கள், வியாகுலம், சஞ்சலம், தவிப்பின் பாரத்தை கர்த்தர் உங்கள் தோல் மேலிருந்து எடுப்பாரு. And his yoke from your neck, அவன் வெச்ச நுகத்தை உங்க கழுத்திலிருந்து எடுப்பாரு. And the yoke shall be destroyed because of the anointing oil. அபிஷேகத்தின் நிமித்தம் உங்கள் தோல் மேல் இருக்கிற நுகத்தை கர்த்தர் முறிப்பார். தட்டின நல்லா தட்டி ஆவி உண்மையோடு பலத்தவராமே, அபிஷேகத்தினாலே, பரிசுத்தாவியானவரின் அபிஷேகத்தினாலே நுகங்கள் முறிந்து போவதாக. இன்று வெள்ளிக்கிழமை இயேசுவின் நாமத்தில் ஊழிக்காரனாய் நான் ஜெபத்தோடு அறிக்கை செய்கிறேன், தடைகள் தட்டி எறியப்படும். ஹல்லேலூயா. பக்க சொல்லுங்க, தடைகளை கர்த்தர் தட்டி எறிவார். உங்களுக்கு விரோதமாய், திறந்த வாசலுக்கு விரோதமாய், புறப்பட வேண்டிய லட்சியக்காரை சேர முடியாமல் உங்களை தடுக்கின்ற எல்லா தடைகளும் பரிசுத்தாவியின் அபிஷேகத்தினாலே இந்த நாட்களை நீங்க விறுவிறுப்பா இருக்கணும். நான் சொல்றது சும்மா சரீர விறுவிறுப்பல்ல, ஆவியில நீங்க உற்சாகமா இருக்கணும். காலையில் எழும்பும் போதே வாயில் ஒரு வார்த்தை, எழுந்த பின்னாடி ஒரு ஜெபம், பத்து மணிக்கு காப்பி குடிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு ஜபம். ஆமென். அந்த அபிஷேகம் உங்க மேல இருக்கும்போது நுகங்களை கர்த்தர் முறியடிப்பார். ஆமேன். அப்படி நீங்கள் செய்யும் போது இழந்து போன வருஷங்களை கர்த்தர் உங்களுக்கு தருவார். வேகத்தோடு கர்த்தர் திரும்புவார். வெட்டுக்கிளிகளும் கொட்டான் குச்சிகளும் புசித்த எல்லாவற்றையும் வருஷங்களையும் கர்த்தர் உங்களுக்கு தருவார். நான் ஜெபிக்கிறேன், 2020 ஹார்டஸ்ட் இயர் ஆஃப் அவர் லைஃப். நம்முடைய வாழ்க்கையில் இதுவரைக்கும் கண்டிராத கடின வருஷம் 2020. ஆனால் அதனுடைய கர்த்தர் நம்மை நடத்தினார். என் வாழ்க்கையிலும் இதுவரைக்கும் ஊருக்கெல்லாம் நான் போய் ஜெபம் பண்ணியிருக்கேன். எனக்கு ஜெபம் பண்ணுவா இந்திய நிறம வரும்னு நான் யோசிக்கவே இல்லை. திங்ஸ் ஹவ் சேஞ்ச். இட் இஸ் ஒன் ஆஃப் த ஹார்டஸ்ட் இயர் ஆஃப் மை லைஃப். ஐம் ஸ்டில் கோயிங் த்ரூ ஹார்ட்ஷிப்ஸ். ஆனால் கர்த்தர் பெரியவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் மாறாதவர். ஆமென் சொல்ல மாட்டீங்களா? அவர் நம்மை விடுவிப்பதற்கு வல்லவராயிருக்கிறார். 2020 கடினத்தை கண்டீர்கள். நான் ஜெபிக்கிறேன் இன்றைக்கு பரிசுத்தாவின் அபிஷேகத்தினால கர்த்தர் உங்கள் குடும்பத்தில் இருக்கின்ற சாபங்களையும் தடைகளையும் கர்த்தர் நொறுக்கி முறியடித்து, நான் நம்புகிறேன் 2022-21 டிசம்பர் மாதம் நம்ம வெற்றி விழா கொண்டாடத்தக்க பாக்கியத்தை கர்த்தர் நமக்கு தருவார். நான் ஆராதிக்கிற தெய்வம் தடைகளை தட்டி எறிகிறவர். ஹல்லேலூயா. ஆறாவதாக ஆறாவதாக இப்படி சொல்றேங்க, நம்ம வாழ்க்கையில பல தடைகள் திறந்த வாசலுக்கு முன்னே வந்து நின்று குடும்பம், சந்ததி, ஊழியம் ஒரு எல்லைக்கு மேல் தாண்ட முடியாமல் தடைகள் வந்து நிற்கும் போது நாம் ஒன்றை சொல்ல வேண்டும், நாம் தேவனை ஆராதிக்க வேண்டும். ஆராதனை என்பது அழுது புலம்பும் அதெல்லாம் இருக்கு. ஓகே, நான் இங்கேயும் வரல, ஒராமேன்னு சொல்ல மாட்டீங்களா? ஆனால் துதி ஆராதனை ஒரு மிகப்பெரிய ஆயுதம். ஆமேன். உங்கள் வாயில் ஆராதனை இருக்கணும். ஜூபிலியின் ஆர்ப்பரிப்பு இருக்கணும். கர்த்தர் 50வது வருஷத்தில் எல்லாத்தையும் இஸ்ரவேலுக்கு திருப்புவது போல் திருப்பும் ஒரு ஆராதனை உங்களுக்கு இருக்கணும். ஜோஷுவாவின் புஸ்தகம் 6 20வது வசனம் இப்படி வாசிக்கிறது. So the people shouted when the priests blew the trumpets. And it happened when the people heard the sound of the trumpet and the people shouted with a great shout that the walls fell down flat. Then the people went into the city, every man straight before him, and they took the city. பட்டணத்தை கர்த்தர் கொடுத்துட்டாரு, ஆனால் பட்டணத்தை சுதந்திரிக்க முடியலை. காரணம் மிகப்பெரிய தடை. எதுமே நம்புறீங்க? தடைகளை கர்த்தர் தட்டி எறிவார். ஆனால் தடை தட்டி எறியப்படுவதற்கு முன்பாக ஒன்றை அவர்கள் செய்தார்கள், ரெண்டு காரியம் செய்தார்கள். ஒன்று, அவர்கள் எக்காலம் ஊதினார்கள். ரெண்டு, அவங்க சத்தம் பெருசாக இருந்துச்சு. இப்படி சொல்லிடுறேங்க, ஒன்று, உங்கள் ஆராதனை ரொம்ப பெருசாக இருக்கணும். 2021 நம்ம சபையில் ஆராதிக்கும் போது அந்த சளிச்சு போன கை, அப்படி அரைக்கை முக்கா கை அப்படிலாம் இல்லாமல் கையை உடஞ்சி கீழே விழுந்தாலும் கையை மேலே உயர்த்தணும். சகல ஜனங்களே கை கொட்டுன்னு சொல்லும் போது தற்ற ஒவ்வொரு தட்டும் சாத்தான் தலைமையில் அடிக்கிற ஆணி மாதிரி இருக்கணும். கை தட்டும், பாடுவதும், கை உயர்த்துவதும், ஆராதிப்பதும், அந்நிய பாஷைகளில் தேவனை ஆராதிப்பதும் மகத்துவமாக இருக்கணும். அவர்கள் ஆர்ப்பரித்த போது, எக்காலம் ஊதிய போது, தடைகளை கர்த்தர் தட்டி எறிந்து பட்டணத்துக்குள் இஸ்ரவேல் பிரவேசித்தது போல. எத்தனை பேர் இன்னைக்கு இதுவரையும் தட்டாத ஒரு கை தட்டோடு வாய்கள் இயேசுவை புகழ்ந்து துதிக்க. Come on somebody, praise him, worship him, praise him, worship him, hallelujah. சகல ஜனங்களே கை கொட்டி தேவனை கம்பீரமாய் ஆர்ப்பரியுங்கள். இதுவரையும் இல்லாத ஒரு சத்தம் இந்த ஆலயத்தில் கேட்கப்படட்டும். அவர்கள் ஆர்ப்பரித்த போதும், ஆசாரியர்கள் எக்காலத்தை ஊதிய போதும், மதில்களை கர்த்தர் தகர்த்தார். A great shout, a great worship. சண்டே காலையில் 5:30-7:00 உங்கள் காலை வீட்டில் நிற்கக்கூடாது. நான் எனக்கு இடம் கிடைக்கலன்னா நான் 5 தள்ளி சோஷியல் டிஸ்டன்ஸில் நின்றாலும் நான் பெரியார் சாலையாண்ட நின்றாவது நான் ஆராதிப்பேன் என்று நீங்கள் வேகத்தோடு வரணும். ஒரு அல்ல சொல்ல மாட்டீங்களா? ஹல்லேலூயா. அன்று அவர்கள் எழுப்பின சத்தம், ஊதின எக்காலம், ரெண்டு காரியம், ஆசாரியின் வாயிலிருந்து வந்த எக்காலமும் உயர்த்திய தேவ ஜனத்தின் சத்தத்தாலும் இருந்த தடையை கர்த்தர் தட்டி எறிந்து சுதந்திரிக்கும் ஆற்றலை கர்த்தர் கொடுத்தார். ஹல்லேலூயா. தேங்க் யூ லார்ட். 7வதாக ஒன்றை சொல்லி முடிக்கிறேன். 2 ஆகமும் 20:20 எல்லாருக்கும் ரொம்ப பழக்கமான ஒரு வசனம். அதனால ரெண்டு வார்த்தை சொல்லிட்டு போறேன். எத்தனை பேருடைய குடும்பத்தில் இருக்கின்ற தடைகள் தட்டி எறியப்படணும்? மூணு பேர். மற்றவங்களுக்கெல்லாம் தடை அப்படியே இருக்கட்டும். ஓ, நீங்கள் பைபிள் தேடிட்டு இருந்தீங்களோ, ஓகே. 20 ஆஃப் 20 ஆஃப் 2 Chronicles. So they rose up early in the morning, காலையில் எழுந்து, and went out in the wilderness of Tekoa. And as they went out, Jehoshaphat stood and said, Hear me, O Judah. Hear me, New Life Church. O inhabitants of Jerusalem. ரெண்டு வார்த்தை தடை. அந்த யுத்தம் ஜெயமாக முடிஞ்சது. அந்த சூழ்ந்து வந்த சேனைகளை ஜெயிக்கிற பாக்கியத்தை கர்த்தர் கொடுத்தார். அவர்கள் செதறி ஓடினார்கள். ஆனால் ஒரு வார்த்தையை சொல்கிறார், கூர்ந்து கவனியுங்கள். இப்படி சொன்னார், பிலீவ் இன் இஸ் ப்ராஃபிட்ஸ். அவர் தீர்க்கதரிசிகளை நம்புங்க. இன்னைக்கு ஒரு நாள் நான் தான். ஆனால் இந்த இடத்துல நின்று வார்த்தைகளை பேசும்போது, இந்த வசனமாகிய வார்த்தையை ஜபமாக அறிக்கை செய்யும் போதே, அது ஒரு தீர்க்க தரிசனம். அந்த தீர்க்க தரிசிகள் என்ன நம்புங்க, ரெண்டு அப்படி சொன்னாரு, யூ பிலீவ் இன் த லார்ட் யுவர் காட். முதல்ல உங்கள் தேவனாகிய கர்த்தர் என்ன செய்யுங்க, நம்ப வேண்டும். ரெண்டு, உங்கள் தீர்க்க தரிசிகளை நம்புங்கள். அப்பொழுது நீங்கள் என்ன செய்வீர்கள், செழிப்பீர்கள். உங்களுக்கு தெரியும், அந்த யுத்தம் ஜெயமாய் முடிந்தது, அந்த தடைகள் தட்டி எறியப்பட்டது. நீங்களும் கர்த்தருடைய வார்த்தையையும் கர்த்தரையும் நீங்கள் நம்பி, அவர் உங்களை பார்த்து பேசுகின்ற வாக்கு தத்தமான ரேமா தீர்க்க தரிசன வார்த்தைகளை ஏற்றுக்கொண்டு, ஒரு திராட்சை பழத்தை கொண்டு வந்து காட்டுறவர் அல்ல, சும்மா ப்ரீவியூ காட்டும் போதே ஒரு கொத்தை காமிச்சவர். கொத்துக்கே அவ்வளோ மகத்துவம்னா, மொத்தத்துக்கு எவ்வளோ மகத்துவம் இருக்கும் என்று புரிந்து கொண்டவர் இருக்குமானா? தீர்க்க தரிசனமாய் வாக்கு தத்த வார்த்தைகளை ஏற்றுக்கொண்டவர்களாய் தேவ வசனத்தையும் தேவனை நம்பும் போது உங்கள் தடைகளை கர்த்தர் தட்டி எறிவார். பக்கத்தில் ஒருத்தர் பார்த்து சொல்லுங்க, அடுத்த சில மாதங்களிலேயே எங்கள் குடும்பத்தை கர்த்தர் இன்னொரு நிலையில் உயர்த்த போகிறார். ஆமேனு சொல்லிடுங்க பார்க்கலாம். அது ஒரு விசுவாச அறிக்கையாய் இருப்பதாக ஒரு அலையில சொல்ல மாட்டீங்களா? ஆமேன், ஆமேன், தேங்க்யூ. கடைசி அப்படி முடிக்க விரும்புகிறேன். உங்களுடைய 8வது ஆமேன் எத்தனை பேருக்கு தெரியும்? என்னைக்கு நீங்க தேவ ராஜ்யத்தின் சேவைக்காக, நல்லா கேட்டுக்கோங்க, தேவ ராஜ்யத்தின் சேவைக்காக, முதலாவது தேவ ராஜ்யத்தையும் அவர் நீதியையும் தேடுங்கள். எல்லா கடினத்தின் ஊடையும் எங்களுக்கு தேவை, அவரை ஆராதிக்கணும் என்ற அந்த சேவைக்கு உங்களை ஒப்பு கொடுக்கும் போது, உங்களை மடங்கடிக்க, உங்களை அழுத்த, உங்களை முடிக்க நினைக்கிற எல்லா கோட்டைகளையும் கர்த்தர் முடிச்சிருவார். எங்கிருந்து பேசுறேன், முதல் பேசின வசனம் உங்களுக்கு தெரியும், யாத்திரையாகமும். மோசே போய் சொல்றார், என் ஜனங்களை என்ன செய், விடுதலை செய், நீங்க விட்டு ஆகணும். அவன் விட மாட்டேன்னா, எதுக்கு விடணும்னு கேட்டான். விடணும் எதற்குனா, என் ஜனங்கள் தேவனை ஆராதிக்க வேண்டும். அந்த ஆராதனை தான் உங்க ஏக்கம்னா, அவர் சேவை தான் உங்க ஏக்கம்னா, உங்களை யார் தடுத்தாங்களோ அவங்க செங்கடல்ல. நான் சொன்னது பரவோனை, நான் சொன்னது பரவோனை. ஒரு ஆமீன் சொல்ல மாட்டேன். எத்தனை பேர் ஆராதனை தான் எங்க ஏக்கம். கர்த்தரை நான் சேவிப்பேன், சபையை நான் நேசிப்பேன், ஊழியத்தை நான் நேசிப்பேன், தேவ ராஜ்யத்தை நான் நேசிப்பேன். அந்த நிறைவோடு கூட ஆராதிக்க வர்றீங்கன்னா கண்டிப்பா சொல்றங்க, செங்கடல் பிளர்க்கும், நீங்க தாண்டுவீங்க, தடைகள் தட்டி எறியப்படும். ஆனா பரவோன் செங்கடலை தாண்ட முடியாது, அது தேவ சத்தியம். ஏன்னா கர்த்தர் ஆராதனையின் மேல் விருப்பம் உள்ளவராயிருக்கிறார். ஒரு அழிலிய சொல்ல மாட்டீங்களா? தேங்க்யூ லார்ட், ஆமென், ஹல்லேலூயா. என் ஜனங்களை தேவனை ஆராதிக்க விடுங்கள் என்று சர்வீஸ், ஊழியம், சேவை அங்க இன்ட்ரோடியூஸ் பண்ணாரு. சேவையை நிறைவேற்ற முடியாமல் நிறைவேற்ற கூடாது என்று சொன்ன பரவோன் செங்கடலை தாண்ட முடியாமல் கர்த்தர் மாத்தினார். உங்கள் ஆராதனையை தடுக்க நினைக்கிற எந்த காண முடியாத சக்தியா இருந்தாலும் அது உங்க செங்கடலை தாண்டாது. ஆனா நீங்க தாண்டுவீங்க, கர்த்தர் உங்களை கைவிட மாட்டார் என்று சொல்லி, கடைசியா எத்தனை பேருடைய தடைகள் தட்டி எறியப்படணும்னு நம்புறீங்க, விசுவாசிக்கிறீங்க? ஒன்றை செய்ய வேண்டும், நீங்கள் கர்த்தருடைய வீட்டிலே நாட்டப்பட்டிருக்க வேண்டும். ஆமேன். 19வது ஒபேதியாவின் புஸ்தகம் 1:17, The book of Obadiah 1:17. But upon Mount Zion, there shall be deliverance. சியோன் மலையில விடுதலை உண்டு. And there shall be holiness. அங்கே பரிசுத்தம் இருக்கும். The house of Jacob shall possess his possessions. யாக்கோபின் தேவன், யாக்கோபின் வீடு, தன் சுதந்திரங்களை சுதந்திரிக்கும். எங்கே? சியோனில் உங்களுக்கு விடுதலை உண்டு. மூணு பேரை திரும்பி, இப்போ சியோன் எதுன்னு வியாக்கியான எல்லாம் நான் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. நீங்கள் ஒரு சபையில் இருக்கீங்க, ஒரு ஆமீன் சொல்லிடுங்க பார்க்கலாம். நீ அதுக்கு விளக்கம் தேவையில்லை. பக்கத்தில் மூணு பேரை திரும்பி சொல்லுங்க, சியோனிலே எனக்கு விடுதலை உண்டு. சொல்லுங்க சொல்லுங்க. மூணு முறைன்னு சொன்னேன், மூணு முறை சொல்றவங்களுக்கு தான் விடுதலை. ஒன்றரை ரெண்டரை சொல்லுங்க. ஓகே சொல்லுங்க, சியோனிலே எனக்கு என்ன உண்டு? எங்கங்க உங்க தடை தட்டி எறியப்படுகிறது? பல புள்ளிகளை சொன்னேன், கடைசியா சொல்றேன். என்னைக்கு நீங்க சியோனுக்கு வருகிறீர்களோ அங்கே கர்த்தர் உங்களுக்கு விடுதலையை தருவார். சங்கீதம் 92 சொல்லுகிறது, கர்த்தருடைய வீட்டிலே நாட்டப்பட்டவர்கள் சிருஷ்டி உலகத்தில் செழிப்பார்கள் என்ற வார்த்தை நிறைவேறுகிறது. உரலிலே சொல்ல மாட்டீங்களா? கர்த்தருடைய வீட்டுக்கு வரணும் நீங்க, அங்க கர்த்தர் உங்களை வாழ வைப்பார். சியோனில் தான் எனக்கு விடுதலை. அங்கே நீங்கள் ஃப்ளரிஷ் பண்ணுவீங்க. அங்கே கர்த்தர் உங்களை உயர்த்தி அழகு பார்ப்பார், உங்களை கைவிட மாட்டார். பக்கச்சலம் ஏன் விடுதலை? வேற எங்கேயும் அல்ல, சியோனிலே. சியோனில் என் திட அஸ்திபாரம். சியோனில் தான் எனக்கு வெற்றி. சியோனில் தான் எனக்கு வாழ்வு. சியோனில் தான் எனக்கு நிறைவு. தேங்க்யூ லார்ட். இந்த 9 படிகளை இன்னைக்கு வீட்டில் போய் ராத்திரி உங்கள் பாய போட்டு குடும்ப ஜெபத்தில் ஜெபிக்கும்போது இந்த 9 புள்ளிகளையும் சொல்லி ராமேன் சொல்ல மாட்டீங்களா? நீங்கள் அறிக்கை செய்யணும், நீங்கள் ஜெபிக்கணும். இந்த நாளை அந்த 9 புள்ளியை விடாமல் ஜெபம் பண்ணணும். நான் நம்புகிறேங்க, அடுத்த ஒரு வாரத்துக்குள்ளே நீங்கள் அரிக்கட்டுகளை சுமந்து கொண்டு கர்த்தருடைய வீட்டுக்கு வரும் பாக்கியத்தை கர்த்தர் உங்களுக்கு தருவார் என்று சொல்லி, நான் ஆராதிக்கிற தெய்வம் உங்கள் தடைகளை தட்டி எறிவதில் வல்லமை மிக்கவர். அப்படியே அந்த பைபிள் எல்லாம் மூடிட்டு இன்னும் கொஞ்சம் பேச போகிறேன். ஆனால் உங்களை நிற்க வச்சு பேசணும்னு ஆசை. I want to close this service. I want to bring it into prayer with a short devotion. Thank you, Lord. எழுந்து நிற்கலாம். Take your time. Hallelujah. God is so good. இப்படி நம்ம வாழ்க்கையில் தடைகளை பற்றி பேசியிருக்கேன். ஆனால் நான் உம்மை தேடினா, நான் உங்ககிட்ட வந்தா, என் கஷ்டம் தீரும், என் தொல்லை ஒளிஞ்சுடும் தான் வந்தேன். இருக்கீங்களா? ஆனால் உங்ககிட்ட வந்தபோது பிரச்சனை பெருசாயிடுச்சே. அப்படி யாராவது இருக்கீங்களா? நான் உங்களுக்கு ஒரு அறிவையோடு என் ஜெபத்தை முடிக்கிறேன். நான் உங்ககிட்ட வந்ததே விடுதலைக்கு, என் தடை நீங்கணும் தான் வந்தேன். ஆனால் வரும்போதே எனக்கு சொன்ன வார்த்தை வந்த நோக்கத்துக்கு மாறான ஒன்று நடந்துச்சே. உம்மை தேடி எனக்கு நடக்கலையே என்ற ஒரு கூற்று நிறைய பேருக்கு இருக்கும். இன்னைக்கு நான் உங்களுக்கு சொல்வது, அப்படிப்பட்டவர்கள் ஒருவரும் சோரக்கூடாது. விசுவாசத்தில் நிலைச்சிருங்க. கர்த்தர் சீக்கிரமா, எந்த காரியம் வர்ஸ் ஆயிடுச்சோ, எந்த காரியம் ரொம்ப அதிகமா பிரச்சனையா மாறிடுச்சோ, கர்த்தர் வந்து அதை உங்களுக்கு சரி பண்ணிடுவார். உங்களை அதிலிருந்து விடுவிப்பார். மார்க் எழுதின சுவிசேஷம் 5:35-36 நான் வாசித்து உங்களுக்காக ஜெபிக்க போகிறேன். சில வார்த்தைகளை சொல்லும்போது ஆமீனோடு அதை ஏற்றுக்கொள்ளுங்கள். The book, the gospel according to Mark 5:35. While he was still speaking, அவர் பேசிக்கொண்டிருக்கிறார். சினகாக் ஆலயமா, ஜப ஆலயத்தினுடைய தலைவர் ஒருவர், ஃப்ரம் த ரூலர் ஆஃப் த சினகாக்ஸ் ஹவுஸ், அங்கே வீட்டில் இருக்க ஒரு வேலைக்காரர் வந்து சொல்கிறார், Your daughter is dead. உன் மகள், உங்களுக்கு தெரியும் இயேசு வர்றதே எதுக்கு? நான் இந்த மகளை சுகமாக்குவதற்கு. வழியில் சில பிரச்சனை, வழியில் ஒரு அம்மா வஸ்திரத்தை உங்களை தொட்டுட்டாங்க, தாமதமாகிறது, தாமதமான போது மகள் மரிச்சிட்டா. எதிர்பார்த்தது அவர் வந்து சுகமாக்குவார், நடந்தது அவள் மரிச்சிட்டா. பிரச்சனை பெருசாயிடுச்சு, வியாதி மரணமாய் மாறிவிட்டதோ, வர்ஸ் ஆயிடுச்சு, பிரச்சனை அதிகமாயிடுச்சு. உடனே ஆள் அனுப்பி சொல்லுகிறார்கள், ரபி குருநாதரை தொல்லை பண்ணாதீங்க, மகள் மரிச்சிட்டா. Your daughter is dead. Why trouble the teacher any further? இதுக்கு மேலேயும் அவர் என்ன வந்து பண்ணிட போறார்? அவரை தொல்லை பண்ணாதீங்க, விட்டுருங்க என்று சொல்கிறார் இயேசு. இதுதான் உங்க வார்த்தை, இதுதான் உங்க ரேமா, இதுதான் உங்க தீர்க்க தரிசனம். இயேசு அந்த வார்த்தையை கேட்டபோது, அங்கே பேசின வார்த்தையை கேட்டபோது, He said to the ruler of the synagogue, அந்த தேவாலயத்தின் அதிபதியை பார்த்து சொன்னார், Do not be afraid, only believe. இதுதாங்க இன்னைக்கு நான் உங்களுக்கு தருகிற வார்த்தை. நீங்க நினைச்சு வந்த ஒண்ணு நீங்க நினைச்ச மாதிரி நடக்கலனா, இயேசு சொல்ற வார்த்தை, பயப்படாதே,
1: விசுவாசமாயிரு. ஒரு அஞ்சு முறை சொல்லும், பயப்படாதே, விசுவாசமாயிரு, பயப்படாதே, விசுவாசமாயிரு, பயப்படாதே, விசுவாசமாயிரு. நான் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் எது முடிஞ்சதுன்னு சொன்னீங்களோ அதை மீண்டும் நான் உயர்த்தல செய்வேன். சொல்லுங்களேன் ஒரு பலத்த அல்லேலூயா, ஹல்லேலூயா. உங்கள் பிள்ளைகள் இப்படி வருவார்கள் என்று நினைச்சீங்க, ஆனா பிள்ளைங்க வேற மாதிரி ஆயிட்டாங்களோ? பயப்படாதே, விசுவாசமாயிரு. பாஸ்டர், இந்த 2020 தொடங்கும் போது நாங்க ஆர்ப்பரிப்போம் என்று தொடங்கினோமே, எல்லாம் எனக்கு விரோதமா ஆயிட்டே. கர்த்தருடைய வார்த்தை, பயப்படாமல் இரு. Do not be afraid. பயப்படாதே, விசுவாசமாயிரு. நான் ஜெபம் பண்ணேன் பாஸ்டர், ஜெபம் பண்ணின போதுதான் என் பிரச்சனையும் பெருசாச்சு. கர்த்தர் சொல்வதாவது, பயப்படாதே, விசுவாசமாயிரு. நான் கொடுக்கலான ஆண் ஊழியத்துக்கு கொடுத்தேன் பாஸ்டர், கொடுத்த பின்னாடி தான் என் செல்வமே சாக தொடங்கியது. பயப்படாதே, விசுவாசமாயிரு. ஏன் ஒரு ஆமீன் முடிச்சிட்டேன். இயேசு அந்த வார்த்தை கேட்டபோது சொன்னார், பயப்படாதே, என்னை பின்பற்றுவதை நிறுத்தாதே, என்னை ஆராதிப்பதை நிறுத்தாதே, நான் வந்துட்டே தான் இருக்கேன், நான் சொன்னதை செய்து முடிப்பேன், என் வார்த்தையை நிறைவேற்றுவேன், என் தீர்க்க தரிசனம் நிறைவேறும், என் வாக்குத்தத்தை நிறைவேறும். அதுக்கு இடையில் வருகிற சிலதெல்லாம் உன்னை குழப்பும் போது பயப்படாதே, பயப்படாதே, விசுவாசமாயிரு. கர்த்தர் தடைகளை தட்டி எறிவார். சிச்சுவேஷன் வர்ஸ் ஆயிடுச்சு. ஜெபிக்க ஜெபிக்க தான் பாஸ்டர் பிரச்சனை பெருசாவது. பயப்படாதே, விசுவாசமாயிரு, ஜெபத்தை நிறுத்தாதே. சர்ச்சுக்கு வராத வரைக்கும் நல்லா இருந்தோம் பாஸ்டர், வந்த பின்னாடிதான் பயப்படாதே, விசுவாசமாயிரு. ஹல்லேலூயா. ஜெபத்திற்கு முன், ஜெபத்திற்கு பயப்படாதே, விசுவாசமாயிரு. இயேசு ரபி சொன்னார், டோன்ட் பி அஃப்ரேட், ஃபாலோ மீ வென் திங்ஸ் கெட் வர்ஸ். இதுதான் உங்க ஆல்டர் கால். எவ்வளவு கஷ்டம் இருந்தாலும், நான் நினைச்சதை நடக்கினாலும், நான் அவர் சீக்கிரம் வந்து உயிர் தெழுவார் நினைச்சேன் நடக்கலனாலும், என் பிரச்சனை எத்தனை பெருகினாலும், எத்தனை துன்பங்கள் என்னை வந்து அலை மோதினாலும், இந்த வார்த்தைக்கு கேட்டாமேன் சொல்லணும், இயேசுவை பின்பற்றுவதை நான் நிறுத்தவே மாட்டேன். பின்னாடியெல்லாம் ஆமீன் கேட்கல, என்ன விஷயம்? இன்னொரு முறை அழுத்தி, எத்தனை இடர்கள் வந்தாலும், எவ்வளவு தடைகள் வந்தாலும், நான் நினைச்சதொன்னு நடந்ததொன்னு மாறினாலும், எனக்கு இன்னைக்கு இருக்கிற ஒரு தீர்மானம், ஏன்னா என் குருநாதர் சொன்னார், பயப்படாதே, விசுவாசமாயிரு. இன்னைக்கு எனக்கு ஒன்று தான் தெரியும், நான் இப்படி சொல்ல போறேன், இது என் தீர்மானம். என்னதான் ஆனாலும், எது நடந்தாலும், இது நடக்காவிட்டாலும், அவர் விடுவித்தாலும் அவர் விடுவிக்காவிட்டாலும், நான் ஒன்று செய்வேன், நான் அவரை பின்பற்றுவதை நிறுத்தவே மாட்டேன். அந்த உறுதி உள்ள ஒரு விசுவாசி இந்த சர்ச்சில் இருந்தா, இதுவரையும் தட்டாத ஒரு கைத்தட்டோட ஆமீன் சொல்லுங்களேன். இப்ப சொல்லட்டுமா? அந்த மன உறுதியில் நிலைக்கும் போது, ஏ, என் ஆண்டவர் சொன்னதை செய்யாமல் இருந்த வரலாறு இல்லை. அவர் சொன்னால் ஆகும், அவர் கட்டளையிட்டால் நிற்கும். ஆண்டவர் கொஞ்சம் தூரத்தில் ஜயரஸ் வீட்டிற்கு போய் எல்லாருடைய எண்ணத்திற்கும் அப்பால அந்த மகளை மீண்டும் ஜீவனோடு எழுப்பின சரித்திரம் இன்னைக்கு உங்களுக்கு தெரியும்னா, பக்கத்தில் ஒருத்தரப்பா சொல்லுங்க, நீ பின்பற்றியோ இல்லையோ, நான் பின்பற்றுவேன். தாவீதே, பல குழப்பங்களை நீ சந்திச்சாலும், நீ பாடின உன் சங்கீதத்தை நிறுத்தாத. தாவீதே, பல அலைச்சல்களும், பல கெபிகளும், பல குகைகளும், நீ எதிர்பார்த்ததுக்கு மாறாக உன் வாழ்க்கையில் வரும்போதும், கர்த்தரை எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன், அவர் துதி எப்போதும் என் வாயில் இருக்கும் என்று பின்பற்றும் பங்கை நீங்கள் நிறுத்தாமல் இருப்பீர்களே ஆனால் கர்த்தர் உங்களை வாழ வைப்பார். நினைச்சது ஒன்று, நடந்தது இன்னொன்று என்று பவுலே, சீலாவே, சிறையின் உள்ளறைதான் உங்களுக்கு கடைசியாய் கிடைத்ததோ, உங்களை பாசலம் பின்பற்றுவதை நிறுத்தாமல் இருங்கள். அந்த ஜெபம் பண்ணி துதிப்பாடின அந்த பாட்டை பால், ஆமென், சைலஸ், பால் ஃபார் ப்ரேயிங், சால் ஃபார் சிங்கிங், ஓகே, அப்படியா? இதோ ஒன்று சொன்னேன், பவுல் என்றால் ப்ரேயர், பி, சவுல் என்றால் எஸ், சிங்கிங், ப்ரேயர் அண்ட் சிங்கிங், நிறுத்தாமல் நீங்கள். அது கஷ்டமாக இருந்தாலும், உள்ளறையா இருந்தாலும் கடினங்களை காணும் போது பின்பற்றுவதை நிறுத்தாமல் இருங்க. கொஞ்சம் தூரத்தில் தடைகளை கர்த்தர் தட்டி எறிவார், தடைகளை கர்த்தர் தட்டி எறிவார். போராடுவதை நிறுத்தாதே, ஜெபிப்பதை நிறுத்தாதே, விசுவாசிப்பதை நிறுத்தாதே, இயேசுவை பின்பற்றுவதை நிறுத்தாதே, கொடுப்பதை நிறுத்தாதே. ஜீவிக்கிற தேவனுடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்து இன்னும் ஒரு சில படிகளில் உங்கள் வீட்டில் நடக்க வேண்டிய அற்புதத்தை அவர் செய்து முடிப்பார்.
0: உன்னை வாழ வச்சு அழகு பார்ப்பார், உன்னை கைவிட மாட்டார். சோர்ந்து போனாயோ, கலங்கி நிற்கிறியோ, இதுக்கு மேல வேணா என்னால முடியல என்று சோர்ந்து விட்டாயோ, டு யூ ஃபீல் லைக் கிவிங் அப்? ரெண்டு கையும் உதறிட்டு என்னால முடியலங்க, முடிஞ்ச அளவுக்கு கயிறு நோரத்தை தொங்கிட்டேன், முடியாதென்று விட்டுடலாம் என்று யோசிக்கிறாயோ, உங்க ஊழிக்காரனா இருக்கிற நான் பாசத்தோடும் அன்போடும் கிறிஸ்துவில் இருக்கிற அன்பின் நிமித்தமும் உங்களை பார்த்து சொல்றேன், விட்டுறாதீங்க. இன்னும் ரெண்டு மூணு படியில, இன்னொரு நாலஞ்சு நிமிஷத்துல என் இயேசு உங்க வீட்டுக்கு வந்து நின்றார். ஜயரஸ் வீடே மீண்டும் கோலாகலமாய் மாறாதா? பின்பற்றுவதை நிறுத்தாதீங்க. இயேசு பெரியவர், இயேசு மாறாதவர், இயேசு உயர்ந்தவர், இயேசு அற்புதர். கர்த்தருக்காய் காத்திருப்போர் ஒரு நாளும் வெட்கப்படுவதில்லை. ஜெபத்தை நிறுத்தாத, துதிப்பதை நிறுத்தாத, கர்த்தர் உன்னை வாழ வச்சு அழகு பார்ப்பார். அங்க சொன்ன வார்த்தை கேட்டீங்களா? வை ட்ரபிள் த டீச்சர், ஏன் அவரை தொந்தரவு பண்றீங்க? அதான் செத்து போச்சு இல்ல, அந்த வாய்ஸ், அந்த சத்தம். இதுக்கு மேல என்ன பண்ணிட முடியும் அவரால் என்ற அந்த சத்தத்தை இயேசுவ நாமத்தில் உங்கள் சிந்தனையில் அமைதிப்படுவதாக. எத்தனை பேர் நம்புறீங்க அவரை நான் தொந்தரவு பண்ணிட்டு தான் இருப்பேன், நான் ஜெபம் பண்ணுவேன், அது மறிச்சாலும் நான் அவர்கிட்ட கேட்பேன், ஏன்னா என் தேவன் ஒரு வழி அல்ல, ஆயிரம் வழிகள் கர்த்தர் வைத்திருக்கிறார். வெற்றி பூத்த நடைகளில் தான் நீங்கள் நிற்பீர்கள். உங்கள் சத்துருக்களுக்கு முன்பாக உங்களை வெட்கப்பட என் தேவன் விட மாட்டார். இன்னைக்கு எத்தனை பேர் உங்களை தேவனுக்கு ஒப்பு கொடுப்பீர்கள்? இந்த இயேசுவ கடினங்கள் நிமித்தம் தூர போய்விட்டீர்களோ, சிலது நினைச்ச மாதிரி நடக்காததுனால நீங்கள் பின்பற்றுவதை நிறுத்திவிட்டீர்களோ, இன்னைக்கு ஊழிக்காரனாய் நான் உங்களை அழைக்கிறேன், கம் பேக் டு ஜீசஸ். மரித்தது உண்மைதான், நடந்தது உண்மைதான், ஆனால் நீங்கள் கொஞ்சம் பொறுமையாக காத்திருந்தா அவர் மீண்டும் ஜெயரஸ் மகளை எழுப்பியிருப்பாரே. ஏன் அவசரப்பட்டீர்கள்? ரெண்டு கரங்களும் உயர்த்தினவர்களாய் கம் கம் டு த த்ரோன் ஆஃப் ஜீசஸ். ஒரு நிமிஷம் இயேசுவின் பாதத்தண்டை திரும்ப வாங்க. தனிமையின் பாதையில் தகப்பனே உம் தோளில் சுமந்ததை நான் மறப்பேனோ, எத்தனை அன்பு என் மேல, எத்தனை பாசம் என் மேல, இதற்கு ஈடு என்ன தருவேன்? நான் உங்க சமூகத்தில் வந்து நிற்பேன். நடக்கும்போது மட்டும் உமை பின்பற்றும் ஒரு மகனா விசுவாசியா நான் இல்லை, நடக்காத போதும் உமை பின்பற்றுவேன். ஏன்னா எனக்கு ஒன்று தெரியும், எல்லாம் முடியும் போது என்னை வாழ வைக்கும் தேவன் என்னோடு கூட இருப்பார். கண்ணீரோடு வந்த சகோதரியே, எழுந்து கர்த்தர்கிட்ட வருவியா? உடைஞ்சு வந்த சகோதரனே, கலங்காத, பின்பற்றுவதை நிறுத்தாத, அவர் மீண்டும் தடைகளை தட்டி எறிவார், நீங்க பிரகாசிப்பீங்க. கம் கம் கம் கம். இதயங்கள் இன்னைக்கு நேரா இந்த பீடத்தின் பக்கமாய் திருப்பப்படட்டும். கம் டு த ஹோலி பிளேஸ், கம் டு

கரங்களை மேல உயர்த்துவீங்களா? வருவீங்களா இன்னைக்கு? கம் கம் கம். உங்கள் அன்போடு அழைக்கிறார், மோட்ச லோகத்தில் சேர்ப்பார், நரகத்துக்கு தப்புவீங்க. இந்த பூமியிலும் தடைகளை கண்டு அஞ்சாதிருங்க, பின்பற்றுவதை நிறுத்தாதிருங்க. அற்புதம், நிச்சயம், வெற்றி, நீங்க சுதந்திரிப்பீங்க. அழைத்தவர் உங்களை கைவிடவே மாட்டார். மகளே, நீ எதிர்பார்த்த அந்த அற்புதம் சீக்கிரம் நிறைவேறும் நேரம் வந்துடுச்சு. இந்த நேரம் சோர்ந்து போகாத, இந்த நேரம் கலங்கி விடாத. உன்னை தோல் மேல சுமப்பார், தாய் போல தேற்றுவார், தந்தை போல அரவணைப்பார், வாழ வச்சு அழகு பார்ப்பார். உன்னை அவர் கைவிட மாட்டார்.

கரங்களை மேல உயர்த்துவீங்களா? இந்த பிரசன்னம் நிறைந்த நேரத்தில் பாஸ்டர் 8 மாதமா 9 மாதமா கடந்து வந்த பாதையில நான் சோர்ந்து போயிருக்கிறேன், இனி நடக்காது என்ற ஒரு மன உறுதி நானே வளர்த்துக்கிட்டேன். இல்லை இல்லை, முடியவே இல்லை, இன்னும் few more steps. உங்க அற்புதம் நிகழும், தேவன் செய்து முடிப்பார், தடைகள் தட்டி எறியப்படும். அவரை நோக்கி பார்த்தவர்களை கர்த்தர் கைவிட மாட்டார். நிச்சயமாகவே முடிவுண்டு, உங்க நம்பிக்கை வீண் போகாது. இயேசு சொன்ன வார்த்தை 3 முறை உங்களை பார்த்து சொல்லி ஜெபிக்கிறேன், Do not be afraid. பயப்படாதிருங்கள், விசுவாசமாயிருங்க. சிஸ்டர், Don't be afraid, only believe. பிரதர், பயப்படாதீங்க, கர்த்தர் விசுவாசிங்க. நீ வந்து முடியாதுன்னு வந்த காரியம், நீ திரும்ப வீட்டுக்கு போகும்போது உன் சத்துருக்களுக்கு முன்னாடி ஒரு பந்தியை கர்த்தர் ஆயத்தம் பண்ணுவார். மீண்டும் ரட்சண்ய கொம்பு உங்கள் குடும்பத்தில் எழுந்து பிரகாசிக்கும். ஐயா, உங்க ஊழியத்தை கர்த்தர் மீண்டும் பிரகாசிக்க செய்வார். செத்து போன அந்த ஊழியம் மீண்டும் பிரகாசிக்க போகிறது. உடைஞ்சு போன அந்த குடும்பத்தை மீண்டும் கர்த்தர் கட்டப் போகிறார். இனி இந்த சந்ததி பலக்குமா என்று கேட்ட உங்கள் சந்ததியை மீண்டும் அழகு பார்ப்பார். உங்களை கைவிடாமல் கர்த்தர் காத்துக் கொள்வார். இதற்கு மேல் இந்த விருட்சம் கனி தருமா என்று கேட்ட அதே விருட்சத்தை கனி கொடுக்கும் விருட்சமாய் மாற்ற என் தேவன் பெரியவர். ஒரு நியூ சீசன், ஒரு புதிய காலத்தை உங்களுக்கு தருவார். ஆனா நீங்க ஒன்று செய்யணும், Do not be afraid, only believe. நீங்க பயப்படாதிருங்க, விசுவாசிங்க, கர்த்தர் உங்களுக்காக எல்லாவற்றையும் செய்து முடிப்பார். Hallelujah.

அவர் எல்லா நாமத்திலும் மேலானவராயிற்றே. எல்லா முழங்கால்களும் முடங்கத்தக்க நாமம் உடையவராயிற்றே. அவர் ஆராதிக்கலாமா? எல்லா ரெண்டு கரங்களை உயர்த்தி, ரெண்டு கரங்களை உயர்த்தி, உன்னதத்துக்கு நேராக நம்முடைய கரங்களை உயர்த்தி, கண்களை மூடி தேவ பிரசன்னத்தை உணர்ந்தவர்களாய்

எத்தனை பேர் தேவனை ஆராதிக்க போறீங்க? உயரமும் உன்னதமான சிங்காசனத்தில் வீற்றிருக்கிற தேவன் அவர் பரிசுத்தர். பரலோகத்தில் இரவும் பகலும் ஓயாமல் புகழப்படுகிற தேவன். ஓ ஹல்லேலூயா! தூதர்களால் மூப்பர்களால் எப்பொழுதும் உயர்த்தப்படுகிற ஆராதிக்கப்படுகிற நம்முடைய தேவன் பரலோகத்திலே இடைவிடாமல் அந்த தேவனை ஆராதித்துக் கொண்டே இருக்கிறார்கள். சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் என்று ஓயாமல் அவரை துதித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் நம்முடைய தேவன் அந்த ஆராதனை விட நம்முடைய ஆராதனையில் பிரியப்படுகிறார், அந்த துதியை விட நம்முடைய துதியில் பிரியப்படுகிறார்.

சுத்தமுள்ள தேவனை பரிசுத்த அலங்காரத்தோடு இந்த மாலை விடலை தொழுது கொள்ளலாமா? அவரே எல்லா மகிமைக்கு பார்க்கிறார். அவர் ஒருவரே பரிசுத்தர், பாவத்தை பாராத சுத்த கண்ணுடையவர். ஓ, பாவத்தை வெறுக்கிறவர், ஆனால் பாவியையோ நேசிக்கிறவர். அவர் ஒருவரே பரிசுத்தர். இந்த உலகத்தில் வந்து எந்த மனிதனையும் பிரகாசிப்பிக்கிற அந்த மெய்யான ஒளியாகிய கிறிஸ்துவே, அவர் பரிசுத்தர். அவரை போல பரிசுத்தர் உலகத்தில் ஒருவரும் இல்லை. அவரை போல பரிசுத்தர் உலகத்தில் ஒருவரும் இல்லை. பரிசுத்த உள்ள தேவன் பாவியான நமக்காக கல்வாரி சிலுவையில் தன் ரத்தத்தை முழுவதும் சிந்தினாரே, அவர் பரிசுத்தர். ரெண்டு கையை தட்டி சொல்லுங்க, ஆண்டவரே உமை போல பரிசுத்தர் இல்லை, உமை போல ஒருவர் இல்லை, உமை போல பரிசுத்தமுள்ள தெய்வம் இந்த உலகத்தில் இல்லவே இல்லை. சொல்லுங்க, இல்லவே இல்லை. கையை தட்டி, கையை தட்டி. தேவ மகிமை, தேவ மகிமை இந்த மாலை வேளையில் நம்மை நிரப்பட்டும். தேவ மகிமை நம்மை நிரப்பட்டும். தேவ பிரசன்னம் நம்மை நிரப்பட்டும்.

கர்த்தருக்கு மகிமை செலுத்துங்க. சொல்லுங்க, அப்பா நீ பரிசுத்தர், நீ நல்லவர், நீ மாறாதவர், நீ ஒருவரே பரிசுத்தர். அப்பா இந்த மாலை வேளையில பரிசுத்த அலங்காரத்தோடு நாங்களுமே ஆராதிக்கிறோம். பரிசுத்த அலங்காரத்தோடு நாங்களுமே தொழுது கொள்ளுகிறோம். நீ பரிசுத்த, பரிசுத்தத்தில் மகத்துவம் உள்ளவர். நீ ஒருவரே பரிசுத்தர், நீ ஒருவரே நல்லவர், நீ ஒருவரே பெரியவர். நல்ல கையை தட்டி, கையை தட்டி கர்த்தருக்கு மகிமை. ஹல்லேலூயா. ஓ நீ பரிசுத்த, நீ பரிசுத்த, நீ பரிசுத்த, நீ பரிசுத்த, பரிசுத்தத்தில் மகத்துவம் உள்ளவரே. நீ ஒருவரே பரிசுத்த. உமை உயர்த்துகிறோம், உமை ஆராதிக்கிறோம், உமை தொழுது கொள்ளுகிறோம். எல்லா நாமத்திலும் மேலான நாமம் உடையவரே, எல்லாம் முழங்கத்தக்க நாமம் உடையவரே, சகலத்தையும் சிருஷ்டித்தவரே, எல்லா நாமத்திற்கு மேலான நாமம் உடையவரே. ஹல்லேலூயா. உமை உயர்த்துகிறோம். ஆதியும் அந்தமுமானவரே, அல்பா உமேகாவுமானவரே, எங்கள் பரிசுத்தரே, எங்கள் பரம்பொருளே. ஹல்லேலூயா. சகலத்தையும் சிருஷ்டித்தவரே, உமை உயர்த்துகிறோம், உமை உயர்த்துகிறோம். சகலத்தையும் வார்த்தையால் உளவாக்கினவரே, எல்லாவற்றையும் வார்த்தையினால் உருவாக்கினவரே, உமை உயர்த்துகிறோம், உமை ஆராதிக்கிறோம். நீர் பரிசுத்தர். நல்ல கையை தட்டி பரிசுத்த தேவனுக்கு மகிமை செலுத்தலாமா? அவர் பரிசுத்தராய் இருக்கிறது போல நீங்களும் பரிசுத்தராய் இருங்கள் என்று நம்மை சொன்ன தேவனை இந்த மாலை வேளையில பரிசுத்த அலங்காரத்தோடு கர்த்தரை ஆராதிப்போம். நீர் பரிசுத்தர், நீர் நல்லவர், உமை உயர்த்துகிறோம், உமை ஆராதிக்கிறோம். நீர் நல்லவர். ஹல்லேலூயா. கரங்களை தட்டி கத்தருக்கு மகிமை, கரங்களை தட்டி கத்தருக்கு மகிமை.

ஆண்டவரே நீர் பரிசுத்தர், நீர் பரிசுத்தர், நல்ல கரங்களை தட்டி கர்த்தருக்கு மகிமை. அவர் ஒருவரே பரிசுத்தர்.

மலையிலும் ஆழமான அன்புனா இயேசுவின் அன்பு மட்டும்தானே. உயர்ந்த மலைகளை காட்டிலும் உயரமான அன்பு, சகலத்தையும் காட்டிலும் எல்லாரையும் காட்டிலும் உயர்ந்த அன்பு, அப்பா இயேசுவின் அன்பு. அந்த அன்பை

எரிந்த நாணலை முடிக்காதவர், மங்கி எரிகிற திரியை நனைக்காதவர், நம்முடைய வாழ்க்கையை தூண்டிவிட்டு எரிய செய்து பிரகாசிப்பிக்கிற தேவன் அவர் அல்லவாப்பா. உண்மை நாங்கள் ஆராதிக்கிறோம். நெறிந்த எங்கள் வாழ்க்கையை முறிக்காமல், மங்கின எங்கள் வாழ்க்கையை அணைக்காமல் இன்றைக்கும் எங்களை சுடர்விட செய்கிறவரே, எத்தனை நல்லவரப்பா.

கவலை எல்லாம் மாற்றியே களிப்பை எனக்கு தந்தீரே. கைகள் கூப்பி வணங்குவேன், கனிவாய் நன்றி சொல்லுவேன். கவலைகளை மாற்றின ஆண்டவரே நம் சேர்ந்து உயர்த்துவோம்ப்பா. எங்கள் கவலைகளை மாற்றினவர் நீர் அல்லவா?

நல்ல கரங்களை தட்டி கட்டுடி நாமத்திற்கு மகிமை செலுத்துவோம். இயேசுவே எங்கள் நாதனே, உம்மை நாங்கள் வணங்குகிறோம், உம்மை நாங்கள் போற்றுகிறோம், உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம் ஆண்டவரே, உம்மை நாங்கள் நேசிக்கிறோம் ஆண்டவரே. எங்கள் கவலைகளை மாற்றினவரே, சாம்பலுக்கு பதிலாக சிங்காரத்தை தந்தவரே, இது எத்தனை மேன்மை உள்ளவர், இது எத்தனை உயர்ந்தவர். நாங்கள் உம்மை ஆராதிக்கிறோம் ஆண்டவரே, நாங்கள் உயர்த்துகிறோம் ஆண்டவரே. ஒரே ஒரு விஷயம், ரெண்டு கைகளை உயர்த்தி சொல்ல போறோம் ஆண்டவரை பார்த்து.

உம்மை நேசிக்கிறான்னு மனதார நேசிக்கிறோமா, முழு மனதோடு நேசிக்கிறோம், உயர்த்துகிறோம், கன மகிமை நமக்கு தருகிறோம். இயேசு நாமத்தின் நல்ல பிதா.

0: சிந்திப்போம் செயல்படுவோம்.
1: இது ஒரு பெரிய பழைய கதை. ஒரு நாள் சோதோம் என்ற ஒரு பட்டணத்திற்கு உள்ளே ஒரு நல்ல மனிதன் சென்றான். கடவுளின் நியாய தீர்ப்பில் இருந்து அந்த பட்டணத்தை காக்க வேண்டும் என்பதுதான் அவனுடைய ஆசை. இதற்காக அவன் ஒவ்வொருவரிடமும் பேச்சு கொடுத்தான். ஆனால் யாருமே அவனை கண்டுகொள்வதாக இல்லை. எனவே மனம் திரும்புங்கள் என்று பெரிதாக எழுதி அதை சுமந்து கொண்டு சென்றார். அதையும் யாரும் கருத்தில் கொள்ளவில்லை. கடைசியாக அவர் தெரு தெருவாக சென்றார். சந்தை வழிகளிலே நின்று, அன்பு சகோதர சகோதரிகளே, மனம் திரும்புங்கள். நீங்கள் பாவம் செய்து கொண்டிருக்கிறீர்கள். உங்கள் பாவமே உங்களை கொன்றுவிடும், உங்கள் வாழ்க்கையை அழித்துவிடும் என்று கூறினார். எல்லோரும் அவரை பார்த்து சிரித்தார்கள். இருந்தாலும் அவர் இந்த வார்த்தைகளையே சொல்லிக் கொண்டு தெரிந்தார். ஒரு நாள் ஒரு மனிதன் அவரை வழிமறித்து, நீ இவ்வாறு கத்துவதால் எந்த பிரயோஜனமும் இல்லை என்பது உனக்கு தெரியாதா என்று கேட்டான். அதற்கு அவன், எனக்கு நன்றாக தெரியும் என்று சொன்னான். பின்பு ஏன் இவ்வாறு கத்திக்கொண்டு சுத்தி கொண்டு அலைகிறாய் என்று அந்த மனிதன் மீண்டும் கேட்டான். பட்டணத்திற்குள் புதிதாக வந்த அந்த மனிதன் அவரை பார்த்து, நான் இந்த பட்டணத்திற்குள் வந்தபொழுது இந்த மக்கள் மனங்களை மாற்றிவிடலாம் என்று எண்ணினேன். இப்பொழுது எனக்கு பயம் வந்துவிட்டது. அவர்கள் என்னை மாற்றிவிடக்கூடாது என்பதுதான் அந்த பயம். எனவேதான் இவ்வாறு நான் கத்திக்கொண்டே திருகிறேன் என்று சொன்னார். ஆம், உண்மையும் உத்தமமும் என்று தெரிந்தால் அதையே பேசுங்கள். நீங்கள் அமைதியாக இருந்துவிட்டால் மற்றவர்கள் உங்களை அவர்கள் பக்கம் இழுத்து விடுவார்கள். எனவே ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். தூங்குகிற சிங்கத்தை விட குறைக்கிற நாயே மிகவும் பயனுள்ளது என்று கூற நீங்கள் கேட்டிருக்கலாம். நீங்கள் விசுவாசியாவிட்டால் நிலை பெற மாட்டீர்கள் என்று பரிசுத்த வேதமும் நம்மை எச்சரிக்கிறது. எனவேதான் தாவீது என்ற அரசனும், துன்மார்க்கருடைய ஆலோசனையில் நடவாமலும் பாவிகளுடைய வழியில் நில்லாமலும் பரியாசக்காரர் உட்காரமிடத்தில் உட்காராமலும் கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான் என்று எழுதியிருக்கிறார். நம்மை சுற்றி நடைபெறுகிற அசுத்தங்களால் நாம் கரைபடாதபடி நம்மை காத்துக்கொள்வோமா?

2 நாளாகவும் 36 அதிகாரம். அப்பொழுது ஜனங்கள் ஜோசியாவின் குமாரனாகிய ஜோபாகாசை அழைத்து அவனை எருசலேமிலே அவன் தகப்பன் ஸ்தானத்தில் ராஜாவாக்கினார்கள். ஜோவாகாஸ் ராஜாவாகிற போது 23 வயதாயிருந்து 3 மாதம் எருசலேமில் அரசாண்டான். அவன் எருசலேமில் அரசாளாதபடிக்கு எகிப்தின் ராஜா அவனை தள்ளிவிட்டு தேசத்தின் மேல் 100 தாளந்து வெள்ளியும் 1 தாளந்து பொன்னுமான தண்டத்தை சுமத்தி அவனுடைய அண்ணனாகிய எலியாக்கீமை யூதாவின் மேல் எருசலேமின் மேலும் ராஜாவாக்கி அவன் பெயரை ஜோயாக்கீம் என்று மாற்றினான். அவன் தம்பியாகிய ஜோவாகாசை எகிப்தின் ராஜாவாகிய நேகோ எகிப்துக்கு கொண்டு போனான். ஜோயாக்கீம் ராஜாவாகிற போது 25 வயதாயிருந்து 11 வருஷம் எருசலேமில் அரசாண்டு தன் தேவனாகிய கர்த்தருடைய பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தான். அவனுக்கு விரோதமாக பாபிலோன் ராஜாவாகிய நேபுகாத்நேசர் வந்து அவனை பாபிலோனுக்கு கொண்டு போக 2 வெண்கல சங்கிலியால் அவனை கட்டினான். கர்த்தருடைய ஆலயத்தின் பனிமூட்டுகளிலும் சிலவற்றை நேபுகாத்நேசர் பாபிலோனுக்கு கொண்டு போய் அவைகளை பாபிலோன் உள்ள தன்னுடைய கோவிலே வைத்தான். ஜோயாக்கீமுடைய மற்ற வர்த்தமானங்களும் அவன் செய்ததும் அவனிடத்தில் கண்டுபிடிக்கப்பட்டதுமான அவனுடைய அருவறுப்புகளும் இஸ்ரவேல் யூதா ராஜாக்களின் புத்தகத்தில் எழுதியிருக்கிறது. அவன் ஸ்தானத்தில் அவன் குமாரனாகிய ஜோயாக்கீன் ராஜாவானான். ஜோயாக்கீன் ராஜாவாகிற போது 8 வயதாயிருந்து 3 மாதமும் 10 நாளும் எருசலேமில் அரசாண்டு கர்த்தரும் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தான். மறு வருஷத்தில் ஆரம்பத்திலே நேபுகாத்நேசர் என்னும் ராஜா அவனையும் கர்த்தருடைய ஆலயத்தின் திவ்யமான பனிமுட்டுகளையும் பாபிலோனுக்கு கொண்டு வர பண்ணி அவன் சிறிய தகப்பனாகிய சிதேக்கியாவை யூதாவின் மேலும் எருசலேமிலும் உள்ள ராஜாவும் ஆக்கினான். சிதேக்கியா ராஜாவாகிற போது 21 வயதாயிருந்து 11 வருஷம் எருசலேமில் அரசாண்டு தன் தேவனாகிய கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தான். அவன் கர்த்தருடைய வாக்கை உரைத்த எரேமியா

தீர்க்க தரிசிக்கு முன்பாக தன்னை தாழ்த்தவில்லை. தேவன் மேல் தன்னை ஆணை இடுவித்துக் கொண்ட நேபுகாத்நேசர் என்னும் ராஜாவுக்கு விரோதமாக கலகம் பண்ணி இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரிடத்துக்கு திரும்பாதபடிக்கு தன் கழுத்தை அழுத்தமாக்கி தன் இருதயத்தை கடினப்படுத்தினான். ஆசாரியர்கள் பிரதானமானவர்கள் யாவரும் ஜனங்களும் கூடி புறஜாதிகளுடைய சகல அறிவுறுப்புகளின்படியும் மிகவும் துரோகம் பண்ணி கர்த்தர் எருசலேமிலே பரிசுத்தம் பண்ண அவருடைய ஆலயத்தை தீட்டுப்படுத்தினார்கள். அவர்களுடைய பிதாக்களின் தேவனாகிய கர்த்தர் தமது ஜனத்தையும் தமது வாசஸ்தலத்தையும் காப்பதற்கான இரக்கமுள்ளவராய் இருந்தபடியால் அவர்களிடத்துக்கு தம்முடைய ஸ்தானாதிபதிகளை ஏற்கனவே அனுப்பினார். ஆனாலும் அவர்கள் தேவனுடைய ஸ்தானாதிபதிகளை பரியாசம் பண்ணி அவருடைய வார்த்தைகளை அசட்டை செய்து அவருடைய தீக்குதரிசிகளை நிந்தித்தபடியால் கர்த்தருடைய உக்கிரம் அவருடைய ஜனத்தின் மேல் மூண்டது, சகாயம் இல்லாமல் போயிற்று. ஆதலால் அவர் அவர்கள் மேல் கல்தேயரின் ராஜாவை வரப்பண்ணினார். அவன் அவர்கள் வாலிபரை அவர்களுடைய பரிசுத்தமான ஆலயத்திலே பட்டயத்தினால் கொன்று வாலிபரை கன்னியாஸ்திரிகளையும் முதியோரையும் விருத்தாப்பியரையும் தப்ப விடவில்லை. எல்லாரையும் தேவன் அவன் கையிலேயே ஒப்புக் கொடுத்தார். அவன் தேவனுடைய ஆலயத்தின் பெரிதும் சிறிதுமான பனிமூட்டுகள் அனைத்தையும் கர்த்தருடைய ஆலயத்தின் பொக்கிசங்களும் ராஜாவுக்கும் அவன் பிரபுகளுக்கும் இருந்த பொக்கிசங்களும் ஆகிய அனைத்தையும் பாவ்லோனுக்கு கொண்டு போனான். அவர்கள் தேவனுடைய ஆலயத்தை தீக்கொளுத்தி எருசலேமின் அலங்கத்தை இடித்து அதன் மாளிகைகள் எல்லாம் அக்கியினால் சுட்டரித்து அதிலிருந்த திவ்யமான பனிமூட்டுகளை எல்லாம் அழித்தார்கள். பட்டயத்துக்கு தப்பின மீதியானவர்கள் அவன் பாப்லோனுக்கு சிறைப்பிடித்து போனான். பெர்சியா ராஜபாரம் ஸ்தாபிக்கப்படும் மட்டும் அங்கே அவர்கள் அவனுக்கும் அவன் குமாரருக்கும் அடிமைகளாய் இருந்தார்கள். கர்த்தர் எரேமியாவின் வாயினால் சொன்ன வார்த்தை நிறைவேறும்படிக்கு தேசம் தன்னுடைய ஓய்வு வருஷங்களை ரம்யமாய் அனுபவித்து தீரும் மட்டும் அது பாழாய் கிடந்த நாளெல்லாம் அதாவது 70 வருஷம் முடியும் மட்டும் ஓய்ந்திருந்தது. எரேமியாவின் வாயினால் கர்த்தர் சொன்ன வார்த்தை நிறைவேறும்படி பெர்சியாவின் ராஜாவாகிய கோரேசின் முதலாம் வருஷத்தில் கர்த்தர் பெர்சியாவின் ராஜாவாகிய கோரேசின் ஆவியை ஏவினதினால் அவன் பரலோகத்தின் தேவனாகிய கர்த்தர் பூமியின் ராஜாக்கள் எல்லாம் எனக்கு தந்தருளி யூதாவில் உள்ள எருசலேமிலே தமக்கு ஆலயத்தை கட்டுவிக்கும்படி எனக்கு கட்டளையிட்டிருக்கிறார். அவருடைய ஜனங்கள் எல்லாரிலும் எவன் உங்களுக்குள் இருக்கிறானோ அவன் போகட்டும், அவனுடைய தேவனாகிய கர்த்தர் அவனோடு இருப்பாராக என்று பெர்சியாவின் ராஜாவாகிய கோரேஸ் அறிவிக்கிறார் என்று தன் ராஜ்யமெங்கும் எழுதி அனுப்பி விளம்பரம் பண்ணினான்.

பிறந்த நாள் அப்படின்னு சொல்லும் பொழுது குழந்தையா இருக்கும் பொழுது அவங்களுக்கு எப்படா பிறந்த நாள் வரும்னு ரொம்ப காத்துக்கிட்டு இருப்பாங்க. ஆனா அவங்களே அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா வளர்ந்து படிச்சு முடிச்சு வேலை அப்படிலாம் போகும் பொழுது நாளடைவில் அவங்களுக்கு இந்த பிறந்த நாள் அப்படிங்கிறது ஒரு கவர்ச்சிகரமா இருக்காது. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா அவங்களுக்கு வந்து பலவிதமான பொறுப்புகள் இருக்கும். நீங்கள் சிறு பிள்ளைகளாக இருந்தால் அம்மா அப்பாட்ட கேட்டு பாருங்கள், அவங்களுக்கு பிறந்த நாள் அப்படின்னு சொன்னால் நாம் விஷ் பண்ணலாம், ஆனால் சிறு வயதில் இருந்த அந்த அளவுக்கான ஒரு பெரிய சந்தோஷமோ அல்லது அதை குறித்ததான ஒரு ஈர்ப்போ பெருசாக இருக்காது. ஏன்? ஏன்னா அவங்க அதையெல்லாம் கடந்து ஒரு பெரிய பொறுப்புல இருப்பாங்க. நிறைய பேர் பிறந்தநாளே மறந்துடுவாங்க, இன்னைக்கு சொன்ன ஓ அப்படியான்னு கேட்பாங்க. பிறந்தநாளே தெரியாதவங்க எல்லாம் இருக்கிறாங்க. டீச்சர் வந்து அவங்களா ஒன்று எழுதிக்கிட்டாங்க, அன்னைக்கு வாத்தியார் வந்து இப்படி கையை சுற்றி காதை தொட சொல்லுவாரு, அப்படி தொட்டுட்டா அவருக்கு பிடிச்சமான ஒரு பிறந்த நாளை எழுதிக்குவாரு, இப்படியெல்லாம் இருக்கக்கூடியவங்களும் இருக்கிறாங்க. ஆனால் பிறந்த நாளை குறித்து நாம் என்ன பார்க்க முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பெரியவர் இடத்துல ஒரு இளைஞன் போய் கேட்டான், ஐயா பிறந்த நாளைக்கு உங்களுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு கேட்டேன், உங்கள் பிறந்த நாளைக்கு உங்களுக்கு என்ன கிடைக்கும்? அவர் ஒரே ஒரு பதிலை சொன்னார், இப்போ நான் சொல்லுகிற பதிலுக்கும் நீ சொல்லுகிற பதிலுக்கும் ஒரு வித்தியாசம் இருக்குது. இப்போ நான் உன்னை திரும்பி கேட்குறேன், உன் பிறந்த நாளுக்கு என்ன கிடைக்கும்? அவன் சொன்னால், எனக்கு வந்து கேக் இருக்குது, எனக்கு வந்து ப்ரெசன்டேஷன்லாம் நிறைய பேர் கொடுப்பாங்க, ட்ரெஸ் வாங்கி தருவாங்க, பொம்மைகள் வாங்கி தருவார்கள். சரி, நான் இப்போ நீங்கள் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லிட்டேன், இப்போ நீங்கள் சொல்லுங்கள் உங்கள் பிறந்த நாளைக்கு என்ன கிடைக்கும்? அவர் சொன்ன, ஏன் பிறந்த நாளைக்கு எனக்கு அதிகப்படியான வயசு மட்டும்தான் கிடைக்கும்னு சொன்ன, வேற எதுவுமே இல்லை. ஒவ்வொரு பிறந்த நாளைக்கும் எக்ஸ்ட்ரா நமக்கு என்ன கிடைக்குது? வயசு கிடைக்குது. சிறு பிள்ளைகளுக்கு கொஞ்ச நாள் வயதாக சந்தோஷமா இருக்கும். நான் 10 வயசு தெரியுமா, அவங்ககிட்ட போய் நீங்கள் 5 வயசுன்னு சொல்லி பாருங்க. ஆனால் அவங்களே அப்படி ஒரு 25 வயசு 30 வயசு போனதுக்கு அப்புறம் என்னது உங்கள் வயசு 30 அப்படின்னு சொல்ல தயங்குறாங்க. எல்லாமே நம்மளுடைய பார்க்கக்கூடிய பார்வையில் வித்தியாசமாகிறது. அந்த காலங்கள் நமக்கு சில இடங்களில் சந்தோஷத்தை தருகிறது, டைம் பீரியட். சில இடங்களில் அதே காலங்கள் நமக்கு வருத்தத்தை தருகிறது. நீங்கள் எந்த பொருளை வாங்கினாலும் சரி, எக்ஸ்பைரி டேட் அப்படின்னு ஒன்று இருக்குது. அந்த இடத்துக்கு நெருங்க நெருங்க நெருங்க பார்த்தீங்கன்னா, ஒன்று அதை எப்படியாவது பயன்படுத்தியே ஆக வேண்டும். ஒன்ஸ் அது பயன்படுத்தாமல் விட்டுவிட்டால் அதை அப்படியே தூக்கி குப்பையில் போடணும். அப்போ ஒரு டைம் பீரியட் அப்படின்னு வரும்பொழுது சில சமயங்களிலே அது நமக்கு சந்தோஷம் இருக்குது, சில சமயத்தில் அது பயத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்குது. இப்போ பிறந்த நாள் அப்படிங்கிற அந்த வார்த்தையை எடுத்துக்கொள்ளுங்க. அதில் பிறப்பு என்று ஒன்று இருக்கிறது, நாள் என்று ஒன்று இருக்கிறது. இந்த நாள் அப்படிங்கிறது டைமை குறிக்கிது, காலத்தை குறிக்கிது. பிறப்புங்கிறது நடந்த ஒரு சம்பவத்தை குறிக்கிறது. இதில் நான் அதிகமாக பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் பிறப்பை விட்டுவிட்டு நாளை மையப்படுத்துவார்கள். எப்பொழுது நாம் அந்த பிறப்புங்கிற ஒன்றை விட்டுட்டு பெருசாக அதற்கு முக்கியத்துவம் கொடுக்காம அந்த நாள் அப்படிங்கிறதுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறோமோ, அப்பொழுது பிறப்பை குறித்ததான தாற்பரியங்களை நாம் கவனிக்க தவறி விடுவோம், பிறப்பினுடைய அதிசயங்களை பார்க்க தவறி விடுவோம். அநேகருக்கு பார்த்தீங்கன்னா அந்த நாள் அதிகமான இம்பார்ட்டன்ட். திருமணத்தில் நீங்க பார்த்துருக்கீங்களா, திருமணம் ஆனதுக்கு அப்புறமும் கூட திருமண நாளுக்கு கொடுக்கக்கூடிய இம்பார்ட்டன்ட்ட திருமணத்திற்கு கொடுக்க மாட்டோம். திருமண நாள் கணவன்ட்ட அடிக்கடி மனைவி கேட்பாங்க, நம்ம மேரேஜ் டேட் உங்களுக்கு ஞாபகத்தில் இருக்கா? மேரேஜுக்கு கொடுக்கக்கூடிய இம்பார்ட்டன்ட்ட சில வேலைகளில் நாம காலத்துக்கு கொடுத்து கொண்டிருப்போம், அல்லது சில இடங்களில் திருமணத்தில் பயன்படுத்தக்கூடிய பொருள்களுக்கு கொடுக்கக்கூடிய இம்பார்ட்டன்ட், அது தாலி ஆகட்டும் மோதிரம் ஆகட்டும், இவைகளுக்கு கொடுக்கக்கூடிய இம்பார்ட்டன்ட்ட திருமணத்திற்கு கொடுக்க மாட்டோம். அது போல இந்த பிறந்த நாள் அப்படிங்கிறதுல பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் நமக்கு இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும். பிறப்பை குறித்த விஷயத்தில் நம்ம கோட்டை விட வாய்ப்பு இருக்கு. பிறந்த நாள்னு சொல்லும்பொழுது அங்கே கேக் ஞாபகத்தில் வரும், மெழுகுவத்தி ஞாபகத்தில் இருக்கலாம், அல்லது இன்னும் குழந்தைகளுக்கு பல விஷயங்கள் ஞாபகத்தில் இருக்கலாம். ஆனால் பைபிள் ஒரு விஷயத்தை குறித்து நமக்கு ஞாபகப்படுத்துகிறது. அதை உங்களுக்கு நான் வாசித்து காண்பிக்க விரும்புகிறேன். சங்கீதம் 139 14 வசனத்தை பாருங்களேன், எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் பிரமிக்கத்தக்க அதிசயமாய் உண்டாக்கப்பட்டபடியால் உம்மை துதிப்பேன். ஆனா இதனுடைய ஆங்கில பதிப்புகளிலும் வேறு சில மொழிபெயர்ப்புகளிலும் பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா ஒரு வார்த்தை வருகிறது. நம்ம வச்சிருக்கிற அந்த பழைய அந்த பவர் மொழிபெயர்ப்புல அந்த வார்த்தையை காணோம். ஒருவேளை இதுக்கு அப்புறம் வரக்கூடிய ரிவைஸ்டு வெர்ஷன்ல அதை மாத்துவாங்க அப்படின்னு நம்ம நம்பலாம். உண்மையிலே பார்த்தீங்கன்னா அங்க எப்படி இருக்கு தெரியுங்களா வசனம், உங்களுக்கு நான் வாசித்து காண்பிக்கிறேன். அதனுடைய ஆங்கில பதிப்பை பார்த்தீங்கன்னு சொன்னா, ஐ வில் பிரைஸ் யூ, நான் உம்மை துதிப்பேன். எதற்காக அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஐ ஆம் ஃபியர்ஃபுல்லி அண்ட் வண்டர்ஃபுல்லி மேட், நான் அதிசயத்தக்க விதமாக படைக்கப்பட்டிருக்கிறேன். அதிசயத்தக்க விதமாக மாத்திரமல்ல, பயப்படத்தக்கதாகவும் படைக்கப்பட்டிருக்கிறேன்.
அங்க பாத்தீங்கன்னா ஃபியர்ஃபுல்லி அப்படிங்கிற ஒரு வார்த்தை கேத்தலிக் மொழிபெயர்ப்புல எப்படி இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அஞ்சத்தகு வியத்தத்தகு முறைமையிலே நீர் என்னை படைத்ததால் நான் உமக்கு நன்றி நவில்கின்றேன் அப்படின்னு போட்டிருக்கு. அது என்ன, எதற்காக பயப்படத்தக்க விதமாக அதிசயத்தக்க விதமாய் நாம் படைக்கப்பட்டிருக்கிறோம், ஏன் அந்த வார்த்தை வருகிறது? ஐ ஆம் ஃபியர்ஃபுல்லி மேட் அப்படிங்கிற வார்த்தை ஏன் வருது? ஏன் வருதுன்னு கேட்டீங்கன்னா, இந்த சங்கீதக்காரர் தன்னுடைய படைப்பினுடைய அதிசயத்தை பார்க்கிறார். எப்பொழுதெல்லாம் நம்மளுடைய சிந்தைக்கு மேலாக பிரம்மாண்டமான ஒன்றை பார்க்கிறோமோ ஆட்டோமேட்டிக்கா தானாகவே அங்கு பயம் வருகிறது. அது நமக்கு ஆச்சரியத்தை கொடுக்கலாம், அதே சமயத்துல அங்கு பயமும் வருகிறது. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த அளவுக்கு மனிதனை நேர்த்தியாய் கர்த்தர் படைத்திருக்கிறார் அப்படிங்கிற ஒரு தெளிவு அங்கு உண்டாகிறது. அப்படியே எதேச்சியா நீங்கள் நானும் வரல இந்த உலகத்துக்கு, நம்ம பலமுறை அதை சொல்லிக்கிட்டே இருக்கிறோம். அப்படி நம்பக்கூடிய நம்பிக்கை மிக தவறான நம்பிக்கை. நம்மளுடைய உடலை சற்று ஆராய்ச்சி பண்ணும் பொழுது, சாதாரணமாய் பார்க்கும் பொழுதே நமக்கு அங்கு மிரட்சி தான் ஏற்படுகிறது, அங்கு அதிசயம் ஏற்படுகிறது. அதைத்தான் பைபிள் சொல்லுகிறது. வேதாகமத்துல தாவீது இப்படியாக சொல்லுகிறார், நான் என்னுடைய படைப்பை பார்க்கிறேன், நான் எப்படி படைக்கப்பட்டிருக்கிறேன்னா அதிசயத்தக்க விதமாய் படைக்கப்பட்டிருக்கிறேன், அந்த அதிசயம் எனக்கு பயத்தை ஏற்படுத்துகிறது. உண்மைதான், நாம் படைக்கப்பட்ட விதம் நமக்கு பயத்தை ஏற்படுத்த வேண்டும். ஏன் பயம் வர வேண்டும்? இவ்வளவு நேர்த்தியா என்னை தேவன் படைத்திருக்கிறார்னா அதுக்கு நிச்சயமா ஒரு காரணம் இருக்கும். இவ்வளவு நேர்த்தியான ஒரு பொருளை ஒருவர் படைத்து அப்படியே தூக்கி போட்டுட்டு போக மாட்டாங்க. அப்ப நான் இந்த அளவுக்கு நேர்த்தியாய் படைக்கப்பட்டிருக்கிறேன்னா என்னிடத்திலிருந்து தேவன் எதையோ ஒன்றை எதிர்பார்க்கிறார். நாம கணக்கு கொடுக்க வேண்டிய ஒரு இடத்தில் இருக்கிறோம். இது எல்லாமே எனக்கு பயத்தை கொண்டு வருகிறது. பயப்படத்தக்க விதமாகவும் நான் படைக்கப்பட்டிருக்கிறேன். இப்ப சொல்லுங்க, நம்ம எவ்வளவு நேர்த்தியாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நமக்கு ஜீவனை கொடுத்தவர், சுவாசத்தை கொடுத்தவர், வாழ்வதற்கு சூழலை கொடுத்தவர், இதையெல்லாம் தேவன் நேர்த்தியாய் படைத்திருக்கிறார் என்று சொன்னால் இதை பார்த்துட்டு சந்தோஷம் வருகிறதோ இல்லையோ, ஒரு பயம் வர வேண்டாமா? பயம் வரணும். ஆண்டவரே, இதெல்லாம் ஏன் எங்களுக்கு கொடுத்தீங்கன்னு கேட்கணும். திடீர்னு ஒரு நாள் உங்க அக்கௌண்ட்டை காலையில ஓபன் பண்ணி பாக்குறீங்க, 1 கோடி ரூபாய் வந்துருச்சு, எப்படி இருக்கும்? அடுத்த நாள் திடீர்னு 1 கோடி ரூபாய் வருது, அதுக்கு அடுத்த நாள் 1 கோடி வந்து விழுந்துகிட்டு இருக்கு, சந்தோஷப்படுவீங்களா? பயம் வருமானு கேட்டா பயம்தான் வரும், சந்தோஷம் வராது. இந்த மாதிரி ஒரு பணம் வந்து அப்படி விழுந்துகிட்டு இருந்துச்சுன்னு சொன்னா பயம் வரும். யாரு என்ன ஒரு பெரிய விஷயம் நமக்கு நல்லதே நடந்தாலும் கூட அதிசயத்தக்க விதமாய் நான் படைக்கப்பட்டிருக்கிறேன், அது எனக்கு பயத்தை கொண்டு வருகிறது. உண்மைதான். யோனா அப்படின்னு ஒரு தீர்க்கதரிசி இருக்கிறார். அந்த யோனா தீர்க்கதரிசி கர்த்தரை விட்டு வேறு பக்கம் அப்படி படகுல ஏறி ஓடிக்கொண்டு இருக்கிறார். படகுல இருக்கிறவங்க கேட்கிறாங்க, இந்த படகு அமிழக்கூடிய சூழ்நிலை வருகிறது எதுக்குப்பா அப்படின்னா, அது காரணம் நான் தாங்கிறேன். என்ன சொல்றீங்க? ஆமா, நான் தான் காரணம். என்னைய தூக்கி வெளியில தூக்கி போட்டுட்டீங்கன்னா படகு அமைதியாயிரும். இவங்க நம்பல, இவ ஏதோ பைத்தியகாரத்தனமா உளறி கொண்டிருக்கிறான் போல் இருக்கு அப்படின்னு இவங்க இதை சரி பண்ணிடலாம் அப்படின்னு அவங்க தூக்கி போட மாட்டேங்கிறாங்க. அவங்களுக்கு பயம் இருக்கு, இப்படி ஒருத்தனை தூக்கி போட்டு அவன் ரத்தப்பிழி நம்ம மேல விழுந்துட்டா என்ன பண்றது? இவங்க எவ்வளவோ கஷ்டப்பட்டு இருக்கிறாங்க, கடைசியில அவன் எதுக்கு வெயினா கஷ்டப்படுறீங்க, நான் தான் தேவனுக்கு விரோதமா பாவம் செஞ்சேன், என்னை தூக்கி அப்படி கடல்ல போட்டுருங்க அப்படின்னோடனே கடைசியில வேற வழியே இல்லாம அவனை தூக்கி கொண்டு போய் கடல்ல போட்ட உடனே அடுத்த நிமிஷம் அப்படியே கடல் என்பது ஒரு அமர்ந்த தண்ணீரை போல மாறிடுச்சு. அங்கு இருந்தவர்களுக்கெல்லாம் பயம் உண்டாயிற்று என்று வசனம் சொல்லுகிறது. ஏன் பயம் உண்டாயிற்று? அமைதி ஆயிருச்சு, சந்தோஷம் தானே வர வேண்டும், மகிழ்ச்சி தானே வர வேண்டும், ஆனா அங்கு மகிழ்ச்சி வரல, பயம் வந்தது. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த உலகத்தில் நம்மை விட வேறு ஒன்று, முதல்ல அந்த எண்ணத்துக்கு தான் அந்த படகுல இருக்கிறவங்க வந்தாங்க. உண்மையிலே தேவன் ஒருவர் இருக்கிறாரு போல் இருக்கு, உண்மையிலே நம்மளுடைய கட்டுப்பாடுக்கு மேலாக ஒருவர் நம்மை இயக்கிக் கொண்டு இருக்கிறார். இதுவரைக்கும் நான் பாட்டுக்கு இஷ்டத்துக்கு போயிட்டு இருந்தேன், வந்துகிட்டு இருந்தேன், தேவனை பற்றிய கவலை இல்லாமல் திரிந்து கொண்டிருந்தேன், ஆனால் இப்பொழுது அப்படி இல்லை, மேலே ஒருவர் இருக்கிறார் என்கிற அந்த உணர்வு நமக்கு பயத்தை கொண்டு வருகிறது. நான் அதிசயத்தக்க விதமாய் படைக்கப்பட்டிருக்கிறேன். மனிதனுடைய படைப்பு அதிசயத்தக்க விதமானது. நம்மளுடைய படைப்புல ஏதாவது ஒண்ணு தேவையில்லாம இருக்கு, அல்லது மோசமா இருக்கு, அல்லது வீணாக இருக்கு, ஏதாவது ஒண்ணு சொல்லுங்க பார்க்கலாம். சொல்லவே முடியாது. நான் அடிக்கடி யோசிப்பது உண்டு, இந்த வழி மட்டும் இல்லாவிட்டால் எவ்வளவு நல்லா இருக்கும். திடீர்னு பார்த்தா நடக்கும்போது ஒரு சின்ன அப்படி கால் தடிக்கு விட்டுச்சுன்னு சொன்னா உயிர் போக வலிக்கிறது. எல்லாவற்றுக்கும் வழி எடுக்கிறது ஆண்டவரே, நீங்க மட்டும் வழி இல்லாமல் எங்களை படைத்திருந்தால் எப்படி இருக்கும்? ஆண்டவர் சொல்ல, செத்துருப்ப நீ. நைட்டு தூங்கும் போது ஒரு எலி வந்து காலை கடிச்சுக்கிட்டு இருந்தா கூட உனக்கு தெரியாது, எலி குடும்பங்கள் நம்மை சாப்பிட்டு விட்டு போயிடும், ஈஸியா வேலை முடிஞ்சு. ஆண்டவர் நமக்கு எது தேவையோ எல்லாவற்றையும் நேர்த்தியாய் படைத்திருக்கிறது. அவ்வளவு தூரம் இதையெல்லாம் பார்க்கும் பொழுது நமக்கு என்ன வரணும்? பயம் வரணுமா? வரக்கூடாதா? பயம் வரணும்.
அந்த பயம் எங்கு செல்ல வேண்டும் என்று சொன்னால் என்னை படைத்தவரை நோக்கி நான் பார்க்க வேண்டும். அவரை நோக்கி தான் பார்த்தார். முதல்ல நான் அதிசயத்தக்க விதமாய் பயப்படத்தக்கதாக நான் படைக்கப்பட்டிருக்கிறதுனாலே உம்மை துதிக்கிறேன் அப்படின்னு சொல்லுகிறார். அடுத்து அவர் பாருங்க எதை மென்ஷன் பண்றாரு பாருங்க, சங்கீதம் 139:15, நான் ஒளிப்பிடத்திலே உண்டாக்கப்பட்டு பூமியின் தாழ்விடங்களிலே விசித்திர வினோதமாய் உருவாக்கப்பட்ட போது என் எலும்புகள் உமக்கு மறைவாய் இருக்கவில்லை, என் கருவை உம்முடைய கண்கள் கண்டது, என் அவயவங்களில் ஒன்றாகிலும் இல்லாத போதே அவைகள் அனைத்தும் அவைகள் உருவேற்படும் நாட்களும் ஒரு புஸ்தகத்தில் எழுதியிருந்தது. நம்ம இருக்கக்கூடிய அந்த ஒரு செல்லுல வந்து பலவிதமான ப்ரோக்ராம்ஸை தேவன் எழுதி வச்சிருக்கிறார். நான் இப்படி யோசிச்சேன், ஒரு கழுதையினுடைய ஒரு செல்லை எடுத்து பார்த்தா அது ஒரு செல் அப்படியே கருவாய் உருவாகும் போது அதுல என்ன எழுதியிருப்பாரு, இப்படித்தான் அவன் மூக்கு வரணும், இப்படித்தான் அவன் வாய் வரணும், இப்படித்தான் கால் வரணும், நீ இந்த இடத்துல வளரணும், பின்னாடி அவனாவது உன்னை தொட்டா உதைக்கணும், இப்படி எல்லாம் உள்ள என்ன பண்ணி வச்சிருக்கிறாரு, அந்த ஒரு செல்லுக்குள்ள எழுதி வச்சிட்ட. ஒரு மனுஷன் பிறக்கும் பொழுது அந்த கருவுக்குள்ள அப்படியே நீங்கள் நானும் கண்ணால கூட பார்க்க முடியாது, மைக்ரோஸ்கோப்ல தான் பார்க்க முடியும். அந்த செல்லுக்குள்ள ஒரு ப்ரோக்ராம் இருக்கு. அந்த ப்ரோக்ராம்ல என்ன எழுதி இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது வளர வளர வளர இங்க எலும்பு உருவாகணும், இங்க கண்ணு உருவாகணும், இங்க மூக்கு உருவாகணும், இங்க இதயம் உருவாக வேண்டும், இது எல்லாம் ப்ரோக்ராமா இருக்கு, அதெல்லாம் நேர்த்தியாய் வருகிறது. எந்த அளவுக்கு தேவன் நம்மை நேர்த்தியாய் படைச்சிருந்தா இப்படி நாம ஒரு அற்புதமான ஒரு உயிரினமாக ஒரு மகுடம் சூட்டப்பட்டவராக நாம் இருக்கிறோம். எனக்கு அன்பானவர்கள் இதை ஏன் திரும்ப திரும்ப சொல்றேன்னா, நாம் பயப்பட வேண்டும், கர்த்தருக்கு அஞ்சி நடக்க வேண்டும். உங்க வாழ்க்கைய நீங்க வீணடிச்சிடாதீங்க, உங்களுக்கு பயம் வர வேண்டும், விளையாட்டாக எடுத்துக்கொள்ளாதீங்க. தேவன் என்னிடத்துல சொல்லுகிறது ஒன்னே ஒண்ணுதான், உன்னை படைத்தவரை அறிகிற அறிவு. இப்ப இந்த உலகத்துக்கு நாம வந்துட்டோம், அதற்கு நீங்கள் நானும் ஒன்னும் செய்யல, இந்த உலகத்துக்கு வர்றதுக்கு நீங்க எதுவும் செய்யல, இனி ஒரு உலகத்தை தேவன் வைத்திருக்கிறார். அந்த உலகத்துக்கு நீங்க போகணும்னா அது உங்க கையில தான் இருக்கு. இந்த உலகத்துக்கு வர்றதுக்கு நீங்கள் நானும் எதுவும் செய்யவில்லை, ஆனால் இனி ஒரு உலகம் இருக்கிறது, அதற்கு எதுவுமே செய்யாம திடீர்னு அங்க போய் பறக்க மாட்டோம். இங்க நீங்க என்ன செய்யறீங்களோ, நீங்க என்ன முடிவெடுக்கிறீங்களோ, உங்களை இன்னொரு உலகத்திற்கு தேவன் நாடு கடத்த போறாரு, வேற ஒரு இடத்துல போய் வைக்க போறாரு. நீங்க இங்கிருந்து அமெரிக்கா போகணும், கனடா போகணும்னா அப்படி நீங்களா போயிட முடியாது. நீங்க பாஸ்போர்ட் வாங்கணும், விசா எடுக்கணும், வேலை செய்யணும், பணம் இருக்க வேண்டும், இவ்வளவையும் நீங்க செய்யணும். ஆண்டவர் பரலோகமாகிய ஒரு உலகத்தை ஏற்படுத்தி வச்சிருக்கிறாரு, அதுக்கு போகணும்னா நீங்க தான் முடிவெடுக்கணும். அப்ப பிறப்பு என்று சொல்லும் பொழுது நமக்கு ஞாபகத்துல வருது, இந்த உலகத்துல நான் எப்படியோ பிறந்துட்டேன், ஆனால் இனி ஒரு உலகத்துல நான் போகணும்னு சொன்னா அது என் தகப்பனுடைய கையில் இல்ல, வேறு உறவினர்களுடைய கையில் இல்ல, என் கரங்களில் இருக்கிற என் கையில தான் இருக்கு. கண்பானவர்களே, இந்த வேலையில நாம இதை மாத்திரம் சீர்தூக்கி பார்க்கலாம். நான் பிறந்திருக்கிறேன், மறுபடியும் பிறந்திருக்கிறேன். தாயின் தகப்பன்மாரும் எனக்கு பிறப்பை கொண்டு வந்து விட்டார்கள், ஆனால் இப்பொழுது தேவன் மறுபடியும் நீ பிறக்க வேண்டும் என்று சொல்லுகிறார். ஒவ்வொரு பிறந்த நாளும் நமக்கு இதை ஞாபகப்படுத்தட்டும், நான் இந்த உலகத்துல பிறந்துட்டேன், அதுக்காக நான் எது செய்யல, ஆனா நான் மறுபடியும் பிறக்க வேண்டும். என்ன செய்ய வேண்டும்? ஒன்னே ஒண்ணுதான், நம்மை படைத்தவர் நம்முடைய வாழ்க்கையில ஒரு விஷயத்தை பார்க்கிறார். மகனே, நான் படைக்கப்பட்ட போது நீ அப்படி இல்லை, நீ பாவத்திலே விழுந்திருக்கிறாய். அப்ப நானே உன்னை ரட்சிக்க கிறிஸ்துவாக மேசியாவாக இந்த உலகத்திற்கு வருகிறேன், நான் உன்னை ரட்சிக்க ஆயத்தமாக இருக்கிறேன், என்னால் உன்னை ரட்சிக்க முடியும், நீ அதை நம்புகிறாயான்னு கேட்கிறேன். எப்பொழுது ஒரு நபர் தான் பாவத்தில் இருக்கிறேன், நான் இந்த உலகத்துல ஆதியில படைக்கப்பட்ட விதமா இல்லை, என்னுடைய வாழ்க்கையில தப்பு இருக்கிறது, பிரச்சனைகள் இருக்கிறது, எப்போ ஒருத்தர் உணர்கிறாரோ அந்த நிமிஷம் அவர் இயேசு கிறிஸ்துவை நோக்கி பார்க்கிறார். கிறிஸ்துவினிடத்தில் மீட்பு இருக்கிறது, கிறிஸ்துவினிடத்தில் மன்னிப்பு இருக்கிறது, கிறிஸ்துவினிடத்துல மாத்திரமே மன்னிப்புகள் உண்டு. அவர் சொல்லுகிறார் யோவான் 14:6, நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன் என்று சொல்லுகிறார். ஐ ஆம் த வே என்று சொல்லுகிறார். பல வழிகள் இருந்தால் அப்படி சொல்லி இருக்கவே முடியாது. யார் இதை சொல்ல முடியும்? நம்மை படைத்த தேவன் மாத்திரம்தான் அப்படி சொல்ல முடியும். ஒரே ஒரு வழி மாத்திரம்தான் நீங்கள் அந்த உலகத்தை அடைவதற்கு, பரலோகத்தை அடைவதற்கு, தேவனை அடைவதற்கு, ஒன்லி ஒன் வே. அது வழி என்று நீங்கள் பார்க்கிறீங்க, ஆனால் வசனம் சொல்லுகிறது அந்த கிறிஸ்துவே அந்த வழி என்று சொல்லுகிறது. நீங்கள் இருந்த இடத்திலும் சரி, வீட்லையும் சரி, எந்த இடத்துல வேண்டுமானாலும் இருந்து கொண்டு உங்களை பார்த்து கொண்டிருக்கிற தேவனை நோக்கி நீங்கள் ஜெபிக்க முடியும். ஆண்டவரே, பரலோகம் செல்லுவதற்கு நீங்கள் மாத்திரமே வழி என்று நான் கேள்விப்பட்டேன், அது உண்மை, ஏன்னா என் வாழ்க்கையில பாவம் இருக்கிறது, இதிலிருந்து எனக்கு மன்னிப்பை கொடுங்க,
நீங்க மாத்திரம்தான் எங்களை ரட்சிக்க முடியும். இந்த அறிவு, இந்த உணர்வு தான் உங்களை மாற்றப் போகிறது, உங்களை மறுபடியும் பிறக்க செய்ய போகிறது. சோ பிறப்பு நமக்கு பெரிய நாம செய்யக்கூடிய சாதனை அல்ல, மறுபடியும் பிறக்கக்கூடிய அந்த பிறப்பு தான் உண்மையான சாதனை. அல்லாவிட்டால் நம்மளுடைய வாழ்க்கை முழுவதும் எவ்வளவு சந்தோஷமாக வாழ்ந்தாலும் அது தற்காலிக சந்தோஷம்தான், முழுக்க முழுக்க வேதனை. இனி வரும் உலகம் நமக்கு கிடைக்காது. எனக்கு அருமையானவர்களே, பிறப்பின் நாளிலே இந்த சத்தியத்தை உங்களோடு பகிர்ந்து கொள்ள கர்த்தர் அடியனுக்கு கொடுத்த கிருபைக்காக நன்றி செலுத்துகிறேன். தேவனால் பிறப்பது உலகத்தை ஜெயிக்கும் என்று வசனம் சொல்லுகிறது. அதனால நாம் உலகத்தை ஜெயித்தவர்களாக, தேவன் நம்மை படைத்த நோக்கத்தை நிறைவேற்றினவர்களாக நாம் இந்த உலகத்தை விட்டு இனி வரக்கூடிய உலகத்திற்கு நாம் கடந்து போகலாம். இதுவரைக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நீங்கள் நம்பவில்லை, அல்லது எனக்கு அதை பற்றி எந்த கவலையும் இல்லை என்ற ஒரு எண்ணத்தோடு நீங்கள் இருந்திருந்தால் தயவு செய்து அதை மாற்றிக்கொள்ளுங்கள். அல்லது பேருக்கு ஏதோ ஒரு தேவனை நான் பின்பற்றி கொண்டிருக்கிறேன் என்று இருந்தால் அதையும் மாற்றிக்கொள்ளுங்கள். நம்மை படைக்க அந்த படைப்பு அல்லது என்னுடைய சரீரத்தை பார்க்கும் பொழுதே அது அதிசயமாக மாத்திரமல்ல, பயப்படக்கூடிய ஒரு சூழலை உருவாக்குகிறது. அதனால நாம பயந்து பணிந்து குனிந்து நம்மை படைத்த தேவனை நோக்கி நம்மளுடைய மனதை திருப்புவோம். அவருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோம்.

0: நீங்கள் கேட்கப் போவது
1: ஜிஃபேன் எஃப்எம்இன் அனுதின தியானம்.
2: கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. சங்கீதம் 136 முதல் வசனம். தேவனுக்கு மிகவும் உண்மையாக ஊழியம் செய்த மிஷனரி ஆலன் கார்டினர் என்பவர் தனது ஊழியத்தில் எத்தனையோ சிரமங்களையும் வியாதிகளையும் அனுபவித்தவர். அத்தனை கஷ்டங்களுக்கு மத்தியிலும் அவர், தேவன் எனக்கு பலன் தருகிறார், ஆகவே தோல்விகள் என்னை அச்சுறுத்த முடியாது என்றார். 1851 தனது 57 வயதில் அவர் வியாதியினாலும் பட்டினியினாலும் தான் ஊழியம் செய்த பிக்டன் தீவிலே மரித்து போனார். அந்த தீவு தென் அமெரிக்காவின் தென்கோடியில் இருக்கிறது. அவருடைய மரித்த சடலம் கண்டெடுக்கப்பட்ட போது அவருடைய உடலுக்கு அருகில் அவருடைய டைரியும் கிடந்தது. அதில் அவர் தான் பசியாகவும் தாகமாகவும் காயங்களுடனும் தனிமையாகவும் இருந்ததற்கான பதிவுகளை பதிவிட்டுள்ளார். அதில் காணப்பட்ட கடைசி பதிவை அவர் எழுதிய போது அவருடைய கைகள் நடுங்கி கொண்டிருந்தன. மிகுந்த பலவீனத்தினாலும் பசியினாலும் கைகள் நடுங்கின. அந்த கடைசி பதிவு இவ்வாறு இருந்தது: தேவனுடைய நன்மை என்னை சூழ்ந்திருப்பதை என்னால் உணர முடிகிறது என்று எழுதியிருந்தார். ஆம் பிரியமானவர்களே, இதை போலவே ஹிட்லர் காலத்தில் வதை கூடங்களில் பயங்கரமான சித்திரவதை அனுபவித்த கோரிட் என்பும் இவ்வாறு எழுதுகிறார்: நன்மைகளை அனுபவிக்கும் போது நாம் தேவன் நல்லவர் என்று கூறுகிறோம், ஆனால் என் கண்ணுக்கு முன்னாலேயே என் சகோதரி பெட்ஸி வதை முகாமில் பசியால் வாடி இறந்தபோது தேவன் நல்லவராகவே இருக்கிறார் என்று உணர முடிந்தது. அந்த முகாமில் நாங்கள் தங்கியிருந்த போது நான் மிகவும் சோர்ந்து போன நேரத்தில் என்னை சுற்றி காரிருள் காணப்பட்டதாக நான் உணர்ந்தேன். அப்பொழுது நான் என் சகோதரி பெட்ஸியிடம், பெட்ஸி, தேவன் நம்மை மறந்துவிட்டார் போல என்று நினைக்கிறேன் என்றேன். ஆனால் என் தங்கை பெட்ஸியோ, இல்லை கோரி, தேவன் நம்மை மறக்கவில்லை. வேதம் என்ன சொல்கிறது? பூமிக்கு வானம் எவ்வளவு உயரமாயிருக்கிறதோ அவருக்கு பயப்படுகிறவர்கள் மேல் அவருடைய கிருபையும் அவ்வளவு பெரிதாயிருக்கிறது என்று சங்கீதம் 103:11 வசனம் சொல்லவில்லையா என்று கூறினார்கள். கோரி இவ்விதமாய் எழுதி முடிக்கிறார்: தேவனுடைய அன்பு சமுத்திரத்தைப் போல அளவில்லாமல் இருக்கிறது. ஒவ்வொருவருக்கும் தேவையான தேவ அன்பை நாம் அங்கே பெற்றுக்கொள்ள முடியும். உங்கள் சூழ்நிலை எதுவாயிருந்தாலும் தேவனுடைய அன்பை ஒருபோதும் சந்தேகிக்க வேண்டாம் என்று கோரி எழுதி முடித்தார். ஆம் பிரியமானவர்களே, நமக்கு தேவன் நன்மை செய்தால் மட்டுமே தேவன் நல்லவர் என்று நாம் நினைக்கிறோம். ஆனால் எல்லா சூழ்நிலைகளிலும் தேவன் நமக்கு நல்லவராகவே இருக்கிறார். அவர் நம்மை மீட்பதற்காக தம்முடைய ஜீவனையே நமக்காக தந்திருக்கிறார். இந்த உலகம் ஒரு அழியும் கூடாரம். ஆகவே இந்த உலகத்தில் நமக்கு கிடைக்கிற நன்மைகளை வைத்து தேவன் நல்லவர் என்றோ எனக்கு தீமை செய்கிறவர் என்றோ சொல்லிவிட முடியாது. தேவன் நம்மை மிகவும் அதிகமாய் நேசிப்பதால் தாம் இருக்கும் இடத்தில் நாமும் இருக்க நமக்காக நித்திய வாசஸ்தலத்தை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறார். யோபு தான் கடந்து சென்ற சோதனையின் பாதையில் தேவனை குறை சொல்லவே இல்லை. என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் என்று யோபு கூறினார். தேவன் செய்ய நினைத்தது தடைப்படாது என்று அவருடைய வல்லமையில் விசுவாசம் உள்ளவராய் இருந்தார். ஆம் பிரியமானவர்களே, யோபு தான் இழந்தவைகளை 2 திரும்ப பெற்று கொண்டார். ஆம், தேவன் எப்போதும் நமக்கு நல்லவரே. சோதனைகளின் மத்தியிலும் சந்தோஷமாய் சகிக்கவும் அவைகளை மேற்கொள்ளவும் தேவன் உதவி செய்வாராக.
3: 1000 நாட்களை பார்க்கிலும் உமது பிரகாரங்களில் செல்லும் ஒரே நாள் நல்லது என்று சங்கீதக்காரன் சொல்லுகிறான். இந்த உலகத்தோடு நான் வாழ்வதை பார்க்கிலும் எனக்காக உயிரை விட்ட என் உயிரான இயேசுவோடு வாழும் ஒரே நாள் போதும்.

கையை பிடித்தவர் நீர். நானே உம்மை விட்டு பிரிய வேண்டும் என்று நினைத்தாலும் நீர் என்னை பிரிவதில்லை. வாக்களித்தவர் நீர். நீர் சொன்னதை நான் மறந்தாலும் தேவனே நீர் மறப்பதில்லை.

கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு ஆதாயம். நான் உயிர் வாழ்ந்தால் என் இயேசுக்காய் சாட்சியாய் வாழ விரும்புகிறேன். ஒருவேளை நான் மரித்தாலும் அவருக்காக சாட்சியாய் மரிக்க விரும்புகிறேன். நான் இருந்தாலும் உமக்காக தான் ஆண்டவரே.

அப்பா, என் முதல் அன்பு நீங்க தான். கடைசி வரைக்கும் என் முதல் அன்பு நீங்க தான்ப்பா. என் கைப்பிடித்து துணையாக வந்தி, கடைசி வரைக்கும் என் கைப்பிடித்தே நீர் இருந்தீர் ராஜா. உம்மை இன்றும் என்றும் என்றென்றும் நேசிக்கிறேன்.

0: நீ போக வேண்டிய தூரம் என்ற தலைப்பில் ஊழியர் பென்ஸ் அவர்கள் வழங்கும் தேவ செய்தியை இப்பொழுது கேட்போம்.
1: நம்முடைய வாழ்க்கையில் எப்போவுமே ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு வந்து இந்த பாசிட்டிவ் நெகட்டிவ் அப்படின்னா நல்ல எண்ணங்கள் எதிர்மறையான எண்ணங்கள் அப்படின்ற எண்ணங்களை வந்து எப்போவுமே நமக்குள்ள ஒன்று இருக்கிறது. ஆண்டவர்

கேட்டா இன்னொருத்தர் மோட்டிவேட் பண்றவங்க தலைவி கிடையாது, தங்களை தாங்களே மோட்டிவேட் பண்றவங்க தான் தலைவி. ஆமேன் சொல்லுங்க. நான் சொல்றது உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். ஆண்டவர் நம்மளை வந்து மோட்டிவேட் பண்ணுவாரு. நம்ம சோர்ந்து போகும்போது ஆண்டவர் அவருடைய வார்த்தையெல்லாம் கொடுத்து நம்மை ஆண்டவர் வந்து மோட்டிவேட் பண்ணி அடுத்த படிக்கு நேராக அடுத்த அந்த பிரச்சனையிலிருந்து தாண்டி நம்மை வந்து கொண்டு போய் ஆண்டவர் நிற்க வைப்பார். ஆனால் ஒரு தேவனுடைய பிள்ளையினுடைய வாழ்க்கையில் ரொம்ப தேவையான ஒன்று என்ன அப்படின்னா, நம்மை நாம் நம்ம மோட்டிவேட் பண்ணுறது வந்து ரொம்ப அவசியமான ஒன்று. நம்மளை எப்பவுமே வந்து ஆண்டவருடைய பிள்ளைகள் வந்து நீங்க உங்களை மோட்டிவேட் பண்ணல, ஆயிரம் பேர் உங்களை மோட்டிவேட் பண்ணாலும் நீங்க மோட்டிவேட் பண்றது வந்து ஒரு தனி அடையாளம். அத வந்து சில காரியத்தை வந்து எல்லாரும் நம்மளை மோட்டிவேட் பண்ண முடியாது. எல்லாருடைய வார்த்தைகளும் நமக்கு தேர்தலா இருக்காது. ஏன் அப்படின்னா நம்ம சொல்லுவோம், ஆமா நீ வாழ்ந்து பார்த்தா தானே தெரியும், உனக்கு இந்த பிரச்சனையில போய் பார்த்தா தானே தெரியும், இந்த சூழ்நிலை என்னன்னு உனக்கு தெரியாதுல்ல, அதனால நீ பேசுவ, எந்திரிச்சு வாங்க கஷ்டம்தான் தூக்கி நிக்கலாம் அப்படின்னால நீங்க சொல்லுவேன், கடந்து வர்றவங்களுக்கு தான் தெரியும் அப்படின்னு அநேகம் பேர் நம்மளை மோட்டிவேட் பண்ணி பேசும்போது நம்முடைய மனசு அப்படிதான் சொல்லும், இந்த சூழ்நிலையில நீ வந்தாதாப்பா தெரியும், இந்த வேலையை நீ செய்யதாப்பா தான் தெரியும், இந்த பிரச்சனையை நீ தாண்டாதாப்பா தெரியும் அப்படின்னு நம்ம மனசு சொல்லும். அப்போ ஒரு தேவனுடைய பிள்ளையினுடைய வாழ்க்கையில இந்த மோட்டிவேஷன் என்கிறது வந்து ஆண்டவர் நமக்கு தர்ற ஒரு மோட்டிவேஷன்ஸ் இருக்குது, மனிதர்கள் நமக்கு கொடுக்குற ஒரு மோட்டிவேஷன்ஸ் இருக்குது. ஆனா மிக முக்கியமான மோட்டிவேஷன்ஸ் என்ன அப்படின்னா, நீங்களே உங்களை உருவாக்குறது, நீங்களே உங்களை மோட்டிவேட் பண்றது. இந்த விஷயத்துல தோல்வி அடைகிறவங்க தான் நிறைய பேர் தற்கொலை பண்றதுக்காக போறாங்க. ஏன் நிறைய பேர் தற்கொலை பண்றதுக்காக போறாங்க அப்படின்னா, நம்ம கூட இங்க இருக்கிறவங்க நிறைய பேரு நம்மை விட சாதாரணமான பிரச்சனையில இருக்கிற நிறைய பேர் சூசைட் பண்ணி நிறைய பேர் செத்து போயிருக்கிறவங்க இருக்கிறாங்க. ஆனா அவங்கள விட பல மடங்கு அதிகமான பிரச்சனையோட இன்றைக்கு வந்து நம்ம நிறைய பேர் உட்கார்ந்து இருக்கிறோம்னா, ஒண்ணு ஆண்டவர் நம்ம மேல வச்ச தயவு, நம்ம சோர்ந்து போகும்போதெல்லாம் ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற வார்த்தையினால நம்மை தேற்றார். இன்னொன்னு, நமக்கு உள்ளே இருக்கிற ஆவியானவர் நம்மளை ஆண்டவர் என்ன பண்றாருன்னா, அந்த மோட்டிவேஷன் ஸ்பிரிட்டா ஆண்டவர் நமக்குள்ள கொடுக்கிறார். இந்த மோட்டிவேஷன்ஸ் நல்லா கவனிங்க, இந்த மோட்டிவேஷன்ஸ் அப்படி என்று சொல்றது ஒரு ஸ்பிரிட், அது ஒரு ஆவி அப்படின்னு சொல்லுங்க. அது ஆண்டவர் நமக்கு அருளுகிற ஒரு ஆவி, அது ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு தேவை. அதனாலதான் எவ்வளவு பெரிய போராட்டம், எவ்வளவு பெரிய பிரச்சனை, அத்தனை அவ்வளோ இந்த பிரச்சனையை வந்து அவ்வளவுதான் யாராலையும் சம்பாதிக்கவும் முடியாது அப்படின்னு நினைப்போம். ஆனா வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம வந்து அதை தாண்டிட்டு சமாளிச்சு வந்து நிற்போம். ஏன் அப்படின்னா, நமக்குள்ள கத்தர் ஒன்னா வச்சிருக்கிறாரு, அந்த மோட்டிவேஷன் ஸ்பிரிட் அப்படியே வேலை செய்யும். இல்லடா ஒண்ணுமே பிரச்சனை இல்லை, நீ போக வேண்டிய தூரம் வெகு தூரம், நீ பண்ண வேண்டிய பிரயாணம் இன்னும் நிறைய இருக்குது அப்படின்னு சொல்லி நமக்குள்ளே இருக்கிற அந்த ஆவியானவர், நமக்குள்ளே இருக்கிற அந்த ஸ்பிரிட்டு நம்மளை வழி நடத்தி கொண்டே இருக்கும். நீங்கள் வேதத்துல இருக்கிற பரிசுத்தவான்களை கூட எடுத்து வாசி பாத்தீங்கன்னா, வேதம் அப்படிதான் சொல்லுது. தாவீதை குறித்து வேதம் சொல்லுது, அவன் வந்து அவ்வளோ பெரிய பிரச்சனைகளை தாண்டினவன். எத்தனை பிரச்சனைகளை தாண்டினான், சாதாரணமா இல்ல, ஒரு நாட்டினுடைய ராஜாவே அவனுக்கு விரோதமாய் எழும்பி அவனை துரத்தி கொண்டே போகிறார். துரத்தி கொண்டே போகும்போது சிங்க கபில போறான், அவன் பார்க்காத சோதனை எதுவுமே இல்லை. ஆனா அத்தனை சோதனையும் தாண்டி அவன் ராஜாவாய் உட்கார்றதற்கு நான் நம்புறேன் வேற எதுவுமே காரணம் இல்லை, அவனுக்கு உள்ளே இருக்கிற அந்த மோட்டிவேஷன் ஸ்பிரிட்டா அவன் கண்டுகொண்டான். அப்போ அவன் என்ன சொல்றான் அப்படின்னா, நீங்க சங்கீதத்துல வாசிக்கும் போது வேதம் சொல்லுது, என் ஆத்துமாவே நீ ஏன் கலங்குகிறாய், ஏன் எனக்குள் தியங்குகிறாய், கர்த்தரை நோக்கி காத்திரு, அவர் சமூகத்திலிருந்து உனக்கு என்ன செய்யும், ரட்சிப்பு கடந்து வரும். நீங்க அந்த சங்கீதத்தை வாசி பாத்தீங்கன்னா அவன் வந்து ரெண்டு டைம் திரும்பி சொல்லுவான், என் ஆத்துமாவே நீ ஏன் கலங்குகிறாய், ஏன் கலங்குகிறாய். இதுக்கு இத அப்படின்னா, தன்னுடைய ஆத்மாவை பார்த்து தன்னுடைய வாழ்க்கையை பார்த்து நான் ஒரு பெரிய பிரச்சனைக்குள்ள பார்க்க போறேன், அந்த பிரச்சனை வந்து என் ஆத்மாவை கலங்க பண்ணுது. ஆனா அந்த ஆத்மாவை பார்த்து அவன் என்ன பேசுறான் அப்படின்னா, நீ ஏண்டா கலங்குற, நீ ஏண்டா பயப்படுற, நீ ஏண்டா சோர்ந்து போற, நீ ஒண்ணு பண்ணு, நீ சமாதானமா இரு, நீ சந்தோஷமா இரு, நீ கர்த்தரை நோக்கி பார், அவருடைய சமூகத்திலிருந்து உனக்கு என்ன வரும், ரட்சிப்பு கடந்து வரும் அப்படின்னு தன்னைத்தானே வந்து அந்த உருவாக்குற அபிஷேகத்தை அவன் பெற்றுக்கொண்டான். அதே போல அவனாலையும் இப்ப பண்ண முடியாது, பிரச்சனை சுத்தி இருக்கும் போது இன்னொரு வார்த்தை என்ன சொல்லும் போது சொல்றானா, உம்மாலே நான் ஒரு சேனைக்குள் பாய்வேன், என் தேவனாலே ஒரு மதிலை தாண்டுவேன். இதுவும் ஒரு மோட்டிவேஷன் தான். என்ன அப்படின்னா,

கூட நீர் இருக்கிறீர் ஆண்டவரே, இவ்வளவு பெரிய பிரச்சனை தான், ஆனா நீங்க என் கூட இருக்கிறதுனால நான் தாண்டுவேன் ஆண்டவரே அப்படின்ற ஒரு தைரியத்தை வளர்த்துட்டு அவன் அவ்வளோ பிரச்சனையும் தாண்டதுனாலதான் ராஜாவாய் கர்த்தரவனை அபிஷேகம் பண்ணி கர்த்தர் வைத்தார். இந்த ஜபத்துல இருக்கிற ஆண்டவருடைய பிள்ளைகளை, நீங்க ஒரு தனி நபரா இருக்கலாம், உங்களுக்கு நிறைய பொறுப்புகள் கொடுக்கப்பட்டிருக்கலாம், உங்க பிள்ளைகளை வளர்த்தணும், அவங்களுக்கு திருமணம் பண்ணி வைக்கணும், இல்லைன்னா உங்களுடைய வயது தாண்டி போய் யார் யார் எனக்கு ஹெல்ப் பண்ண போறா அப்படின்னு பல எண்ணங்கள் உங்களுக்குள்ளே, சரீரங்கள்ல ஒருவேளை பலவீனங்கள் இருக்கலாம், உங்க மனசுல பலவீனங்கள் இருக்கலாம், நான் என்னென்னமோ யோசனை உங்களுக்குள்ள வந்து கொண்டே இருக்கலாம், நான் எதுக்கு வாழணும், நான் பேசாம வாழாம இருந்தா பரவாயில்லையே, செத்து போனா பரவாயில்லையே அப்படின்ற எண்ணங்கள் கூட உங்களுக்குள்ளே உருவாகுமானால், நான் சொல்றேன் இன்னைக்கு கர்த்தரிடத்துல ஒரே ஒரு அபிஷேகத்தை மட்டும் கேளுங்க, ஆண்டவரே என்னையே நான் வந்து உருவாக்கக்கூடிய ஒரு அபிஷேகத்தை, அந்த மோட்டிவேஷன் ஸ்பிரிட்டை எனக்குள்ள தாங்க ஆண்டவரேன்னு கேளுங்க. நான் நம்புறேன் ஆண்டவர் உங்களுக்கு அந்த ஆவியை கொடுக்கும் போது எவ்வளோ பெரிய சூழ்நிலையும் உங்களால தாண்ட முடியும் என்று நம்புறவங்க எத்தனை பேர் விசுவாசிக்கிறவர்கள் கரங்களை தட்டி அந்த தேவனாகிய கர்த்தருக்கு ஆண்டவரால் செய்ய முடியும், செய்ய முடியும், செய்ய முடியும், செய்ய முடியும். அல்லேலூயா. அதே போல அப்போஸ்தலனாகிய பவுலுடைய வாழ்க்கையில பாத்தீங்க அப்படின்னா, எல்லா அப்போஸ்தலர்களை பார்க்கலும் முதன்மையா இருந்தவன் தான் அப்போஸ்தலனாகிய பவுல். ஆனா அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு வந்த சூழ்நிலைகள் வந்து சாதாரணமானதெல்லாம் கிடையாது, அவ்வளோ பெரிய பிரச்சனைகளை எல்லாம் அவன் சந்தித்தான். ஆனா அவ்வளோ பெரிய பிரச்சனைகளை சந்திக்கும் போதும் அவன் சொல்றான், கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு ஆதாயம். ஆமென் சொல்லுங்க. ஸோ அவனுடைய வார்த்தையில பாருங்களேன், எவ்வளோ நான் கிறிஸ்துவின் அன்பை விட்டு என்னை பிரிப்பவன் யார், உபத்திரவமோ வியாகுலமோ பசியோ பட்டினியோ நிர்வாணமோ நாசமோசமோ இவை அனைத்தும் கிறிஸ்துவின் அன்பை விட்டு பிரிக்க மாட்டாது என்று நான் என்ன செய்திருக்கிறேன், நிச்சயித்திருக்கிறேன். ஸோ அந்த சோகமான காரியங்கள், அந்த பலவீனமான காரியங்கள் அவனுடைய மனதில் வரும்போதே அவனுக்குள்ள இன்னொரு ஸ்பிரிட் வேலை செய்து, இல்லடா இல்லடா இல்லடா நீ எதையுமே யோசிக்க கூடாது, உனக்குள்ளே இருக்கிறவர் பெரியவர், நீ தாண்ட முடியும், நீ ஜெயிக்க முடியும் அப்படின்ற ஸ்பிரிட் வந்த உடனே அந்த பிரச்சனை இவனுடைய கண்ணுக்கு எப்படி தெரியுது அப்படின்னா, சுலபமாய் தெரிகிறது. ஆமேன்னு சொல்லுங்க. அப்ப எல்லாருமே இன்னைக்கு என்ன கேட்கணும் அப்படின்னா, ஆண்டவரே எனக்குள்ளே ஒரு ஆவி வேணும். என்ன, உங்களை வந்து சில நேரத்துல யாருமே கண்டுகொள்ள மாட்டாங்க, சில நேரத்துல நம்ம மனிதர்கள் அவங்க அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்க அவங்களுடைய வேலை தான் அவங்கவங்க பார்ப்பாங்க, அவங்க வந்து நம்மளை வந்து தாங்கிட்டோ இல்லைன்னா வந்து உற்சாகப்படுத்திட்டோ டெய்லி வந்து ஒரு வார்த்தையை சொல்லிட்டோ எல்லாம் இன்னைக்கு ஆட்கள் அப்படியெல்லாம் கிடையவே கிடையாது. சரி நீ உன் வாழ்க்கையை பார்த்துக்கோ, லைஃபை பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா உண்மையிலே சொல்றேன், உங்களுக்குள்ளே இருக்கிற ஆவியானவர் உங்களை அப்படி விட்டுறவே மாட்டார். ஆமோதிக்கிறீங்களா, விட்டுறவே மாட்டார். அந்த ஆவியானவருக்குத்தான் நான் நம்புறேன், அந்த ஆவியானவர்களுக்குள்ள வரும்போது அந்த மோட்டிவேஷன்ஸ் நமக்குள்ள கடந்து வரும் என்று விசுவாசிக்கிறேன். நீங்கள் அது மட்டுமல்ல, யோபுனுடைய வாழ்க்கையை எடுத்து வேதத்தில் வாச்சு பார்த்தீங்கன்னா, யோபு ரொம்ப அழகாக சொல்லும்போது ரொம்ப அழகாக சொல்கிறாரு, அவங்க மனைவி என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நீர் இன்னும் உம்முடைய உத்தமத்தில் உறுதியாய் தரித்திருப்பீரோ, தேவனை தூஷித்து ஜீவனை விடும். அப்போது அவன் சொல்லும்போது சொல்கிறான், இல்லை இல்லை நீ பைத்தியக்காரி பேசுவது போல பேசுகிறாய், தேவன் கையிலே நன்மையை பெற்ற நாம் தீமைய பெற வேண்டாம். அப்ப நான் என்ன நம்புறேன் அப்படின்னா, அவனுக்குள்ள ஒரு ஸ்பிரிட் என்ன ஒர்க் ஆகுது அப்படின்னா, இத்தனை நாள் சந்தோஷமா இருந்தோம் இல்லையா, இத்தனை நாள் சாப்பிட்டோம்ல, இத்தனை நாள் நல்லா உடுத்தணும் இல்ல, இத்தனை நாள் இத்தனை பேர் பார்த்து நம்மள கையெடுத்தான் இல்ல, கொஞ்ச காலம் உபத்திரவம் நம்ம கத்தர் அனுமதிச்சிருக்கிறாரு, இத்தனை காலம் நன்மை அனுபவிச்சோம், இன்னும் கொஞ்ச நாள் தீமை அனுபவிக்க போறோம், அவ்வளவுதான். இன்னும் சொல்லும்போது சொல்றேன், நான் முன்பாக போனாலும் அவர் இல்லை, நான் பின்பாக கிரியை செய்தும் அவரை காணேன், ஆனாலும் நான் போகும் வழியை அவர் அறிவார், அவர் என்னை சோதித்த பிறகு பொன்னாக. சோ எப்படிப்பட்ட ஒரு ஸ்பிரிட் வந்து பரிசுத்தவான்களுக்குள்ள வந்து செயல்படுது பாருங்களேன். நான் கூட உண்மையிலே வந்து இந்த திருச்சபையை நடத்துறது என்கிறது வந்து சாதாரணமான காரியம் அல்ல, உங்களுக்கு ஆறுதல் சொல்றதற்கு ஆண்டவர் இருக்கிறாரு, அதுக்கப்புறம் நான் இருக்கிறேன், எப்பாவது வரும்போது இந்த மாதிரி ஆறுதலான வார்த்தைகள் கடந்து வரும். எங்களுக்கு ஆறுதல் சொல்றதற்கு கர்த்தரை தவிர வேறு ஒன்றுமே இல்லை. சில நேரத்துல நம்முடைய சூழ்நிலையை வந்து ஒருத்தருக்குமே புரிய வைக்க முடியாது, யாருக்குமே யாருக்குமே அது வந்து புரிஞ்சு கொள்ள முடியாத அவர்களா இருப்பாங்க. ஏன்னா அவங்க வந்து அதுக்கு தகுதியற்றவர்கள் அல்ல. நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, அவங்களுடைய வளர்ச்சி இல்லை, அதை புரிஞ்சுக்கிற அளவுக்கு இல்லை. எப்பவுமே வந்து ஒரு பெரிய பாஸ்டரா இருக்காருன்னா, அந்த பெரிய பாஸ்டருடைய மனசை வந்து இன்னொரு பெரிய பாஸ்டர் தான் புரிஞ்சுக்க முடியும். ஏன்னா அவங்களுக்கு அந்த ஃபீல் தெரியும், மற்றவங்களுக்கு எல்லாம் அவருக்கு என்ன அவருக்கு என்ன
உங்களுக்கும் அப்படிதான். நீங்க வந்து ஒரு கிரேட் அதிகமாகும் போது கூட உங்களை புரிஞ்சு கொள்றதற்கு உங்க கிரேட்ல இருக்கிற ஒருத்தரால முடியுமே தவிர கீழே இருக்கிறவங்களால என்ன பண்ண முடியாது. கீழே இருக்கிறவங்க ஒன்னு அவருக்கு என்ன அப்படின்னு இல்லைன்னா இது தேவையான்னு கேட்பாங்க. அதை தவிர வேற எதுவும் தெரியாது. என்னுடைய ஊழிய நாட்கள்ல பல நேரங்கள்ல அப்படிதான் சோர்ந்து போய் யாருக்குமே ஷேர் பண்ண முடியாத சூழ்நிலைகள், பயங்கரமான நெருக்கங்கள், அந்த நேரங்கள் எல்லாம் எனக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணது என்ன அப்படின்னா ஆவியானவர், எனக்குள்ளே இருக்கிற ஆவியானவர் எனக்குள்ள அந்த மோட்டிவேஷனை கத்தர் கொடுத்துட்டே இருப்பார். நானே மோட்டிவேட் பண்ணுவேன். ஒரு அரை மணி நேரம் அப்படியே சோகமா எல்லாம் முடிஞ்சு போய் அவ்வளவுதான் அப்படின்னு இருக்கும் போது உடனே உட்கார்ந்து யோசிச்சு, இல்ல இல்ல இல்ல, இதுவரையிலும் நடத்தினவர் இனி நடத்தாமல் இருப்பாரோ, இதுவரையிலும் தாங்கினவர் இனி தாங்காமல் இருப்பாரோ, அவர் தானே நடத்துறாரு, இதுக்கு முன்னாடி இவ்வளவு பெரிய சவாலை சந்திச்சோமே அதுல வெற்றியை கொடுத்தாருல, இதுல வெற்றியை கொடுத்தாருல, ஏன் கர்த்தர் எனக்கு கொடுக்க மாட்டார் அப்படின்ற அந்த மோட்டிவேஷன் எனக்குள்ள வரும்போதே ஒரு பயங்கரமான தைரியம் வரும். அதுக்கு முன்னாடி குளிக்க தோணாது, அதுக்கு முன்னாடி சாப்பிடலான்னு தோணாது, அதுக்கு முன்னாடி எந்திரிச்சு போலான்னு தோணாது. ஆனா அந்த மோட்டிவேஷன் ஸ்பிரிட் வந்த உடனே வந்து சரி தூய் போடுறா, சாப்பிட்றா, போடா, எந்திரா, இன்னும் போக வேண்டிய தூரம் வெகு தூரம். அப்படி ஒவ்வொரு நாளும் ஆவியானவர் வந்து என்னை வழி நடத்துறத பார்த்துருக்குறேன். அதனாலதான் இத்தனை நாள் வரைக்கும் கத்தர் சமூகத்துல இந்த ஊழியத்துல நிற்கிறேன்னு நான் நம்புறேன். ஆமேன் சொல்லுங்க. ஹலேலூயா. அப்போ ஆண்டவருடைய பிள்ளைகளே, இன்று இந்த மாலை வேளையில எல்லாரும் ஆண்டவரிடத்துல கேட்கணும், என்ன கேட்கணும் அப்படின்னா, ஆண்டவரே எனக்கு ஒரு கிருபை தாங்க, எனக்குள்ளே இருக்கிற ஆவியானவரை இல்லை எனக்குள்ளே இருக்கிற அந்த மோட்டிவேஷன் ஸ்பிரிட்டை நான் ஒரு நாள் என்ன பண்ணக்கூடாதுன்னா விட்டுறவே கூடாது ராஜா. ஹல்லேலூயா. அந்த அந்த ஆவியை நீங்கள் பெற்றுக்கொள்வீர்களே ஆனால் நான் நம்புறேன் உங்களை யாரும் தேற்றுறதற்கு வரலன்னா கூட நீங்க தேற்றப்படுவீர்கள். நீங்க யாராவது உங்களை சமாதானப்படுத்தணும், உங்களை தேற்றணும், உங்களுக்கு ஆறுதல் சொல்லணும் அப்படின்ற எண்ணம் உங்களுக்குள்ள கொஞ்சம் கூட வரவே வராது. அந்த எண்ணமே உங்களுக்குள்ள வரக்கூடாது. ஏன் அப்படின்னா நீங்க இப்ப என்னன்னா அடுத்த தலைவர்களா மாறிட்டீங்க. நான் சொல்றேன் உங்களுக்குள்ளேயே அது இருக்கிறதுனால எவ்வளவு பெரிய சூழ்நிலையிலையும் நீங்களே என்ன பண்ணுவீங்கன்னா அழகா ஓவர் கம் பண்ணி வருவீங்க. கத்தரும் உங்களுக்கு உதவி செய்யறதற்கு வல்லவரா இருக்கிறார். ராமன் சொல்லுங்க. இதுல நீங்க ரொம்ப அழகா கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு ஒரு சங்கீதம் இருக்குது, எடுத்துக்கோங்க. சங்கீதத்துல நம்ம எல்லாரும் எடுக்கலாமா? 77வது சங்கீதத்தை நம்ம எடுப்போம்னா 77வது சங்கீதத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். 717வது பக்கத்துல இருக்குது 77வது சங்கீதம். வாசிக்கலாமா? எல்லாரும் சேர்ந்து வாசிப்போமா? நான் தேவனை நோக்கி என் சத்தத்தை உயர்த்தி கெஞ்சினேன், என் சத்தத்தை தேவனிடத்தில் உயர்த்தினேன், அவர் எனக்கு செவி கொடுத்தார், என் ஆபத்து நாளில் ஆண்டவரை தேடினேன், இரவிலும் என் கை தளராமல் விரிக்கப்பட்டிருந்தது, என் ஆத்துமா ஆறுதல் அடையாமல் போயிற்று. நான் தேவனை நினைத்த போது அலறினேன், நான் தியானிக்கும் போது என் ஆவி தொய்ந்து போயிற்று, நான் தூங்காதபடி என் கண்ணிமைகளை பிடித்திருக்கிறேன், நான் பேச மாட்டாதபடி சஞ்சலப்படுகிறேன், பூர்வ நாட்களையும் ஆதிகாலத்து வருஷங்களையும் சிந்திக்கிறேன், ராக்காலத்தில் என் சங்கீதத்தை நான் நினைத்து என் இருதயத்தோடே சம்பாஷித்துக் கொள்ளுகிறேன், என் ஆவி ஆராய்ச்சி செய்கிறது, ஆண்டவர் நித்திய காலமாய் தள்ளிவிடுவாரோ, இனி ஒருபோதும் தயவு செய்யாதிருப்பாரோ, அவருடைய கிருபை முற்றிலும் அற்று போயிற்றோ, வாக்குத்தத்தமானது தலைமுறை தலைமுறைக்கும் ஒளிந்து போயிற்றோ, தேவன் இரக்கம் செய்ய மறந்தாரோ, கோபத்தினால் தமது உருக்கமான இரக்கங்களை அடைத்து கொண்டாரோ என்றே. சேலா. நன்றாய் கவனிங்கள். 77வது சங்கீதத்துல தலைப்பை பாசிக்கினா இதுதான் என்னும் ராக தலைவனுக்கு ஒப்புவிக்கப்பட்ட ஆசாப்பின் சங்கீதம். கவனிங்க, எல்லாருமே கவனிங்க, ரொம்ப அவசியம். நீங்க எல்லாருமே என்ன கவனிக்கணும், மிக தேவையான ஒரு சத்தியம் இது, உங்களுக்கு மிக அவசியம். உங்க வாழ்க்கையில வந்து நீங்க இனி சோகமாகவே இருக்காம இருக்கிறதுக்காக சில வழிமுறைகளை உங்களுக்கு சொல்றேன். ஆமோதிக்கிறீங்களா? கையை உயர்த்தி ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்கள். எப்படியாவது உங்களை வந்து ஒரு பெரிய நல்ல வைராக்கியம் உள்ள, ஒரு வெற்றி உள்ள, ஒரு நல்ல தைரியசாலியான உருவாக்கி விட்டோம் அப்படின்னா இந்த உலகத்துல இப்படிப்பட்ட சூழ்நிலையில இருக்கிற பலரை நீங்க என்ன பண்ணுவீங்கன்னா உருவாக்குற கருவியாவே நீங்க மாறிடுவீங்க. அதனால உங்களை எல்லாம் அதற்கு நேராய் நடத்துறதற்காக விரும்புகிறேன். இந்த இடத்துல ஆசாப் என்கிற தேவனுடைய மனுஷன் சொல்லும் போது சொல்றான், அவனுடைய வாழ்க்கையில வந்து அவன் என்ன சொல்றான், தேவனை நோக்கி என் சத்தத்தை உயர்த்தி
கெஞ்சினேன், என் சத்தத்தை தேவனிடத்தில் உயர்த்தினேன், அவர் எனக்கு செவி கொடுத்தார். ஃபர்ஸ்ட் அவனுடைய ஜபம் கேட்கப்பட்டது என்று சொல்றான். அடுத்த இரண்டாவது வசனத்துல, என் ஆபத்து நாளிலே ஆண்டவரை தேடினேன், இரவிலும் என் கை தளராமல் விரிக்கப்பட்டிருந்தது, என் ஆத்துமா ஆறுதல் அடையாமல் போனது. வசனத்துல சொல்றேன், நான் ஜெபிச்ச போது ஆண்டவர் எனக்கு செவி கொடுத்தார் அப்படின்னு சொன்னவன் அடுத்த வசனத்துல சொல்றான், இல்ல இல்ல நான் தியானிச்சேன், ஆனா என்னுடைய ஆத்மா என்ன செய்யல, ஆறுதல் அடையாமல் போயிடுச்சு. நிறைய பேருடைய வாழ்க்கையில வந்து இப்படிதான், நிறைய ஜோம் பண்ணிட்டே இருப்பாங்க, ஆனா ஆத்மாவில வந்து ஒரு ஆறுதல் கிடைக்கவே கிடைக்காது. இவன் என்ன சொல்றேன்னா, நான் வந்து ஆண்டவரை எப்படி என் ஆபத்து நாளிலே தேடினேன், இரவிலும் என் கை தளராமல் விதிக்கப்பட்டிருந்தது. ராத்திரி முழுக்க அவன் ஜோம் பண்ணி கூட அவனுடைய ஆத்மா என்ன செய்யலையாமா, அவனுக்கு ஆறுதலே கிடைக்கல. அடுத்ததாக அவன் சொல்லும் போது சொல்றான், நான் தேவனை நினைத்த போது அலறினேன், நான் தியானிக்கும் போது என் ஆவி என்ன செஞ்சிச்சு, தோய்ந்து போயிட்டு. பொதுவாக வேதத்தை தியானிச்சா ஆவி நமக்கு உற்சாகப்படுமா தோய்ந்து போகுமா, ஆவி உற்சாகப்படும். வசனத்தை கர்த்தர் பேச பேச நம்முடைய ஆவி கொழுந்து விட்டு எரிகிறது போல தோணும். ஆனா இந்த சங்கீதக்காரனுக்கு அவனுடைய ஆவி என்ன செஞ்சாமோ தொய்ந்து போயிட்டு. அதுக்கு அடுத்ததுக்கு சொல்றான், நான் தேவனை நினைத்த போது நான் தூங்காதபடி என் கண்ணிமைகளை பிழைத்திருக்கிறேன், நான் பேச மாட்டாதபடி சஞ்சலப்படுகிறேன். அப்படின்னா அவனுக்கு தூக்கம் வரல, அவன் அதுக்கப்புறம் அவன் பேசக்கூட முடியாம அப்படியே அமைதியானவனா இருக்கிறான். பூர்வ நாட்களையும் ஆதிகாலத்து வருஷங்களையும் சிந்திக்கிறேன். அப்படின்னா நான் இந்த வசனத்தை வந்து பொதுவாக யாருக்கு நான் ரொம்ப சொல்லுவோம் அப்படின்னா, இந்த சைக்காலஜிக்கலாக பாதிக்கப்பட்டிருக்காங்க பாருங்க, அவங்க எல்லாருக்குமே இந்த அதிகாரம் ரொம்ப முக்கியமான ஒரு அதிகாரம், ரொம்ப தேவையான ஒரு அதிகாரம். நான் அலறினேன், நான் இந்த மாதிரி நான் வந்து பூர்வ நாட்களையும் ஆதிகாலத்து வருஷங்களையும் நினைக்கிறேன். அடுத்ததாக அவன் சொல்லும் போது, ராக்காலத்தில் என் சங்கீதத்தை நினைத்து என் இருதயத்தோட சம்பாதிச்சு கொள்கிறேன். அடுத்து அவனுடைய மனசுல ஆண்டவர் நித்திய காலமாய் தள்ளி விடுவாரோ, இனி ஒருபோதும் தயவு செய்யாது இருப்பாரோ, அவருடைய கிருபை முற்றிலும் அற்று போயிட்டோ, வாக்கு தத்தமானது தலைமுறை தலைமுறைக்கும் ஒளிந்து போயிட்டோ, தேவன் இரக்கம் செய்ய மறந்தாரோ, கோபத்தினால் தன் உறக்கமான இரக்கங்களை அழைத்து கொண்டாரோ என்று. அப்போ இவனுக்குள்ள ஒரே நெகட்டிவ் தாட்ஸ் போயிட்டே இருக்கு, நெகட்டிவ் தாட்ஸ் போயிட்டே இருக்கு. ஐயோ அப்படி ஆயிடுச்சோ, இப்படி ஆயிடுச்சோ, கத்தர் கைவிட்டாரோ, இனி தூக்கி எடுக்க மாட்டாரோ, நீ தூக்கி எடுக்க மாட்டாரோ. இந்த மனசு, அவனுடைய மனசு வந்து நெகட்டிவா சொல்ல சொல்லிட்டே இருக்கும்போது திடீர்னு உட்கார்ந்து அவன் யோசிக்கிறான். இதுவரைக்கும் அவனுடைய மனசு என்ன சொல்லிச்சு, இதுவரைக்கும் அவனுடைய வார்த்தை என்ன சொல்லிச்சு அப்படின்னா, ஆண்டவர் நித்திய காலமாய் தள்ளி விடுவாரோ, இனி ஒருபோதும் தயவு செய்யாது இருப்பாரோ, அவருடைய கிருபை முற்றிலும் அற்று போயிட்டோ, வாக்கு தத்தமானது தலைமுறையும் தலைமுறையும் ஒளிந்து போயிட்டோ அப்படின்னு சொன்ன அந்த மனுஷன் திடீர்னு, டே டே டே டே ஸ்டாப், எங்க போயிட்டு இருக்கிறேன், எங்க போயிட்டு இருக்கிறேன், நீ ரொம்ப ஓவரா யோசிச்சுட்டு இருக்கிற, நீ ஓவரா ஒண்ணு குறிச்சு தாழ்வா யோசிச்சுட்டு இருக்கிற அப்படின்ட்டு அடுத்த வசனம் சொல்லும் போது ரொம்ப அழகா சொல்றான். 10வது வசனம், அப்பொழுது நான், இது என் பலவீனம், சத்தமா சொல்லுங்க, அப்பொழுது நான், இது என் பலவீனம், ஆனாலும் உன்னதமானவருடைய வலது கருத்துள்ள வருஷங்களை நினைவு கூறுவேன். ஆமென். அப்போ இவனுடைய மனசு உடைஞ்சு போயிடுச்சு, இவனை குறிச்சு இவனுக்கு வந்து நிறைய நெகட்டிவ் வந்துருச்சு, இவனுடைய விசுவாசம் எல்லாம் அவனை விட்டு போயிருச்சு, இப்ப நம்பிக்கை அவனுக்குள்ள சுத்தமா இல்லை. அவன் மனசு அப்படி சொல்லும் போது திடீர்னு அவன் உட்காந்து யோசிக்கும் போது சொல்றான், அவன் மனசை பார்த்து சொல்றான், இல்ல இல்ல இல்ல, இவ்வளவு நேரம் என்னை குறிச்சு தப்பா யோசிச்சது என் பலவீனம், ஆனாலும் உன்னதமானவருடைய வலது கரத்தினுடைய வருஷங்களை நினைவு கூறுவேன். ஸோ அவனுக்குள்ள இப்போ ஒரு ஸ்பிரிட் வருது, அவனுக்குள்ள ஒரு ஆவியானுடைய தொடுதல் வருது. அந்த ஆவியானவர் தான் யாருன்னா, அவனை மோட்டிவேட் பண்ற. ஹலோ, ஆமோதிக்கிறீங்களா, அவனை மோட்டிவேட் பண்ற. இது வரைக்கும் அவன் வாய் என்ன சொல்லிச்சு, இது வரைக்கும் என்ன சொல்லிச்சு, ஆண்டவர் நித்திய காலமா தள்ளி விடுவார், இனி ஒருபோதும் தயசு, அவ்வளவுதான், இப்படியா, இதானா இதானா, இனி நம்ம வாழ்க்கை இப்படிதானா, நமக்கு யாருமே இல்லையா, நமக்கு அப்படியா, நமக்கு இப்படியா அப்படின்னு அவன் மனசு போட்டு குழம்பிட்டே இருக்குது. அவன் மனசு வந்து அப்படியே நெகட்டிவா யோசிச்சே இருக்குது. ஆனா யோசிச்சே இருக்கும்போது அந்த ஆவியானுடைய தொடுதல் அவனுக்குள்ள வருது, இல்ல இல்ல, இது என் பலவீனம், ஆனாலும் நான் உன்னதமானவருடைய வலது கருத்தனுடைய வருஷங்களை நினைவு கூறுவேன், அவருடைய பூர்வ காலத்து அதிசயங்களை எல்லாம் நான் தியானிப்பேன்,
அப்படி சொல்லி தன்னை மோட்டிவேட் பண்ணதுக்கு அப்புறம் நீ கடைசி வசனத்தை வாசிக்கும் போது வேதம் சொல்லுது ரொம்ப அழகா சொல்லுவோம். 14வது வசனத்தை வாசிப்போம். அதிசயங்களை செய்கிற தேவன் நீரே, ஜனங்களுக்குள்ளே உம்முடைய வல்லமையை விளங்க பண்ணி யாக்கோபு யோசேப்பு என்கிறவர்களின் புத்தராகிய உம்முடைய ஜனங்களை உம்முடைய புயத்தினாலே மீட்டு கொண்டி. ஜலங்கள் உம்மை கண்டது, தேவனே ஜலங்கள் உம்மை கண்டு தத்தளித்து ஆழங்களும் கலங்கி நின்றது. 19வது வசனம், உமது வழி கடலிலும் உமது பாதைகள் திரண்ட தண்ணீர்களிலும் இருந்தது, உமது காலடிகளை தெரியப்படாமற் போயிற்று. ஹல்லேலூயா, கையை உயர்த்தி ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்க. இப்போ ஆண்டவரை புகழ ஆரம்பிக்கிறார். இதுவரைக்கும் தன்னை குறித்து, தன்னுடைய ஜபத்தை குறித்து, ஆண்டவரை குறித்து தாழ்வாய் பேசின அவனுடைய வாய், தாழ்வாய் பேசின அவனுடைய இருதயம், ஒரே ஒரு இடத்துல தன்னை ஆராய்ந்து பாய்த்து தனக்குள்ள அந்த மோட்டிவேஷன் ஸ்பிரிட் வந்த உடனே, இல்லை இல்லை, என் ஆண்டவர் பெரியவர், என் ஆண்டவர் உயர்ந்தவர், என் ஆண்டவருடைய வழிகளெல்லாம் வித்தியாசமானது அப்படின்னு கர்த்தரை புகழ ஆரம்பிக்கிறான். அவனுடைய இருதயம் சந்தோஷத்தினால நிரம்புகிறது. ஸோ இந்த மாலை வேளையில் இங்கே இருக்கிற எல்லாருக்காகவும் நான் எதுக்காக ஜெபிக்கிறேன்னா, உங்கள் எல்லாருக்கும் ஒன்றே ஒன்று மட்டும்தான் தேவை, ஒன்றே ஒன்று மட்டும்தான் தேவை. ஆண்டவரே, எனக்குள்ள ஒரு ஆவியை தாரு. என்ன ஆவியை தாருன்னா, மோட்டிவேஷன் ஸ்பிரிட்டு எனக்குள்ள வரட்டும் ஆண்டவரே. ஆமோதிக்கிறீங்களா இல்லையா? சத்தமாக சொல்லுங்கள் எல்லாருமே. எத்தனை பேர் ஆசைப்படுறீங்க அதுக்காக? நல்ல நல்ல ஆமேன் ஆசைப்படுறீங்களா? நான் சொல்கிறேன், அந்த பிரசன்னம் மட்டும் உங்களுக்குள்ளே வந்துருச்சு அப்படின்னா, இனி நீங்கள் சோர்ந்து போகவே மாட்டீங்க, எதுக்குமே நீங்கள் வந்து அஞ்சிட மாட்டீங்க. நான் சொல்கிறேன், நிறைய பேருடைய கண்களுக்கு ஆச்சரியமாக இருக்கும். நிறைய பேருடைய கண்களுக்கு, எப்படி சார் இப்படி தாண்டுறீங்க, எப்படிமா நீ இந்த பிரச்சனை எல்லாம் தாண்ட, எப்படி இந்த சூழ்நிலையை தாண்ட, நீங்கள் உடனே சொல்லுவீங்க, நான் அது எனக்குள்ளே இருக்கிற ஆவியானவர். நிறைய பேர் உங்களிடத்துல வந்து சொல்லுவாங்க, எப்படி அவங்க விட்டுட்டு போன நாளிலிருந்து உன்னால் எப்படி சமாளிக்க முடிஞ்சிருச்சு? நீங்கள் உடனே சொல்லுவீங்க, எனக்குள்ளே இருக்கிற ஆவியானவர் அப்படி செய்தார். ஆமேன். எத்தனை பேர் அப்படி சொல்லலான்னு ஆசைப்படுறீங்க? நான் நினைக்கிறேன், நிச்சயமாக அந்த ஆவி உங்களுக்குள்ளே வரும்போது பலத்தின் மேல் பலனடைந்து நீங்கள் எல்லா இடங்களிலும் சாட்சியாய் கர்த்தர் உங்களை நிற்க வைக்க போகிறார். உங்கள் மூலமாக ஆண்டவர் அதை செய்ய போகிறாரு. நான் விசுவாசிக்கிற உங்களுடைய பிள்ளைகளுடைய நல்ல காரியங்கள் உங்கள் கைகளில் அது நடக்க போகிறது. நீங்கள் அதை பார்க்க போகிறீங்க, உங்கள் கண்கள் அதை பார்க்க போகிறது. ஆண்டவர் உங்களை கொண்டு கர்த்தர் செய்ய போகிறார். உங்களுக்கு எல்லாருடைய உதவியும் உங்களை விட்டு கடந்து போனாலும், யாருடைய உதவி உங்களுக்கு கிடைக்காவிட்டாலும், உங்களுக்குள்ளே கர்த்தர் வைத்திருக்கிற அந்த பரிசுத்த ஆவியானவர் உங்களை நடத்தி அந்த மிகப்பெரிய உயர்வில் கர்த்தர் உங்களை கொண்டு போய் நிற்க வைக்கிறதுக்கு கர்த்தர் வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. அதனால சோர்ந்து போக வேண்டாம். யாருமே எனக்கு இல்லையா அப்படின்னு நீங்க கவலைப்பட வேண்டாம். எனக்கு யார் இருக்கா, என்ன பூஸ்ட் பண்ண யார் இருக்கா? நான் சொல்றேன், சில நேரத்தில் உலகத்தில் இருக்கிற மனிதர்கள் நம்மை விட்டு போனாலும் நமக்கு பரிசுத்தாவியானவர் இருக்கிறாரே. பரிசுத்தாவியானவர் உங்களுக்குள்ளே இருக்கிறார். அவர் உங்களை மோட்டிவேட் பண்றதற்கு அவர் வல்லவராக இருக்கிறார். ஸோ எல்லாரும் ஆண்டவரிடத்துல கேட்கணும், ஆண்டவரே எனக்குள்ள ஒரு ஸ்பிரிட் ஒன்று கொடுங்க ஆண்டவரே, என்னென்னா மோட்டிவேஷன் ஸ்பிரிட். ஹல்லேலூயா. நீங்கள் நெகேமியா அலங்கத்தை கட்டும் போது சன்பல்லா தொபியா என்கிற ரெண்டு பேர் வந்து பயங்கரமாக சொல்றானுவா, நாளைக்கு பாடுறா உனக்கு என்ன நடக்குதுன்னு பாரு. நீங்க ராஜாவுக்கு விரோதமா கலகம் பண்ண ஆரம்பிச்சிங்களா, அவ்வளவுதான், ராஜா கூப்பிடுறாரு. அத்தனை முட்டை கடிதம் வந்துருச்சாமா அவனுக்கு, அத்தனை முட்டை கடிதம் வந்துருச்சான், கையெழுத்து போடாத கடிதம் நிறைய. அவ்வளவுதான், நீ முடிஞ்ச செத்த ராஜா உன்ன கூப்பிடுறாரு, வந்து ராஜாவை பாரு அப்படின்னு. அவங்க அவ்வளோ அவ்வளோ சுத்த அலங்கத்தை கட்ட முடியாதபடி ஜனங்களுக்குள்ளே ஒரு பெரிய சலனம் ஏற்படும் போது கூட, ஆனா அவன் ஜெபம் பண்ணும்போது சொல்றான், ஆண்டவரே எங்களுக்கு பலன் இல்லைப்பா, நீங்க எனக்குள்ளே கிருபையை கொடுங்கன்னு சொல்லும்போது ஜனங்களை எல்லாரையும் கூப்பிட்டு சொல்றான், இல்லை இல்லை, நீங்க யாரும் பயந்துட்டு அலங்கத்தை கட்டுறதை விட்டு ஓட எல்லாம் வேண்டாம். ஒரு கையினால வேலை செஞ்சு இன்னொரு கைதத்துல கையில ஆயுதத்தை வச்சிருந்தான்றான். இன்னொரு கைத கையில, ஒரு கையில ஆயுதம், இன்னொரு கையில வேலை செஞ்சுங்க, பார்க்கலாம் என்ன நடந்தாலும் பார்க்கலாம் அப்படின்னு. இந்த மாதிரி ஒரு ஸ்பிரிட் எப்போ வந்துச்சு அவனுக்கு? அதான் நான் சொல்றேன், அது யாரு கொடுத்தா அப்படின்னா, கர்த்தர் தாங்க அவங்களுக்கு கொடுத்தார், கர்த்தர் தாங்க அவங்களுக்கு கொடுத்தார். நீங்கள் வந்து சாத்ராக் மேஷாக ஆபேத்னேகோ அவங்கள பார்க்கும்போது அப்படி தான், அக்னி சூளைக்கு முன்பாக போடும்போது அந்த அக்னி சூளை எரி இன்னும் எரிஞ்சிட்டே இருக்குது, ஆனால் இவங்களுடைய இருதயம் அந்த சனலமே படலை. இவங்க இருதயம் பயப்படவே இல்லை. ஏன் பயப்படவே இல்லைன்னா, அவங்களுக்குள்ள என்ன ஆவி இருக்குன்னா,
அந்த மோட்டிவேஷன் ஸ்பிரிட், அந்த அக்னி எரிஞ்சிட்டு இருக்கும் போது அவங்க மனசு என்ன சொல்லியிருக்கோம்னா, இந்த அக்னியை விட பெரியவர் வருவார், என் கூட இருக்கிறார், இந்த அக்னி என்ன சேதப்படுத்தாது, நான் பெரிய அக்னி அப்படின்னு அவங்க திடப்படுத்திட்டே இருப்பாங்க, அவங்க தைரியப்படுத்திட்டே இருந்திருப்பாங்க. அவங்கள கொண்டு போய் போட போனவங்க செத்து விழுந்தாங்க, ஆனா அக்னியில போட்டதுக்கு அப்புறம் கர்த்தர் இவருடைய முடி கூட கருகாம ஆண்டவர் அங்கே இருந்து காப்பாத்தினாராம். ஹல்லேலூயா. இந்த உலகத்துல இருக்கிற தேவனுடைய பிள்ளைகளுக்கு எல்லாருக்குமே என்ன தேவை அப்படின்னா, நம்மை நாமே உருவாக்குற அந்த சக்தி வந்து மிக அவசியமாய் தேவை. அது இல்லை அப்படின்னா இந்த உலகத்துல நீங்க ஒரு வெற்றி உள்ள வாழ்க்கை வாழ முடியாது. இருக்கிற வாலிபர்கள் கூட, வாலிப தம்பிங்க தங்கச்சிங்க கூட நிறைய பேர் ஏன் நிறைய காரியத்துக்கு அடிமையாகிறாங்கன்னா, நிறைய ஏன் நிறைய பேர் தற்கொலை பண்ணிக்கிறாங்கன்னா, அவனுக்குள்ள ஒன்று மட்டும்தான் இல்லை, என்னென்னா அவனை மோட்டிவேட் பண்ணுற ஸ்பிரிட் அவனுக்குள்ளே இல்லை, அவனை நெகட்டிவில் கொண்டு போகிற ஸ்பிரிட் அவனுக்கு நிறைய இருக்குது, அவனை தாழ்வில் நடத்துகிற ஸ்பிரிட் நிறைய இருக்குது, ஆனால் அவனை மோட்டிவேட்ஸ் பண்ணுற ஸ்பிரிட் இல்லை. நான் இன்னை ஆண்டுடைய சமூகத்தில் கத்திரிடத்தில் தாழ்மையோடு ஆண்டவருக்கு நான் நன்றி செலுத்துகிறேன், எத்தனையோ பார்த்துட்டேன் நான், அதான் இருட்டு இருட்டறைக்குள்ள தூக்கமே இல்லாமல் எத்தனையோ சூழ்நிலையை நான் பார்த்துட்டேன், ஆனாலும் அதுலேருந்தெல்லாம் இன்னைக்கு எப்படி தாண்டி வந்தேன்னு நினைக்கும்போது, உண்மையிலே கத்தர் எனக்குள்ள என்ன வச்சுருந்தேன்னா, அந்த மோட்டிவேஷன் ஸ்பிரிட்டை கத்தர் எனக்குள்ள வச்சுருந்தேன். ஹல்லேலூயா. நிறைய பேர் இவ்வளோதான் அப்படின்னு தான் சொன்னாங்க, அதெல்லாம் இன்னைக்கு நினச்சி பார்க்கும்போது, இன்னும் இப்போ கூட ஒரு ஹாஃப் அன் அவருக்கு முன்னாடி ஒருத்தர் கால் பண்ணார், பாஸ்டர் நான் வந்து தூக்கம் இல்லாமல் ரொம்ப கஷ்டப்படுறேன், டேப்லெட் சாப்பிட்டு கூட என்னால் தூக்கம் வரல, எனக்கு எவ்வளோதான் செத்துருவணும்னு பயமாக இருக்குது, நான் என்ன ஆயிடுவேனோ தெரில அப்படின்னு சொல்லும்போது நான் அப்படின்னு நினச்சேன், ஃப்ளாஷ்பேக் அப்படியே போயிட்டேன், நான் தூக்கம் இல்லாமல் இருந்ததை நினச்சி பார்த்தேன், எப்படா வெளியே வந்தேன், டாக்டர்கிட்ட போய் கடைசியாக கேட்கும்போது கேட்டேன், டாக்டர் நான் வந்து இந்த மாத்திரையை சாப்பிட்டு தான் தூங்க முடியுமா, இந்த மாத்திரைந்து வெளியே வரவே முடியாதான்னு கேட்டேன். அவர் சொன்னார், நீ ஏன்ப்பா கவலைப்படுற மாத்திரையை சாப்பிட்றத பற்றி, டெய்லி ஒரு மாத்திரை உனக்கு சாப்பிட்றதுல என்ன பிரச்சனை, சுகருக்கும் தான் சாப்பிட்றாங்க, பிபிக்கு தான் சாப்பிட்றாங்க, உடனே சொல்கிறேன் டாக்டர் பிபிக்கு சுகருக்கெல்லாம் சாப்பிட்லாம் டாக்டர், ஆனால் தூக்கம் வராததுக்கு எப்படி டாக்டர் சாப்பிட்றது, அதெல்லாம் ஒன்றும் பண்ணாது, சாகிற வரைக்கும் ஒரு மாத்திரை எடுத்துக்கோ, அப்போ உனக்கு பிரச்சனையே இல்லை அப்படின்னாரு. எனக்கு ஆனால் சே மாத்திரை சாப்பிட்டு தூங்குறது எப்படி, ஆனால் அந்த டாக்டரே கைவிரித்த போதும் கூட எனக்குள்ளே இருக்கிற ஆவியானவர், இல்லை இல்லை இல்லை, உன்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால் எல்லாவற்றையும் செய்ய எனக்கு கர்த்தரே எனக்குள்ள ஒரு மோட்டிவேஷனை கொடுத்தாரு, இல்லைடா இன்னைக்கு நீ வந்து டாக்டர் சொன்னார் 3 மாதம் வரைக்கும் இத்தனை எம்ஜி அந்த எம்ஜி மாத்திரை தான் சாப்பிடணும்னு சொன்னார், ஆனால் நான் என்ன பண்ணிட்டேன்னா அவருக்கே சொல்லாமல் நானே மாத்திரையை குறைச்சேன், 1 மாத்திரையை 1/2 மாத்திரையாக்கினேன், 1/2 மாத்திரையை 1/4 மாத்திரையாக்கினேன், அப்போது 1/4 மாத்திரையாக்கும் போது அந்த தூக்கம் டிஸ்டர்பன்ஸ் வந்துருச்சு, ஆனால் வந்ததை அடுத்த நாள் போய் நல்லா வேலை செஞ்சு என் உடம்ப நானே டயர்டு பண்ணிட்டேன், நானே டயர்டு பண்ணி அந்த டயர்டில் தூக்கம் வருமானு பார்த்தேன், டயர்ட்லேயும் தூக்கம் வரல, அப்போ வந்து படுத்து கிடந்து என் பிதாவே என் தேவனே என் கண்மலையே என் பிதாவே என் தேவனே என் கண்மலையே அப்படின்னு சொல்லி, அப்புறம் ஃபியூச்சரை குறித்து யோசிச்சு, ஊழியத்தை குறித்து யோசிச்சு, என்ன பண்ணலாம், எப்படி சர்ச்சு கட்டலாம், எப்படி ஊழியம் பண்ணலாம், எப்படி ஜனங்களுக்கு அப்படியே நானே அப்படியே சும்மா வேற நெகட்டிவாக எதையும் யோசிக்க விடாமல் எல்லாத்தையும் பாசிட்டிவாக யோசிச்சு அதுக்கப்புறம் அந்த ஸ்பிரிட்டை கத்தரே கொடுத்துட்டாரு, அந்த பிரச்சனையிலிருந்து கத்தர் பரிபூர்ணமாக என்னை விடுதலை ஆக்கினார். நான் சொல்ல உண்மையிலே அந்த சைக்காலஜிக்கு பிரச்சனையிலிருந்து வெளியே வந்ததற்கு ஆண்டவர் எனக்குள்ளே வைத்திருக்கிற அந்த மோட்டிவேஷன் ஸ்பிரிட்டு தாங்க காரணம், வேற எதுவுமே காரணம் இல்லை, வேற யாருமே காரணம் இல்லை. எல்லாருமே ஒரு காலகட்டத்தில் ஒதுக்கிட்டாங்க, எல்லாருமே ஒரு காலகட்டத்தில் விட்டுட்டாங்க, அவ்வளோதான் இவன், நம்ம என்ன பண்ண முடியும், நீ தேவையில்லாமல் எதுக்கடா யோசிக்கிற, நீ தேவையில்லாமல் எதுக்கடா பயப்படுற, நீ தேவையில்லாமல் எதுக்கு அப்படி யோசிச்சுக்கணும், தேவையில்லை, நீ இதெல்லாம் ஒன்று தேவையா, இந்த வயசில் ஒன்று தேவையா, உனக்கு என்ன கஷ்டம் அப்படின்னு ஈஸியாக சொல்லிட்டாங்க. ஆனால் என்னுடைய நிலைமை எனக்கு மட்டும்தான் தெரியும். ஆனால் இன்றைக்கு இந்த 14-15 வருஷத்தினுடைய நிறைவு நாள், நாளைக்கு புது வருஷத்துக்குள்ள காலடி எடுத்து வைக்க போகிறோம், எனக்கு சந்தோஷமாக இருக்குது. இந்த ஊழியத்தினுடைய ஒரு மிகப்பெரிய வெற்றிக்கு காரணம் எனக்குள்ளே கத்தர் வைத்திருக்கிற அந்த மோட்டிவேஷன் ஸ்பிரிட்டு தாங்க காரணம். சவால் விட்டுருக்காங்க, உன்னை இந்த இடத்துல கொன்றுவோம் அடிச்சிருவோம், நாளைக்கு வரட்டும் உங்கள் ஃபாதர் அந்த பக்கத்தில் 5 பேர் சேர்ந்து உங்கள் ஃபாதரை கொன்றுவோமா இல்லையா, ஆள் அனுப்பி விட்டுருக்காங்க, சொல்லுவோம் ஃபாதர்கிட்ட போய், எத்தனையோ பிரச்சனையை சமாளித்து எத்தனையோ மனுஷங்களுடைய சவால் நிறைந்த வார்த்தை அதெல்லாம் காதுகளில் கேட்கும்போது சில நேரத்தில் பயமாக இருந்தாலும் ஒரு பக்கத்தில் ஆவியானவர் என்ன பண்ணுவாருன்னா பலப்படுத்தி அந்த மோட்டிவேஷனை கொடுத்துட்டே இருந்தார். இன்னைக்கு வரைக்கும் அந்த ஆவியானவர் எனக்கு உதவி செய்து கொண்டே இருக்கிறார். ஹல்லேலூயா. இப்போ கூட சில நேரத்தில் சோர்ந்து போவோம், சோர்ந்து போகக்கூடிய சூழ்நிலையெல்லாம் வரும்,
அவ்வளோ பெரிய பிரச்சனை, இதுலேருந்து மீள முடியாதோ, இது பெரிய பிரச்சனையாக முடிஞ்சிருமோ அப்படின்னு போதெல்லாம் எனக்கு உள்ளுக்குள்ள ஒரு ஆவியானவர், இல்லை இல்லை இல்லை இல்லை, நீ போக வேண்டிய தூரம் வெகு தூரம், நீ காலாள்களோடைய ஓடும் போதே உன்னை இழைக்க பண்ணினார், குதிரைகளோடு நீ எப்படி ஓடுவாய், நீ குதிரைகளோடு ஓட புறப்பட்டவன். வேற யாருக்குமே தெரியாது, வேற யாருக்குமே தெரியாது, எனக்குள்ளே இப்படி ஒன்று ஓடிட்டு இருக்கிறது யாருக்குமே தெரியாது. நான் கஷ்டத்தில் இருக்கிறேனா ஜாலியில் இருக்கிறேன்னா யாரும் கண்டுபிடிக்கவும் முடியாது. ஆனால் ஒன்று ஒரு பெரிய இது ஓடிட்டே இருக்கும். நான் என்ன நினைப்பேன் அப்படின்னா, நமக்குள்ள ஓடிட்டு இருக்கிறத இன்னொருத்தட்ட சொல்லி அவங்க என்ன சொல்லுங்க. இப்ப நீங்க சொல்லலாம், நீங்க வந்து இந்த மாதிரி ஒண்ணு ஓடிட்டு இருக்கு பாஸ்டர் அப்படின்னா உங்களுக்காக ஆளுதலும் ஜபமாவது நான் பண்ணுவோம். இப்ப நான் பாஸ்டர் நான் யார்கிட்ட போய் சொல்றது, எனக்குள்ள இப்படி ஒண்ணு ஓடிட்டு இருக்கு, இவ்வளவு ஒரு பெரிய ப்ராப்ளம் போயிட்டு இருக்கு அப்படின்னு கூட சொல்ல முடியாது. உங்களுக்கு ப்ராப்ளமா, உங்களுக்கு ப்ராப்ளமா அப்படின்னு, அப்போ நமக்குள்ளே அது ஓடிட்டு இருக்கோம். ஆனா ஆவியானவர் பெரியவர், நம்மை நடத்துகிறார், அவரே தேற்றுகிறார், அவரே உருவாக்குறார். ஆனால் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக தான் இருக்குது. ஹல்லேலூயா. கேட்கலாமா, எத்தனை பேர் கேட்க போகிறீங்க, எத்தனை பேர் ஜெபிக்க போகிறீங்க? ஆண்டவரே, எனக்குள்ள ஒரு கிருபை தாங்க. என்ன கிருபைன்னா, நான் என்ன பண்ணணும் அப்படின்னா, என்னையே நான் என்ன பண்ணணும்னா உருவாக்கணும், என்னையே நான் டெவலப் பண்ணணும், என்னையே நான் சந்தோஷப்படுத்தி கொள்ள வேண்டும். கையை உயர்த்தி ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்கள். யோசேப்பு எகிப்தினுடைய நாட்டில் 15 வருடங்களை எப்படி தாண்டினான், சிறைச்சாலையை எப்படி கடந்து வந்தான், போத்திபாருடைய வீட்டில் எப்படி கடந்து வந்தான். நான் நம்புறேன் அவனுக்குள்ள கத்தர் வச்சிருந்த ஸ்பிரிட், மோட்டிவேஷன் ஸ்பிரிட். நீ சாதாரணம் நினைக்கிறீங்களா, அப்பா பலவர்ண அங்கியை போட்டு அவ்வளவு தூரம் அவனை செல்ல பிள்ளை மாதிரி வச்சிருக்கிறாரு, திடீர்னு ஒரு நாளைக்கு முன்னாடி பலவர்ண அங்கி, அடுத்த நாள் பாத்தீங்க அப்படின்னா அடிமையினுடைய வஸ்திரம். ஒரு அதான் ஒரு 24 hoursக்குள்ள அவனுடைய வாழ்க்கையே தலைகளாக புரட்டி போடப்படுகிறது. இதுக்கு முன்னாடி அவன் வாழ்ந்த வாழ்க்கைக்கும் இன்னைக்கு வாழ்ற வாழ்க்கைக்கும் ஏணி வச்சா கூட எட்டாத உயரம். ஆனா எப்படிங்க தாண்டினான், எப்படிங்க அந்த போத்திபாருடைய வீட்டுல அவன் செஞ்சதுல எல்லாம் கத்தர் கூட இருந்தார், அதை வாய்க்க பண்ணார் அவன், அதை அவனுடைய எஜமானன் கண்டு அவனுடைய வீட்டினுடைய பொறுப்பை மொத்தத்தையும் கொடுத்தார் அவன். எப்படி கொடுத்தாரு, எப்படி அது அவனுக்கு கிடைச்சது அப்படின்னா, நான் நம்புறேன் அந்த போத்திபாருடைய வீட்டில் பாத்திரம் கழுவும் போது, அந்த போத்திபாருடைய வீட்டில் மண்ணூட்டி எடுத்து வெட்டும் போது, வீடு கூட்டும் போது, துடைக்கும் போது, இவன் என்ன மோட்டிவேட் பண்ணியிருப்பான்னா, தரிசனம் கொடுத்தவர் அவர், சொப்பனம் கொடுத்தவர் ஆண்டவர், நிறைவேற்றாமல் போவாரோ, என் ஆபிரகாமனுடைய தேவனும், ஈசாக்கின் தேவனும், யாக்கோவின் தேவனும், அவர் எனக்கும் தேவனுமாகிய கர்த்தர் என்னை நடத்துவார், என்னை ஒரு நாள் தூக்கி எடுப்பார், என்னை ஒரு நாள் இந்த இடத்துல இருந்து கொண்டு வருவார் அப்படின்ற அந்த மோட்டிவேஷன் அவன் அடுத்த படிக்கு கொண்டு போகுது. இது திடீர்னு தப்பான ஒரு காரியத்தை அவன் மேலே சுட்டி இப்போ சிறைச்சாலைக்குள்ளே போடுறாங்க. என்னடா, நீ அங்கே இருந்தாலாவது டைரெக்டாக நீ போகலாம், ஆனால் இப்போ சிறைச்சாலைக்குள்ளே வந்துட்டியே. ஆனால் சிறைச்சாலைக்குள்ளே இருக்கும் போதும் அவனுக்குள்ள ஒரு மோட்டிவேஷன் ஸ்பிரிட், இல்லை இல்லை, ஆண்டவர் கண்டிப்பாக இந்த சிறைச்சாலையிலேருந்து ஒரு நாள் என்ன பண்ணுவார். அதுதான் சொப்பனத்தை பார்த்து அந்த அந்த பானபாத்திர காரணத்துல சொல்லும் போது சொல்றான், நீ வாழ்வடைந்திருக்கும் போது இப்படி ஒருத்தன் இருக்கிறான் அப்படின்றத ராஜாவுக்கு தெரியப்படுத்த அப்படின்றான். அப்போ அவனுக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது, என்னைக்கு என்ன ஒரு நாள் என்னைக்கு கர்த்தர் என்னை கொண்டு போய் என்ன பண்ணுவார், நிறுத்துவார். இதுதான் அந்த மோட்டிவேஷனல் ஸ்பிரிட். இதை கர்த்தர் அவனுக்கு கொடுத்ததுனால ராஜாவுக்கு முன்னாடி போய் நின்னானா, அதே நேரத்தில் அது இல்லை அப்படின்னா சோர்ந்து போய் வாழ்க்கை எல்லாம் போச்சு, இனி எழும்ப மாட்டோம் அப்படின்னு நோயாளி தான் ஆயிருக்கு. அதனால் இன்றைக்கி நிறைய பேர் இந்த ஜபத்தில் ஒருவேளை அப்படி இருக்கலாம், உங்கள் மனசில் ஒரு மோட்டிவேஷன்ஸ் கூட இல்லாமல் தாழ்வான எண்ணங்களுக்கு மேலே எண்ணங்கள் வந்து கொண்டே இருக்கலாம். ஆவியானவர் தான் இன்றைக்கி பேசுகிறாரு, உலகத்தில் இருக்கிறவனை விட உங்களுக்குள்ளே இருக்கிறவர். சத்தமாக சொல்லுங்கள் எல்லாரும், உங்களுக்குள்ளேன்றதை விட உலகத்தில் இருக்கிறவனை விட எனக்குள்ளேயே இருக்கிறவர் சொல்லுங்கள். எல்லோரும் சொல்லுங்கள், எனக்குள்ளேயே இருக்கிறவர். எல்லாரும் சொல்லுங்கள், எனக்குள்ளேயே இருக்கிறவர். உலகத்தில் இருக்கிறவனை விட எனக்குள்ளேயே இருக்கிறவர் பெரியவர். ஆம்பளை பலன் கொஞ்சம் பலன் தான், கர்த்தர் பலன் அதை விட பலன். ஆமேன் சொல்லுங்கள். அவர்கள் செய்கிறது கொஞ்சம் தான், ஆனால் நான் நம்புறேன் ஆண்டவர் அந்த இடத்துல இருக்கும்போது அதை விட மிக வெற்றியாய் செய்து முடிக்க வல்லவராக இருக்கிறார். உங்கள் பிள்ளைகளை நடத்த கர்த்தர் வல்லவராக இருக்கிறார். ஸோ அதனால் எதுக்குமே சோர்ந்து போகாமல் ஒரு ஸ்பிரிட்டோட இந்த இடத்துல இருந்து கடந்து போவோம். நான் எங்கு போனாலும் கர்த்தரனை நிற்க வைக்க வல்லவராக இருக்கிறார். அப்படியே கேட்கலாமா, எழும்பி நின்று கர்த்தர் சமூகத்தில் எல்லாரும் சத்தத்தை உயர்த்தி, எனக்கு அப்படிப்பட்ட ஒரு ஆவியை கர்த்தர் தாருமாண்டுவரேன், எனக்கு அப்படிப்பட்ட ஒரு ஆவியை கர்த்தர் தாருமாண்டுவரேன். எல்லாரும் ஆண்டுடைய சமூகத்தில் கையை உயர்த்தி கேளுங்க, ராஜா இந்த பாஸ்டர் பேசின அந்த வார்த்தை எனக்கு நடக்க வேண்டும் என்று சொல்லுங்கள். ஹல்லேலூயா. சத்தத்தை உயர்த்தி நன்றி தகப்பனை, நன்றி தகப்பனை. எல்லாரும் கேளுங்க, ஆண்டவரே
ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். அந்த ஆவியானவர் நமக்குள்ளே இருக்கட்டும். அதுதான் உற்சாகப்படுத்துகிற ஆவியானவர், தட்டி கொடுக்கிற ஆவியானவர், நம்மை மோட்டிவேட் பண்றவர். நம்முடைய இருதயம் சோர்ந்து போகும் போது, நம்முடைய இருதயம் உடைந்து போகும் போது அவர் நம்மை தட்டி கொடுப்பார், அவர் நம்மை வழி நடத்துவார், அவர் நம்மிடத்துல சொல்லிட்டே இருப்பார், நீ போக வேண்டிய தூரம் வெகு தூரம் என்று சொல்லிக் கொண்டே இருப்பார். சொல்லுங்க ஏசப்பா சமூகத்துல எல்லாரும் ஆண்டவரே அந்த ஸ்பிரிட் எனக்கு வேணும்னு கத்திரத்துல கேளுங்க. எஸ், பிசாசு உங்களை அமுக்க பார்ப்பான், பிசாசு உங்களை உடைக்க பார்ப்பான். பிசாசு நீ ஒன்னும் இல்ல, 1000 தாளந்துகள் இருந்தா கூட உனக்குள்ளே நெகட்டிவ் தாட்ஸ விதைச்சு கொண்டே இருப்பான் சத்ரு. ஆனால் உங்களுக்குள்ள இருக்கிற ஆவியானவர் பாசிட்டிவ் உங்களுக்குள்ள பேசிட்டே இருப்பாரு, உங்களை நெகட்டிவ்ல பேச விட மாட்டாரு. எல்லாரும் கையை உயர்த்தி இயேசுவே அந்த ஆவி எனக்கு வேண்டும் என்று கத்திரத்துல கேளுங்கள். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். நன்றி நன்றி நன்றி நன்றி. எங்களுக்குள்ளே வாசம் செய்கிற ஆவியானவரே, உங்க விருப்பத்தின்படி ஆவியானுடைய இஷ்டத்துக்கு ஒப்பு கொடுங்க, ஆவியானுடைய விருப்பத்திற்கு ஒப்பு கொடுங்க. டாடி உங்களுக்கு நான் ரொம்ப நன்றி சொல்றேன் டாடி, அப்படிப்பட்ட ஸ்பிரிட்டை எனக்குள்ள நீங்க வச்சதற்காக ஸ்தோத்திரம் டாடி.

இந்த 16வது வருஷத்துல எனக்கு அதை இன்னும் கொஞ்சம் பெருக பண்ணுங்கப்பா, எனக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கொடுங்கப்பா. ஆண்டவரே இன்னும் இன்னும் இன்னும் இன்னும் இன்னும் இன்னும் அந்த ஸ்பிரிட் எனக்குள்ள வேலை செஞ்சுட்டே இருக்கட்டும், அது இன்னும் எனக்கு அதிகமாக வேலை செய்யட்டும். டாடி கொடுங்க டாடி, எனக்கு உங்களுக்குள்ள அது இருந்துச்சே டாடி, எனக்கு தாங்க இயேசுப்பா, எனக்கு அந்த மோட்டிவேஷன் ஸ்பிரிட் எனக்குள்ள கொடுங்க ராஜா. நான் சாகிற வரைக்கும், இந்த உலகத்துல கண்ணை மூடுகிற அந்த நிமிஷம் வரைக்கும் மோட்டிவேஷன் ஸ்பிரிட் எனக்குள்ள கிரிய செய்யணும்ப்பா. சோர்ந்து போகக்கூடாது, விழுந்து போகக்கூடாதப்பா. அத்தனை பேரும் ஆச்சரியப்படுற விதத்துல அந்த பிரச்சனைகளை தாண்டக்கூடிய பலன் பலன்

0: எஸ் கவுனிங்க, ஒரு நிமிஷம் கவுனிங்க. மனசை அப்படியே மோட்டிவேஷன்ஸ் இல்லாமல் நீங்கள் விட்டுட்டீங்க அப்படின்னா அது எவ்வளோ ஆபத்தில் வேணாலும் கொண்டு போய் உங்களை விட்டுரும். உங்களுக்கு புரியும்னு நான் நினைக்கிறேன். அந்த மனசை மோட்டிவேஷன்ஸ் இல்லாமல் நீங்கள் விட்டுட்டீங்க அப்படின்னா இது கொண்டு போய் உங்களை அதில் பாதாளத்தில் கொண்டு போய் தள்ளிடும். அவ்வளோ தாளந்துகள் இருக்கும், அவ்வளோ அழகு இருக்கும், அவ்வளோ பின்னணி இருக்கும், ஆனால் உங்களால் ஒன்றுமே செய்ய முடியாது, ஒன்றுமே செய்ய முடியாமல் போயிடும். உங்கள் கண்ணு, உங்கள் சிந்தை, உங்கள் இருதயம் எல்லாம் எதை மட்டும் பார்க்கும்னா நெகட்டிவாக மட்டும்தான் பார்க்கும். உங்கள் கண்ணுக்கு முன்னாடி எல்லாமே நெகட்டிவாக தான் தெரியும், எதுவுமே பாசிட்டிவாக தெரியவே தெரியாது. ஏன் அப்படின்னா மோட்டிவேஷன் ஸ்பிரிட் இல்லாதவங்க எல்லாருக்குமே எல்லாமே மைனஸாக தான் தெரியும், எதுவுமே ப்ளஸ்ஸாக தெரியாது. ஆனால் மோட்டிவேஷன் ஸ்பிரிட் உள்ளே இருக்கிறவங்களுக்கு எல்லாமே அவங்க கண்ணுக்கு என்ன தான் தெரியும்னா ப்ளஸ்ஸாக தாங்க தெரியும். பரவாயில்ல, கர்த்தர் நம்மோடு கூட இருந்தால் அது நடக்கும் அப்படின்னு நினைப்பாங்க. ஸோ இதை நீங்கள் தயவு செய்து மறந்துடாதீங்க. இது உங்களுக்கு மிக தேவையான ஒரு சத்தியம். இங்கே இதை வந்து ஒரு நாள்லலாம் உங்களுக்கு கிடைக்காது. நீங்கள் ஒவ்வொரு பிரச்சனையும் வர வர நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா நீங்கள் மோட்டிவேட் பண்ணுறதுல தான் உங்களுக்கு அது டெவலப் ஆகும். புரியுதா நான் சொல்கிறது உங்களுக்கு? புரியுதா? நீங்கள் தாண்ட தாண்ட தாண்ட அது டெவலப் ஆகிட்டே இருக்கும், அது வளர்ந்துட்டே இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ஒரு வெற்றி உள்ள தலைவியாக வந்து நின்றுவீங்க, வெற்றி உள்ள ஒரு தலைவனாக வந்து நின்றுவீங்க. அது அது சாதாரணமானதா இல்லை. சிலர் ஏன் வந்து ஒரு பிரச்சனை, ஏன் சிலருக்கு என்ன தோணும் அப்படின்னா எதுக்கு பிரச்சனை, எதுக்கு வம்பு, எதுக்கு தேவை அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னா நான் சொல்கிறேன் அவங்களுக்குள்ள மோட்டிவேஷன் ஸ்பிரிட் இல்லைன்னு அர்த்தம். புரியுதில்ல நான் சொல்கிறது உங்களுக்கு? புரியுதா இல்லையா? சிலர் பார்த்துங்கன்னா அதிக ரிஸ்க் எடுக்கலாம் விரும்ப மாட்டாங்க. தேவையில்லாமல் எதுக்குப்பா போட்டு ரிஸ்க் எடுத்துகிட்டு இருக்கிற, விட்டுருப்பா, இருக்கிறது போதும்ப்பா, இதை வச்சு ஒப்பேற்றலாம்ப்பா, அவங்களுக்கு சைன் பண்ணலான்னு ஆசை இருக்காது, அவங்களுக்கு வளரலான்னுலாம் ஆசை இருக்காது, இருக்கிறத வச்சு ஒப்பேற்றிட்டு போயிட்டே இருக்கலாம்ப்பா அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்க ஏன் அப்படி இருக்காங்கன்னா நான் சொல்கிறேன் அவங்களுக்குள்ள அந்த மோட்டிவேஷன் ஸ்பிரிட்டே கிடையாது. அவங்களுக்கு பிரச்சனையை எதிர்கொள்ளக்கூடிய தைரியமும் இல்லை, அதை குறித்து அவங்க யோசிக்கவே மாட்டாங்க. அவங்களுக்கு அவங்கள பொறுத்த அளவில் பிரச்சனையே இல்லாமல் என்ன பண்ணணும், அவங்களுக்கு சைன் பண்ணுறதுக்கு ஆசை இல்லை ஆனால் பிரச்சனை இல்லாமல் இருக்கும், ஜாலியாக இருக்கும். அது கிடையாது. அப்படி இருந்தீங்கன்னா நீங்கள் யாருக்கும் யூஸ் ஆகவே முடியாது, நீங்கள் பயன்படவே முடியாது. என்ன நினைக்கணும் அப்படின்னா அந்த பிரச்சனையை வந்து தாண்டணுன்ற எண்ணம் உங்களுக்குள்ளே வரணும். அது ஒவ்வொன்றையும் தாண்டும் போது ஒரு காரியத்தை கற்றுக்குவீங்க, உங்களுக்கு அடுத்ததை ஜெயிக்க ஜெயிக்க ஜெயிக்க சூப்பராக இருக்கும் உங்களுக்கு. அது உங்களுக்கு வீட்டில் அந்த தண்ணி வராதே உங்களுக்கு பெரிய பிரச்சனையாக இருக்கும். இன்னைக்கு தண்ணியே வரலங்க, அதுவே ஒரு பெரிய பூதாகரமாக பேசி அதை குறித்து ரொம்ப விளக்கம் பண்ணிகிட்ருப்பீங்க. நம்ம போயிட்டுருக்கோம், ஆடா போனி வேலை தண்ணி இல்லைன்னா ஒரு உடம்பு தண்ணியை பக்கத்தில் வாங்கி, இல்லைன்னா ஒரு டம்ளர் தண்ணியை வாங்கி குடிச்சிக்கோ, இல்லைன்னா ஒரு பாட்டில் தண்ணியை வாங்கிக்கோ, இல்லைன்னா 20 ரூபா கேன் ஒன்று வாங்கிக்கோன்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. இவங்க யார் அப்படின்னா மோட்டிவேஷன் ஸ்பிரிட் இருக்கிறவங்க. அவங்களுக்கு இந்த சின்ன சின்ன பிரச்சனைகள் அவங்களுக்கு ஒரு மலை போல இருக்கும். இந்த ஆண்டவருடைய பிள்ளைங்களுக்கு எல்லாருக்குமே என்ன தேவை அப்படின்னா நமக்குள்ளே இருக்கிற அந்த மோட்டிவேஷன் கொடுக்குற ஆவியானவரை தட்டி, அதான் ஆண்டவரோடு கூட நடந்து ரெண்டு பேர் வர்றாங்க பாருங்களேன். அவங்க முடிச்சுட்டு அவர் போன உடனே சொல்கிறாங்க, அவர் நம்மோடு கூட பேசி கொண்டு வரும்போது நம்முடைய இருதயம் கொழுந்து விட்டு எரியவில்லையா? அப்ப நான் என்ன சொல்றேன் அப்படின்னா ஆண்டவர் அவங்களோட பேசிட்டு வரும்போது இவங்க இருதயம் வந்து வேற லெவல்ல இருந்துருக்குது. அப்படியே சாதிக்கணும்டா, நிக்கணும்டா, ஓடணும்டா, செய்யணும்டா, அந்த மோட்டிவேஷன் ஸ்பிரிட். யார் பேசும்போது? உண்மையா ஆண்டவர் உங்களோட இருக்கிறார், ஆவியானவர் உங்களோட இருக்கிறாருங்கிறதுக்கு மிகப்பெரிய அர்த்தம் என்ன அப்படின்னா உங்களுக்குள்ள அந்த அந்த இது பேசிட்டே இருக்கும் பாருங்களேன். நீங்க எத்தனை பேர் அதை ஃபீல் பண்ணீங்கன்னு தெரியல, நான் டைரக்டா அதெல்லாம் உணர்ந்துருக்கிறேன். அப்படியே எப்படியோ இருக்கும், அப்படியே ஆண்டவர்களை பேசிட்டே இருக்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா அந்த மோட்டிவேஷன் ஸ்பிரிட்ல கத்தர் பேசிட்டே இருக்கும்போது பிரச்சனை எதுவுமே கண்ணுக்கு தெரியாது, பாத்திரலாண்டா எதுனாலும் அப்படின்ற ஒரு தைரியம் வரும் பாருங்க. அதான் நம்முடைய இருதயம் கொழுந்து விட்டு எரியவில்லையா? இனி என் கண்ணை அழக்கூடாது, இனி என் கண்ணில் இந்த ஆனந்த கண்ணீர் வரணும், ஆனந்த கண்ணீர், உயர்வுக்கான கண்ணீர் வரணும், என் சோகத்தை பார்த்த கண்ணீர் வரக்கூடாது. அல்லேலூயா. சில நேரத்தில் இருதயம் அழும், வெளியில் வாய் சிரிக்கும். அந்த இருதயம் அழும்போது வாய் சிரிக்குது பாருங்க, இதுதான் மோட்டிவேஷன் ஸ்பிரிட். அழுதுட்டு தான் இருக்கும் அவனு சொல்லுவோம், பரவாயில்ல பார்த்துக்கலாம்டா, பரவாயில்ல பார்த்துக்கலாம். ஆமே, அந்த ஸ்பிரிட் ஆண்டவர் உங்களுக்கு தரணும்னு நான் நம்புகிறேன், அது உங்களுக்கு கிடைக்கும்னு நான் விசுவாசிக்கிறேன். எல்லாரையும் ஒரு வெற்றி உள்ள மாற்ற 100க்கு 100 உண்மையே நான் நம்புவேன், அற்புதம் செய்திடுங்க, அதிசயம் நடந்து 100க்கு 100 உண்மையே நான் நம்புவேன், அற்புதம் செய்திடுங்க, அதிசயம் நடந்து மனிதர்கள் முன்பாக தலை குனிந்து போகாமல் உதவி
1: உதவி செஞ்சிருங்க, உயர்த்தி வச்சிருங்க.

பிரைஸ் தி லார்ட். வாருங்கள் நாம் சேர்ந்து ஆராதிப்போம். 66 சங்கீதம் 12 வசனம் இப்படி சொல்கிறது, மனுஷரை எங்கள் தலையின் மேல் ஏறி போக பண்ணினீர், தீயையும் தண்ணீரையும் கடந்து வந்தோம், செழிப்பான இடத்தில் எங்களை கொண்டு வந்து விட்டீர். ஹல்லேலூயா. அருமையாய் இங்கே சங்கீதக்காரர் சொல்கிறார், மனுஷரை எங்கள் தலையின் மேல் ஏறி போக பண்ணினீர், தீ போன்ற தண்ணீர் போன்ற பிரச்சனைகளை கடந்து வந்தோம், எங்களை செழிப்பான இடத்துல கொண்டு வந்து. தீயும் தண்ணீரும் இருந்தது உண்மைதான், பிரச்சனைகள் வந்தது உண்மைதான், போராட்டங்கள் இருந்தது உண்மைதான், ஆனால் இன்றைக்கு எங்களை செழிப்பாய் மாற்றி வைத்திருக்கிறபடியினாலே நாங்கள் உண்மை துதிக்கிறோம் என்று சொல்லி நாம் இணைந்து கர்த்தரை பாடி ஆராதிக்க போகிறோம். அல்லேலூயா. அக்கினியில் நடந்து வந்தோம், சேதம் ஒன்றும் இல்லையப்பா, தண்ணீரை கடந்து வந்தோம், நாங்கள் மூழ்கி போகவில்லையப்பா, உங்க கிருபை எங்களை விட்டு இமை

எங்கள் ஜீவன் உள்ளவரை, எங்கள் உடம்புல உயிரிருக்கிற நாள் வரைக்கும் நாங்கள் உம்மை உயர்த்துவோம், நாங்கள் உம்மை ஆராதிப்போம், நாங்கள் உம்மை சேவிப்போம். எங்களுக்கு ஜீவனை தந்திருக்கிற நாளெல்லாம் உம்மை மாத்திரம் உயர்த்துவோம். எத்தனை பேர் உண்மையாய் ஆராதிக்கிறீர்களோ உங்கள் வாழ்க்கையில் இருந்து இன்றைக்கு எல்லா தண்ணீரும் எல்லா தீயை போன்ற அனுபவங்களை என் கர்த்தர் மாற்றி செழிப்பான இடத்தில் கொண்டு வந்து நிறுத்துவதற்கு அவர் வல்லவராயிருக்கிறார். அர்ப்பணத்தோட பாடுபடலாம்.

சோதனை தவித்தங்கள் வாழ்க்கையை மாற்றி ஆண்டுகளை கடப்போமா மாட்டோமா என்று எண்ணின வேளையிலே எங்களை கடக்க பண்ணி எங்களை தாண்ட பண்ணி எங்களை ஆசீர்வதித்து இதுவரைக்கும் நடத்தி வருகிற எங்கள் பரிசுத்தமுள்ள நல்ல தெய்வமே, உம்முடைய நாமத்திற்கு நாங்கள் மகிமை செலுத்துகிறோப்பா. உம்முடைய நாமத்திற்கு நாங்கள் மகிமை செலுத்துகிறோம். உம்முடைய நாமத்திற்கு நாங்கள் மகிமை செலுத்துகிறோம். உம்முடைய நாமத்திற்கு நாங்கள் மகிமை செலுத்துகிறோம்.

கரங்களை தட்டி ஆண்டவருடைய நாமத்திற்கு மகிமை செலுத்தினு பார்க்கலாம். எங்கள் தெய்வமே, எங்கள் ராஜாவே, எங்கள் அடைக்கலமே, நீ நல்லவர், நல்லவர், நல்லவர்.

ஆராதிக்கிற ஆண்டவரே, எங்களை தாண்ட பண்ணி கடக்கப்படினீர். நாங்கள் கடந்ததல்லப்பா, நீர் எங்களை கடக்கப்பண்ணினீர். நாங்கள் தாண்டவில்லையப்பா, நீர் எங்களை தாண்ட பண்ணினீர். நாங்கள் இதுவரைக்கும் வந்ததல்லப்பா, நீர் எங்களை கொண்டு வந்தீரே, எங்களை கொண்டு வந்தீரே. நன்மையால் நிரப்பி ஆசீர்வாதமாய் நடத்தி கொண்டிருக்கிற மகிமையின் தேவனே, உம்மை நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம், உம்மை ஆராதிக்கிறோம்ப்பா. உம்முடைய நாமத்திற்கு நாங்கள் மகிமை வரப்படுகிறோம்ப்பா. உம்முடைய நாமத்திற்கு நாங்கள் மகிமை வரப்படுகிறோம்.

உண்மை ஆராதிக்கிறது வேளையில அக்னி போன்ற பிரச்சனை வழியாய் கடக்கிற நம்முடைய பிள்ளைகளுக்கு, தண்ணீரை போன்ற பிரச்சனையை கடந்து கொண்டிருக்கிற நம்முடைய பிள்ளைகளுக்கு கர்த்தருடைய பிரசனம் இன்னைக்கு கடந்து சொல்வதாக, விடுதலை சம்பவிப்பதாக, அக்னி போன்ற சூழ்நிலையிலிருந்து உம்முடைய பிள்ளைகள் வெளிப்படுவார்களாக. அக்னியின் பிரச்சனையின் மத்தியிலே நான்காவது நபராய் சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ நடுவில் இறங்கி வந்த தேவன் இன்றைக்கு உடைய பிரச்சனைகள், பிள்ளைகளுடைய பிரச்சனைகள் மத்தியிலே, உடைய பிள்ளைகள் போராட்டங்கள் மத்தியிலே, உடைய பிள்ளைகள் கடந்து போகிற பாதையிலே நான்காவது நபராய் நீர் இறங்கி வந்து உடைய பிள்ளைகளுக்கு செய்கிற அற்புதங்களுக்காக நன்றி. இந்த ஆராதனை வேளையில் தாமே வியாதி என்கிற தண்ணீர் மாறி போகட்டும், பிரச்சனை என்கிற அக்னி மாறி போகட்டும், ஓ போராட்டம் என்கிற அக்னி மாறி போவதாக, விடுதலை சம்பவிப்பதாக, அற்புதங்கள் நடப்பதாக. என்னென்ன பிரச்சனையில் பிள்ளைகள் சிக்கி இருக்கிறார்களோ அந்த பிரச்சனையின் மத்தியிலே விடுவிக்கிற தேவ பிரசன்னம், விடுதலை தருகிற தெய்வீக பிரசன்னம் இறங்கி ஆளுகை செய்வதாக, ஆளுகை செய்வதாக. என் கர்த்தர் விடுவிக்கிற கிருபைக்காக நன்றி அப்பா. அற்புதங்கள் நடக்கட்டும், ஒவ்வொரு உள்ளங்களுக்குள்ளும் அற்புதம் நடக்கட்டும். எனக்கு ஒரு அற்புதம் நடக்காதா என்று ஏங்கிக் கொண்டிருக்கிறோம். ஒவ்வொரு உள்ளங்கள் மத்தியிலே இன்னைக்கு ஒரு அற்புதம் நடப்பதாக. அவர்கள் தண்ணீர் போன்ற பிரச்சனைகள், ஓ தீ போன்ற பிரச்சனைகள் மாறுவதாக, மாறுவதாக. என் கர்த்தர் அப்படியே உடைய பிள்ளைகளை தொட்டு கொடுக்கிற விடுதலைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உடைய பிள்ளைகளை தொட்டு கொடுத்திருக்கிற விடுதலைக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். விடுவிக்கப்படட்டும் ஐயா, சுகம் பெறட்டும் ஆண்டவரே, கர்த்தருடைய பிரசன்னம் ஆளுகை செய்யட்டும் ஆண்டவரே.

நீ செய்த எல்லா உபகாரங்களுக்காக, நீ செய்த எல்லா உபகாரங்களுக்காக, நீ செய்த எல்லா நன்மைகளுக்காக உமக்கு நன்றி, நன்றி, நன்றி.

0: சிந்திப்போம் செயல்படுவோம்.
1: இது ஒரு பெரிய பழைய கதை. ஒரு நாள் சோதோம் என்ற ஒரு பட்டணத்திற்கு உள்ளே ஒரு நல்ல மனிதன் சென்றான். கடவுளின் நியாய தீர்ப்பில் இருந்து அந்த பட்டணத்தை காக்க வேண்டும் என்பதுதான் அவனுடைய ஆசை. இதற்காக அவன் ஒவ்வொருவரிடமும் பேச்சு கொடுத்தான். ஆனால் யாருமே அவனை கண்டுகொள்வதாக இல்லை. எனவே மனம் திரும்புங்கள் என்று பெரிதாக எழுதி அதை சுமந்து கொண்டு சென்றார். அதையும் யாரும் கருத்தில் கொள்ளவில்லை. கடைசியாக அவர் தெரு தெருவாக சென்றார்.

சந்தை வழிகளிலே நின்று, அன்பு சகோதர சகோதரிகளே, மனம் திரும்புங்கள். நீங்கள் பாவம் செய்து கொண்டிருக்கிறீர்கள். உங்கள் பாவமே உங்களை கொன்றுவிடும், உங்கள் வாழ்க்கையை அழித்துவிடும் என்று கூறினார். எல்லோரும் அவரை பார்த்து சிரித்தார்கள். இருந்தாலும் அவர் இந்த வார்த்தைகளையே சொல்லிக் கொண்டு திரிந்தார். ஒரு நாள் ஒரு மனிதன் அவரை வழிமறித்து, நீ இவ்வாறு கத்துவதால் எந்த பிரயோஜனமும் இல்லை என்பது உனக்கு தெரியாதா என்று கேட்டான். அதற்கு அவன், எனக்கு நன்றாக தெரியும் என்று சொன்னான். பின்பு ஏன் இவ்வாறு கத்திக்கொண்டு சுத்தி கொண்டு அலைகிறாய் என்று அந்த மனிதன் மீண்டும் கேட்டான். பட்டணத்திற்குள் புதிதாக வந்த அந்த மனிதன் அவரை பார்த்து, நான் இந்த பட்டணத்திற்குள் வந்தபொழுது இந்த மக்கள் மனங்களை மாற்றிவிடலாம் என்று எண்ணினேன். இப்பொழுது எனக்கு பயம் வந்துவிட்டது. அவர்கள் என்னை மாற்றிவிடக்கூடாது என்பதுதான் அந்த பயம். எனவேதான் இவ்வாறு நான் கத்திக்கொண்டே திருகிறேன் என்று சொன்னார். ஆம், உண்மையும் உத்தமமும் என்று தெரிந்தால் அதையே பேசுங்கள். நீங்கள் அமைதியாக இருந்துவிட்டால் மற்றவர்கள் உங்களை அவர்கள் பக்கம் இழுத்து விடுவார்கள். எனவே ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். தூங்குகிற சிங்கத்தை விட குறைக்கிற நாயே மிகவும் பயனுள்ளது என்று கூற நீங்கள் கேட்டிருக்கலாம். நீங்கள் விசுவாசியாவிட்டால் நிலை பெற மாட்டீர்கள் என்று பரிசுத்த வேதமும் நம்மை எச்சரிக்கிறது. எனவேதான் தாவீது என்ற அரசனும், துன்மார்க்கருடைய ஆலோசனையில் நடவாமலும் பாவிகளுடைய வழியில் நில்லாமலும் பரியாசக்காரர் உட்காரமிடத்தில் உட்காராமலும் கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான் என்று எழுதியிருக்கிறார். நம்மை சுற்றி நடைபெறுகிற அசுத்தங்களால் நாம் கரைபடாதபடி நம்மை காத்துக்கொள்வோமா?

அப்போஸ்தலனாகிய ஜோவான் எழுதிய முதலாம் நிருபம் மூன்றாம் அதிகாரம். நாம் தேவனுடைய பிள்ளைகள் என்று அழைக்கப்படுவதனாலே பிதாவானவர் நமக்கு பாராட்டின அன்பு எவ்வளவு பெரிதென்று பாருங்கள். உலகம் அவரை அறியாதபடியினாலே நம்மையும் அறியவில்லை. பிரியமானவர்களே, இப்பொழுது தேவனுடைய பிள்ளைகளாயிருக்கிறோம், இனி எவ்விதமா இருப்போம் என்று இன்னும் வெளிப்படவில்லை. ஆகிலும் அவர் வெளிப்படும் போது அவர் இருக்கிற வண்ணமாகவே நாம் அவரை தரிசிப்பதனால் அவருக்கு ஒப்பாயிருப்போம் என்று அறிந்திருக்கிறோம். அவர் மேல் இப்படிப்பட்ட நம்பிக்கை வைத்திருக்கிறவன் எவனும் அவர் சுத்தமுள்ளவராயிருக்கிறது போல தன்னையும் சுத்திகரித்துக் கொள்ளுகிறார். பாவம் செய்கிற எவனும் நியாயப்பிரமாணத்தை மீறுகிறார். நியாயப்பிரமாணத்தை மீறுகிறதே பாவம். அவர் நம்முடைய பாவங்களை சுமந்து தீர்க்க வெளிப்பட்டார் என்று அறிவீர்கள். அவரிடத்தில் பாவம் இல்லை. அவரில் நிலைத்திருக்கிற எவனும் பாவம் செய்கிறதில்லை. பாவம் செய்கிற எவனும் அவரை காணவும் இல்லை, அவரை அறியவும் இல்லை. பிள்ளைகளே, நீங்கள் ஒருவராலும் வஞ்சிக்கப்படாதிருங்கள். நீதியை செய்கிறவன் அவர் நீதி உள்ளவராயிருக்கிறது போல தானும் நீதி உள்ளவனாயிருக்கிறார். பாவம் செய்கிறவன் பிசாசினால் உண்டாயிருக்கிறார். ஏனெனில் பிசாசானவன் ஆதி முதல் பாவம் செய்கிறான். பிசாசினுடைய கிரிகைகளை அழிக்கும் படிக்கே தேவனுடைய குமாரன் வெளிப்பட்டார். தேவனால் பிறந்த எவனும் பாவம் செய்யான். ஏனெனில் அவருடைய வித்து அவனுக்குள் தரித்திருக்கிறது. அவன் தேவனால் பிறந்தபடியினால் பாவம் செய்ய மாட்டான். இதனாலே தேவனுடைய பிள்ளைகள் இன்னாரென்றும் பிசாசின் பிள்ளைகள் இன்னாரென்றும் வெளிப்படும். நீதியை செய்யாமலும் தன் சகோதரனில் அன்பு கூறாமலும் இருக்கிற எவனும் தேவனால் உண்டானவன் அல்ல. நாம் ஒருவரில் ஒருவர் அன்பு கூற வேண்டும் என்பதே நீங்கள் ஆதி முதல் கேள்விப்பட்ட விசேஷமாயிருக்கிறது. பொல்லாங்கனால் உண்டாயிருந்து தன் சகோதரனை கொலை செய்த காயினை போல் இருக்க வேண்டாம். அவன் எதன் நிமித்தம் அவனை கொலை செய்தான்? தன் கிரிகைகள் பொல்லாதவைகளும் தன் சகோதரனுடைய கிரிகைகள் நீதி உள்ளவைகளுமாய் இருந்ததன் நிமித்தம் தானே. என் சகோதரரே, உலகம் உங்களை பகைத்தால் ஆச்சரியப்படாதிருங்கள். நாம் அவரிடத்தில் அன்பு கூறுகிறபடியால் மரணத்தை விட்டு நீங்கி ஜீவனுக்குட்பட்டிருக்கிறோம் என்று அறிந்திருக்கிறோம். சகோதரனிடத்தில் அன்பு கூறாதவன் மரணத்திலே நிலை கொண்டிருக்கிறான். தன் சகோதரனை பகைக்கிற எவனும் மனுஷ கொலை பாதகனாயிருக்கிறான். மனுஷ கொலை பாதகன் எவனோ அவனுக்குள் நித்திய ஜீவன் நிலைத்திராது என்று அறிவீர்கள். அவர் தம்முடைய ஜீவனை நமக்காக கொடுத்ததினாலே அன்பு இன்னதென்று அறிந்திருக்கிறோம். நாமும் சகோதரருக்காக ஜீவனை கொடுக்க கடனாளிகளாயிருக்கிறோம். ஒருவன் இவ்வுலக ஆஸ்தி உடையவனாயிருந்து தன் சகோதரனுக்கு குறைச்சல் உண்டென்று கண்டு தன் இருதயத்தை அவனுக்கு அடைத்துக் கொண்டால் அவனுக்குள் தேவ அன்பு நிலை கொள்கிறது எப்படி? என் பிள்ளைகளே, வசனத்தினாலும் நாவினாலும் அல்ல, கிரிகையினாலும் உண்மையினாலும் அன்பு கூறக்கடவோம். இதனாலே நாம் நம்மை சத்தியத்திற்கு உரியவர்கள் என்று அறிந்து நம்முடைய இருதயத்தை அவருக்கு முன்பாக நிச்சயப்படுத்திக் கொள்ளலாம். நம்முடைய இருதயமே நம்மை குற்றவாளிகளாக தீர்க்குமானால் தேவன் நம்முடைய இருதயத்திலும் பெரியவராயிருந்து சகலத்தையும் அறிந்திருக்கிறார். பிரியமானவர்களே, நம்முடைய இருதயம் நம்மை குற்றவாளிகள் என்று தீர்க்காதிருந்தால் நாம் தேவனிடத்தில் தைரியம் கொண்டிருந்து அவருடைய கற்பனைகளை நாம் கை கொண்டு அவருக்கு முன்பாக பிரியமானவைகளை செய்கிறபடியினால் நாம் வேண்டிக் கொள்ளுகிறது எதுவோ அதை அவராலே பெற்றுக் கொள்ளுகிறோம். நாம் அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் மேல் விசுவாசமாயிருந்து அவர் நமக்கு கட்டளையிட்டபடி ஒருவரில் ஒருவர் அன்பாயிருக்க வேண்டும் என்பதே அவருடைய கற்பனையாயிருக்கிறது. அவருடைய கட்டளைகளை கை கொள்ளுகிறவன் அவரில் நிலைத்திருக்கிறார், அவரும் அவனில் நிலைத்திருக்கிறார். அவர்
நம்மில் நிலைத்திருக்கிறதை அவர் நமக்கு தந்தருளின ஆவியினாலே அறிந்திருக்கிறோம். ஆமென்.

0: வணக்கம் நேயர்களே, நீங்கள் இணைந்திருப்பது அனுதின தியான வேளை.
1: ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பான வாழ்த்துக்கள். இந்த நாள் தியானத்தின் தலைப்பு பக்தியும் புத்தியும், டிவோஷன் அண்ட் டிஸ்கிரிஷன். வாசிக்க வேண்டிய வேத பகுதி சங்கீதம் 119:113-128 வரை. வீண் சிந்தனைகளை நான் வெறுத்து உமது வேதத்தில் பிரியப்படுகிறேன். என் மறைவிடமும் என் கேடகமும் நீரே. உம்முடைய வசனத்திற்கு காத்திருக்கிறேன். பொல்லாதவர்களே, என்னை விட்டு அகன்று போங்கள். என் தேவனுடைய கற்பனைகளை நான் கை கொள்ளுவேன். நான் பிழைத்திருப்பதற்கு உமது வார்த்தையின்படி என்னை ஆதரித்தருளும். என் நம்பிக்கை விருதாவாய் போக என்னை வெட்கத்திற்கு உட்படுத்தாதேயும். என்னை ஆதரித்தருளும், அப்பொழுது நான் ரட்சிக்கப்பட்டு எக்காலமும் உம்முடைய பிரமாணங்களின் மேல் நோக்கமாயிருப்பேன். முத பிரமாணங்களை விட்டு வழி விலகுகிற யாவரையும் மிதித்து போடுகிறீர். அவர்களுடைய உபாயம் வெறும் பொய்யே. பூமியில் உள்ள துன்மார்க்கர் யாவரையும் களிம்பை போல் அகற்றி விடுகிறீர். ஆகையால் முது சாட்சிகளில் பிரியப்படுகிறேன். உமக்கு பயப்படும் பயத்தால் என் உடம்பு சிலிர்க்கிறது. உமது நியாய தீர்ப்புகளுக்கு பயப்படுகிறேன். நியாயமும் நீதியும் செய்கிறேன். என்னை ஒடுக்கிறவர்களுக்கு என்னை ஒப்புக்கூடாதேயும். முது அடியனுக்கு நன்மையாக துணை நில்லும். அகங்காரிகள் என்னை ஒடுக்க விடாதேயும். உமது ரட்சிப்புக்கும் உமது நீதியின் வார்த்தைக்கும் நான் காத்திருக்கிறதினால் என் கண்கள் பூத்து போகின்றன. முது அடியனை முது கிருபையின்படியே நடத்தி முது பிரமாணங்களை எனக்கு போதியும். நான் உமது அடியேன். உம்முடைய சாட்சிகளை நான் அறியும்படி என்னை உணர்வுள்ளவனாக்கும். நீதியை செய்ய கர்த்தருக்கு வேலை வந்தது. அவர்கள் உம்முடைய நியாயப்பிரமாணத்தை மீறினார்கள். ஆதலால் நான் பொன்னிலும் பசும்பொன்னிலும் அதிகமாய் உமது கற்பனைகளில் பிரியப்படுகிறேன். எல்லாவற்றை பற்றியும் நீர் அருளின எல்லா கட்டளைகளும் செம்மை என்று எண்ணி சகல பொய் வழிகளையும் வெறுக்கிறேன். இன்றைய மனப்பாட வசனம் வாசித்த பகுதியிலே 119:125 வசனம். உமது சாட்சிகளை நான் அறியும்படி என்னை உணர்வுள்ளவனாக்கும். Give discernment to me, then I will understand your decrees. நாம் கண்ணை மூடிக்கொண்டு கடவுளுக்கு கீழ்ப்படிய வேண்டும் என்று பிரசங்கி மாறும் மக்களும் அடிக்கடி சொல்ல கேட்டிருக்கிறோம். ஆனால் கடவுளோ நாம் ஏன் அவருக்கு கீழ்ப்படிய வேண்டும் என்று புரிந்து கொள்ள விரும்புகிறார். நமது கீழ்ப்படிதல் உடனடியாக இருக்க வேண்டும், இட் ஷுட் பி இமீடியட். அது உள்ளபடியே இருக்க வேண்டும், இட் ஷுட் பி இம்ப்ளிசிட். அதே நேரத்தில் அது அறிவு சார்ந்ததாகவும் இருக்கும் பொழுது, வென் இட் இஸ் இன்டெலிஜென்ட், ஆண்டவர் அகமகிழ்கிறார். இப்ரேயர் 3:5-6 வசனங்களிலே கீழ்ப்படிதலுக்கான இரண்டு காரணங்களை காண்கிறோம். சொல்லப்பட போகிற காரியங்களுக்கு சாட்சியாக மோசே பணிவிடைக்காரனாய் அவருடைய வீட்டில் எங்கும் உண்மையுள்ளவனாயிருந்தான். கிறிஸ்துவோ அவருடைய வீட்டிற்கு மேற்பட்டவராக குமாரனாக உண்மையுள்ளவராயிருக்கிறார். மோசே பணிவிடைக்காரனாய் உண்மையுள்ளவனாயிருந்தான். கிறிஸ்து குமாரனாக உண்மையுள்ளவராக இருக்கிறார். அதாவது மோசே தன்னை கடவுளின் வேலையாள் என்று அறிந்து கொண்டதால் உண்மையாய் கீழ்ப்படிந்தார். இயேசு தான் பிதாவின் மகன் என்று அவருக்கு தெரிந்ததால் பரம தந்தைக்கு ஒரு மகன் போல் கீழ்ப்படிந்தார். அதே தத்துவத்தை நாமும் பின்பற்றினால், அதாவது கடவுள் நம்மை படைத்தவர் என்று அறிந்தால் படைப்புகளாக நாம் அவருக்கு கீழ்ப்படிவோம். கிறிஸ்து நமது அரசர் என்று உணர்ந்தால் அவரது குடிமக்களாய் நாம் அவருக்கு கீழ்ப்படிவோம். அவர் நமது தளபதி என்று தெரிந்து கொண்டால் அவரது படைவீரராய் அவருக்கு கீழ்ப்படிவோம். அவர் ஆண்டவரும் குருவுமானவர் என்று தெரிந்தால் அவரது சீடராய் அவருக்கு கீழ்ப்படிவோம். எனவேதான் இயேசு சொன்னார், நீங்கள் என்னை ஆண்டவன் ஆண்டவன் என்று அழைத்தும் நான் சொல்லுகிறபடி செய்யாமல் போகிறது என்ன என்று தன்னுடைய சீடர்களை ஒரு முறை அவர் எச்சரித்தார். கிறிஸ்து நமது தலையானால் அவரது உடலின் உறுப்புகளாய் நாம் அவருக்கு கீழ்ப்படிவோம். இதைத்தான் இன்டெலிஜென்ட் ஒபீடியன்ஸ், புத்தியுள்ள கீழ்ப்படிதல் அல்லது புத்தியுள்ள பக்தி என்கிறோம். தாவீது கடவுளின் இருதயத்திற்கு ஏற்றவனாக இருந்தான் என்று நாம் பார்க்கிறோம். அவருடைய இருதயத்திற்கு உகந்தவனாக இருந்தான். ஆனாலும் எல்லா காரியங்களிலும் கடவுளுக்கு கீழ்ப்படிவதில் அவனுக்கு சிரமங்கள் இருக்கத்தான் செய்தன. எனவேதான் அவன் அடிக்கடி இவ்விதம் ஜெபித்தான், ஆண்டவரே எனக்கு உணர்வை தாரும், அப்பொழுது என் முழு இருதயத்தோடும் உமது வேதத்தை கைக்கொள்வேன், உமது கற்பனைகளை கற்றுக்கொள்ள என்னை உணர்வுள்ளவனாக்கும். ஆம், கடவுள் நம்மிடம் எதிர்பார்ப்பது கண்மூடித்தனமான கீழ்ப்படிதல் அல்ல, கருத்தோடு கீழ்ப்படிதலே. கீழ்ப்படிதல் புத்தி உள்ளதாக இருக்கும் பொழுது அது அரைமனதாக இருக்காது. தங்கள் எஜமான்களுக்கு கீழ்ப்படிய குதிரைகளும் கழுதைகளும் சிரமப்படுவது ஏன்? ஏனெனில் அவைகளுக்கு புத்தி இல்லை. எனவேதான் கடவுள் நம்மை பார்த்து, நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன், வாரினாலும் கடிவாளத்தினாலும் வாய் கட்டப்பட்டால் தவிர உன் கிட்ட சேராத புத்தி இல்லாத குதிரையைப் போலவும் கோவேறு கழுதையைப் போலவும் நீ இருக்க வேண்டாம் என்று அறிவுறுத்துகிறார். சங்கீதம் 32:8-9. கீழ்ப்படிய வேண்டுமென்றால் நமக்கு அறிவு வேண்டும் என்று பார்த்தோம். கீழ்ப்படிய வேண்டுமென்றால் நமக்கு உள்ளுணர்வு வேண்டும் என்று பார்த்தோம். இவற்றுக்கு தேவையானது விவரங்கள். விவரங்கள் நமக்கு எங்கே கிடைக்கின்றன? நமக்கு அறிவு எங்கே இருந்து வருகிறது? அவையாவும் திருவசனத்திலிருந்தே வருகின்றன. அது சத்தியத்தை சத்தியமாய் அப்படியே கூறுகிறது. விவரங்களை சற்றும் அங்குமிங்கும் திரிக்காமல் வேதவசனத்தில் ஒன்றுதான் கலப்புடம் என்பதே கிடையாது. எனவேதான் எபிரேயர் 4:12 வாசிக்கிறோம், தேவனுடைய வார்த்தையானது ஜீவனும் வல்லமையும் உள்ளதாயும் இருபுறமும் கருக்குள்ள எந்த பட்டயத்திலும் கருக்கானதாயும் ஆத்துமாவையும் ஆவியையும் கணுக்களையும் ஊனையும் பிரிக்கத்தக்கதாக உருவ குத்துகிறதாயும் இருதயத்தின் நினைவுகளையும் யோசனைகளையும் வகையறுக்கிறதாயும் இருக்கிறது. நோ காம்ப்ரமைஸ். சும்மா சிதைச்சு இந்த கரியை வெட்டும்போது சிதைக்கிற மாதிரி அது சிதைக்காது, நன்றாக வெட்டும், தெளிவாக வெட்டும். இது இடது பக்கம், அது வலது பக்கம், இது இருள் அது வெளிச்சம் என்று சொல்லி அது தெளிவாக கலப்பமிடம் இல்லாமல் சுத்தமாக துல்லியமாக அது பிரித்து கொடுத்து விடும். ஆம், வேதத்தை நாம் கிரமமாய் தியானிக்கும் பொழுது அது நம்முடைய மனதை மிருதுவாக்கும். அப்படி நம்முடைய மனது மிருதுவாகும் பொழுது அதை கடவுளின் ஆளுகைக்கு அடிபணிந்ததாக கொண்டு வருவது மிகவும் இலகுவாகும். புத்தி இல்லாத பக்தி, பிரியமானவர்களே, வெறும் சடங்கு. பக்தி இல்லாத புத்தி நாறும் கிடங்கு. மறுபடி சொல்கிறேன், புத்தி இல்லாத பக்தி வெறும் சடங்கு, பக்தி இல்லாத புத்தி நாறும் கிடங்கு. உமது சாட்சிகளை நான் அறியும்படி என்னை உணர்வுள்ளவனாக்கும். Give discernment to me, then I will understand your decrees. ஜெபிப்போம். எங்கள் மகாபெரிய தேவனே, இந்த அருமையான தியானத்திற்காக நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். உடனடியாய் கீழ்ப்படிய நீர் விரும்புகிறீர். நாங்கள் உள்ளபடியே உமக்கு கீழ்ப்படிய விரும்புகிறீர். அதே வேளையில் உணர்வோடும் நாங்கள் கீழ்ப்படிய நீர் எதிர்பார்க்கிறீர். கர்த்தாவே, தாவீதோடு கூட சேர்ந்து நாங்களும் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, உம்முடைய கற்பனைகளை நாங்கள் அறிந்து கொள்ளும்படி அவைகளுக்கு நாங்கள் கீழ்ப்படியும்படி எங்களை உணர்வுள்ளவர்களாக்கும். ஆண்டவரே, கர்த்தாவே, உம்முடைய திருவசனத்தை திரும்ப திரும்ப படிப்பதினால் அந்த கூரிய கத்தியின் மூலமாக எங்களுடைய வாழ்க்கையில் உள்ள எல்லா பகுதிகளும் தெளிவாக தேவையற்ற காரியங்கள் அவற்றிலிருந்து கலற்றிவிடப்படத்தக்கதாக, வெட்டி எரியப்படத்தக்கதாக கர்த்தாவே நீர் எங்களை வழிநடத்த வேண்டும் என்று செபிக்கிறோம். சம்மட்டியை போன்ற அந்த திருவசனத்தை திரும்ப திரும்ப வாசிப்பதினாலே எங்கள் இருதயம் எப்பொழுதும் மிருதுவாயிருந்து கர்த்தாவே உமக்கு முன்பாக பணிவோடும் அடிபணிதலோடும் உண்மையாகவும் உத்தமமாகவும் வீடெங்கும் கீழ்ப்படிந்த ஒரு மோசையைப் போலவும் வீடெங்கும் உண்மை உள்ளவராயிருந்த நம்முடைய குமாரனாய் இயேசு கிறிஸ்துவை போலவும் எங்கள் வாழ்க்கையை துவக்கம் முதல் முடிவு வரை எங்கள் ஆண்டவருக்கு கீழ்ப்படிதலாகவே இருக்க வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த தியானத்திற்காக நாங்கள் உம்மை துதிக்கிறோம். வெறுமனே கேட்காதபடி, எங்களை வஞ்சிக்காதபடி இதன்படியே செய்ய கர்த்தாவே உம்முடைய கிருபை தாரும், அருள் தாரும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள பிதாவே. ஆமேன்.

Praise the Lord. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் ஒவ்வொருவரையும் வாழ்த்தி நாங்கள் வரவேற்கிறோம். நம்முடைய ஆண்டவருக்கு ஒரு பெயர் உண்டு, ஜபத்தை கேட்கிறவர். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். ஜபத்தை கேட்கிறவரே மாம்சமான யாவரும் உம்மிடத்திலே வருவார்கள் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. ஆகவே ஜபத்தை கேட்கிற நம்முடைய ஆண்டவருடைய சமூகத்திலே நம்முடைய தேவைகளை இறக்கி வைப்போம். அவர் நம்முடைய வாழ்க்கையில அற்புதம் செய்வதற்கு போதுமானவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. இணைந்து பாடி கர்த்தரை ஆராதிக்க போகிறோம். பரலோகமே உம்மை துதிப்பதால் கர்த்தாவே அங்கே வாழ்கிறீர். உம் ஆலயத்தில் உம்மை துதிக்கிறோம், கர்த்தாவே எழுந்தருளும். ஹல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, என் நாமத்தினாலே இரண்டு மூன்று பேர் எந்த இடத்தில் கூடி வந்தாலும் அங்கே நான் இருப்பேன். என் நாமம் பிரஸ்தாவப்படுகிற எந்த ஸ்தானத்திலும் வந்து ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லி ஆண்டவர் வாக்கு கொடுத்திருக்கிறார். ஆகவே நாம் இணைந்து ஆராதிக்கிற எவ்விடத்திலும் கர்த்தருடைய மகிமை உள்ள பிரசன்னம் நிறைவாய் நம்மை நிரப்புகிறதாய் ஆசீர்வதிக்கிறதாய் இருக்கிறது. ஆகவே இணைந்து நாம் பாடப்போகிறோம், பரலோகமே உம்மை துதிப்பதால் கர்த்தாவே அங்கே வாழ்கிறீர். உம் ஆலயத்தில் உம்மை

நிகழ்த்தி சொல்லுங்கப்பா. உங்க நாமத்தை மகிமைப்படுத்துகிறோம்ப்பா. உம்முடைய நாமத்தை நாங்கள் உயர்த்துகிறோம். உம்முடைய நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம். எல்லா துதிக்கான மகிமை உமக்கு நாங்கள் செலுத்தி உம்முடைய நாமத்தை நாங்கள் உயர்த்துகிறோம்ப்பா. உம்மை போல வேறொரு தெய்வம் இல்லையே, உம்மை போல வேறொரு இரட்சகர் இல்லையா? அல்லேலூயா. நல்ல கைகளை தட்டி அந்த தேவ நாமத்திற்கு மகிமை செலுத்துங்க பார்க்கலாம். அல்லேலூயா. உம்முடைய நாமம் பிரஸ்தாபப்படுகிற எந்த ஸ்தானத்தில் வந்து ஆசீர்வதிப்பேன்னு சொன்னீங்களப்பா, இந்த வேளையில வந்து எங்களை ஆசீர்வதிப்பீராக, எங்களை நிரப்புவீராக, எங்களை வாழ்க்கையில கர்த்தர் அற்புதம்

நாமத்திற்கு மகிமை செலுத்துங்க. பார்க்கலாம், நல்ல கரங்களை தட்டி ஆண்டவருடைய நாமத்திற்கு மகிமை செலுத்தலாம். ஹல்லேலூயா. ஓ, வெளிப்படுத்துற விசேஷம் நான்காம் அதிகாரத்தை வாசிக்கும் போது வசனம் இப்படி சொல்லுகிறது. ஹல்லேலூயா. ஓ, அங்கே 24 மூப்பர்களும் வணக்கமாய் விழுந்து, எல்லா 4 ஜீவன்களும் வணக்கமாய் விழுந்து, ஓ, தங்கள் கிரீடங்களை அவர் முன்பாக படைத்து, தேவரீர் நீர் ஒருவரே கனமும் மகிமையும் வல்லமையும் பெற்றுக்கொள்ள பார்த்தீரர் என்று ஓயாமல் புகழப்படுகிற, துதிக்கப்படுகிற பரிசுத்தர் அங்கே துதிகள் எழுப்பிக் கொண்டே இருக்கின்றன. அவர் அங்கே வாசம் பண்ணுவது மாத்திரமல்ல, நமக்குள் வாசம் பண்ணுகிறார். நாளை இந்த ஆலயமாகி நமக்குள் வாசம் பண்ணுகிறார். அவரை உயர்த்துகிற எந்த ஸ்தானத்திலும் வந்து நம்மை ஆசீர்வதிக்கிறார். அவர் நல்லவர், நல்லவர், நல்லவர். நாம் இணைந்து இன்னொரு பாடலை பாடி கர்த்தருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்த போகிறோம். கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசுவே நீர் நல்லவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உதவி வரும் கண்மலை நோக்கி பார்க்கின்றேன். வானமும் வையமும் படைத்தவரை நான் பார்க்கின்றேன். ஹல்லேலூயா. கால்கள் தள்ளாட விடமாட்டார். காக்கும் தேவன் உறங்க மாட்டார். ஹல்லேலூயா. கால்கள் தள்ளாட விடமாட்டார். நம்மை காக்கிற ஆண்டவர் உறங்க மாட்டார். இஸ்ரவேலை காக்கிறவர் என்னாலும் தூங்க மாட்டார். 121 சங்கீதத்தை மையமாக கொண்டு பாடப்பட்ட அழகான ஒரு விசுவாச அறிக்கை உள்ள ஒரு பாடல். கர்த்தர் யார், எப்படிப்பட்டவர், நம்மை எப்படி பாதுகாக்கிறார் என்கிற குறிக்கிறதான அழகான ஒரு பாடல். நாம் இணைந்து பாடி கர்த்தருடைய நாமத்தை ஆராதிக்க போகிறோம். உதவி வரும் கண்மலை நோக்கி பார்க்கிறேன், வானமும் வையமும் படைத்தவரை பார்க்கிறேன். சேர்ந்து பாடலாமா?

எல்லா கரங்களை தட்டி ஆண்டவருடைய நாமத்திற்கு மகிமை செலுத்துங்க. பார்க்கலாம், ஹல்லேலூயா. எங்களுக்கு ஒத்தாசை வருகிற பர்வதமே, எங்களுக்கு உதவி வருகிற எங்கள் கண்மலையே, நல்ல கைகளை தட்டி ஆண்டவருக்கு மகிமை. ஓ நீ நல்லவர், நல்லவர், நல்லவர். ஓ ஹல்லேலூயா. சங்கீதக்காரன் சொல்கிறார், எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன். வானத்தை பூமியை உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும். நமக்கு உதவி எங்கிருந்து வரும்? அரசாங்கத்திடமா, அல்லது பணக்காரர்களிடமா, அல்லது நாம் எதிர்பார்த்து காத்திருக்கிற ஜனங்களிடமா? இல்லை, நம்முடைய உதவி வானத்தை பூமியும் அண்ட சராசரங்களை உண்டாக்கின கர்த்தர் இடத்திலிருந்து வருகிறது. சொல்றவங்க எங்க கூட சேர்ந்து கையை தட்டி சொல்லுங்கப்பா, நீங்க தான்ப்பா எங்க உதவி. எங்களுக்கு உதவுகிறவர் நீர்தான், எங்களுக்கு உதவி செய்கிற கண்மலை நீர்தான், எங்களுக்கு அடைக்கலமா.

உங்களை பாதுகாக்கிறார். கர்த்தருடைய பாதுகாப்பு உங்களுக்கு உண்டு, தெய்வீக பாதுகாப்பு உனக்கு உண்டு. உன் போக்கை வரத்தையும் கர்த்தர் பார்க்கிறார், உன் போக்கை வரத்தையும் கர்த்தர் பார்க்கிறார், உன்னை காக்கிறார். வெளியே போய் இன்றைக்கு சுகமாய் திரும்புவது நம்முடைய பலன் அல்ல, நம்முடைய ஜாக்கிரதை அல்ல, ஓ நம்முடைய எந்த பலனும் அல்ல, கர்த்தர் தான் நம்மை பாதுகாக்கிறார். எத்தனை பேர் உண்மையாக விசுவாசிக்கிறீங்க? ஆண்டவனை பாதுகாக்கிறான்னு சொல்றவங்க நல்ல கைகளை தட்டி ஆண்டவனுடைய நாமத்திற்கு மகிமை செலுத்துங்க. பார்க்கலாம், ஹல்லேலூயா, நீர் எங்களை பாதுகாக்கிற ஆண்டவர். அன்னைக்கு பாதுகாப்பு உண்டு, போக்கை வரத்தை பாதுகாக்கிற கர்த்தர் அவர் நம்மோடு கூட இருக்கிறார். நம்முடைய எல்லா போக்கை வரத்தை அவர் பாதுகாக்கிறார். ஒருவேளை இன்னைக்கு பலவிதமான காரியங்களை எண்ணி கலங்கி கொண்டிருக்கிற தேவ பிள்ளையே, உனக்கு ஒரு பாதுகாப்பு உண்டு. அவருடைய பிரசன்னத்தில் ஒரு பாதுகாப்பு உண்டு, அவர் சமூகத்தில் உனக்கு ஒரு பாதுகாப்பு உண்டு.

நல்ல அக்கா வாயில திறந்து ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க பார்க்கலாம். வாயில திறந்து கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்களேன். நமக்காக யாவையும் செய்து முடித்தவர், நமக்காக யாவையும் செய்து முடித்தவர், அவர் நம்மோடு கூட இருக்கிறவர். ஹல்லேலூயா. அந்த நல்ல ஆண்டவருக்கு மகிமை செலுத்தலாம்.

0: வாஞ்சையை.
1: எத்தனை பேர் சொல்றீங்க இந்த ஆராதனை விடலப்பா, உம்மோடு இருப்பதாப்ப எங்க வாஞ்ச, உங்க சித்த செய்வதாப்பாங்க ஏக்கம். எத்தனை பேர் இந்த ஆராதனை வேளையில உங்களை நீங்களே ஒப்பு கொடுக்க போறீங்கப்பா,

எங்கள் உள்ளத்தில் ஏக்கமாயிருப்பதாக. இயேசப்பா, உம்மை எங்களுக்கு முன்பதாக வைத்து நோக்குகிறோம். நீர் எங்கள் வலது பாரிசத்தில் இருக்கிறபடியினாலே நாங்கள் அசைக்கப்படுவதில்லை, நாங்கள் அசைக்கப்படுவதில்லை. நல்ல கைகளை தட்டி அந்த தேவ நாமத்திற்கு மகிமை செலுத்துங்க பார்க்கலாம். ஓ ஹல்லேலூயா, எங்களுக்காக யாவையும் செய்து முடித்தவரே. ஓ ஹல்லேலூயா, எங்கள் பாரங்களை ஏற்றுக்கொண்டவரே. ஓ எங்கள் வேதனைகளை எங்களை விட்டு நீக்கினவரே. இரக்கமும் உருக்கமும் நீடிய சாந்தமும் கிருபையும் உள்ள எங்கள் பரிசு

நாமத்தை நாங்கள் ஆராதிக்கிறோம். உம்முடைய நாமத்திற்கு கன மகிமை வரப்பண்ணுகிறோம். உம்முடைய நாமத்தையே நாங்கள் உயர்த்துகிறோம். எல்லா கனமும் மகிமை மாட்சிமை மகத்துவம் துதி ஸ்தோத்திர புகழ் மேன்மை எல்லாம் நாங்கள் உமக்கு தருகிறோம்ப்பா. மகிமைப்படுங்க.

0: நீங்கள் கேட்கப் போவது
1: ஜிஃபேன் எஃப்எம்இன் அனுதின தியானம்.
2: கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. சங்கீதம் 136 முதல் வசனம். தேவனுக்கு மிகவும் உண்மையாக ஊழியம் செய்த மிஷனரி ஆலன் கார்டினர் என்பவர் தனது ஊழியத்தில் எத்தனையோ சிரமங்களையும் வியாதிகளையும் அனுபவித்தவர். அத்தனை கஷ்டங்களுக்கு மத்தியிலும் அவர், தேவன் எனக்கு பலன் தருகிறார், ஆகவே தோல்விகள் என்னை அச்சுறுத்த முடியாது என்றார். 1851 தனது 57 வயதில் அவர் வியாதியினாலும் பட்டினியினாலும் தான் ஊழியம் செய்த பிக்டன் தீவிலே மரித்து போனார். அந்த தீவு தென் அமெரிக்காவின் தென்கோடியில் இருக்கிறது. அவருடைய மரித்த சடலம் கண்டெடுக்கப்பட்ட போது அவருடைய உடலுக்கு அருகில் அவருடைய டைரியும் கிடந்தது. அதில் அவர் தான் பசியாகவும் தாகமாகவும் காயங்களுடனும் தனிமையாகவும் இருந்ததற்கான பதிவுகளை பதிவிட்டுள்ளார். அதில் காணப்பட்ட கடைசி பதிவை அவர் எழுதிய போது அவருடைய கைகள் நடுங்கி கொண்டிருந்தன. மிகுந்த பலவீனத்தினாலும் பசியினாலும் கைகள் நடுங்கின. அந்த கடைசி பதிவு இவ்வாறு இருந்தது: தேவனுடைய நன்மை என்னை சூழ்ந்திருப்பதை என்னால் உணர முடிகிறது என்று எழுதியிருந்தார். ஆம் பிரியமானவர்களே, இதை போலவே ஹிட்லர் காலத்தில் வதை கூடங்களில் பயங்கரமான சித்திரவதை அனுபவித்த கோரி டென்பும் இவ்வாறு எழுதுகிறார்: நன்மைகளை அனுபவிக்கும் போது நாம் தேவன் நல்லவர் என்று கூறுகிறோம், ஆனால் என் கண்ணுக்கு முன்னாலேயே என் சகோதரி பெட்ஸி வதை முகாமில் பசியால் வாடி இறந்தபோது தேவன் நல்லவராகவே இருக்கிறார் என்று உணர முடிந்தது. அந்த முகாமில் நாங்கள் தங்கியிருந்தபோது நான் மிகவும் சோர்ந்து போன நேரத்தில் என்னை சுற்றி காரிருள் காணப்பட்டதாக நான் உணர்ந்தேன். அப்பொழுது நான் என் சகோதரி பெட்ஸியிடம், பெட்ஸி, தேவன் நம்மை மறந்துவிட்டார் போல என்று நினைக்கிறேன் என்றேன். ஆனால் என் தங்கை பெட்ஸியோ, இல்லை கோரி, தேவன் நம்மை மறக்கவில்லை. வேதம் என்ன சொல்கிறது? பூமிக்கு வானம் எவ்வளவு உயரமாயிருக்கிறதோ அவருக்கு பயப்படுகிறவர்கள் மேல் அவருடைய கிருபையும் அவ்வளவு பெரிதாயிருக்கிறது என்று சங்கீதம் 103:11 வசனம் சொல்லவில்லையா என்று கூறினார்கள். கோரி இவ்விதமாய் எழுதி முடிக்கிறார்: தேவனுடைய அன்பு சமுத்திரத்தைப் போல அளவில்லாமல் இருக்கிறது. ஒவ்வொருவருக்கும் தேவையான தேவ அன்பை நாம் அங்கே பெற்றுக்கொள்ள முடியும். உங்கள் சூழ்நிலை எதுவாயிருந்தாலும் தேவனுடைய அன்பை ஒருபோதும் சந்தேகிக்க வேண்டாம் என்று கோரி எழுதி முடித்தார். ஆம் பிரியமானவர்களே, நமக்கு தேவன் நன்மை செய்தால் மட்டுமே தேவன் நல்லவர் என்று நாம் நினைக்கிறோம். ஆனால் எல்லா சூழ்நிலைகளிலும் தேவன் நமக்கு நல்லவராகவே இருக்கிறார். அவர் நம்மை மீட்பதற்காக தம்முடைய ஜீவனையே நமக்காக தந்திருக்கிறார். இந்த உலகம் ஒரு அழியும் கூடாரம். ஆகவே இந்த உலகத்தில் நமக்கு கிடைக்கிற நன்மைகளை வைத்து தேவன் நல்லவர் என்றோ எனக்கு தீமை செய்கிறவர் என்றோ சொல்லிவிட முடியாது. தேவன் நம்மை மிகவும் அதிகமாய் நேசிப்பதால் தாம் இருக்கும் இடத்தில் நாமும் இருக்க நமக்காக நித்திய வாசஸ்தலத்தை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறார். யோபு தான் கடந்து சென்ற சோதனையின் பாதையில் தேவனை குறை சொல்லவே இல்லை. என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் என்று யோபு கூறினார். தேவன் செய்ய நினைத்தது தடைப்படாது என்று அவருடைய வல்லமையில் விசுவாசம் உள்ளவராய் இருந்தார். ஆம் பிரியமானவர்களே, யோபு தான் இழந்தவைகளை 2 திரும்ப பெற்று கொண்டார். ஆம், தேவன் எப்போதும் நமக்கு நல்லவரே. சோதனைகளின் மத்தியிலும் சந்தோஷமாய் சகிக்கவும் அவைகளை மேற்கொள்ளவும் தேவன் உதவி செய்வாராக.

0: நீங்கள் கேட்க போவது இன்றைய நாளுக்கான வேத தியானம். வழங்குபவர் ஊழியர் டேவிட் கேசவன்.
1: ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜி ஃபேன் எஃப்எம் நேயர்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைய நாளிலும் நாம் தியானிக்க இருக்கிற வேத பகுதி எபிரேயருக்கு எழுதின நிருபம் 5:5 6 நாம் படித்து நாம் அதை குறித்து நாம் தியானிப்போம். அந்தப்படியே கிறிஸ்துவும் பிரதான ஆசாரியாவதற்கு தம்மைத்தாமே உயர்த்தவில்லை, நீர் என்னுடைய குமாரன் என்று நான் உம்மை ஜெனிப்பித்தேன் என்று அவரோடே சொன்னவரே அவரை உயர்த்தினார். அப்படியே வேறொரு இடத்திலும் நீர் மெல்கிசேதேக்கின் முறைமையின்படி என்றைக்கும் என்றென்றைக்கும் ஆசாரியனாய் இருக்கிறீர் என்று சொல்லியிருக்கிறார். இந்த சொல்லியிருக்கிறார் என்று சொல்லி இங்கே எபிரேயருக்கு எழுதின நிருபத்தை எழுதின ஆசிரியர் இங்கு இந்த ஏற்கனவே தீர்க்க தரிசனமாக சொல்லப்பட்ட அந்த காரியத்தை இங்கு குறிப்பிடுகிறதை நாம் பார்க்கிறோம். நீர் என்னுடைய குமாரன், இன்று நான் உன்னை ஜெனிப்பித்தேன் என்று அவரோடே சொன்னவரே அவரை உயர்த்தினார். அதோடு இல்லாமல் இன்னொரு காரியத்தை சொல்கிறார், வேறொரு இடத்தில் அப்படின்னு சொல்கிறார். இந்த இடத்துல ஒரு இடத்துல இதுபடி சொல்லியிருக்கிறாரு, வேறொரு இடத்தில் நீ மெல்கிசேதேக்கின் முறைமையின்படி என்றென்றைக்கும் ஆசாரியனாய் இருக்கிறீர் என்று சொல்லியிருக்கிறான். யார் சொன்னது, எப்போ சொன்னது, இது எந்த தீர்க்க தரிசனம், எப்படியாக ஏசாண்டருடைய வாழ்க்கையில் நிறைவேறிச்சு அப்படின்னு பார்த்தீங்கனாக்கா, முதலாவது சங்கீதம் 2:7 சொல்லப்பட்டிருக்கிறது. நீர் என்னுடைய குமாரன், இன்று நான் உன்னை ஜெனிப்பித்தேன் என்று சங்கீதம் 2:7 பார்த்தீங்கன்னா தெரியும். அடுத்தது நீர் மெல்கிசேதேக்கின் முறைமையின்படி என்றைக்கும் ஆசாரியாக இருக்கிறார் என்று சங்கீதம் 110:4 சொல்லப்பட்டிருக்கிறது. அது ரெண்டுத்தையும் நம்ம வாசிப்போம். சங்கீதம் 2:7 பாருங்கள், தீர்மானத்தின் விவரம் சொல்லுவேன், கர்த்தர் என்னை நோக்கி நீர் என்னுடைய குமாரன், இன்று நான் உன்னை ஜெனிப்பித்தேன். இந்த வேத வசனம் இன்றைக்கி ஏசாண்டருடைய வாழ்க்கையில் நிறைவேறியது. அடுத்தது 104 சங்கீதத்தில் அதே தாவீது சொல்கிறாரு, என்ன சொல்கிறார் பாருங்கள், 110 சங்கீதம் 110:4 நீர் மெல்கிசேதேக்கின் முறைமையின்படி என்றென்றைக்கும் ஆசாரியாக இருக்கிறார் என்று கர்த்தர் ஆணையிட்டார் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. அன்பால் இந்த 2 இந்த 2 தீர்க்க தரிசனத்தையும் தான் இங்கு எபிரேயருக்கு எழுதின நிருபத்திலே அந்த பவுல் என்பவர் குறிப்பிடுகிறதை நாம் பார்க்கிறோம். அதை சொல்லிட்டு ஏன் இதை சொன்னார், இதனுடைய சாராம்சம் என்ன, இன்றைக்கி நாம் இதிலிருந்து என்ன கற்றுக்கொள்ளணும் அப்படின்றது தான் இன்றைக்கி பார்க்குறோம். இன்றைக்கி அநேகர் நாம் எப்படியாவது முன்னுக்கு வரணும், நம்ம எப்படியாவது உயரணும், நம்ம எப்படியாவது பெரிய அந்தஸ்தை வரணும்னு நினைக்கிறது உண்டு, வாஞ்சிக்கிறது உண்டு. ஆனால் அன்பாவிலே அது ஆண்டவர் நினைக்கணும், கர்த்தர் நம்மளை உயர்த்த நினைக்கணும். அன்பாவிலே இங்கே அதுதான் சொல்கிறார். இயேசு கிறிஸ்துடைய வாழ்க்கையை இங்கே ஒப்பிட்டு நம்ம பார்க்க வேண்டும். என்ன சொல்கிறாருன்னா பாருங்கள், ஆசாரியன்னா யார், பிரதான ஆசாரியன்னா யார், அந்த மெல்கிசேதேக்குனா யாருன்னு இந்த ஒரு அதிகாரத்தில் அழகாக சொல்லிடுறார். இங்கே ஆசாரியரை குறித்து அங்கே சொல்கிறார் பாருங்கள், 1 நான் பார்க்குறேன், மனுஷரில் தெரிந்து கொள்ளப்பட்ட எந்த பிரதான ஆசாரியனும் பாவங்களுக்காக காணிக்கைகளையும் பலிகளையும் செலுத்தும்படி மனுஷருக்காக தேவ காரியங்களை பற்றி நியமிக்கப்படுகிறான். அதாவது மனுஷனுக்காக பிரதான ஆசாரியன் நியமிக்கப்பட்டு பாவங்களுக்காக காணிக்கை செலுத்தும்படியாக நியமிக்கப்படுகிறான். தானும் பலவீனம் உள்ளவனானபடியினாலே, இதுதான் ரொம்ப முக்கியமானது. அந்த ஆசாரியன் நம்மளை போல ஒரு மனுஷன்தான். அவன் பிரதான ஆசாரியனாக இருக்கலாம், பிரதம மந்திரியாக இருக்கலாம், அல்லது சீஃப் மினிஸ்டராக இருக்கலாம், யார் வேணாலும் இருக்கலாம், அவனும் நம்மளை மாதிரி ஒரு மனுஷர்கள் தான் அப்படின்றத நம்ம நினைச்சிக்கணும். பிரதான ஆசாரியர் வந்து அவனும் மனுஷன்தான், தானும் பலவீனமானபடியினால் அறியாதவர்களுக்கும் நெறி தப்பி போனவர்களுக்கும் இறங்கத்தக்கவனாக இருக்கிறான். அதாவது தானும் பலவீனமானவன், நெறி தப்பி போனவன், பாவத்தில் ஊழ்ந்து போனவனுக்கு என்ன செய்யணுமா, அவன் இறங்கத்தக்கவனாக இருக்கிறான். அது நிமித்தம் அவன் ஜனங்களுடைய பாவங்களுக்காக பலியிட வேண்டியது போல தன்னுடைய பாவங்களுக்காகவும் பலியிட வேண்டியதாக இருக்கிறது. இப்போ ஜனங்களுக்காக மட்டும் அவன் பலியிடலை, தன்னுடைய பாவத்துக்காகவும் என்ன செய்கிறான், பலியை செலுத்துகிறான் என்று பார்க்கிறோம். அந்த ஒரு அதுதான் பிரதான ஆசாரனுடைய காரியம். இங்கே ஏசாமி பற்றி திரும்பி சொல்கிறார் 5 அந்தப்படியே கிறிஸ்துவும் பிரதான ஆசாரியாக ஆகிறதுக்கு தம்மைத்தாமே உயர்த்தவில்லை. அவர் ஒன்று எனக்கு பிரதான ஆசிரியர் நான் ஆக போகிறேன் ஆக்கு அப்படின்னு சொல்லி யார்கிட்டையும் கேட்கல. ஆனால் என்ன சொல்கிறாருன்னா, நீர் என்னுடைய குமாரன், இன்று நான் உன்னை ஜெனிப்பித்தேன் என்று அவரோடே சொன்னவர் யார்? பிதாவாகிய தேவன் அவர்கிட்ட சொன்னார், நீ என்னுடைய குமாரன், நான் உன்னை ஜெனிப்பிப்பேன், இன்று ஜெனிப்பிப்பேன்னு சொன்னவரே அவர் என்ன செஞ்சாராம், மூன்றாம் நாள் உயிரோடு எழுப்பி இன்னைக்கு பர்மனெண்ட்டாக ஆசாரியனாக, பிரதான ஆசாரியனாக, உனக்கும் எனக்கும் ஆண்டுடைய சமூகத்தில் ஜபங்களை ஏறெடுக்கிறவராய், பரிந்து பேசுகிறான ஒரு பிரதான ஆசாரியனாக இன்னைக்கு நியமித்தார் என்று பார்க்கிறோம். அன்பாலே இது எப்படி அவருக்கு வந்தது? அப்புறம் வேறொரு இடத்துல என்ன சொல்கிறார், அதே தீர்க்கதரிசி வேறொரு இடத்துல என்ன சொல்கிறாராம், நீ மெல்கிசேதேக்கின் முறைமையின்படி எண்டன்றைக்கும், அதுதான் அண்டர்லைன், எண்டன்றைக்கும் என்ன, எவர் லாஸ்ட், அவர் இந்த உலகம் தோன்றிலிருந்து இன்னைய வரைக்கும் இல்லை அடிய போகிற வரைக்கும் எண்டன்றைக்கும் அவர் தான் ஆசாரியனாக இருக்கிறீர் என்று சொல்லியிருக்கிறார். அப்போ இவரை விட இதுக்கு மேலே ஆசாரியன் தேவையில்லை நமக்கு, இதுக்கு மேலே பிரதான ஆசாரியனோ அல்லது பாவத்தை நிவர்த்தி செய்கிற ஒரு பரிந்து பேசுகிறனோ ஆசாரியன் தேவையில்லை. யார் தான் இன்றைக்கி உலக மக்களுக்கே யார் தான் ஆசாரியனாக இருக்கிறாருன்னா, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மெல்கிசேதேக்கின் படி, முறைமையின் படி அவர் என்ன செய்கிறாராம், நிரந்தரமான ஒரு ஆசாரியராக இருக்கிறார் என்று இங்கே குறிப்பிடுகிறார். இங்கே ஏன் மெல்கிசேதேக்கை பற்றி அவர் சொல்லணும், மெல்கிசேதேக்கு யார் அப்படின்னு கொஞ்சம் ஆராய்ச்சி பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். போய் நெட்டில் வேணால் போயிட்டு மெல்கிசேதேக்குன்னு போட்டு எல்லோரும் தேடுங்க, எல்லோரும் ரிசர்ச் பண்ணுங்க. அன்பாவில் இன்றைக்கி பாருங்கள், மெல்கிசேதேக்கு வந்து என்னன்னாக்கா, மெல்கிசேதேக் அப்படின்னாக்கா என்ன அர்த்தம்னா, நீதியின் ராஜா என்று அர்த்தமாம். அவர் என்னென்னா தேவனுடைய ஆசாரியர். அவன் வந்து அவரை பற்றி பவுலே சொல்கிறார், இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா தெரியும், ஆறாவது 7வது வசனத்தில் பார்த்தீங்கன்னா 3ல் பாருங்கள், இவன் தகப்பனும் தாயும் வம்ச வரலாறும் இல்லாதவன், இவன் நாட்களில் துவக்கமும் ஜீவனின் முடிவடையாமல் இருக்கிறான், தேவனுடைய குமாரனுக்கு ஒப்பானவன் என்றைக்கும் ஆசாரியனாய் நிலைத்திருக்கான்றார். இந்த மெல்கிசேதேக்கு பவுல் என்ன சொல்கிறாருன்னா, ஆதமும் ஆதியும் அந்தமும் இல்லாதவன். இன்னைக்கு இயேசு தான் ஆதியும் அந்தமும் இல்லாதவன். இயேசுக்கு அடையாளமாக, முன் அடையாளமாக இந்த மெல்கிசேதேக்கு வேதம் சித்தரிக்கிறதை நாம் பார்க்கிறோம். ஆனால்தான் ஆபிரகாம் இன்னைக்கு அந்த மெல்கிசேதேக்கு என்ன செஞ்சார், தசம பாகத்தை செலுத்தினான் என்று பார்க்கிறோம். அன்பானே இன்னைக்கு அந்த மெல்கிசேதேக்கு ஒரு நிரந்தர ஆசாரியனாய் வரப்போகிறார், நிரந்தரமான ஒரு ஆசாரியனாய் இந்த உலக மக்களுக்காக பரிந்து பேசுகிறவாய், உலக மக்களுடைய பாவத்தை போக்குற ஒரு நிரந்தர ஆசாரியாய் மெல்கிசேதேக்கின் முறைமையின்படி இயேசு கிறிஸ்துவை ஆண்டவராகிய யெகோவா தேவன், இன்னைக்கு பிதாவாகிய தேவன் நமக்கு நியமித்திருக்கிறார் என்பது தான் இங்கே சொல்கிறார். அவர் எப்படி உயர்ந்தாராம், 7வது வசனத்தையும் 8வது வசனத்தையும் பார்த்தீங்கன்னா தெரியும், அவர் மாமிசத்தில் இருந்த நாட்களில் தம்மை மரணத்திலிருந்து ரட்சிக்க வல்லமையை நோக்கி பலத்த சத்தத்தோடும் கண்ணீரோடும் விண்ணப்பம் பண்ணி வேண்டுதல் செய்து தமக்குண்டான பய பக்தி நிமித்தம் கேட்கப்பட்டு அப்படின்னு போட்டிருக்கு. அப்போ அவர் உயிரோடு இருந்த நாட்களிலே அவர் இறைவன், அவர் தான் மனுஷனுடைய தேவனுடைய குமாரனாய் வந்தவர், அவர் தனக்கு இருக்கிற எல்லா பவரையும் அவர் என்ன செய்யல, வெளியிலே காட்டிக்கல, மிகவும் தாழ்மையாக இருந்து ஒரு மனுஷனைப் போல என்ன செய்கிறாரா, மரணத்தை நோக்கி ரட்சிக்க வல்லவரை நோக்கி என்ன செய்கிறாரா, கதறார். இன்னைக்கு நீ நானும் அதுதான் செய்யணும். இன்றைக்கி ஆண்டவர் தான் நம்மளை மரணத்திலிருந்து ரட்சிக்க வல்லவராக இருக்கிறார். அவரை நோக்கி நாம் என்ன செய்யணுமா, வேண்டுதல் செய்யணும், பயபக்தியாக நாம் நடக்க வேண்டும். அன்பாவில்லே அடுத்து என்ன சொல்கிறார், அவர் குமாரனாய் இருந்தும், 8வது வசனம் என்ன சொல்கிறார், அவர் குமாரனாய் இருந்தும் பட்ட பாடுகளினாலே கீழ்ப்படிதலை கற்றுக்கொண்டார். இன்றைக்கி உனக்கு எனக்கு கீழ்ப்படிதலை வரலன்னு சொல்கிறோம். இன்றைக்கி பாடு நமக்குள்ளே வந்தால் தான் கீழ்ப்படிதலை நம்ம கற்றுக்கொள்ள முடியும். ஒரு சின்ன பாடுகள், சின்ன உபத்திரங்கள், சின்ன ஒரு சோதனையை கூட நம்மளால் சகிக்க முடியல, சின்ன சோதனையை கூட நம்மளால் என்ன செய்ய முடியல, டாலரேட் பண்ண முடியல, உடனே டென்ஷன் ஆகிடுறோம், உடனே ஆண்டவரை மறுதளிச்சிடுறோம், உடனே முறுமுறுத்துடுறோம், அடுத்தவர்கள குற்றம் சாட்டிடுறோம். இன்றைக்கி அதனால் நம்ம பாவத்தில் விழுறோம். அன்பாவில்லை கீழ்ப்படியாது என்ற பாவத்தில் விழுறோம். ஆனால் இங்கே வந்து ஏசாண்டவர் எப்படி கீழ்ப்படிதலை கற்றுக்கொண்டார் என்றால், அவருக்கு பல பாடுகள் வந்ததுனால அந்த பாடுகளின் வாயிலாக அவர் கீழ்ப்படிதலை கற்றுக்கொண்டார் என்றார். அவர் மட்டும் கீழ்ப்படிதலை கற்றுக்கொள்ள, அது பாருங்கள், தாம் பூரணர் ஆன பின்பு, 9வது வசனம் என்னன்னா, அவர் ஃபில்ஃபில் ஆகிட்டார், மனுஷனாக இருந்து ஒவ்வொரு சோதனையிலும் வேதனையிலும் கஷ்டத்திலையும் பாடுகளிலும் அவர் கீழ்ப்படிதலை கற்றுக்கொண்டார், தாழ்மையை கற்றுக்கொண்டார், விசுவாசத்தை கற்றுக்கொண்டார், இப்படி பல காரியத்தை கற்றுக்கொண்டார். பிறகு அவர் பூரணராய் மாறின பிறகு தமக்கு கீழ்ப்படுகிற யாவருக்கும் நித்திய ஜீவனை, என்னது, நித்திய ரட்சிப்பை அடிப்பதற்கு காரணமானார். மெல்கிசேதேக்கு தமக்கு கீழ்ப்படுகிற யாவர். ஏசு ஆண்டவருக்கு நீ நான் கீழ்ப்படிந்து நடக்கும்போது, அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நடக்கும்போது, இன்னைக்கு உனக்கு எனக்கும் அவர் தான் நித்திய ரட்சிப்பை கொடுக்கறதுக்கு வல்லவராக இருக்கிறார். ஆமென், அல்லேலூயா. அன்பாவில் இன்றைய நாளில் நாம் அந்த நித்திய ரட்சிப்பை பெற்றுக்கொள்ளணும்னா அவருடைய வார்த்தைக்கு நாம் கீழ்ப்படியும் போது, அவர் பட்ட பாடுகளினாலே அவர் கீழ்ப்படுதலை கற்றுக்கொண்டது போல நாமும் நம்முடைய பாடுகளின் மூலமாக கீழ்ப்படுதலையும் தாழ்மையும் பரிபூரணத்தையும் நாம் கற்றுக்கொண்டு இன்றைக்கி அவருக்கு கீழ்ப்படியும் போது அந்த மெல்கி சேதேக்கியா நமக்காக பரிதபிக்கப்படுகிற ஒரு பிரதான ஆசாரியனாக இருக்கிறார் என்று அடுத்த வார்த்தையில் சொல்கிறாரு. இந்த மெல்கி சேதேக்கியின் விஸ்தாரமாய் பேசலாமே என்று 10வது வசனம் பாருங்க. மெல்கிசேதேக்கின் முறைமையின்படியான பிரதான ஆசாரியன் என்று தேவனாலே நாமம் தரிக்கப்பட்டார். இதுதான் அந்த தீர்க்க தரிசனம், தாவீது காலத்திலே சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனம் இயேசு கிறிஸ்துவனுடைய வாழ்க்கையிலே நிறைவேறியதை இங்கு பவுல் குறிப்பிட்டு இன்றைக்கு இதன் மூலமாய் நீ நானும் எப்படியாக அந்த மெல்கிசேதேக்கினுடைய முறைமையின்படி ஆசாரியரான பிரதான ஆசாரியரான இன்னைக்கு இதுக்கு மேலே நம்முடைய தேவைகளுக்கு அவர்தான் அப்படின்றத அவருடைய பாதத்தில் அண்டிக்கொண்டு அவருக்கு கீழ்ப்படிந்து அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தும் பொழுது நிச்சயமாக நம்ம என்ன செய்கிறார், அவர் நித்திய ஜீவனுக்குள்ளே கொண்டு செல்கிற ஒரு பிரதான ஆசாரியராக இருக்கிறார் என்று இதில் அழகாக சொல்கிறார். அன்பவனே, இதில் நான் தெரிந்து

விடாதபடிக்கு எங்களை தடையாக இருக்கிறது. எங்களை இரட்சியும் ஆண்டவரே, எங்களுக்காக பரிந்து பேசுகிற தேவனாய் இருக்கிறீர், எங்களுடைய பாவங்களுக்காக பிரதான ஆசாரியனாய் இருக்கிறீர் என்பதை நாம் புரிந்து கொண்டு அந்த மெல்கிசேதேக்கின் படி நாம் என்ன செய்யணுமா? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை அணுக வேண்டும் என்று சொல்கிறார் அன்பாலே. அதனால்தான் சொல்றாரு, தாம் பூரணப்பட்ட பிறகு தமக்கு கீழ்ப்படுகிற யாவருக்கும் நித்திய ஜீவன் என்ன செய்கிறாராம், அவரு கொடுக்கற ரெடியா இருக்கிறார், காரணர் ஆகின்றார். அப்ப நாம் என்ன செய்யணும்? அவருடைய கீழ்ப்படிதலை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும், அவருடைய தாழ்மையை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். இந்த உயரணும் நம்ம வந்து நம்ம இன்னைக்கு ஒரு பாட்டு பாடினார் பிருக்மான்ஸ், தள்ளப்பட்ட கல்லாக கிடந்தேன் ஐயா எடுத்து என்னை உபயோகப்படுத்துகிறீரே அப்படின்னு சொல்லி ஒரு பாட்டு இருக்கு. இன்னைக்கு தள்ளப்பட்ட கல்லாக இயேசு இருந்தார். இன்னைக்கு தான் உயரணும்னு அவர் நினைக்கல, தன்னை பிரதான ஆசாரியனை ஆக்கின்னு நினைக்கல. ஆனால் தேவனுடைய வாக்கு தத்தம், தீர்க்க தரிசனம் அவருடைய வாழ்க்கையில் நிறைவேறியது. அதே போல் இன்றைக்கு உன்னுடைய வாழ்க்கையில் என்னுடைய வாழ்க்கையில் நிறைவேறணும்னா, நீயும் ஆண்டவரால் உயர்த்தப்படுகிற ஒரு ஸ்டேஜ் வரணும்னா, முதல்ல உன்னை நீ நொறுக்கி தாழ்த்து, நீ கீழ்ப்படியில் கற்றுக்கொண்டு அவருடைய வார்த்தைக்கு அடங்கி நடக்க கற்றுக்கொள். அப்பொழுது ஆட்டோமேட்டிக்காக ஆண்டவர் உன்னை என்னை என்ன செய்வாராம், உயர்ந்த அந்தஸ்தில் வைப்பார். அன்பான்ல இன்றைக்கி உயர்த்துவார். உயரும் அந்த உயர்வு என்பது, அந்த ஹைக் அப்படி என்பது ஆண்டவரால் வரக்கூடியது. நம்மளாக தேடிக்கிறது கிடையாது, நம்மளாக எடுத்துக்கிறது கிடையாது. இன்றைக்கி ஆண்டவர் அதை கொடுக்கணும். ஆண்டவர் ஒவ்வொரு மனுஷனையும் உயர்த்துவதற்கு என்ன காரணம்னா, அந்த உயர்த்துவதற்கு முன்பாக அவன் தன்னை தாழ்த்துகிறானா, தன்னை வெறுமையாக்குறானா, தன்னை என்ன செய்கிறான், கீழ்ப்படிதலை கற்றுக்கொள்கிறானான் தான் பார்க்குறார். இன்றைக்கி நீ நான் என்ன செய்கிறோம், அந்த பெருமையிலையும் அந்த கீழ்ப்படியாத தன்மையிலையும் நம்ம இருக்கும்போது ஆனால் நமக்கு ஆசீர்வாதம் மட்டும் வரணும், நமக்கு உயரணும், எல்லாரும் நம்மளை மதிக்கணும்னு நினைக்கிறோம். அன்பாலே முதலாவது நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய சத்தியம் என்னன்னாக்கா, இயேசு கிறிஸ்து தன்னைத்தானே எப்படியாக வெறுத்தார், தன்னைத்தானே தாழ்த்தினார், தன்னுடைய வாழ்க்கையை என்ன செஞ்சார், அர்ப்பணித்தார். பாருங்கள், சோதனையிலூடாக மாமிசந்த நாள்களை என்ன சொல்கிறார் பாருங்கள், பட்ட பாடுகளினாலே கீழ்ப்படிதலை கற்றுக்கொண்டுன்னு சொல்லுது. இன்றைக்கி ஒரு பாடுகளை கூட நம்ம சகிக்க முடியல, ஒரு சின்ன ஒரு பிரச்சனையை கூட நம்மளால் சகிக்க முடியல. அந்த சகிப்புத்தன்மையை நமக்கு இருக்கிறதா அன்பான்ல, அதுதான் அன்பு. சகலத்தையும் தாங்கும், சகலத்தையும் விசுவாசிக்கும், சகலத்தையும் நம்பும் என்று பவுல் எழுதுகிறார் 1 கொரிந்தியர் 13 அதிகாரம். சகலத்தையும் சகிக்கும் என்று எழுதுகிறார். அந்த அகாப்பே அன்பு, ஆண்டவருடைய அன்பு அவருக்குள்ள ஊற்றப்பட்டதுனால தான் அவருடைய பாடுகள் எல்லாம் அவர் என்ன செஞ்சார், ஆண்டவருக்காக சகித்தார் என்று பார்க்கிறோம். அவருடைய தேவனுடைய குமாரனாக இருந்தும், வல்லமையான தேவனாக இருந்தும் அவர் என்ன செஞ்சார், அந்த அன்பின் நிமித்தம் சகித்தார். ஐயோ, இந்த மக்களுடைய பாவங்களெல்லாம் நம்ம மேலே ஏற்றுக்கொண்டு தான் ஆக வேண்டும், நாம் இதை சகித்து தான் ஆக வேண்டும், அப்போ தான் இந்த மக்களுக்கு விடுதலை கொடுக்க முடியும்னு ஒரு தீர்மானம் இருக்கும் போது, நான் தான் இதை சகிக்க வேண்டும் என்று எல்லா பாடுகளையும் சகித்தார். அந்த இருதயம் நமக்குள்ளே இருக்கிறதா அன்பாவில்லை? அது அகாப்பே அன்பு நமக்குள்ளே ஊற்றப்பட்டால் தான் அந்த சகிப்புத்தன்மை நமக்குள்ளே வரும். அன்பாவில்லை, இன்றைக்கு கணவன் சொன்னாக்கா உடனே தாங்கலை, மனைவி சொன்னால் உடனே கோச்சிக்கிறோம், இன்னைக்கு பிள்ளைகள் உடனே பெற்றோர்களை கோச்சிக்கிறாங்க, இப்படிப்பட்ட ஒரு கோபத்தில் தான் இருக்கிறோம். அன்பாவிலே கோபம் என்பது பிசாசுடைய கிரியை, அதை நீ அடித்து போட்டு அந்த அன்பினால் நிரப்பப்பட்டு அந்த கீழ்ப்படியிலும் தாழ்மையும் கற்றுக்கொண்டு பட்ட பாடுகளினாலே கீழ்ப்படிதலை கற்றுக்கொள்வோம், நமக்கு வரக்கூடிய உபத்திரத்துக்கு நல்லதுன்னு சொல்லுவோம். அதனால தான் தாவீது சொன்னார், எனக்கு இந்த உபத்திரம் வந்தது நல்லது, உன்னுடைய பிரமாணத்தை கற்றுக்கொண்டேன்றார். இன்னைக்கு உபத்திரத்தை வரவேற்கிறோமா வெறுக்கிறோமா? அன்பாவிலே இன்றைக்கு உபரத்தத்தை வரவேற்க கற்றுக்கொண்டு நமக்காக, நம்முடைய பலவீனங்களுக்காக செபிக்கிற, பரிதபிக்கிற, பரிந்து பேசுகிற ஒரு பிரதான ஆசாரியை நமக்கு பரலோகத்தில் ஜெபித்து கொண்டிருக்கிறார். அந்த பிரதான ஆசாரியர் ஆகிய இயேசு கிறிஸ்து என்னென்னலாம் நமக்கு சொல்லிட்டு போனாரோ அதற்கு நாம் கீழ்ப்படிந்து அந்த கீழ்ப்படிதலை கற்றுக்கொள்வோம், அந்த பாடுகளை சகிப்போம், கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்து உயர்த்துவாராக. நாம் ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். அன்பின் தகப்பனே, நன்றியோடு துதிக்கிறோம். இந்த நாளிலே நீர் கற்றுக் கொடுத்த இந்த எபிரேயர் 5 அதிகாரத்திலிருந்து ஆண்டவரே, நாங்கள் அந்த கீழ்ப்படிதலையும் அந்த தாழ்மையும் நாங்கள் பொறுமையும் சகிப்புத்தன்மையும் கற்றுக்கொண்டு ஆண்டவரே, அந்த பட்ட பாடுகளினாலே நீர் எப்படி கீழ்ப்படிதலை கற்றுக்கொண்டீரோ, அதே போல் எங்களுடைய பாடுகளினாலே நாங்கள் ஆண்டவரே சத்தியத்துக்கு கீழ்ப்படிய வேண்டும் என்ற அந்த உன்னதமான சத்தியத்தை நாங்கள் கற்றுக்கொள்ள உதவி செய்யுங்கப்பா. ஆண்டவரே எனக்காக, எங்களுக்காக, எங்களுடைய பலவீனங்களுக்காக ஜெபிக்கிற ஒரு தேவனாக இருக்கிறீர், பரிந்து பேசுகிற தேவனாக இருக்கிறீர். எங்களுக்காக பிரதான ஆசாரியா மெல்கிசேதேக்கை போல நீர் பரலோகத்தில் இருந்து கொண்டு ஆண்டவரே எங்களுக்காக நீர் ஆண்டவரே வேண்டுதல் செய்கிறீர். நீர் ஆண்டவரே கற்றுக்கொண்டு கற்றுக் கொடுத்த அந்த கீழ்ப்படி மூலமாக ஆண்டவரே நாங்கள் கீழ்ப்படிந்து ஆண்டவரே அந்த நித்திய ரட்சிப்பை பெற்றுக்கொள்ள, நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள இன்றைக்கு என்னை எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். ஆசீர்வதியும் கரம் பிடித்து வழி நடத்தும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தான் ஜெபிக்கிறேன் ஜூன்ல தகப்பனே. ஆமென், ஆமென். காட் பிளஸ் யூ.

இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்களுக்கு நன்றியின் வாழ்த்துக்கள். கிருபையா இந்த நாளை காண செய்த தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஏசையா தீர்க்க தரிசன புஸ்தகம் 4:5 பிற்பகுதி. மகிமையானவைகளின் மேலெல்லாம் காவல் உண்டாயிருக்கும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அருமையான வார்த்தை, மகிமையானவைகளின் மேலெல்லாம் காவல் உண்டாயிருக்கும். தேவனுடைய காவல், தேவனுடைய பாதுகாவல் உண்டாயிருக்கும் என்று பரிசுத்த வேதாகமும் அழகாய் நமக்கு காண்பிக்கிறது. எதற்குமே தகுதி இல்லாத, ஒன்றுக்குமே உதவாத என்னையும் உங்களையும் தேவன் கிருபையாய் தெரிந்தெடுத்தார். ஆமென். பாவத்தினாலே நிர்வாணமாக்கப்பட்டிருந்த நம்முடைய வாழ்க்கையை தேவன் தம்முடைய இரத்தத்தினாலே சுத்திகரித்து அவருடைய இரட்சிப்பு என்னும் வஸ்திரத்தை நம்மேல் போர்த்து நம்முடைய நிர்வாணத்தை மூடினார். நீதியின் சால்வையை தரிப்பித்து நம்மை தேவன் கிருபையாய் நிறுத்தியிருக்கிறார். அது மாத்திரமல்ல, அழைக்கப்பட்ட நம்மேல கர்த்தர் தம்முடைய நாமத்தை தரிப்பித்திருக்கிறார். அவருடைய அபிஷேகத்தை நமக்குள்ளே வைத்திருக்கிறார். எல்லாவற்றுக்கு மேல் அவரோடு கூட உடன்படிக்கை செய்யும்படி தேவன் கிருபை செய்திருக்கிறார். மண்ணா இருந்த நம்மை அவருக்கு மகிமையாய் இப்பொழுது கர்த்தர் மாற்றியிருக்கிறார், வைத்திருக்கிறார். அப்படி மாற்றப்பட்டவர்கள், வைக்கப்பட்டவர்களுக்காக கர்த்தர் சொல்லுகிற வார்த்தை என்ன தெரியுமா? மகிமையானவைகளுக்கு மேலெல்லாம் காவல் உண்டாயிருக்கும். இந்த நாளில என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு சகோதரா சகோதரி, பல கண்ணிகளுக்கு நாம் தப்ப காரணம், பல சத்ருவின் சூழ்ச்சிகளுக்கு நாம் சிக்காமல் இருக்க காரணம், எதிரான ஆயுதங்களுக்கு நாம் விலக்கப்பட காரணம் ஒன்றே ஒன்றுதான், நம்முடைய திறமையோ ஞானமோ அல்ல, நம்மேல் இருக்கிற அவருடைய காவல், அவருடைய பாதுகாவல். இரத்தத்தால் மீட்கப்பட்ட ஜனத்தை எகிப்திலிருந்து வெளியே கொண்டு வருகிறார். அந்த ஜனத்துக்கென்று ஒன்றுமே கிடையாது. வேதம் சொல்லுகிறது அவர்கள் வழிக்கென்று எதுவுமே ஆயத்தம் பண்ணவில்லை. உண்மையா சொல்லணும்னா அவங்க ஜீரோவா தான் இருக்கிறாங்க, எதுவுமே கிடையாது. அடுத்த வேளைக்கு என்னவென்று தெரியவில்லை. கர்த்தர் கொடுத்தால் மட்டும்தான் அவங்களுக்கு சாப்பாடு, கர்த்தர் கொடுக்கலன்னா பட்டினி தான். அப்படிப்பட்ட நிலையிலே அவர்கள் வந்தும் அவர்களை கர்த்தர் தமக்கு மகிமையாய் தெரிந்து கொண்டபடியினாலே அவர்கள் வனாந்திரத்தில் சஞ்சரித்த நாட்கள் முழுவதும் மேக ஸ்தம்பத்திலும் அக்கினி ஸ்தம்பத்திலும் இருந்து அவர்களை எல்லா தீங்குக்கும் பொல்லாப்புக்கும் விலக்கி மறைத்து பாதுகாத்து கொண்டார். இன்னைக்கு உலகம் எல்லாம் இருக்கிறவர்களை மேன்மையாய் பார்க்கிறது, ஆனால் பரலோகம் அப்படி அல்ல. இரத்தத்தால் மீட்கப்பட்டவர்களை மேன்மையாய் பார்க்கிறது. இன்று ஒருவேளை உங்களிடத்தில் எதுவுமே இல்லாமல் இருக்கலாம், ஆனால் நீங்கள் இரத்தத்தால் மீட்கப்பட்டவர்கள். ஆனால் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு சொல்லப்படுகிற வார்த்தை தான் இது, நீங்கள் அவருக்கு மகிமையானவர்கள். அப்படி என்றால் உங்கள் மேல் ஒரு காவல் இருக்கும், உங்கள் மேல் பாதுகாவல் இருக்கும். காரணம், நீங்கள் அவருடைய பொக்கிஷம், நீங்கள் அவருக்கு விலையேற பெற்றவர்கள். எனவே என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் சொல்லுகிற வார்த்தை இதுதான், நீங்கள் சாதாரணமானவர்கள் அல்ல, உங்கள் மேலே கர்த்தருடைய பாதுகாவல் இருக்கிறது. எதை குறித்தும் கலங்காதிருங்கள், தொடர்ந்து முன் செல்லுங்கள். உங்களை கர்த்தர் தமக்கு மகிமையாய் தெரிந்தெடுத்திருக்கிறார். எல்லா கண்களுக்கு முன்பாய் அதை நிறுத்தி காண்பித்து தருவார். அப்பொழுது எல்லா கண்களும், எந்தெந்த கண்கள் ஆகாதென்று தள்ளினதோ அற்பமாக எண்ணினதோ அத்தனை கண்களும் ஆச்சரியப்படத்தக்கதாய் கர்த்தர் உங்களில் மகிமைப்படுவார். நீங்கள் அவருக்கு மகிமையானவர்கள், உங்கள் மேலே கர்த்தருடைய காவல் இருக்கிறது. ஆமென். செபிக்கலாமா? எங்கள் நல்ல தகப்பனே, மண்ணான எங்களை விரும்பி தெரிந்தெடுத்து உமக்கு மகிமையாய் மாற்றின தயவுக்காய் ஸ்தோத்திரம். எங்கள் மேலே உங்கள் காவல் இருக்கிறதுனால மட்டும்தான் நாங்கள் இன்று ஆண்டவரே சாகாமல் பிழைத்திருக்கிறோம். தொடர்ந்து நடத்தும் உமக்குள்ளே மறைத்து காத்துக்கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேனா.

0: நீங்கள் கேட்கப் போவது
1: வாழ்வும் வார்த்தையும்.
2: அன்பான ஜீஃபான் நேயர்களுக்கு இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே எங்களுடைய இனிய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இன்றைய நாளுக்கான வார்த்தையும் வாழ்வு நிகழ்வு கூடாக உங்களை சந்திப்பதில் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறோம். இன்றைய நாளுக்கான தலைப்பு கட்டளையிடுங்கள். அதற்கான ஜீவ வார்த்தை, வரும் காரியங்களை என்னிடத்தில் கேளுங்கள், என் பிள்ளைகளை குறித்தும் என் கரங்களின் கிரிகைகளை குறித்தும் எனக்கு கட்டளையிடுங்கள். எசாயா 45:11. நீங்கள் என்னிடத்தில் கேளுங்கள், எனக்கு கட்டளையிடுங்கள் என்னும் வார்த்தைகள் எவ்வளவாய் நம்மை சந்தோஷப்படுத்துகின்றன. எனவே வருங்காலம் எப்படி இருக்குமோ, என் குடும்பம் எப்படி செல்லுமோ, என் பிள்ளைகள் எப்படி இருப்பார்களோ என்றெல்லாம் நீங்கள் கவலைப்பட வேண்டியது இல்லை. வருங்காலம் கர்த்தருடைய கருத்தில் இருக்கிறது. வேதம் சொல்லுகிறது, அவரே ஆழமும் மறைபொருளுமானதை வெளிப்படுத்துகிறவர். இருளில் இருக்கிறதை அவர் அறிவார், வெளிச்சம் அவரிடத்தில் தங்கும். தானியேல் 2:22. கர்த்தர் உங்கள் பிதாவாக இருக்கிறபடியால் நீங்கள் அவரிடத்தில் உரிமையோடு கேட்கிறீர்கள். கைரேகை எப்படியோ, அல்லது கிரகங்களின் நிலை எப்படியோ, அல்லது தலைவிதியின் படியோ எதுவும் நேரிடுவதாக சொல்லுவது பொய்யானது. பபிலோன் ராஜாவுக்கு முன்பு தானியேல் சொன்னார், அவர் காலங்களையும் சமயங்களையும் மாற்றுகிறவர், ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை ஏற்படுத்துகிறவர், ஞானிகளுக்கு ஞானத்தையும் அறிவாளிகளுக்கு அறிவையும் கொடுக்கிறவர். அந்த கர்த்தர் உங்களை பார்த்து நீங்கள் எனக்கு கட்டளையிடுங்கள் என்று சொல்லுகிறார். சற்று இதை சிந்தித்து பார்த்தீங்களா? அண்ட சராசரங்களையும் ஜீவராசிகளையும் படைத்து சூரியன் சந்திரன் நட்சத்திரங்களை எல்லாம் இயங்க வைத்திருக்கும் ஆண்டவருக்கு நீங்கள் எப்படி கட்டளையிட முடியும்? அதுதான், நீங்கள் அவருடைய பிள்ளைகள் என்ற உரிமை, அவர் உங்களுக்கு பிதா என்கிற பாசம், உங்களுக்கும் அவருக்கும் இடையில் உள்ள ஐக்கியமே அந்த சிலாக்கியத்தை ஏற்படுத்துகிறதல்லவா? கிறிஸ்துவை நோக்கி பாருங்கள். அவரை நீங்கள் ஏற்றுக்கொள்ளும் போது, அவருடைய குடும்பத்தில் நீங்கள் வந்து சேரும் போது, கர்த்தர் உங்களுக்காக ஜாவையும் செய்து முடிக்கிறவராக இருக்கிறார். அவர் உங்களுடைய சொந்த பிதா. தகப்பனிடத்தில் பிள்ளை உரிமையோடு கேட்டு பெற்றுக்கொள்ளுகிறதைப் போலவே நீங்கள் அவரிடத்தில் கேட்டு பெற்றுக்கொள்ளுகிறவர்களாய் இருக்கிறீர்கள். ஜோசுவாவை நோக்கி பாருங்கள். கர்த்தரின் படைப்புகளை நோக்கி அவர் கட்டளையிட்டார், சூரியனே நீ கிதியோன் மேலும், சந்திரனே நீ ஆயலோன் மேலும் தரித்து நிப்பாயாக என்று சொன்னபோது உடனே அவைகள் தரித்து நின்றன. அவ்வாறு நீங்கள் கட்டளையிடும்படி கர்த்தர் உங்களுக்கு அதிகாரங்களையும் ஆளுகையையும் வல்லமையையும் கொடுத்திருக்கிறார். நோய்களுக்கு நீங்கள் கட்டளையிடும் போது அவைகள் நீங்குகின்றது. அசுத்தாவியலுக்கு கட்டளையிடும் போது அவைகள் ஓடி மறைகின்றன. தேவ பிள்ளைகளே, கர்த்தர் உங்களுக்கு பாராட்டின அவருடைய கிருபைகளை எல்லாம் எண்ணி பாருங்கள். அவருடைய குடும்பத்தில் என்றென்றும் நிலைத்திருப்பீர்களா? நீங்கள் அவரிடத்தில் ஜெபிப்பதும் அவர் உங்களுக்கு பதிலளிப்பதும் உங்கள் இருதயத்தின் வேண்டுதல்களை எல்லாம் அவர் உங்களுக்கு நிறைவேற்றி தருவதும் எத்தனை பாக்கியமான காரியம்! உங்கள் நினைவுக்காக நீங்கள் எப்படியும் கர்த்தருக்கு பயந்து உங்கள் முழு இருதயத்தோடும் உண்மையாய் அவரை சேவிக்க கடவீர்கள். அவர் உங்களிடத்தில் எவ்வளவு மகிமையான காரியங்களை செய்தார் என்பதை

சிந்திப்போம் செயல்படுவோம். பிள்ளைங்களை வளர்க்கறதுல நாம ரொம்ப கவனமா இருக்கணும். அன்பு செலுத்துதல் வேறு, செல்லம் கொடுத்தல் வேறு அப்படிங்கறதே நமக்கு தெரியல. அரவணைப்பு, கட்டி அணைத்தல், தொடர்பில் இருத்தல், தன் வேலையை தானே செய்ய ஊக்கப்படுத்துதல், உணர்வுகளை மதித்தல், இதெல்லாம் அன்பு செய்தல்ல அடங்கும். இதெல்லாத்தையும் நாம நம்முடைய குழந்தைங்களுக்கு கட்டாயம் கொடுக்கணும். செல்லம் கொடுத்தல்னா குழந்தைங்களால செய்ய முடிகிற விஷயங்களையும் நாமே செய்யறது, சதா புகழ்றது, கைகாட்டி கேட்கிற எல்லாத்தையும் வாங்கி கொடுக்கறது, அடம்பிடித்தலை ஏத்துக்கிடுறது, ஒழுக்க மீறலை ரசிக்கிறது, இதெல்லாம் செல்லம் கொடுத்தல். குழந்தைக்கு உட்கார தெரிஞ்சதும் உணவு ஊட்டி விடுறத நிப்பாட்டிடணும். தட்டில் இருக்கும் சோற்றை சிந்தி சிதறி தனக்கு தேவையானதை குழந்தையே அள்ளி எடுத்து சாப்பிடும். ஆனா செல்லம் கொடுக்கும் பெற்றோர் பள்ளிக்கு போகும் பிள்ளைங்களுக்கும் ஊட்டி விடுறாங்க. நடக்க தெரிஞ்ச குழந்தைங்களை தூக்கிக்கிட்டு அலையக்கூடாது. தத்தி தத்தி நடக்கும் போதே குழந்தைங்க பெருக்குமாறை எடுத்துக்கிட்டு வீட்டை பெருக்க முயற்சி செய்யும். பெண் குழந்தைனா இதெல்லாம் இப்ப செய்ய வேண்டாம்னு சொல்றோம். ஆண் குழந்தைனா இதெல்லாம் நீ எப்பவுமே செய்யக்கூடாதுன்னு சொல்றோம். ஆனா குழந்தைங்க ஆண் பெண் பேதமில்லாம எல்லா வேலைகளையும் செய்ய விருப்பம் காட்டுறாங்க. சின்ன வயசுலயே அவங்கள நம்ம எதையும் செய்ய விடாம கெடுக்கிறோம். சின்ன வயசுலேயே துவைக்கிறது, வீட்டை சுத்தமா வச்சுக்கிறது, சமைக்கிறது, இப்படி அடிப்படை வேலைகளுக்கு நாம அவங்கள பழக்கிறதே இல்லை. வீட்டுல செய்ய எந்த வேலையும் இல்லைங்கிறதுனால அவங்க பிற்பகல் வரைக்கும் தூங்குறாங்க. நள்ளிரவு கடந்தும் செல்போன்ல மூழ்கி கிடக்குறாங்க. இன்றைய இளைஞர்கள் சோம்பேறிகளா மாறியதற்கு காரணம் அவங்களுக்கு பெற்றோர் சின்ன வயசுல இருந்தே கொடுத்த செல்லம் தான். குழந்தைங்களை கைக்குள்ள இருந்து விடுதலை செய்யுங்க. அவங்க உங்களை விட்டு வெளியேறி கல்வி கற்கவும், பொருளீட்டவும், தனக்கென துணைய அமைச்சுக்கிடவும், போகும் இடங்கள்ல நல்லவர்களா கருதப்படவும் வேணும். அந்த சமூக வாழ்க்கைக்கு சின்ன வயசுல இருந்தே அவங்கள தயார்படுத்துங்க. கட்டுப்படுத்தும் போது குழந்தைங்களுக்கு கஷ்டமா தான் இருக்கும். ஆனா பிற்காலத்துல அது நல்ல பலனை தருமே. இதத்தான் வேதாகமமும் சொல்லுது. எந்த சிக்ஷையும் தற்காலத்தில் சந்தோஷமாய் காணாமல் துக்கமாய் காணும். ஆகிலும் பிற்காலத்தில் அதில் பழகினவர்களுக்கு அது நீதியாகிய சமாதான பலனை தரும்.

0: கவிஞர் கேப்ரியல் தோமஸ் ராஜ் அவர்கள் வழங்கும் தேவ செய்தியை இப்பொழுது கேட்போம்.
1: நீதிமொழிகள் 5 22 23 வசனங்களை கவனியுங்கள்.
2: Let us read Proverbs chapter 5 verses 22 and 23.
1: துன்மார்க்கனை அவனுடைய அக்கிரமங்களே பிடித்துக்கொள்ளும், தன் பாவ கயிறுகளால் கட்டப்படுவான். அவன் புத்தியை கேளாததினால் மடிந்து தன் மதிகேட்டின் மிகுதியினால் மயங்கி போவான்.
2: His own iniquities entrap the wicked man, and he is caught in the cords of his sin. He shall die for lack of instruction, and in the greatness of his folly he shall go astray.
1: கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக.
2: Glory be to the name of the Lord.
1: துன்மார்க்கனை அவனுடைய சொந்த அக்கிரமங்களே அவனை பிடித்துக்கொள்ளும்.
2: His own iniquities entrap the wicked man.
1: தன் பாவ கயிறுகளால் கட்டப்படுவான்.
2: And he is caught in the cords of his own sin.
1: இன்றைக்கு நம்முடைய தியானத்தின் தலைப்பு கண்ணியிலே பிடிக்கப்படாதிருங்கள்.
2: Today the title of our devotion is Do not be entrapped.
1: கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக.
2: Glory be to the name of the Lord.
1: இந்த ரெண்டு வார்த்தை இருக்கு பாருங்க, பிடித்துக்கொள்ளும், கட்டப்படுவான்.
2: These two words that are mentioned here, entrap, caught.
1: இந்த ரெண்டு காரியத்தையும் பொதுவாக பார்ப்பீங்களானா, பிடிக்கிறது அப்படின்றது ஒருவர் இன்னொருவருக்கு செய்கிற ஒரு காரியம்.
2: So this kind of entrapping, this word means that a person doing this to the other person.
1: அதாவது ஒரு முயலை ஒருவன் கண்ணியிலே வலையிலே பிடிக்கிறான் என்று சொல்லலாம்.
2: A person try to trap a rabbit.
1: இன்னொரு விதமாக சொன்னால் கட்டுகிறான் அப்படின்னு சொல்லும்போது ஒரு புலியை அவங்க கட்டினார்கள் அப்படின்னு சொல்லலாம்.
2: When you say the word caught, it is like they catch a tiger and tie it.
1: Tie பண்றது.
2: Tying it.
1: ஒரு மனிதனை இன்னொருவன் பிடிக்கிறான், ஒரு மனிதனை இன்னொருவன் கட்டுகிறான் என்று சொல்லலாம்.
2: You can say one person is entrapping the other person, he is catching hold of the other person.
1: இதுதான் நம்ம பொதுவா கேள்விப்படுறோம்.
2: This is what we generally hear.
1: இன்னொருவர் மற்றொருவரை பிடிப்பது கட்டுவது.
2: One person is entrapping the other person, one type of person is catching the other person.
1: அது ஒரு வழிதான்.
2: That is the one way.
1: ஆனால் வேதத்தில் இன்னொரு வழியும் இருக்கான், ஒருவன் கட்டப்படுறதுக்கும் பிடிக்கப்படுறதுக்கு இன்னொரு வழி.
2: But there is one more way that is mentioned in the Bible for a person to be entrapped and caught.
1: அது என்ன தெரியுமா?
2: What is that?

0: சிலர் நண்பர்களால், சிலர் வெளியிலிருந்து வருகிற சில போராட்டங்களால, உபத்திரவங்களால, பாவங்களால் மற்றவர்களுடைய தூண்டுதலுக்கு இணங்கி பிடிக்கப்படுறாங்க, அகப்படுறாங்க, அல்லது சிக்கிக் கொள்றாங்க, கட்டப்படுறாங்க.
1: Sometimes some people are entrapped or caught by complying to the struggles or the provocation of other people from outside, by their friends or other temptations from outside.
0: ஆனால் வேதம் சொல்கிறது இப்படி மட்டும் ஒருத்தன் பிடிக்கப்படுறது இல்லையா, தன்னுடைய சொந்த அக்கிரமங்களால, தன்னுடைய பாவங்களால அவன் என்ன செய்யப்படலாம்னா, கட்டப்படலாம்.
1: But the Bible says a person is not only entrapped or caught only in this mean, but he can be entrapped and caught by his own iniquities and sins.
0: தனக்கே தானே குழியை வெட்டி கொள்ளலாம்.
1: A person can dig his own will.
0: தனக்கு தானே தீங்கு செய்து கொள்ளலாம்.
1: A person can do evil to himself.
0: இதுல நம்ம எச்சரிப்பா இருக்கணும்.
1: We should be very careful in this.
0: நம்மளுடைய வாழ்க்கையில உலக பிரகாரமா பார்த்தாலே ரெண்டு விதமா நாம மரணத்திற்குள்ளாகாதபடி நாம எச்சரிப்பா இருக்கணும்.
1: So even in this worldly thing, when you look at it, we should be very careful that we may not be sent to death,
0: that we will not die by two means. முதல் வழி என்னன்னு கேட்டா, வேறு ஒருவன் நம்மை கொல்லாதபடி பார்த்துக்கொள்ளணும்.
1: So first is we should be very careful that no other person kills us.
0: அதே வேளையில நாமே நம்மை கொன்று விடாதபடியும் கேர்ஃபுல்லா இருக்கணும்.
1: And at the same time we should be very careful that we may not self inflict ourselves.
0: பாவம் கூட அதே போலதான்.
1: Sin is also similar.
0: மற்றவர்கள் நம்மை பாவத்திற்குட்படுத்தாதபடி எச்சரிப்பா இருக்கணும்.
1: We should be careful that we may not be prone by other people's sin.
0: நாமே நம்முடைய பாவத்தினால விழுங்கப்படாதபடிக்கும் எச்சரிப்பா இருக்கணும்.
1: And we should also be careful that we may not be devoured by our own sins.
0: இதைதான் 119 சங்கீதம் 133 வசனத்தில் வாசிக்கும் பொழுது,
1: This is what we read in Psalm 119 verse 133.
0: உம்முடைய வார்த்தையிலே என் காலடிகளை நிலைப்படுத்தி ஒரு அநியாயமும் என்னை ஆண்டு கொள்ள ஒட்டாதேயும்.
1: Direct my steps by your word and let no iniquity have dominion over me.
0: என் மேல எதுவுமே ஆளுகை செஞ்சிட கூடாது.
1: Nothing should have dominion over me.
0: என் மேல அதிகாரம் செலுத்திர கூடாது.
1: Nothing should show his dominion over me.
0: நான் நினைக்கிறேன் நாம வந்து இந்த ஆளுகை செய்யப்படாம இருக்கிறதுக்கு நம்ம எச்சரிப்பா இருக்கணும்.
1: We should be very careful that nothing shall have dominion over us.
0: ஆகவே தான் மத்தேயு 6:13 வாசிப்பீர்களானால்,
1: That's why if you read in Matthew 6:13,
0: அங்கே 6:13 ஆண்டவரே எங்களை சோதனைக்குட்படுத்தாதபடி, சோதனைக்குட்பட பண்ணாமல் தீமை நின்று எங்களை ரட்சித்துக் கொள்ளும் என்று அந்த பரமண்டல ஜெபத்துல ஆண்டவர் ஜெபிக்கும்படி சொல்லி கொடுத்தார்.
1: Here when the Lord taught them the heavenly prayer, he taught them and lead us not into temptation but deliver us from evil.
0: ஆண்டவரே நாங்க வந்து சிக்கிட கூடாது.
1: Lord, we should not be caught into temptation.
0: நாங்க மாட்டிக் கொள்ள கூடாது.
1: We should not be caught into
0: it. அகப்பட கூடாது.
1: We should not be caught in it.
0: பிடிபட கூடாது.
1: We should not be entrapped.
0: கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக.
1: Glory be to the name of the Lord.
0: ஒரு மனுஷன் வந்து தன்னுடைய பாவத்தினால், தன்னுடைய அக்கிரமத்தினால், தன்னுடைய தீங்கினால் அவனே பிடிபடாமல் இருக்கிறதுக்கு வழி என்ன?
1: What is the way that a person may not be entrapped by his own iniquities, by his own sins and by his own evil works?
0: இன்றைக்கு சுருக்கமாக தேவனுடைய வார்த்தையிலிருந்து உங்களோடு பகிர்ந்து கொள்ள போகிறேன்.
1: I am going to share the word of God in short today.
0: முதலாவது,
1: First,
0: ரோமருக்கு எழுதின நிருபம் 14:21 வசனத்தை பாருங்கள்.
1: Romans chapter 14 verse 21.
0: மாமிசம் புசிக்கிறதும் மதுபானம் பண்ணுகிறதும் மற்றெதை ஆகிலும் செய்கிறதும் உன் சகோதரன் இடறுகிறதற்காவது, தவறுகிறதற்காவது, பலவீனப்படுகிறதற்காவது ஏதுவாயிருந்தால் அவைகளில் ஒன்றையும் செய்யாமல் இருப்பதே நன்மையாயிருக்கும்.
1: It is good not to eat meat or drink wine or do anything that causes your brother to stumble.
0: உன் சகோதரன் இடறுகிறதற்காவது, தவறுகிறதற்காவது, பலவீனப்படுத்துகிறதற்காவது ஏதுவாயிருந்தால் அவைகளில் ஒன்றையும் செய்யாமல் இருப்பதே நன்மை.
1: It is good not to eat meat or drink wine or do anything that causes your brother to stumble or is offended or is made weak.
0: எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு.
1: It was really surprising.
0: மூன்று வார்த்தை அங்க இருக்கு.
1: There are three words here.
0: உன் சகோதரன் இடறக்கூடாது.
1: Your brother should not stumble.
0: உன் சகோதரன் தவறக்கூடாது.
1: Your brother should not be offended.
0: மூன்றாவது, உன் சகோதரன் பலவீனப்படக்கூடாது.
1: Your brother should not be made weak.
0: இது மூன்றும் செய்யப்படாம இருக்கிறதுக்கு நீ என்ன செய்யணும்? இவைகளில ஒன்றையும் செய்யாமலே இரு.
1: So in order to not cause these things, you are not supposed to do anything of these things.
0: அதாவது இது அர்த்தம் என்னன்னா, நம்ம வாழ்க்கையில பாவங்கள் நம்மை மேற்கொள்ளாம இருக்கிறதுக்கு முதல் படி என்னன்னா, the first word for A is abstinence or abstain from evil. எந்த பாவம் குற்றத்திலிருந்தும் நீ விலகி இரு அல்லது தவிர.

0: தவிர்த்துக்கொள் என்ற வார்த்தை முக்கியம்.
1: The first way or the first word is abstain from evil.
0: தவிர்த்துக்கொள்,
1: abstain.
0: இங்க வாஸ்தவாஸ்தம் என்ன ஏன் தொட்டதுன்னு கேட்டா, நீ செய்கிற காரியம் உன் சகோதரனுக்கே இடரலை உண்டாக்குமானால் உனக்கு இடரலை உண்டாக்காதா?
1: So here this word really touched me because if what you do might stumble or offend your brother, will it not offend and stumble you?
0: நீ செய்கிற காரியம் மற்றவனை பலவீனப்படுத்துகிறது என்றால் உன்னை ஒரு நாள் பலவீனப்படுத்தாதா?
1: If your act is making someone weak, will it not make yourself weak someday?
0: உன்னை நீ செய்கிற ஒரு காரியம் உன் சகோதரனுக்கு வந்து இடறுகிறதற்கு தவறுகிறதற்கு அது ஏதுவா இருக்குமானால் உனக்கு ஒரு நாள் அது தவறுகிறதற்கோ இடறுகிறதற்கோ ஏதுவா இருக்காதா?
1: If your act causes your brother to stumble, will it not also stumble you one day?
0: பாருங்க, ஒருவனுக்கு மற்றவனுக்கு விஷத்தை கொடுக்கிற அதே விஷம் இன்னொருவனை சாகடிக்கிறது போல உன்னையும் சாகடிக்க அது வலிமை உள்ளது.
1: So like a poison, when you give to other person, when it has the power to kill that person, it has the same power to kill yourself.
0: ஒரு குழியை வெட்டும் போது மற்றவன் எப்படி விழுவதற்கான ஆபத்து இருக்கிறதோ அதே போல நீயும் அதிலே விழுவதற்கான ஆபத்து இருக்கிறது.
1: When you dig a pit, like how another person have the chances and the danger to fall into it, you have the same chance and danger to fall into it.
0: அப்ப நீ இடராம இருக்கணும்னா, நீ வந்து விழாம இருக்கணும்னா, பலவீனப்படாம இருக்கணும்னா அதை செய்யாமல் இருப்பதே நல்லது.
1: So if in case you should not be stumbled or you should not be offended or you should not be made weak, then it is better you don't do it.
0: 1 தெசலோனிக்கேயர் 5 அதிகாரம் 22 வசனத்தை பார்ப்பீர்களானால்,
1: 1 Thessalonians 5:22 says,
0: பொல்லாங்காய் தோன்றுகிற எல்லாவற்றையும் விட்டு விலகுங்கள்னு போட்டிருக்கு.
1: It says abstain from every form of evil.
0: பொல்லாங்காய் தோன்றுகிற எல்லாவற்றையும் விட்டு விலகிருங்க.
1: Abstain from every form of evil.
0: எனக்கு இது ஆச்சரியமா இருந்தது.
1: It was really surprising.
0: அதாவது நம்ம சில பேர் வந்து செய்துட்டப்ப விலகிறது வேற.
1: Some people after doing it and then abstaining from it is different.
0: ஆனா வேதம் சொல்லுது நீ செய்யாமலே விலகிரு.
1: But the Bible says abstain without doing it.
0: நம்ம ஊர்ல ஒரு பழமொழி இருக்கு, அதுனா வருமுன் காப்போம்னு சொல்வாங்க.
1: So we have a proverb, prevention is better than cure.
0: வருமுன் காப்போம்.
1: Prevention is better than cure.
0: நம்ம வந்து பாடுபட்டு அப்புறமா பிரச்சனைக்குள்ளாகி வேதனைப்பட்டு அப்புறமா நம்ம சுகத்தை கண்டுபிடிக்கிறதுக்கு பதிலா முதலாவது நம்ம தடுத்து விடுவோமானால், அதை தவிர்த்து விடுவோமானால் நமக்கு பெரிய நன்மை உண்டாயிடும்.
1: Before we get affected and before we go into the pain and sickness and then get cured, but before we prevent, before that's happening, it is always better for us.
0: இந்த நாட்கள்ல பாத்தீங்கன்னா இந்த கொரோனா சீசன்ல எல்லார் முகத்திலேயும் ஒரு மாஸ்க் இருக்கு.
1: So in this corona season we have a mask on everyone's face.
0: இது ஏன் போடுறாங்க?
1: Why do they wear it?
0: ஏன்னா வந்த பிறகு நம்ம மருத்துவம் செய்யறதை விட வராம தடுக்கிறதே ரொம்ப நல்லது.
1: It is better to prevent than to cure it after it, we are affected by it.
0: அதனால நீங்க ஜாக்கிரதையா இருந்துடுங்க.
1: Therefore you be careful about it.
0: உங்களுக்கு இன்னும் தொற்று வரல.
1: You are not yet being infected by it.
0: ஆனா நீங்க அதுக்கு முன்னாடி நீங்க என்ன பண்ணுங்கனா அடிக்கடி சானிடைசர் யூஸ் பண்ணுங்க.
1: But before that you sanitize yourself.
0: அடிக்கடி கையை கழுவுங்க.
1: You have to wash your hands frequently.
0: சொன்னா நான் எங்கயுமே போல, எதுவும் தொடல, நான் கை யாருக்குமே கொடுக்கல.
1: You can say I don't go anywhere, I don't touch anything, I don't shake hands with anybody.
0: நான் இது கை கழுவணும்.
1: Why should I wash my hands?
0: சொல்லப்பட்ட கருத்து என்னன்னா, வந்த பிறகு வேதனைப்படுறதை விட வருவதற்கு முன்பதாகவே நீ தவிர்த்து விடுவது பெரிய பிரச்சனைகள்ல இருந்து உன்னை வெளியே கொண்டு வந்துரும்.
1: The moral that is said is prevention is always better than cure because that will safeguard you from all the dangers.
0: தவறுகள், பாவங்கள், அக்கிரமங்கள், துன்மார்க்கங்கள் கூட செஞ்சு பார்த்துட்டு அதுக்கப்புறம் அதோட போராடிக்கிட்டு அதனுடைய பக்க விளைவுகள், அதிலிருந்து வருகிற குற்ற உணர்வுகள், இது எல்லாத்தையும் உட்காந்து நீங்கள் வந்து வெளியே வர்றதுக்கு நீங்கள் அதை செய்யாமல் தடுத்து விடுவதே, தவிர்த்து விடுவதே நல்லது.
1: ஸோ ஈவன் இன் கேஸ் ஆஃப் சின், ஆஃப்டர் கமிட்டிங் அ மிஸ்டேக், சின் ஆர் டூயிங் விக்கட் திங்ஸ் அண்ட் தென் ஹேவிங் அ ஃபீலிங் ஆஃப் கான்சிக்வன்சஸ் அண்ட் கில்ட்டி கான்ஷியஸ், இட் இஸ் ஆல்வேஸ் பெட்டர் யூ டோன்ட் டூ இட் அண்ட் அப்டெயின் ஃப்ரம் இட் விதவுட் டூயிங் இட்.
0: நம்முடைய ஆண்டவர் எந்த பாவத்தையும் மன்னிக்கவும் எவ்வளவு கொடூரமான அக்கிரமத்தை நம்ம விட்டு நீக்கவும் அவர் வல்லவராய் இருக்கிறார்.
1: Our God is powerful and able to forgive us any sins and remove and cleanse us from all any kind of iniquities.
0: நம்முடைய பாவங்கள் இரத்தாம்பரம் போல சிவப்பா இருந்தாலும் அதை கழுவி விடுவாராம், வெண்மையாக்கிடுவாராம் பனியை போல.
1: Our God can cleanse our sins even it is red as scarlet and it he can make it white as dew.
0: கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக.
1: Glory be to the name of the Lord.
0: அவ்வளவு வல்லமை அவருக்கு இருக்கு.
1: He has so much of power.
0: ஆனால் அதனுடைய பின்விளைவுகள் இருக்கு பாருங்க. அதை தவிர்க்க வேண்டுமானா பாவத்தையே செய்யாம தவிர்த்துறது நல்லது.
1: But if you want to avoid the consequences of those sins, it is always better if you abstain from that sin without doing it.
0: கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக.
1: Glory be to the name of the Lord.
0: சில வேளையில சில குற்றங்கள் வந்து கழுவப்படலாம், பாவங்கள் வந்து மன்னிக்கப்படலாம், அது ஆனால் நம்முடைய வாழ்க்கையின் மற்ற பகுதிகள் அது விட்டு போன சில வடுவை நம்மால் எடுக்கவே முடியாது.
1: பட் சம்டைம்ஸ் certain mistakes can be cleansed, certain sins can be forgiven, but the scars they live behind cannot be cleaned or cleansed at all.
0: அந்த வடுவை வந்து நீக்க முடியாது.
1: You cannot remove those scars.
0: ஒரு முறை நாங்கள் ஆஸ்திரேலியாவில் என்னுடைய மனைவியினுடைய சகோதரன் அங்கே இருக்கிறாரு, அங்கே நாங்கள் ஒரு முறை போயிருந்தோம்.
1: மை வைஃப்ஸ் பிரதர் இஸ் ஸ்டேயிங் இன் ஆஸ்திரேலியா, ஸோ ஒன்ஸ் வி ஹவ் பீன் டு ஆஸ்திரேலியா தேர்.
0: ஒரு முறை அவருடைய மனைவி ஒரு முறை எங்களை வெளியே ஷாப்பிங் கூட்டு போனாங்க.
1: ஒன்ஸ் ஹிஸ் வைஃப் டுக் அஸ் ஃபார் அ ஷாப்பிங்.
0: அவங்க ஷாப்பிங் முடிச்சுட்டு ஒரு பெட்ரோல் பங்க்கில் அவங்க காருக்கு பெட்ரோல் போட்டாங்க.
1: ஸோ ஆஃப்டர் ஃபினிஷிங் ஷாப்பிங் வி வென் டு ஃபியூவல் ஸ்டேஷன் அண்ட் ஷி வாஸ் ஃபில்லிங் த ஃபியூவல் ஃபார் அ கார்.
0: அப்போது அங்கே அந்த ஊர்லலாம் அவங்களே பெட்ரோல் பங்க்கில் போய் அவங்களே பெட்ரோல் நிரப்பிக்கணும்.
1: ஸோ இன் தோஸ் பிளேசஸ் தே ஹாவ் டு ஃபில் தி ஃபியூவல் பை தெம் செல்ஃப்.
0: வேறு யாரும் வந்து உதவி செய்ய மாட்டாங்க.
1: நோ ஒன் வில் கம் அண்ட் ஹெல்ப் தெம்.
0: நம்மளே பெட்ரோல் போட்டுக்கணும்.
1: வி ஹாவ் டு ஃபில் த பெட்ரோல்.
0: பெட்ரோல் போட்டுட்டு உள்ளே போய் வந்து அந்த பேமெண்ட்டை கட்டிட்டு வரணும்.
1: ஸோ ஆஃப்டர் ஃபில்லிங் த டேங்க் யூ ஹாவ் டு கோ இன் மேக் த பேமெண்ட் அண்ட் ரிட்டர்ன் பேக்.
0: அதே போல் இவங்க பெட்ரோலை ஃபில் பண்ணிட்டு உள்ளே போய் பேமெண்ட் பண்ண போனாங்க. நாங்களாம் காருக்குள்ளே உட்காந்துருக்கோம்.
1: ஸோ சிமிலர்லி ஷி ஆல்சோ ஃபில் த டேங்க் அண்ட் தென் ஷி வென்ட் ஃபார் மேக்கிங் த பேமெண்ட். வி வர் சிட்டிங் இன் த கார்.
0: உட்காந்துருக்கும் போது உள்ள திடீர்னு ஒரு பெரிய சத்தம், பின்னால வந்து ஏதோ ஒரு வண்டி இடிச்ச மாதிரி.
1: So suddenly we heard a sound that there was a vehicle which came and hit us from back.
0: தடபுடன நான் இறங்கி என்னன்னு பார்த்தா இன்னொரு பெரிய கார், ஒரு வயசான பாட்டி அம்மா ஓட்டிட்டு வந்திருக்காங்க. அவங்களும் பெட்ரோல் நிரப்பிட்டு கிளம்பும் போது அந்த அம்மா சரியா கவனிக்காம எங்க நாங்க உட்கார்ந்திருந்த வண்டியினுடைய பம்பர்ல கொண்டு ஒரு இடி இடிச்சிட்டாங்க.
1: சோ when we got down and saw, we saw a big car behind where an old lady was driving that. She also came, she filled her tank and she did not notice when she started the car she hit the bumper of a car.
0: நான் போய் பின்னாடி போய் பார்த்தா எங்க வண்டியில எந்த டென்ட்டுமே இல்ல, ஆண்டவர் கிருபையில.
1: So when I went back and saw that by the grace of God there was no dent in our car.
0: சத்தம் பெரிய சத்தமா இருந்துச்சு, ஆனா ஒண்ணுமே ஒரு சின்ன வடு கூட இல்ல, இடிச்ச மாதிரியே தெரியல.
1: Though the sound was so big but there was not even a scar of hitting.
0: வேடிக்கை என்னன்னா அந்த அம்மா இடிச்சிட்டு நின்றுக்கலாம், அந்த அம்மா அப்படியே ரிவர்ஸ் பண்ணி வண்டி எடுத்துட்டு அவங்க பாட்டு போயிட்டாங்க.
1: The fun is there, she would have stopped there but she took the car in a reverse way and she took the car and went away.
0: நாங்கள் வெயிட் பண்ணோம், இந்த என்னுடைய மனைவியின் சகோதரன் மனைவி வந்தாங்க.
1: ஸோ வி வர் வெயிட்டிங் அண்ட் வைஃப் ஆஃப் மை வைஃப்ஸ் பிரதர் கேம் தேர்.
0: நான் அவங்கள்ட்ட சொன்னேன் இந்த மாதிரி இடிச்சாங்க, இடிச்சிட்டு போயிட்டாங்கன்னு சொன்னேன்.
1: ஐ டோல்ட் ஹர் சீ சம்வன் ஹிட் ஆர் கார் அண்ட் தே வெண்ட் அவே.
0: ஒரே அதிர்ச்சி அவங்களுக்கு.
1: ஷி வாஸ் ஷாக்ட்.
0: அப்போ ஏதாவது ஆச்சான்னு கேட்டாங்க. நான் சொன்னேன் ஒண்ணுமே இல்ல, வெளியே வாங்கன்னு சொல்லி நாங்க ரெண்டு பேருமே பார்த்தோம், வண்டியில ஒரு அடி ஒரு சின்ன டென்ட் கூட இல்ல.
1: சோ ஷி ஆஸ்க்ட் டிட் எனிதிங் ஹேப்பன். வி போத் வெண்ட் பேக் அண்ட் வி saw the car, there was not even a single dent in there.
0: ஆனா அவங்க விடுற மாதிரி இல்ல.
1: பட் ஷி டிட் நாட் லீவ் இட்.
0: நேரா திருப்பி அந்த பில்லிங் ஆபீஸ் குள்ள போனாங்க.
1: ஷி வெண்ட் ஸ்ட்ரைட் டு பில்லிங் ஆபீஸ் அகைன்.
0: நீங்க என்கிட்ட கேட்டாங்க அந்த வண்டி நம்பர் அத நோட் பண்ணீங்களான்னு
1: கேட்டாங்க. ஷி ஆஸ்க்ட் மீ whether I have noted any the vehicle number.
0: நான் சொன்னேன் எதுவும் டேமேஜ் இல்லன்னு விட்டுட்டேன், அது போயிடுச்சு வண்டின்னு.
1: சோ ஐ said I did not notice because we did not have any damage.
0: நேரா ஆபீஸ் குள்ள போய் அந்த சிசிடிவி கேமரால உள்ள அந்த காட்சியை வந்து பதிவு பண்ணி அந்த நம்பரை நோட் பண்ணிட்டாங்க.
1: சோ ஷி வெண்ட் डायरेक्टली டு தி ஆபீஸ். ஷி saw that CCTV footage and she noted that number.
0: அவங்க சொன்னாங்க நான் கம்ப்ளைன் பண்ணுவேன்.
1: ஷி said I will complain.
0: நான் சொன்னா விட்டுருங்க, அது வயசான பாட்டி அம்மா, அது இன்னும் ஒண்ணுமே வண்டிக்கு ஒண்ணுமே ஆகல இல்ல, விட்டுருங்க அப்படினு.
1: I said leave her because nothing damage happened to her vehicle so you can leave her, she is old lady.
0: அப்ப அவங்க சொன்னாங்க.
1: But she said
0: வெளியில ஒண்ணும் டேமேஜ் ஆகல.
1: There is no damage outwardly.
0: ஆனா இன்னும் ஒரு ரெண்டு மாசம் கழிச்சு அதனுடைய ஆஃப்டர் எஃபெக்ட்ஸ் வந்து வண்டியில எங்கேயாவது ஒரு இடத்துல தெரியும்.
1: பட் யூ கேன் நோட்டீஸ் தி ஆஃப்டர் எஃபெக்ட்ஸ் இன் தி வெஹிக்கிள் ஆஃப்டர் 2 மந்த்ஸ்.
0: அதுல பின்விளைவு கொஞ்ச நாள் கழிச்சு தெரியும்.
1: யூ கேன் see that after effects after some time.
0: பாவம் கூட அது மாதிரி தான்.
1: Sin is also similar.
0: சில வேளையில சில குற்றங்களை செய்துட்டு கூட இயேசுவே உம்முடைய ரத்தத்தினால் என்னை கழுவுன்னு கேட்கும்போது அவர் முழுவதுமா கழுவி சுத்திகரிச்சிருவாரு, நமக்கு பாவத்தை நினைக்காம போயிடுவாரு.
1: Sometimes when we commit a sin and when we ask forgiveness from the Lord will forgive us and cleanse us from all our sins and he will never again remember it.
0: நமக்கு நம்ம மேல அதை திருப்பி ஆக்கின தீர்ப்பை செலுத்த மாட்டாரு.
1: He will not give that punishment upon us.
0: ஆனா அது விட்டு போற பின்விளைவு இருக்கு பாருங்க, அது நீண்ட நாள் கழிச்சு தெரியும்.
1: But the consequence of the after effects or the sin will be seen or noticed after many days.
0: அது உண்டாக்குற வருத்தங்கள் ரொம்ப வேதனையானது.
1: The consequences or the effects that it brings forth is really painful.
0: எபேசியர் 4 அதிகாரம் 26 முதல் 27 வாசிப்பீர்களானால்
1: Ephesians chapter 4 verses 26 and 27.
0: நீங்கள் கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதிருங்கள். சூரியன் அஸ்தமிக்கிறதுக்கு முன்பாக உங்கள் எரிச்சல் தணிய கடவது பிசாசுக்கு இடம் கொடாமலும் இருங்கள்.
1: Be angry and do not sin. Do not let the sun go down on your wrath, nor give place to the devil.
0: இடம் கொடுக்கவே கொடுக்காதீங்க.
1: Do not give place to the devil.
0: கோபம் கொண்டா கூட பாவம் செஞ்சிராதீங்க.
1: Even if you are angry but do not sin.
0: நீங்க அவனுக்கு இடம் கொடுத்துறாதீங்க.
1: Don't give place to the devil.
0: ஏன்னா இடம் கொடுத்தீங்கன்னா அவன் சும்மா இருக்க மாட்டான்.
1: It's because if we give place he will not remain silent.
0: நம்முடைய அக்கிரமங்களில் நம்முடைய பாவங்களில் நாம் பிடிக்கப்படாமல் கட்டப்படாம இருக்க முதலாவது காரியம் வந்து abstain from every form of evil. எல்லா விதமாக தவறாய் தோன்றுகிற பாவமாய் தெரிகிற எல்லாவற்றிலிருந்தும் உங்களை நீங்க தவிர்த்து கொள்ளுங்க.
1: The first way that we may not be entrapped in our iniquities and sin is abstain from every form of evil.
0: சில தடவை இயேசு சொன்ன வார்த்தைகள் ரொம்ப கடுமையா தெரியலாம்.
1: Sometimes the words that are uttered by Jesus might be harsh.
0: நீங்கள் மார்க் எழுதின சுவிசேஷம் 9 அதிகாரம் 43 முதல் 48 வசனங்களை வாசித்து பாருங்க.
1: If you read Mark chapter 9 verses 43 to 48.
0: உன் கை உனக்கு இடரல் உண்டாக்கினால் அதை தரித்து போடு.
1: If your hand causes you to sin, cut it off.
0: 45 வசனம்.
1: Verse 45.
0: உன் கால் உனக்கு இடரல் உண்டாக்கினால் அதை தரித்து போடு.
1: If your foot causes you to sin, cut it off.
0: 47 வசனம்.
1: Verse 47.
0: உன் கண் உனக்கு இடரல் உண்டாக்கினால் அதை பிடுங்கி போடு.
1: And if your eye causes you to sin, pluck it out.
0: என்னங்க இது?
1: What is this?
0: கை இடரல் உண்டாக்குனா தரித்து போடு, கால் இடரல் உண்டாக்குனா தரித்து போடு, கண் இடரல் உண்டாக்குனா நீ அதை பிடுங்கி போடு. இது என்ன என்ன உபதேசம் இது?
1: What a kind of doctrine is this? If your hand causes you to sin, cut it off. If your foot causes you to sin, cut it off. If your eye causes you to sin, pluck it out.
0: இது ரொம்ப ஹார்ஷா இருக்குல்ல?
1: This is a harsh doctrine, right?
0: ஆனா ஆண்டவர் ஏன் இதை சொன்னார் தெரியுமா?
1: But why did the Lord say this?
0: அதுக்கு ஒரு விளக்கம் கொடுக்கிறாரு.
1: He gives an explanation.
0: ஏன் உன் கை கால்லாம் நீ இடர்ல் உண்டாக்கினா தரித்து போடு, கண்ணு வந்து இடர்ல் உண்டாக்கினா பிடுங்கி போடு அப்படின்னா?
1: Why are you supposed to cut off your hand and foot if it causes you to sin and pluck off your eyes if it causes you to sin?
0: நீ இரண்டு கண் உடையவனாக, நீ அல்லது இரண்டு கை உடையவனாக, நீ இரண்டு கால் உடையவனாக, நீ அவியாத அக்கினி நரகத்துல போய் நீ கஷ்டப்படுறத பார்க்கலாம், ஊனனாக, நீ வந்து காலற்றவனாக, நீ கண்ணற்றவனாக, நீ வந்து ஜீவனுக்குள்ள பிரவேசிக்கிறது உனக்கு நல்லது.
1: It is better for you to enter into life maimed as a lame or with one eye than having two hands or two legs and having two eyes to go to hell into the fire that can never be quenched.
0: என்ன அவர் சொல்றாருன்னு கேட்டிங்கன்னா,
1: What is he about to say here?
0: அவங்க சொல்ற வார்த்தைகளை பாருங்க.
1: Look at the words that he says.
0: நீ ஊனமா, நீ சப்பானியா, நீ குருடனா இந்த உலகத்துல வாழ்ந்தா கூட பரவாயில்ல, அந்த கண்ணால கையால அந்த காலால தவறு செய்வதை தவிர்த்து விடு.
1: So you abstain or stop doing sin using that hand or foot or eye, or it is better for you to live as a maimed or a lame or with one eye in this world.
0: Abstinence ரொம்ப முக்கியம்.
1: Abstinence is very important.
0: தவிர்த்து விடு.
1: Abstinence.
0: தவிர்த்து விடு.
1: Abstain.
0: சில பேர் வாலிப பிள்ளைங்க கூட என்ன சொல்றாங்கன்னா, எங்க அப்பா அம்மா நான் தப்பா செய்யல, எல்லாம் தப்பு செஞ்சுட்டு தானே வந்திருக்காங்க.
1: Even certain young people say, see, even our parents also committed sins, right?
0: எங்களை ஃப்ரீயா விடுங்க.
1: So let us be free.
0: நாங்க செஞ்சு பார்த்துட்டு வரோம், என்னதா இருக்குன்னு பாக்குறோம்.
1: We will also try that sin and then return back.
0: நாங்க வந்து அப்படி அதுல இருக்க போறது இல்ல.
1: We are not going to linger or stay in that sin.
0: அவங்க எல்லாம் செஞ்சுட்டு வந்திருக்காங்க.
1: They have done it.
0: அதுக்கெல்லாம் ஒண்ணுமே சொல்ல மாட்டேங்கறீங்க. எங்களை வந்து இப்பமே புடிச்சு இந்த புடி புடிக்கிறீங்களே.
1: You don't say anything for them but you just make us you say
0: us. ஏன் எங்களை வந்து இவ்வளவு ரெஸ்ட்ரிக்ட் பண்றீங்க?
1: Why do you restrict us so much?
0: ஏனா அந்த பாவத்தை செஞ்சவங்களை போய் கேட்டிங்கனா தெரியும்.
1: It's because if you ask people who committed that sin they will say
0: நான் இன்னைக்கு மனம் திரும்பிட்டேன்.
1: Today I have repented.
0: என் வாழ்க்கையை திருந்திட்டேன்.
1: I have changed my life.
0: நான் பழைய வாழ்க்கை இப்ப வாழ்றது இல்ல.
1: I'm not living my old life.
0: அதுல இருந்து விடுதலை ஆயிட்டேன்.
1: I have been delivered from it.
0: ஆனா அதுல பட்டவங்க சொல்லுவாங்க.
1: But people were affected by it.
0: பின் விளைவுகள், அதனுடைய வேதனைகள், அதனுடைய மனத்தாங்கல்கள், அதிலிருந்து வருகிற குற்ற உணர்வுகள் என் வாழ்க்கை எவ்வளவு பாதிக்குதுன்னு எனக்கு இன்னைக்கு வரைக்கும் தெரியும்.
1: Only they will say, see, the consequences, the after effects, the guilty feeling that I get out of that, only I know that pain.
0: நாம் பட்ட வேதனை நீ படக்கூடாது.
1: So you should not have that pain which I have experienced.
0: அதனால அந்த பக்கமே போயிடாது.
1: That's why don't go near that side.
0: அதை செஞ்சு கூட ட்ரை கூட பண்ணி பார்த்துறாத.
1: Don't even try to do it.
0: ஏன்னா அது அவ்வளவு பெரிய பின் விளைவை விட்டுரும்.
1: Because that will leave a great consequence.
0: நான் சொல்லுவேன், பாவமும் அக்கிரமும் நம்மை கட்டாமல் நம்மை பிடிக்காமல் இருக்க முதலாவது வந்து பாவத்தினுடைய அக்கிரமத்தினுடைய எந்த ஒரு செய்கையையும் நாம் ஆரம்பத்திலேயே தவிர்த்து விடுவது நல்லது.
1: The first way that we may not be entrapped by our own iniquities and caught in our own sin is abstain from every form of evil even in an initial stages.
0: கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக.
1: Glory be to the name of the Lord.
0: இரண்டாவது.
1: Second.
0: நம்முடைய அக்கிரமத்திலிருந்து பாவத்திலிருந்து நாம் பிடிபடாம நாம் இருக்க வேண்டுமானா தவிர்த்து விடுங்கன்னு முதலாவது சொன்னேன். தவிர்ப்பு ரொம்ப முக்கியம். அப்ஸ்டெயின் அப்படிங்கற வார்த்தையை நான் சொன்னேன்.
1: So first I told you we have to abstain from evil that we not be entrapped in our own iniquities and sins.
0: இரண்டாவது, வேதம் இந்த நம்ம தப்பித்து கொள்ள நம்ம மாட்டிக்கொள்ளாம இருக்கிறதுக்கு நம்ம கொடுக்கிற இரண்டாவது ஆலோசனை 1 பேதுரு 5:8-9.
1: Number 2, 1 Peter chapter 5 verses 8 and 9.
0: தெளிந்த புத்தி உள்ளவர்களாய் இருங்கள், விழித்திருங்கள், ஏனெனில் உங்கள் எதிராளியாகிய பிசாசானவன் கெச்சிக்கிற சிங்கம் போல எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றி திரிகிறான்.
1: Be sober minded, be watchful. Your adversary the devil prowls around like a roaring lion seeking someone to devour.
0: விசுவாசத்தில் உறுதியாயிருந்து அவனுக்கு எதிர்த்து நில்லுங்கள். உலகத்தில் உள்ள உங்கள் சகோதரரிடத்தில் அப்படிப்பட்ட பாடுகள் நிறைவேறி வருகிறது என்று அறிந்திருக்கிறீர்களே.
1: Resist him firm in your faith, knowing that the same kinds of suffering are being experienced by your brotherhood throughout the world.
0: கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக.
1: Glory be to the name of the Lord.
0: இரண்டாவது வார்த்தை ரொம்ப முக்கியமான வார்த்தை. நம்ம நம்முடைய பாவங்கள்ல நம்முடைய அக்கிரமங்கள்ல சிக்கிக்கொள்ளாம இருக்கிறதுக்கு தவிர்த்து விடுங்கள் என்று மாத்திரம் சொல்ல மாட்டேன். இரண்டாவது, எச்சரிப்பாயிருங்கள்.
1: The second word is we should be beware that we not be entrapped in our own sins and iniquities.
0: எச்சரிப்பாருங்க.
1: Beware.
0: இன்னொரு விதமா சொன்னா தெளிந்த புத்தி உள்ளவங்களா இருங்க.
1: In other words, be sober minded.
0: அதாவது எனக்கு ஒண்ணுமே தெரியாதுன்னு இருக்காதீங்க.
1: Don't say that I don't know anything.
0: புறாக்களை போல கபடற்றவங்களா இருங்க.
1: Be innocent like doves.
0: ஆனால் சர்ப்பங்களை போல ரொம்ப வினா உள்ளவங்களா இருங்க.
1: But also be wise as serpents.
0: சர்ப்பங்களை போல வினா உள்ளவர்களா இருங்க.
1: Be wise as serpents.
0: உங்களுக்கு வரப்போகும் ஆபத்துகளை குறித்து எச்சரிப்பாருங்க.
1: You be careful about the dangers that you're going to encounter.
0: விழித்திருங்க.
1: You be vigilant.
0: ஜாக்கிரதையா இருங்க.
1: You be watchful.
0: நீங்கள் கவலையினமாக நீங்கள் அசட்டையாக மட்டும் இருந்துடாதீங்க.
1: Don't be careless or don't be so negligent.
0: பாருங்க, பெரிய தவறுகள் அல்லது குற்றங்கள் பாவத்தில் விழுற நிறைய பேர் வந்து இந்த தவறுகளில் விழுறதுக்கு ஒரு முக்கியமான ரீசன் வந்து கேர்லெஸ்னஸ், கவனம் இல்லாமல் இருக்கிறது.
1: One of the important reason why people fall into big sins and iniquities is that their carelessness.
0: அதாவது உலக பிரகாரமாக பார்த்தீங்கன்னா கூட பெரிய தவறுகள், பெரிய விபத்துகள், ஆபத்துகளில் சிக்கிறவங்க வந்து எந்த நேரத்தில் அப்படி சிக்கிறாங்கன்னு கேட்டால் கொஞ்சம் கேர்லெஸ்ஸாக இருக்கும்போது தான்.
1: Even in this world, when you see people who get caught into many big accidents, they also get caught only when they are very careless.
0: அதாவது நம்முடைய முன்னாள் பிரதம மந்திரி இந்திரா காந்தி அவர்கள் சுட்டு கொல்லப்பட்டதுக்கு ஒரு முக்கியமான காரணம் என்னன்னு கேட்டால், அவங்க ஒரு நாள் தங்கள் போட வேண்டிய புல்லட் ப்ரூஃப் ஜாக்கெட்டை போடாமல் கொஞ்சம் கேர்லெஸ்ஸாக இருந்தாங்க.
1: ஒன் ஆஃப் த ரீசன் வை அவர் ஃபார்மர் பிரைம் மினிஸ்டர் இந்திரா காந்தி வாஸ் ஷாட் டெட் இட்ஸ் பிகாஸ் ஷீ வாஸ் கேர்லெஸ் ஒன் டே தட் ஷி டிட் நாட் வேர் அ புல்லட் ப்ரூஃப் ஜாக்கெட்.
0: என்னென்னா அந்த மாதிரி நினச்சாங்கன்னா, என் வீட்டிலேருந்து வீட்டில் நான் ஆஃபீஸ்க்குள்ளே நடந்து போகிறேன், எல்லாம் ஒரே கேம்பஸ் குள்ள தான இருக்கு, இங்க யார் தீங்கு செய்ய போறான்னு அந்த மாதிரி ரொம்ப கேர்லெஸ்ஸா இருந்தாங்க.
1: So she was very careless thinking who will harm me because I'm going to be going in the same campus from my house to my office.
0: அந்த கேர்லெஸ் மொமெண்ட் ஒரு நிமிஷம் இருக்கு பாருங்க, அதுதான் அவங்க வாழ்க்கையில பெரிய ஆபத்தை அவங்க வாழ்க்கையில கொண்டு வந்துருச்சு.
1: That one moment of carelessness brought a great danger in her life.
0: வாகனம் ஓட்டுறவங்க கூட பாத்தீங்கன்னா ஆபத்துகள்ல சிக்கிறதுக்கு பெரிய காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா கேர்லெஸ்னஸ்.
1: Also people who drive vehicles, the very reason why they get caught into accidents is their carelessness.
0: எனக்கெல்லாம் ஒண்ணுமே நடக்காது.
1: Nothing will happen to me.
0: எனக்கு இவ்வளவு அனுபவம் இருக்கு.
1: I have so much of experience.
0: ரோட் இவ்வளவு அகலமா இருக்கு.
1: The road is so wide.
0: என் வாகனம் நல்ல கண்டிஷன்ல இருக்கு.
1: My vehicle is in good condition.
0: எல்லாம் ஒண்ணும் ஆகாது.
1: Nothing will happen to me.
0: அப்படி ஒரு நிமிடம் கேர்லெஸ்ஸா இருக்கறாங்க பாருங்க.
1: They remain careless for a moment, right?
0: அவ்வளவுதான், அவங்க லைஃப் வந்து அதுல பெரிய ஆபத்துல வந்துருது.
1: So that ends in a great danger.
0: சில வருஷங்களுக்கு முன்பாக உண்மையாக நடந்த ஒரு சம்பவம் ரஷ்யாவில.
1: So some years ago this is a true incident that happened in Russia.
0: ஒரு விமானம், பயணிகளுடைய விமானம், ஒரு ஜெட் விமானத்தை ரெண்டு விமானிகள் அவங்க பறந்து கொண்டிருந்தாங்க.
1: So two pilots were flying the flight, a jet flight.
0: உள்ளே நூற்றுக்கணக்கான பேசஞ்சர்ஸ் இருக்கிறாங்க.
1: There were hundreds of passengers in that flight.
0: அன்றைக்கு என்ன விசேஷம்னு கேட்டிங்கன்னா, அந்த விமானி ஒருவருடைய ரெண்டு பிள்ளைகள் அந்த விமானத்துல அவங்க ஒரு எக்ஸ்கர்ஷனுக்காக அவங்க கூடவே வர்றாங்க.
1: So the special moment there was the two children of a pilot were also present for an excursion in that same flight.
0: அந்த விமானத்துல விமானம் வந்து 40,000 அடியில பறந்து கொண்டிருக்கும் போது,
1: so when this flight was flying at an altitude of 40,000 km height,
0: அந்த விமானி அந்த பிள்ளைகளோடு வந்து அந்த விமானி என்ன பண்ணாராம், தம் பிள்ளைகளை வந்து உள்ள அந்த காக்பிட்க்குள்ள வர சொன்னாராம்.
1: So the pilot who brought his children, he called them to come into the cockpit.
0: விமானம் பறந்துட்டு இருக்குது.
1: The flight is flying now.
0: அந்த விமானத்தை ஆட்டோ பைலட்னு ஒரு இது இருக்கும், அந்த செட்டிங்ல அவர் போட்டாரு.
1: So he put that flight in an autopilot mode.
0: ஆட்டோ பைலட்ல போட்டா அது ஆட்டோமேட்டிக்கா விமானம் யாருமே எதுவுமே செய்யாம அது பாட்டுக்கு பறந்துட்டு இருக்கும்.
1: So if it is put on an autopilot mode, so if no person is needed to operate it, it will go on its own.
0: இந்த ஆட்டோ பைலட்ல போட்டு விமானி வந்து அந்த சீட்ல இருந்து எழும்பி கூட வெளியே போயிடலாம், விமானத்தை யாரும் ஓட்ட வேண்டியதில்லை, அது பாட்டு கரெக்டா போயிட்டே இருக்கும்.
1: This pilot can put the flight on autopilot mode and he can even leave his seat and go out because nothing will happen to the flight.
0: இவர் என்ன பண்ணாரு, ஆட்டோபைலட்ல போட்டு தன் பிள்ளைகளை பார்த்து கேட்டாரு, இந்த சீட்ல உட்கார உங்களுக்கு இஷ்டமான்னு கேட்டாரு.
1: So he asked his children after putting that in autopilot, do you wish to sit in the seat?
0: அந்த பிள்ளைங்களுக்கு ஒரே சந்தோஷம்.
1: That children were very happy.
0: சின்ன பிள்ளைங்க.
1: They were very small children.
0: அவர் உடனே அந்த சீட்டை விட்டு எழும்பி அந்த பிள்ளைகளை அதுல உட்கார வச்சாரு.
1: So he got down of his seat and he made his children to sit on that seat.
0: அந்த வண்டியோ அந்த விமானத்தை ஓட்டற அந்த அந்த ஜாய்ஸ்டிக் அவர் பிடிக்க சொன்னார், எப்படி இருக்கு பிடிச்சு பாருங்க அப்படின்னு.
1: So he asked them to hold on to the joystick with which they operate that flight.
0: அப்போ விமானம் பறந்துட்டு இருக்கும்போது அந்த பையன் அந்த ஜாய்ஸ்டிக்க பிடிச்சான்.
1: So that child was holding on that joystick.
0: அவனுக்கு ஒரே எக்ஸைட்மென்ட். அவனுக்கு
1: he was really excited.
0: அவ்வளோ பெரிய விமானத்தை நிஜமாவே நான் தான் பறக்க வைக்கிறேனா அப்படின்ற அளவுக்கு அவனுக்கு எக்ஸைட்மெண்ட்.
1: So he was so excited that he is the one operating the big flight going with so many passengers.
0: இந்த தகப்பன் வந்து அப்படியே எல்லாத்தையும் பேசிட்டு இருக்கிற போது இவருக்கு தெரியாம இந்த பையன் என்ன பண்ணிட்டான்னு சொன்னா, அந்த அது எனக்கு சரியான தெரியல, அந்த கண்ட்ரோல அதை வந்து லைட்டா அப்படி திருப்பிட்டான்.
1: So as this pilot was speaking with someone else, this boy did not unnoticed, he just turned the wheel.
0: ama adula or setting irukan and the autopilot la poiterukumode neenga and the wheel la vandu thirupuninga na autopilot cancel aiduma.
1: So there is a setting where when the flight is on autopilot mode, if you just turn that wheel, it will that autopilot mode will get cancelled.
0: இது இந்த அப்பாவும் கவனிக்கல, பிள்ளையும் கவனிக்கல.
1: This father and both the child also did not notice that.
0: ஒரு சில நிமிஷங்கள் கழித்து பிரச்சனை என்ன என்பதை கண்டுபிடித்தாங்க.
1: After the fraction of seconds they found out what is the problem now.
0: ஆனா அவன் கண்டுபிடிக்கிறதுக்குள்ள விமானம் முழுவதும் அவருடைய கட்டுப்பாட்டை இழந்தது.
1: But before they could find it out, they lost control of the entire flight.
0: அந்த விமானம் கீழே விழுந்து மோதி நூற்றுக்கணக்கான பேர் மரித்து போனார்கள்.
1: That flight fell down and hundreds of passengers died there.
0: ஒருவர் கூட தப்பிக்கல.
1: Not even a single person spared.
0: எதனால தெரியுமா?
1: You know why?
0: அந்த விமானத்துல எந்த பிரச்சனையும் கிடையாது.
1: It's because there's no problem in the flight.
0: விமானிட்டி எந்த பிரச்சனை கிடையாது.
1: And there is no problem with the passenger.
0: ஆனா ஒரு சின்ன கவனஹீனம்.
1: Just small carelessness.
0: சின்ன கவனஹீனம்.
1: Just a carelessness.
0: நம்முடைய வாழ்க்கையில எப்பொழுதும் இந்த விழிப்போடு இருக்க வேண்டியது அவசியம்.
1: We should be very watchful in our life.
0: இதெல்லாம் ஒண்ணுமே இல்ல அப்படினு முட்டற முடியாது.
1: We should not say that this will not do anything to me.
0: இதெல்லாம் simple things. இதெல்லாம் சாதாரண காரியம்னு முட்டற கூடாது.
1: Don't take anything as simple things.
0: சில வேளையில இந்த சின்ன காரியங்கள் தான் பெரிய ஆபத்தை கொண்டு வந்துரும்.
1: Many times these simple things will bring great danger.
0: நமக்கு ஒண்ணு தெரியணும், இந்த சின்ன காரியம் நம்முடைய வாழ்க்கையில இடரலோ நம்மை வந்து பாவத்திற்குள் இழுக்கிறதா இருந்தா யார் சொல்றதுக்கு முன்னாலேயும் முதலாவது பரிசுத்தாவே நம்மகிட்ட பேசுவாரு.
1: So we have to very careful because when it's a small thing before it can offend you or stumble you, it is the Holy Spirit who speak first with us before anyone can speak about it.
0: நம்ம கோபத்தை பத்தி ரொம்ப பெருசா நினைக்க மாட்டோம்.
1: We may not take this anger as a big deal.
0: நம்ம கசப்ப பெருசா நினைக்க மாட்டோம்.
1: We will not consider bitter to be a bigger one.
0: ஆனா இது கண்ணுக்கு தெரியாத ஒரு காரியமா இருந்தாலும் ஆவியானவருக்கு தெரியும், இது எங்க கொண்டு போய் நம்மள முடிக்கும்னு அவருக்கு தெரியும்.
1: Though it is not visible to our eyes, but the Holy Spirit knows where it will end in our life.
0: அவர் நமக்கு உணர்த்தும் போது இதெல்லாம் சாதாரணக்காரன் அசட்ட பண்ண கூடாது.
1: When the Holy Spirit convicts us, we should not neglect it saying it's that is a simple thing.
0: நாம ஜாக்கிரதை உள்ளவர்களா இராதபடி அசட்டை பண்ணுவோமானால் அந்த சிறிய பிழை அந்த சிறிய கறை அந்த சிறிய காரியங்கள் கூட நம்மளை பிடித்து நம்ம மேல ஆக்கிரமிப்பு செய்ய அதுக்கு வல்லமை இருக்கு.
1: So when we consider them as small, those careless, when we show carelessness and when we neglect those simple things, even those simple things have power to have dominion over
0: அந்த விமானத்தை அந்த ஹோட்டல்ல அந்த பையன் வெறுமனே ஒரு சும்மா ஒரு few inches தான் திருப்புனான், ஆனா அது பெரிய மாற்றங்களை அந்த விமானத்தில் உண்டாக்கினது போல சில சிறிய தவறுகள் கூட நம்முடைய வாழ்க்கையில பெரிய பாதிப்புகளை கொண்டு வர வலிமை உள்ளது.
1: That small boy did not operate the flight. He just made a small turn or small operations in that and which actually ended in a great danger. Similarly, simple things in our life can also bring great dangers in our life.
0: கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக.
1: Glory be to the name of the Lord.
0: முதலாவது எதில நாம் எச்சரிப்பு பார்க்கணும், நம்முடைய பாவத்தில் அக்கிரமத்தில் நாம் அகப்படாமல் சிக்காமல் இருக்கிறதுக்கு முதலாவது பாவத்தை முற்றிலுமாக தவிர்த்து விடுங்கள்.
1: First, abstain yourself from every form of evil that you may not be entrapped in your own sin and iniquities.
0: ரெண்டாவது நான் சொல்லுவேன், நீங்கள் பாவத்தில் நம்முடைய அக்கிரமத்தில் விழாமல் இருக்கிறதுக்கு ஜாக்கிரதையாக இருங்க அல்லது தெளிவாக இருங்க, நீங்கள் ஞானமாக இருங்க.
1: Second, I would tell you, you have to be very careful, beware, be careful and watchful.
0: கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக.
1: Glory be to the name of the Lord.
0: மூன்றாவது நம்முடைய அக்கிரமங்களில் சிக்காமல் இருக்கிறதுக்கு முக்கியமான ஒரு காரியம்.
1: The third and important thing,
0: ரோமர் 12:2 பாருங்க.
1: Romans chapter 12 and verse 2.
0: நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான சித்தம் என்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபம் ஆகுங்கள்.
1: Do not be conformed to this world, but be transformed by the renewal of your mind, that by testing you may discern what is the will of God, what is good and acceptable and perfect.
0: நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்து போகாதீங்க, அதான் அங்க சொல்லப்பட்டிருக்கு.
1: So do not be conformed to this world.
0: ஒத்து போயிடாதீங்க.
1: Do not be conformed.
0: இது எல்லாரும் செய்றாங்க, இதுல ஒன்றும் பெரிய ஒரு பெரிய மாற்றம் கிடையாது, இதெல்லாம் ஒன்றும் நடக்காதுன்னு சொல்லி ரொம்ப கேர்லெஸ்ஸா இருக்காதீங்க.
1: So don't be very careless saying that everyone is doing this and this will not bring a great change in me.
0: நீங்க யார் பட்சத்துல நிற்கிறீங்கன்றதை அடிக்கடி நம்ம செக் பண்ணணும்.
1: We have to check very often on whose side are we standing.
0: இந்த பிரபஞ்சம் அல்லது இந்த உலகம் ஒவ்வொரு நாளும் ஒரு வேஷத்துல மாறிக்கிட்டே இருக்கும்.
1: This world might be changing each and every day in one form or the other.
0: நேற்றைக்கு இதே குற்றம், இதே பாவம், இதே தவறு வந்து நேற்றைக்கு எல்லாருக்கும் நடுக்கத்தை கொடுத்தது, இன்றைக்கு அதே சமுதாயம் அந்த குற்றத்தை ஏற்றுக்கொள்ளுகிறது, அங்கீகரிக்கிறது.
1: So yesterday the same sin, the same crime was a really scary one to the entire society, but today they accept it and they acknowledge this crime to be nothing in them.
0: பாருங்க, what was appalling yesterday has become accepted today. What was so appalling, இதெல்லாம் அப்பா என்ன பெரிய அக்கிரமம்னு சொல்லி பேசப்பட்ட காரியம் இன்றைக்கு அங்கீகாரம் பெறுகிறது, ஜனங்க அங்கீகரிக்கிறாங்க, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, இதுதான் பார்ட் ஆஃப் லைஃப்னு சொல்கிறாங்க.
1: Today people accept it and they say it is a part of life.
0: இதுல எந்த தவறு இல்லைன்னு சொல்றாங்க.
1: They say there's nothing wrong in this.
0: இந்த உலகத்தின் வேஷம் அப்படிதான் மாறிக்கிட்டே இருக்கும்.
1: That is how the worldly things will change.
0: வேதம் சொல்லுது இந்த உலகத்துக்கு ஒத்த வேஷத்தை நீ தரித்திராதப்பா.
1: But the Bible says do not be conformed to this world.
0: ஆனால் நீ தேவனுடைய நன்மையும் பிரியமான சித்தம் இன்னதென்று பகுத்து அறியத்தக்கதாக உன்னுடைய மனம் புதிதாகி கொண்டே இருக்க பார்த்துக்கோ.
1: But be transformed with the renewal of your mind that by testing you may discern what is the will of God, what is good and acceptable and perfect.
0: நல்ல கவனிங்க.
1: Listen carefully.
0: நம்முடைய அக்கிரமங்கள்ல நம்ம சிக்காம இருக்கிறதுக்கு நம்முடைய மனம் வந்து அடிக்கடி புதிதாகி கொண்டே இருக்கிற அனுபவத்துக்குள்ள இருக்கணும்.
1: We should have an experience of renewal of our mind very often that we not be entrapped in our own iniquities and sins.
0: Some of the words I will use is realigning, recalibration என்று சொல்லுவேன். சில வேளையில சில இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் இருக்கும், சில கருவிகள் இருக்கும், அது வந்து காலப்போக்கில் என்ன ஆயிடும்னா அதோட கேலிப்ரேஷன், அதனுடைய உத்தமம்னு சொல்லலாம், அதோட உத்தமம் வந்து கொஞ்சம் விலகிடும் அப்படியே.
1: There might be certain equipments which may change in their calibration as days goes by.
0: அது அதிகமாக பயன்பட பயன்பட சில தடவை அதுல வர்ற மாற்றங்கள் கண்ணுக்கு தெரியாது.
1: As you use it more and more, you cannot notice the changes that happen in its calibration.
0: உதாரணமா கார் வைத்திருக்கவங்களுக்கு தெரியும்.
1: For example, people who have car will know this.
0: அதுல மெயின்டனன்ஸ் தான் ஒரு முக்கியமான மெயின்டனன்ஸ் வந்து வீல் அலைன்மென்ட்னு சொல்வாங்க. நீங்க சில பேர் இந்த டயர் கடைகள்ல எல்லாம் பாத்தீங்கன்னா வெளிய எழுதிருப்பாங்க வீல் அலைன்மென்ட்னு போட்டுருப்பாங்க.
1: So important maintenance of the maintaining car is wheel alignment.
0: இந்த வீல் அலைன்மென்ட் என்னன்னு கேட்டிங்கன்னா வண்டி வந்து ஓட ஓட ஓட ஓட இந்த நாலு வீலும் இருக்கு பாருங்க, இது ஸ்லைட்டா வந்து என்ன பண்ணலாம்னா சில டிகிரிஸ் 0.5 டிகிரி கூட லைட்டாக அந்த டயர் அந்த வீல் வந்து கொஞ்சம் அதோடைய அலைன்மெண்ட்லேருந்து வெளியே போயிருக்கும்.
1: ஸோ ஆஸ் வி யூஸ் திஸ் கார் மோர் அண்ட் மோர் சம்டைம்ஸ் திஸ் வீல்ஸ் வில் கெட் அலைன் இன் மேபி 0.5 டிகிரிஸ் ஆல்சோ அலைன் ஃப்ரம் இட்ஸ் ஆக்சுவல் அண்ட் ஒரிஜினல் பிளேஸ்.
0: கண்ணுக்கு பார்த்தா அது தெரியாது.
1: இட் மே நாட் பி நோட்டீஸ் பை யுவர் ஐஸ்.
0: சாதாரண கார் மாதிரி தான் இருக்கும்.
1: இட் வில் அப்பியர் டு பி அன் ஆர்டினரி கார்.
0: அது சிறந்த கார் மாதிரி தெரியும்.
1: இட் மே அப்பியர் ஆஸ் அ பெஸ்ட் கார்.
0: ஆனால் அந்த அலைன்மெண்ட் போயிடும்.
1: பட் தி அலைன்மெண்ட் will change.
0: அத போய் என்ன பண்ணுவாங்கன்னா டெஸ்ட் பண்ணி அலைன் பண்ணுவாங்க.
1: They will go test it and align it again.
0: அது விளைவு என்னன்னா அந்த டயர்கள் நீண்ட நாள் உழைக்கும், அந்த கார் பழுதில்லாம பயம் இல்லாம பயணம் செய்யலாம்.
1: As a result you can use that tires for many days and years and also you can use that car without any fear.
0: சில வேளையில நாம தேவனுக்கு முன்பாக நன்மை என்ன, பிரியம் என்னன்னு, அவருடைய பரிபூர்ண சித்தம் என்னன்னு பகுத்தறிவதற்கு இந்த அலைன்மெண்ட் அடிக்கடி பண்ணணும்.
1: Sometimes we have to align our life, realign our life to find out and understand which is good, acceptable and perfect will of God.
0: நல்ல கவனிங்க. நீங்க வெறும் உலகத்தை மாத்திரம் பார்த்துக்கிட்டே நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கையை ஓடிக்கிட்டே இருப்போமானா நாம நிறைய வேளை நமக்கே தெரியாம அப்படியே உலகம் பக்கம் அப்படியே லைட்டா சாஞ்சிருவோம்.
1: If you just look at the world and lead your spiritual life, sometimes unnoticed we ourselves will move on or get realigned to this worldly things.
0: உலகத்தின் பின்பாகவே போயிடுவோம்.
1: We will go behind this world.
0: ஆனா பைபிள் வந்து நம்மள உலகத்தின் பின்னாடி போக சொல்லல, விசுவாசத்தை துவக்கிற முடிக்கிறவருமாகிய இயேசுவை நோக்கி நீங்க போகணும்.
1: But the Bible doesn't call us to go behind this world, but it calls us to go behind Jesus, who is the author and finisher of faith.
0: நம்முடைய இயேசு யார்?
1: Who is Jesus?
0: அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர்.
1: He is the same yesterday, today and forever.
0: நம்முடைய பிதாவாகிய தேவன் யார்?
1: Who is our Father?
0: வேதம் சொல்லுகிறது அவர்கிட்ட வேற்றுமையின் நிழலே இல்லை என்று வாசிக்கிறோம்.
1: The Bible says there is no shadow of variation in him.
0: அவர் எப்பொழுதும் பெர்ஃபெக்ட்டா இருக்கிறார்.
1: He is always perfect.
0: நாம இந்த உலகத்துக்கு பின்பாக அப்படியே உலகத்துல வாழ்ந்து கொண்டே இருக்கும்போது அடிக்கடி நம்ம செக் பண்ண வேண்டியது என்னன்னா தேவனுக்கு நன்மையானது என்ன?
1: As we live in this world, we have to very often check what is good for God.
0: தேவனுக்கு பிரியமானது என்ன?
1: What is acceptable by God?
0: தேவனுக்கு பரிபூரண சித்தம் என்ன?
1: What is the perfect will of God?
0: இதை நாம அறிந்து அறிந்து அறிந்து நம்ம அதிலே ஃபோக்கஸ்டா இருக்கும்போது சில வேளை நமக்கு தெரியும், ஐயோ இது தேவனுக்கு பிரியம் இல்லைன்னா உலகத்துக்கு பிரியமாயிடுச்சு போ.
1: So when we test it and know it and learn it, then we will know this is not pleasing to God.
0: சில வேளையில பாருங்க, இந்த மாதிரி நம்மள வந்து பாவங்கள் அக்கிரமங்களை சிக்க பண்றதுக்கு சில ஆசைகள் கூட போதும்.
1: Sometimes just a desire is enough for us to get entrapped in those sins and wickedness.
0: 1 Timothy 6:9 வாசிக்கும்போது,
1: if we read 1 Timothy 6:9,
0: ஐஸ்வரியவான்களாக விரும்புகிறவர்கள் அல்லது ஆசைப்படுறவங்கன்ற வார்த்தை இருக்கு.
1: It says those who desire to be rich.
0: அவங்க எதுல விழுவாங்கன்னா சோதனை கண்ணி மனுஷரை கேட்டிலும் அழிவிலும் அமிழ்த்துகிற மதிகேடும் சேதவுமான பலவித இச்சைகள்ல விழுகிறாங்க.
1: It says they fall into temptation, into a snare, into many senseless and harmful desires that plunge people into ruin and destruction.
0: எப்படி?
1: How?
0: சோதனை கண்ணி அழிக்கக்கூடிய இச்சை.
1: Temptation, snare and senseless and harmful desires.
0: ஆனா ஆரம்பம் எப்படி இருந்துச்சு?
1: But how was the beginning?
0: ஆரம்ப இச்சை இல்ல.
1: Beginning was not temptation.
0: ஆரம்பம் எப்படி இருந்துச்சுன்னா சின்ன ஆசை.
1: It was just a desire.
0: பண ஆசை.
1: It's a desire of
0: ஆசைப்படுறதெல்லாம் தப்பா?
1: Is that wrong to have a desire?
0: இப்படி தான் ஆரம்பத்துல இருக்கும்.
1: It will start like
0: அதுல எந்த தீங்குமே இல்லாதது போல தெரியும்.
1: It appears as if there is no wrong in that.
0: இதுல வந்து எந்த தவறும் கிடையாது.
1: There is no wrong in that.
0: இதெல்லாம் அனுமதிக்கலாம்.
1: You can permit it.
0: இதெல்லாம் செய்யலாம்.
1: You can do it.
0: இதுல என்ன தவறு இருக்கு?
1: What's wrong in this?
0: இப்படிலாம் குற்றம் கண்டுபிடிச்சா வாழவே முடியாது.
1: If you find fault like this, you cannot live in this world.
0: இப்படியே கொஞ்சம் கொஞ்சமா இந்த உலகத்துக்கு ஏற்ற மாதிரி கன்ஃபார்ம் பண்ணி கடைசியில முடிவு என்னன்னு கேட்டீங்கன்னா தேவனுடைய பிரியத்தையும் விட்டுட்டு தேவனுடைய சித்தத்தையும் விட்டுட்டு தேவனுடைய நன்மையும் விட்டுட்டு உலகத்திற்கு பின்பாக அந்த வேஷத்துக்கு பின்பாக நாம போயிடுவோம்.
1: Slowly you will conform to this world and then you will live what is the perfect will of God, what is good and acceptable by God and go behind this world.
0: ஆகவே தான் கலாத்தியர் 5:16 சொல்கிறது.
1: That's why Galatians 5:16 says
0: நீங்கள் ஆவியின்படி நடந்து நீங்கள் ஆவிக்கேற்றபடி நடந்து கொள்ளுங்கள், அப்பொழுது மாம்ச இச்சைகளை நிறைவேற்றாதிருப்பீர்கள்.
1: It is, I say, walk by the spirit and you will not gratify the desires of the flesh.
0: மாம்சத்தின்படி மட்டும் நடந்துராதீங்க.
1: Don't walk by flesh.
0: உலகத்தின் வேஷத்தின்படி நடந்துராதீங்க.
1: Don't be conformed to this world.
0: அது சாதாரணமா வெளியில தெரிந்தாலும் அதற்குள்ள உள்ள மாற்றங்களை கணிக்கிறதுக்கு பகுத்தறியத்தக்கதாக உங்க மனதை புதிதாக்கிட்டே இருங்க.
1: Though it appears very ordinary from outside, but you have to renew your mind very often to test and find and discern the changes that happens in it.
0: அடிக்கடி மனதை புதிதாக்கிட்டே இருக்கணும்.
1: You have to renew your mind very often.
0: நம்மை புதிதாக்குகிறது, நம்மை பரிசுத்தப்படுத்துகிறது, realign பண்றது தேவனுடைய வார்த்தை.
1: It is the word of God that renews us, that realigns us and calibrates us.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: வெளியில இருக்கிறதை வைத்துக்கொண்டு நம்ம நிதானிக்க கூடாது.
1: You should not discern based on the things that you see outside.
0: வேத வசனம் நம்மை சத்தியத்திற்குள்ள நடத்தணும்.
1: The word of God should lead us into truth.
0: ஓநாய்களை வந்து பனி பிரதேசங்களில் வந்து எஸ்கிமோ என்று சொல்லப்படுகிற இனத்தினர் அதை வந்து ரொம்ப விரும்பி பிடிப்பாங்க.
1: So these Eskimos really greatly prize these wolves.
0: இது எதுக்குன்னு சொன்னால் அவங்க வந்து ரெண்டு காரியங்களுக்காக இந்த ஓநாய்களை பிடிப்பாங்களாம்.
1: So they catch these wolves for two reasons.
0: ஒன்று அவங்க ஓநாய் கறி சாப்பிடுவாங்க, ரெண்டாவது இந்த ஓநாயின் மேலே இருக்கிற சருமம் இருக்கு பாருங்க, அதனுடைய அடர்ந்த முடி, அந்த ரெண்டுக்காக அவங்க இந்த ஓநாய்களை பிடிப்பாங்களாம்.
1: First is that they eat this meat of this wolf, and second they that fur of this wolf is very good quality, therefore they wanted for that.
0: இந்த ஓநாயினுடைய மேல அடர்ந்த தோல் இருக்கு பாத்தீங்களா, இது வந்து குளிருக்கு ரொம்ப நல்ல உடைகளை உண்டாக்க முடியுமா?
1: So you can make good woolen clothes using this fur of wolf.
0: ஆனா இந்த ஓநாய்களை வந்து பிடிக்கிறது அப்படின்றது அவ்வளவு சர்வசாதாரண காரியம் கிடையாது.
1: But killing those wolf is not an easy job.
0: ஆனா இந்த எஸ்கிமோக்கள் வந்து இந்த ஓநாய்களை பிடிக்கிறதுக்குனே ஒரு டெக்னிக் வச்சிருந்தாங்க.
1: But these Eskimos have a technique to catch these wolves.
0: அது என்னன்னு சொன்னா அவங்க என்ன பண்ணுவாங்களா, நல்ல ஒரு கத்தியை வந்து நல்லா தீட்டிடுவாங்களாம், நல்லா ஷார்ப்பாக தீட்டிடுவாங்களாம்.
1: ஃபர்ஸ்ட் தே வில் ஷார்பன் எ நைஃப்.
0: தீட்டிட்டு என்ன பண்ணுவாங்கன்னா இந்த சீல் மாதிரி இருக்கு பாருங்க, கடல் கடல் பாறையா அது ஒரு மீன் சொல்லுவாங்க, அந்த மீனில் அந்த மீனுடைய ரத்தம் இருக்கு பாருங்க, அந்த ரத்தத்தில் நல்லா கொண்டு அப்படியே டிப் பண்ணுவாங்களாம் அது.
1: ஸோ தென் தே வில் சோக் திஸ் நைஃப் இன் தி சீல் பிளட்.
0: இதை தோச்சுட்டு அப்படியே வெளியே வச்சு ஃப்ரீஸ் பண்ணுவாங்க.
1: Then after soaking it, they will freeze it.
0: நல்ல பனி அது மேலே பட்டு ஃப்ரீஸ் ஆன உடனே திருப்பி எடுத்துட்டு வந்து சோக் பண்ணுவாங்க.
1: So after it freezes well, then again they will dip it again and soak it in the seal blood.
0: திரும்ப அந்த ரத்தத்தை கொண்டு போய் அப்படியே வெளியில பனியில வச்ச உடனே திரும்பி உறைஞ்சு போயிடும்.
1: And again when they place it outside it on the snow, it freezes again.
0: இத போல பல லேயர் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த அந்த மீனினுடைய ரத்தத்தை வந்து திரும்ப திரும்ப திரும்ப திரும்ப அது மாதிரி லேயர் லேயராக போட்டு நல்ல தடிமன் ஆக்கிடுவாங்க.
1: ஸோ லைக் வைஸ் தே வில் கவர் தி என்டையர் நைஃப் இன் லேயர்ஸ் அப்பான் லேயர்ஸ் ஆஃப் திஸ் ஃப்ரோசன் பிளட்.
0: இது பண்ணிட்டு என்ன பண்ணுவாங்களாம், கொண்டு போய் பனியில் அப்படியே சொருகி வச்சிருவாங்களாம் அந்த கத்தியை.
1: ஸோ தே வில் கோ அண்ட் தே வில் கீப் த நைஃப் இன் தி ஸ்னோ தேர்.
0: இந்த ஓனாய் இருக்கு பாருங்க, இது என்ன பண்ணுமா, இந்த ரத்த வாடையை பார்த்தோன்னே நேராக வருவான்.
1: So when there's a wolves, they get that smell of that blood, they will come near that.
0: அது பார்த்தா இப்ப ரத்தம் ஃபுல்லா பல லேயர்ல ரத்தம் அப்படியே உறைஞ்சு போன ரத்தம் வந்து இருக்குறத பார்த்தா அதுக்கு வந்து இந்த குச்சி முட்டாய் மாதிரி இருக்கும் அது பாக்குற.
1: So when they see that the frozen blood in many layers, it resembles a popsicle to them.
0: அது என்ன பண்ணுமா, அதுல நாக்க வச்சு அப்படியே நக்கிட்டே இருக்கும்.
1: So it starts to lick it by its tongue.
0: நக்க நக்க அந்த அந்த அந்த ரத்தம் வந்து அப்படியே உருகி என்ன பண்ணோம்னா அது நாக்குக்கு அவ்வளோ இன்பமாயிரும்.
1: As they began to lick it, that blood will start to melt and that will be so sweet to them.
0: அப்படியே அது மெய் மறந்துடுமா அதில்.
1: They will be totally enticed.
0: அப்படியே நக்கிட்டே இருக்கும் போது என்ன ஆகும்னா கொஞ்ச நேரத்தில் அதுக்கு தெரியாம அந்த உறைந்து போன அந்த மீன் ரத்தம் இருக்கு பாருங்க மொத்தமும் காலி ஆயிடும்.
1: So as they keep licking, totally forgetting themselves, that entire popsicle is now over.
0: இப்போ இந்த உறைஞ்சு போன அந்த ரத்தத்தை வந்து நாக்கில் போட்டு தேய்ச்சிக்கிட்டே இருந்தா என்னன்னா நாக்கு வந்து அப்படியே ஹார்ட் ஆகிடும், அது வந்து உறைஞ்சிடும், மரத்து போயிடும், மரத்து போயிடும்.
1: ஸோ ஆஸ் தே கீப் லிக்கிங் தட் ஃப்ரோசன் பிளட், இது டங் ஆல்சோ கெட்ஸ் நம்ட்.
0: இப்போ என்ன பண்ணுமா, இதுக்கு தெரியாது அந்த மீன் என்ன முடிஞ்சு போச்சுன்றதே அதுக்கு உணர்வே இருக்காது.
1: So they won't realize that this seal blood is over.
0: ஆனா இந்த டேஸ்ட்ல மதி மயங்கி அதை பார்க்காம அது பாட்டுக்கு திரும்ப திரும்ப நக்கிட்டே இருக்குமா.
1: But they will not notice that this is over, but they keep on lick it again and again.
0: இப்போ என்ன நடக்கும் தெரியுமா?
1: Now what will happen?
0: இது நக்க நக்க நக்க இதுடைய நாக்கு ரெண்டா அறுந்துருமா.
1: So as it continues to lick at the knife, its tongue cuts into two.
0: அதுடைய சொந்த நாக்கு ரெண்டா இருந்தது அந்த கத்தி பட்டு பட்டு பட்டு.
1: So their own tongue is now cut into two by that knife.
0: இப்போ அதுடைய ரத்தம் வெளியே வழிஞ்சிட்டு இருக்கும்.
1: Now its own blood is now oozing out.
0: இது என்ன நினைக்குமா நம்ம மீன் ரத்தம் என்ன டேஸ்டா இருக்குன்னு அது அப்படியே தன்னுடைய ரத்தத்தையே அது அப்படியே குடிச்சிட்டே இருக்கும்.
1: So it will think that the blood of the seal is very tasty and it will start to lick its own blood.
0: ஆனா அது நக்கறது வந்து தன்னுடைய ரத்தம் அதுக்கு தெரியாது.
1: But it is not aware that it is licking its own blood.
0: அப்படியே நக்கி நக்கி நக்கி நக்கி கொஞ்ச நேரத்துல பாத்தீனா அதுடைய உடம்புல உள்ள அத்தனை ரத்தமும் வெளியே வந்துரும்.
1: So as it keeps on licking it in some time the entire blood from its body is out now.
0: அதுக்கு தெரியாமலே அது ரத்தம் இழந்து அப்படியே செத்து கீழே விழுந்துரும்.
1: And knowing it loses all its blood and it collapses and dies.
0: அழகா அதை எடுத்து வந்து அவங்க சமைச்சு சாப்பிட்டு மேல இருக்க தோல் எடுத்து போயிடுவாங்க.
1: And they will bring it and cook it and eat the meat and take the fur and do the business.
0: நிறைய வேளை பிசாசு இப்படி தான் நம்மட்ட கொண்டு வர்றான்.
1: Many times Satan also bring things like this.
0: பாவத்தை பாவம் மாதிரி காட்ட மாட்டான்.
1: It will not show sin as sin.
0: எல்லாரும் செய்றாங்க.
1: Everyone is doing this.
0: இலவசமா கிடைக்குது.
1: It is free of cost.
0: ரொம்ப நல்லா இருக்கு பார்க்கிறதுக்கு.
1: It is very beautiful to see.
0: இதெல்லாம் ஒண்ணும் நமக்கு தீங்கு செய்யாது.
1: It will not cause you any harm.
0: நாம கொஞ்ச நேரத்துல நிறுத்திடலாம்.
1: You can stop it after a while.
0: நமக்கு கண்ட்ரோல் இருக்கு.
1: We have control.
0: இப்படி எல்லாம் சொல்லி சொல்லி நம்மள நம்ப வச்சு என்ன பண்ணுவானா நம்மளை அதை கடிமையாக்கிடுவான்.
1: It will say all these things and make us to believe it and make ourselves slave to them.
0: இந்த வசனம் ரொம்ப முக்கியம்.
1: This verse is very important.
0: துன்மார்க்கனை அவனுடைய அக்கிரமங்களே பிடித்துக்கொள்ளும்.
1: His own iniquities entrap the wicked man.
0: தன் பாவ கயிறுகளால் கட்டப்படுவான்.
1: And he is caught in the cords of his sin.
0: இதற்கு நாம் எச்சரிப்பா இருக்கணும்.
1: We should be careful about this.
0: எப்படி எச்சரிப்பா இருக்கிறது?
1: How can be careful?
0: A B C. Abstain. பாவத்தை தவிர்த்து விடு. அதை விட்டு விலகி ஓடு.
1: Abstain from every form of evil.
0: இரண்டாவது நீ பாவத்தை குறித்து ஜாக்கிரதையாயிரு, எச்சரிப்பாயிரு, மன தெளிவுள்ளவனாயிரு.
1: Second, beware of evil or be sober minded, be watchful about evil.
0: மூன்றாவது இந்த உலகத்திற்கு ஒத்த வேஷத்தை தரித்து விடாதே.
1: Second, conformation, do not be conformed to this world.
0: உனக்கும் உலகத்திற்கும் வித்தியாசம் இருக்கட்டும்.
1: There be a difference between you and the world.
0: சமரசம் செய்யாதே.
1: Don't compromise with the world.
0: இதல விடுதலை பெறக்கு ஒரு முக்கியமான காரியத்தை 23 வசனத்துல சொல்கிறார்.
1: In verse 23 he says an important word to get deliverance from this.
0: இப்படி பாவம் இவனை பிடித்துக் கொள்வதற்கும் பாவ கயிறுகள் இவனை கட்டுவதற்கும் காரணம் என்னன்னு கேட்டா,
1: what is the reason why this iniquities entrapped him and he was caught in the cords of his sin?
0: 23 வசனம் சொல்கிறது.
1: Verse 23 says
0: அவன் புத்தியை கேளாததினால் மடிந்தான், தன் மதிகேட்டின் மிகுதியினால் மயங்கி போனான்.
1: He shall die for lack of instruction and in the greatness of his folly he shall go astray.
0: ஆவியானவர் நமக்கு உணர்த்துகிறார்.
1: The Holy Spirit is convicting us.
0: கற்பிக்கிறார்.
1: He is teaching us.
0: போதிக்கிறார்.
1: He is teaching us.
0: கேளுப்போம்.
1: Let us listen him.
0: அதை நாம் பின்பற்றுவோம்.
1: Let us follow his word.
0: சிக்கி கொள்ளாமல் கர்த்தர் நம்மை காத்துக் கொள்வாரா.
1: May the Lord preserve us that we not be entrapped in it.
0: ஜெபமணுவோம்.
1: Let us pray.
0: அன்பின் ஆண்டவரே, எங்களோடு பேசின நல்வார்த்தைகளுக்காக நன்றி.
1: A loving God, thank you for the good word that is spoken with us.
0: நாங்கள் எந்த காரணத்தை கொண்டும் எதிலேயும் சிக்கி கொள்ளாதபடி எங்களை காத்துக் கொள்ளு.
1: Lord, preserve us that we may not be entrapped in any of these things, Lord.
0: பிசாசானவன் எத்தனையோ விதத்தில் பாவத்தை மறைத்து மூடி மெருகேற்றி அழகுபடுத்தி எங்களிடத்தில் கொண்டு வரலாம்.
1: Lord, Satan may beautify, cover, conceal, hide and bring sin in any form to us, Lord.
0: ஆண்டவரே, அந்த பாவம் எங்களுக்கு முன்பாக வரும் பொழுது அதிலிருந்து விலகி ஓட எங்களுக்கு கிருபை தாரும்.
1: Lord, when the sin come before us, give us grace to be abstain from this evil, Lord.
0: ஆண்டவரே, பாவத்தை குறித்து எச்சரிப்படைந்து வாழ கிருபை தாரும்.
1: Give us grace to be aware of the sin and live accordingly, Lord.
0: ஆண்டவரே, எல்லாவற்றுக்கும் மேலாக ஆண்டவரே, இந்த உலகத்தோடு நாங்கள் ஒத்து போய்விடாதபடி எப்பொழுதும் கர்த்தாவே, உம்முக்கு பிரியமான சித்தம் என்னதென்று, நன்மை என்னதென்று நாங்கள் எப்பொழுதும் பகுத்தறியத்தக்கதாக எங்கள் மனதை ஒவ்வொரு நாளும் புதிதாக்கும் ஆண்டவரே.
1: Lord, above all, let us not be conformed to this world, Lord, but Lord, renew our mind that we may discern what is the will of God, what is good and acceptable and perfect, Lord.
0: உம்முடைய நாமத்தை எங்கள் வாழ்க்கையிலே மகிமைப்படுத்துவோம்.
1: Glorify your name in our life.
0: இயேசுவின் நாமத்தில் பிதாவே.
1: In Jesus' name we pray.
0: Amen. Amen. Amen.

ஓ ஃபாதர், தேங்க் யூ. ஓ நம்முடைய ஆண்டவர் பலனுள்ளவர், அவர் பராக்கிரமம் நிறைந்தவர். பிரியமான தேவ ஜனமே, தாவீது தனக்கு விரோதமாக இருந்த சத்துருக்களை விரட்டி அடிக்க தேவனுடைய

பர் சித்தாவே, உம்மை வரவேற்கிறோம். வி வெல்கம் யூ ஹோலி ஸ்பிரிட். உங்கள் பிரசனம் எங்களுக்கு தேவை, உங்கள் அபிஷேகம் எங்களுக்கு தேவை. எங்களை நடத்துங்க.

0: நீங்கள் கேட்க போவது
1: ஜி ஃபேன் எஃப்எம்மின் அனுதின தியானம். நான் பொன்னிலும் பசும் பொன்னிலும் அதிகமாய் உமது கற்பனைகளில் பிரியப்படுகிறேன். சங்கீதம் 119:127 வசனம். சோவியத் ரஷ்யாவில் வேதாகமம் தடை செய்யப்பட்டிருந்த காலகட்டத்திலும் கிதியோன் வேதாகம சங்கத்தினர் அங்கு வேதாகமங்களை விநியோகம் செய்தனர். ரஷ்ய மொழியில் அச்சரிக்கப்பட்ட வேதாகமங்களை விருப்பத்தோடு கேட்டவர்களுக்கு கொடுத்தனர். அவர்கள் சென்ற இடமெல்லாம் ஜனங்கள் வேதாகமத்தை மிகுந்த வாஞ்சியோடு பெற்றுக்கொண்டனர். அங்கிருந்த ஒரு பட்டணத்தில் நடுநிலை பள்ளி ஒன்றில் புதிய ஏற்பாடுகளை விநியோகிக்க அவர்களுக்கு அனுமதி கிடைத்தது. போலீஸ் உயர் அதிகாரி ஒருவர் அவர்களோடு கூடவே சென்றார். அவர்கள் செல்ல வேண்டிய பள்ளிக்கூடத்தை தாண்டி அவர்கள் வேன் சென்றது. ஏன் இந்த போலீஸ் ஆபீசர் நாம் செல்ல வேண்டிய இந்த பள்ளிக்கூடத்தை தாண்டி வேகமாக செல்கிறார், ஒருவேளை நம்மை காவல் நிலையத்துக்கு அழைத்து சென்று விசாரணை செய்வார்களோ என்று கிதியோன் சங்கத்தினர் பயந்தனர். ஆனால் அந்த போலீஸ் அதிகாரி அவர்களை வேறொரு பள்ளிக்கூடத்தில் இறக்கிவிட்டு அங்கு வேதாகமங்களை விநியோகிக்க சொன்னார். அவர்களும் அங்கிருந்த அனைத்து மாணவ மாணவியர்களுக்கும் ஆசிரியர்களுக்கும் அலுவலக பணியாளர்களுக்கும் வேதாகமத்தை கொடுத்தனர். அவர்கள் திரும்பிச் செல்லும் வழியில் கிதியோனியரின் தலைவர் அந்த போலீஸ் அதிகாரியிடம், நீங்கள் ஏன் நாங்கள் செல்ல வேண்டிய அந்த பள்ளிக்கூடத்தை தவிர்த்து இந்த பள்ளிக்கூடத்துக்கு எங்களை அழைத்து கொண்டு வந்தீர்கள் என்று கேட்டார். அதற்கு அந்த போலீஸ் அதிகாரி, என்னுடைய 2 பிள்ளைகளும் இந்த பள்ளிக்கூடத்தில் தான் படிக்கின்றனர், அவர்களுக்கு பைபிள் கிடைக்க வேண்டும் என்பதற்காகவே உங்களை இந்த பள்ளிக்கு அழைத்து வந்தேன் என்று கூறினார். தன்னுடைய பிள்ளைகள் வேதாகமம் வைத்திருந்தால் தானும் அதை வாங்கி வாசித்துக் கொள்ளலாம் என்ற ஆசையில்தான் அவர் அவ்வாறு செய்தார். ஆம் பிரியமானவர்களே, நாம் சங்கீதம் 19:10 வாசிக்கிறபடி, வேதம் பொன்னிலும் மிகுந்த பசும் பொன்னிலும் விரும்பப்படத்தக்கதும், தேனிலும் தேன்கூட்டிலிருந்து ஒழுகும் தெளி தேனிலும் மதுரம் உள்ளதுமாய் இருக்கிறது. எங்கெல்லாம் வேத வசனத்திற்கு தடை காணப்படுகிறதோ, எங்கெல்லாம் வேத வசனம் கிடைக்கவில்லையோ, அங்கெல்லாம் மக்கள் வேதாகமத்தை வாங்கி வாசிக்க அதிக ஆர்வம் காட்டுகின்றனர். நமக்கு தடையில்லாமல் வேத வசனம் கிடைக்கிறது. வேதத்தை வாசிப்பதில் நமது ஆர்வம் எப்படி இருக்கிறது? வேதாகமத்தின் ஒவ்வொரு வசனத்திலும் விலையேற பெற்ற முத்துக்கள் பல காணப்படுகின்றன. விருப்பத்தோடு நாம் வேதாகமத்தை வாசிக்கும் போது அதை கண்டெடுக்க முடியும். வேதம் நம்மை நல்ல பாதையில் வழிநடத்தும், பேதைகளை ஞானியாக்கும். ஆகவே அதை விருப்பத்தோடு வாசிப்போம்.

Thank you, Holy Spirit. நன்றி பரிசுத்தாவியானவரே. உடைய அழகைக்காய் மக்கு ஸ்தோத்திரம். நீ நடத்தலுக்காய் மக்கு ஸ்தோத்திரம். We want to thank you for your ways. என்ன முடியாத வழிகளிலே ஆண்டவரே ஆராய்ந்து பார்க்க முடியாத நன்மைகளை ஆண்டவரே எங்களுக்கு செய்பவரே உம்மை ஆராதிக்கிறோம். God, we come before the throne of grace.

ஆவியானவரே, கூப்பிடுகிற காக்கை குஞ்சுக்கும் பதில் கொடுக்கிறவரே, நாமத்தை உயர்த்தும்படியா நாங்கள் கூடி வந்திருக்கோம்.

இருக்கிறே நமது அடியேனை நீ ரட்சிப்பீராக. ஆண்டவரே எனக்கு இறங்கும், நானும் உம்மை நோக்கி கூப்பிடுகிறேன். உமது அடியேனுடைய ஆத்துமாவை மகிழ்ச்சியாக்கும். ஆண்டவரே உம்மிடத்திலே என் ஆத்துமாவை உயர்த்துகிறேன். The best place that we can go with our hearts, cast our burdens, is the presence of

Thank you, Lord. ஆண்டவரே, நீர் நல்லவரும் மன்னிக்கிறவரும். உம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவர் மேலும் கிருபை மிகுந்தவருமாய் இருக்கிறீர். எங்கள் ஜெபத்திற்கு செவி கொடுத்து என் விண்ணப்பத்தின் சத்தத்தை கவனியும்.

இதுவரைக்கும் எங்களை விட்டு விலகாதது. உங்க பிரசனம் விலகாமல் எங்களை பாதுகாத்தது, விலகாமல் எங்களை நடத்தி வந்தது. உங்களுடைய பிரசனம் ஜஸ்ட் லைக் மகளிர் மேக ஸ்தபத்தினாலும் இரவிலே அக்கினி

0: உள்ள கேட்கப்படுவதாக. உமாலே ஒரு சேனைக்குள் பாய்வேன், உமாலே ஒரு மதிலை தாண்டுவேன் என்று சொன்னது போல உம்முடைய பலத்தினால, with your strength, oh God, help us to move forward. We know, we acknowledge without you we can do nothing, oh God, nothing, oh God. We need you. We need you, Lord. ஆளுகை செய்யும், வழி நடத்தும், எங்களை அர்ப்பணிக்கிறோம், எங்களை தாழ்த்துகிறோம். உம்முடைய சித்தம் எங்கள் வாழ்க்கையில் நிறைவேறட்டும். ஆளுகை செய்ய, வழி நடத்துகிறார். இயேசுவின் நாமத்தில் சொல்லுகிறோம், ஆமென்.
1: Holy Spirit, we welcome you. பரிசுத்த ஆவியானவரே, உமது பிரசன்னத்தினால் எங்களை மூடிக்கொள்ளும்.

ரெண்டு நாளாகவும் 36 அதிகாரம். அப்பொழுது ஜனங்கள் யோசியாவின் குமாரனாகிய யோவாகாசை அழைத்து அவனை எருசலேமிலே அவன் தகப்பன் ஸ்தானத்தில் ராஜாவாக்கினார்கள். யோவாகாஸ் ராஜாவாகிற போது 23 வயதாயிருந்து 3 மாதம் எருசலேமில் அரசாண்டான். அவன் எருசலேமில் அரசாளாதபடிக்கு எகிப்தின் ராஜா அவனை தள்ளிவிட்டு தேசத்தின் மேல் 100 தாலந்து வெள்ளியும் 1 தாலந்து பொன்னுமான தண்டத்தை சுமத்தி அவனுடைய அண்ணனாகிய எலியாக்கீமை யூதாவின் மேல் எருசலேமின் மேலும் ராஜாவாக்கி அவன் பெயரை யோயாக்கீம் என்று மாற்றினான். அவன் தம்பியாகிய யோவாகாசை எகிப்தின் ராஜாவாகிய நேகோ எகிப்துக்கு கொண்டு போனான். யோயாக்கீம் ராஜாவாகிற போது 25 வயதாயிருந்து 11 வருஷம் எருசலேமில் அரசாண்டு தன் தேவனாகிய கர்த்தருடைய பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தான். அவனுக்கு விரோதமாக பாபிலோன் ராஜாவாகிய நேபுகாத்நேசர் வந்து அவனை பாபிலோனுக்கு கொண்டு போக 2 வெண்கல சங்கிலியால் அவனை கட்டினான். கர்த்தருடைய ஆலயத்தின் பனிமூட்டுகளிலும் சிலவற்றை நேபுகாத்நேசர் பாபிலோனுக்கு கொண்டு போய் அவைகளை பாபிலோன் உள்ள தன்னுடைய கோவிலே வைத்தான். யோயாக்கீமுடைய மற்ற வர்த்தமானங்களும் அவன் செய்ததும் அவனிடத்தில் கண்டுபிடிக்கப்பட்டதுமான அவனுடைய அருவறுப்புகளும் இஸ்ரவேல் யூதா ராஜாக்களின் புத்தகத்தில் எழுதியிருக்கிறது. அவன் ஸ்தானத்தில் அவன் குமாரனாகிய யோயாக்கீன் ராஜாவானான். யோயாக்கீன் ராஜாவாகிற போது 8 வயதாயிருந்து 3 மாதமும் 10 நாளும் எருசலேமில் அரசாண்டு கர்த்தரும் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தான். மறு வருஷத்தில் ஆரம்பத்திலே நேபுகாத்நேசர் என்னும் ராஜா அவனையும் கர்த்தருடைய ஆலயத்தின் திவ்யமான பனிமுட்டுகளையும் பாபிலோனுக்கு கொண்டு வர பண்ணி அவன் சிறிய தகப்பனாகிய சிதேக்கியாவை யூதாவின் மேலும் எருசலேமிலும் உள்ள ராஜாவும் ஆக்கினான். சிதேக்கியா ராஜாவாகிற போது 21 வயதாயிருந்து 11 வருஷம் எருசலேமில் அரசாண்டு தன் தேவனாகிய கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தான். அவன் கர்த்தருடைய வாக்கை உரைத்த எரேமியா என்கிற தீர்க்கதரிசிக்கு முன்பாக தன்னை தாழ்த்தவில்லை. தேவன் மேல் தன்னை ஆணையிடுவித்துக் கொண்ட நேபுகாத்நேசர் என்னும் ராஜாவுக்கு விரோதமாக கலகம் பண்ணி இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரிடத்துக்கு திரும்பாதபடிக்கு தன் கழுத்தை அழுத்தமாக்கி தன் இருதயத்தை கடினப்படுத்தினான். ஆசாரியர்கள் பிரதானமானவர்கள் யாவரும் ஜனங்களும் கூடி புறஜாதிகளுடைய சகல அறிவறுப்புகளின்படியும் மிகவும் துரோகம் பண்ணி கர்த்தர் எருசலேமிலே பரிசுத்தம் பண்ண அவருடைய ஆலயத்தை தீட்டுப்படுத்தினார்கள். அவருடைய பிதாக்களின் தேவனாகிய கர்த்தர் தமது ஜனத்தையும் தமது வாசஸ்தலத்தையும் காப்பதற்கான இரக்கமுள்ளவராய் இருந்தபடியால் அவர்களிடத்துக்கு தம்முடைய ஸ்தானாதிபதிகளை ஏற்கனவே அனுப்பினார். ஆனாலும் அவர்கள் தேவனுடைய ஸ்தானாதிபதிகளை பரியாசம் பண்ணி அவருடைய வார்த்தைகளை அசட்டை செய்து அவருடைய தீர்க்கதரிசிகளை நிந்தித்தபடியால் கர்த்தருடைய உக்கிரம் அவருடைய ஜனத்தின் மேல் மூண்டது, சகாயம் இல்லாமல் போயிற்று. ஆதலால் அவர் அவர்கள் மேல் கல்தேயரின் ராஜாவை வரப்பண்ணினார். அவன் அவர்கள் வாலிபரை அவர்களுடைய பரிசுத்தமான ஆலயத்திலே பட்டயத்தினால் கொன்று வாலிபரை கன்னியாஸ்திரிகளையும் முதியோரையும் விருத்தாப்பியரையும் தப்ப விடவில்லை. எல்லாரையும் தேவன் அவன் கையிலே ஒப்புக் கொடுத்தார். அவன் தேவனுடைய ஆலயத்தின் பெரிதும் சிறிதுமான பனிமூட்டுகள் அனைத்தையும் கர்த்தருடைய ஆலயத்தின் பொக்கிசங்களும் ராஜாவுக்கும் அவன் பிரபுகளுக்கும் இருந்த பொக்கிசங்களும் ஆகிய அனைத்தையும் பாபிலோனுக்கு கொண்டு போனான். அவர்கள் தேவனுடைய ஆலயத்தை தீக்கொளுத்தி எருசலேமின் அலங்கத்தை இடித்து அதன் மாளிகைகள் எல்லாம் அக்கினால் சுட்டெரித்து அதிலிருந்த திவ்யமான பனிமூட்டுகளை எல்லாம் அழித்தார்கள். பட்டயத்துக்கு தப்பின மீதியானவர்கள் அவன் பாபிலோனுக்கு சிறைப்பிடித்து போனான். பெர்சியா ராஜபாரம் ஸ்தாபிக்கப்படும் மட்டும் அங்கே அவர்கள் அவனுக்கும் அவன் குமாரருக்கும் அடிமைகளாய் இருந்தார்கள். கர்த்தர் எரேமியாவின் வாயினால் சொன்ன வார்த்தை நிறைவேறும்படிக்கு தேசம் தன்னுடைய ஓய்வு வருஷங்களை ரம்யமாய் அனுபவித்து தீர மட்டும் அது பாலாய் கிடந்த நாளெல்லாம், அதாவது 70 வருஷம் முடியும் மட்டும் ஓய்ந்திருந்தது. எரேமியாவின் வாயினால் கர்த்தர் சொன்ன வார்த்தை நிறைவேறும்படி பெர்சியாவின் ராஜாவாகிய கோரேசின் 1 வருஷத்தில் கர்த்தர் பெர்சியாவின் ராஜாவாகிய கோரேசின் ஆவியை ஏவினதினால்
அவன் பரலோகத்தின் தேவனாகிய கர்த்தர் பூமியின் ராஜாக்கள் எல்லாம் எனக்கு தந்தருளி யூதாவில் உள்ள எருசலேமிலே தமக்கு ஆலயத்தை கட்டுவிக்கும்படி எனக்கு கட்டளையிட்டிருக்கிறார். அவருடைய ஜனங்கள் எல்லாரிலும் எவன் உங்களுக்குள் இருக்கிறானோ அவன் போகட்டும், அவனுடைய தேவனாகிய கர்த்தர் அவனோடு இருப்பாராக என்று பெர்சியாவின் ராஜாவாகிய கோரேஸ் அறிவிக்கிறார் என்று தன் ராஜ்யமெங்கும் எழுதி அனுப்பி விளம்பரம் பண்ணினான்.

கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, இந்த நாளுக்கென்று தேவன் நமக்கு அருளியிருக்கிற ஜீவ வார்த்தை 2 ராஜாக்களின் புஸ்தகம் 7:1. அப்பொழுது எலிசா, கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள், நாளை இந்நேரத்தில் சமாரியாவின் வாசலிலே 1 மரக்கால் கோதுமை மா 1 சேக்கலுக்கும் 2 மரக்கால் வாற்கோதுமை 1 சேக்கலுக்கும் விற்கப்படும் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்றான். எனக்கு அன்பார்ந்த தேவ பிள்ளைகளே, இந்த நாளில் தேவன் உங்களை ஆசிர்வதிக்கும்படி, உங்களின் தேவைகளை சந்திக்கும்படியும், நீங்கள் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிற காரியங்களை ஜெயமாக மாற்றும்படியும், நீண்ட நாள் ஜெபித்த உங்கள் ஜெபங்களுக்கு பதில் தரும்படியும் உங்களுக்காக கர்த்தர் ஒரு நாளை குறித்து வைத்திருக்கிறார். நாளைக்கு இந்நேரம் என்று குறித்து வைக்கப்பட்டு இருக்கிற நாளில் நீங்கள் பெற்றுக்கொள்ளும்படி உங்களை இன்று ஆசிர்வதிக்க விரும்புகிறார். 2 ராஜாக்களின் புஸ்தகம் 7:1 முட்பகுதியை பார்ப்போமானால், தேசத்தில் பஞ்சம் உண்டாகிறது. தீர்க்கதரிசியின் மூலமாக தேவன் பேசுகிறார் தேசத்தை ஆசிர்வதிக்கும்படி. 2 ராஜாக்களின் புஸ்தகம் 7:16 அப்படியே ஆசிர்வதிக்கிறார். அடுத்ததாக 1 சாமுவேலின் புஸ்தகம் 9:16 நாளை இந்நேரத்திற்கு பென்னமின் நாட்டானாகிய ஒரு மனுஷனை உன்னிடத்தில் அனுப்புவேன், அவனை என் ஜனமாகிய இஸ்ரவேலின் மேல் அதிபதியாக அபிஷேகம் பண்ண கடவாய் என்று தீர்க்கதரிசியாகிய சாமுவேலிடம் கர்த்தர் உரைக்கிறார். பென்னமின் கோத்திரத்தில் மிகவும் சிறியவனான சவுலை கர்த்தர் பெரியவனாய் அதிபதியாய் உயர்த்துகிறார். அப்படியாகவே உங்களையும் இப்பொழுது நீங்கள் இருக்கிற நிலையிலிருந்து உயர்ந்த நிலைக்கு உயர்த்தும்படி விரும்புகிறார். சவுல் தேடி போனதோ ஒரு கழுதையைத்தான். ஆனால் அவன் பெற்றுக்கொண்ட ஆசிர்வாதமோ அவன் நினைத்தும் பார்த்திராதது. கர்த்தரிடத்தில் வேண்டுகிற காரியங்கள், தேடுகிறவைகள் சிறியவைகளாக இருக்கலாம். ஆனால் தேவனோ நீங்கள் வேண்டிக் கொள்கிறதற்கும் அதிகமாய் செய்கிறவராய் உங்களை ஆசிர்வதிக்க போகிறார். அடுத்ததாக பார்ப்போமானால், லூக்காவின் புஸ்தகம் 19:9 சகை என்ற ஒரு மனிதன் இயேசுவை விசுவாசித்து அவரை காண பிரயாசப்பட்டு கண்டு கொண்டபடியால் இயேசு அவனை ஆசிர்வதிக்கும்படிக்கு அவனுக்கும் நாளை குறிப்பிடுகிறார். இன்றைக்கு இந்த வீட்டிற்கு ரட்சிப்பு வந்தது என்று, இவனும் ஆபிரகாமுக்கு குமாரனாயிருக்கிறானே என்றும் ரட்டிப்பான ஆசிர்வாதத்தை கர்த்தர் சகையைக்கு கொடுக்கிறார். எனக்கு பிரியமானவர்களே, தம் ஜனத்தை ஆசிர்வதிக்க தேவன் ஒவ்வொரு நாளும் உங்கள் மேல் கண்ணோக்கமாய் இருக்கிறார். உங்களையும் நீங்கள் நீண்ட நாள் இயேசுவிடம் மனக்லேசத்துடன் உண்மையாய் தேடி காத்திருந்தபடியினால் ஜெபித்து கேட்ட காரியங்களுக்கு இயேசு இன்றைக்கே என்று சொல்லி இரட்டிப்பான ஆசிர்வாதத்தினால் உங்களை ஆசிர்வதிக்க விரும்புகிறார். இந்த வார்த்தைகள் மூலமாக கர்த்தர் இன்று உங்களை ஆசிர்வதிப்பாராக. ஆமேன். அன்புக்குரிய தேவ பிள்ளைகளே, இன்றைக்குரிய ஜீவ வார்த்தை உங்களை ஆறுதல் படுத்தி நம்பிக்கையை கொடுத்திருக்கும் என்று விசுவாசிக்கின்றேன். இது போன்ற வார்த்தைகள், பாடல்கள், தெய்வ செய்திகளை கேட்டு மகிழ எங்களுடன் இணைந்து கொள்ளுங்கள். இதோ எங்கள் GFANFM இணையதள வானொலி www.gfanfm.com. நாளைய ஜீவ வார்த்தையோடு உங்களை சந்திக்கிறேன். என்றும் அன்புடன் வாணி வெங்கட். காட் பிளஸ் யூ.

0: அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த நாள் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருப்பதாக. ஒரு அருமையான வேத வசனத்தை நான் வாசிக்கிறேன். ஏசாயா 28:26. அவனுடைய தேவன் அவனை நன்றாய் போதித்து அவனை உணர்த்துகிறார். இந்த வசனம் யாக்கோபை குறித்து சொல்லப்பட்டிருந்தாலும் இந்த வார்த்தை இன்றைக்கு நமக்கு பிரயோஜனமாக இருக்கிறது. ஏனென்றால் இந்த வார்த்தையை வைத்து நாம் ஜெபிக்கும் போது அது நமக்கு ரொம்ப ஆசீர்வாதமாக இருக்கும். நம்முடைய வாழ்க்கையிலே வரப்போகிற நாட்களில், வரப்போகிற காரியங்களில் நம்ம என்ன செய்ய போகிறோம் என்று சொல்லி நிறைய பேருடைய உள்ளத்திலே ஒரு மனப்போராட்டம் இருக்கிறது. சில ஃபோனில் சொல்கிறாங்க, பிரதர் நான் இந்த காரியத்தை செய்யணும்னு நினைக்கிறேன், பிள்ளையை இப்படி படிக்க வைக்கணும்னு நினைக்கிறேன், இந்த காரியத்தில் முதலீடு பண்ணணும்னு நினைக்கிறேன், ஆனால் என்ன செய்தாலும் ஏதாவது ஒரு பிரச்சனை வருது, எனக்கு சரியான ஆலோசனை வேண்டும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் ஜெபிக்க சொல்லுவாங்க. இன்னைக்கு ஆண்டவர் சொல்றார், நான் உன்னை நன்றாய் போதித்து நான் உனக்கு உணர்த்து வைத்து உன்னை சரியான பாதையிலே நடத்த போகிறேன். சங்கீதம் 32:8 நாம் வாசிக்கிறோம், நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன், உன்மேல் என் கண்ணை வைத்து ஆலோசனை சொல்லுவேன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். இஸ்ரவேல் ஜனங்கள் நடக்கும்போது பாருங்கள், பகலில் மேகஸ்தம்பமாக இரவில் அக்னி ஸ்தம்பமாக கூடவே இருந்து அருமையாய் நடத்தி அவர்கள் செல்ல வேண்டிய பாதைகளை எல்லாம் ஆண்டவர் காண்பித்து கர்த்தர் கானான் தேசத்துக்கு அவர்களை அழைத்து போகிறார். அதே போல கர்த்தர் உங்களுக்கு போதித்து உங்களுக்கு உணர்த்துவித்து நீங்கள் என்ன காரியத்திலே என்ன எதிர்பார்ப்போடு இருக்கிறீர்களோ அந்த காரியத்திலே கர்த்தர் இன்னைக்கு ஒரு அற்புதத்தை செய்ய போகிறார். சோர்ந்து போகாதிருங்கள், தொடர்ந்து ஜெபியுங்கள், நிச்சயமாய் கர்த்தர் உங்களை சரியான பாதையிலே நடத்துவார், சரியான விதத்திலே உங்களை கொண்டு போவார், உங்கள் வாழ்க்கை ஆசீர்வாதமாய் மாறும். நாம் எல்லாம் சேர்ந்து ஜெபிக்கலாம். இந்த காலை நேரத்திலே கர்த்தர் நமக்கு போதித்து உணர்த்துவித்து இதுதான் சரியான காரியம், இதை செய் என்று சொல்லும் அளவிற்கு அவர் போதித்து உணர்த்தத்தக்கதாக நாம் கண்களை மூடுவோம், ஜெபிக்கலாம். வல்லமை உள்ள பிதாவே, நல்ல தேவனே, இந்த அருமையான நேரத்துக்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவரே, இன்றைக்கு நிறைய குடும்பங்களிலே நான் என்ன செய்ய போகிறேன், நான் என் பிள்ளைகளுக்கு, குடும்பத்திற்கு, தொழிலுக்கு, மற்ற எல்லா காரியங்களுக்கும் நான் என்ன காரியத்தை செய்தால் அது சரியாக இருக்கும் என்று சொல்லி மனம் குழம்பி போயிருக்கிற நேரத்திலே கர்த்தாவே, நீர் அவர்களுக்கு சரியான ஆலோசனை கொடுத்து சரியான விதத்தில் நடத்தி நம்முடைய பிள்ளைகளை நீர் ஆசீர்வதிப்பீராக. இயேசு இரட்சகர் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமென், ஆமென். God bless you.
1: கரங்களை தட்டி மகிழ்ச்சியோடு நடனமாடி தேவனை முத்தமிட்டு ஆராதிக்க போகிறோம்.

0: தேவனுடைய கரத்திலே அஸ்துராயுதமாய் எங்களை பயன்படுத்தும் எங்கள் தேவனே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். Thank you, Lord.
1: தடைகளை தகர்ந்தோட பண்ணுகிற தளபதி, நீர் எங்களுக்கு முன்பாக செல்லுகிறீர். அதற்காக எமக்கு நன்றி செலுத்துகிறோம். தரிசனம் தந்தவரே, அதை நிறைவேற்றிட எங்கள் வாழ்க்கை

உம்முடைய துருத்திலே வைத்து நீர் எங்களுக்கு பதில் கொடுக்கிற தெய்வம் ஆண்டவரே. திகைத்து போன நேரத்திலே, கலங்கி நிற்கிறதான நேரத்திலே எங்களை ஆதரிக்கும் எங்கள் தகப்பனே, எங்களுக்கு ஆதரவாய் வரும் எங்கள் இரட்சகரே, எங்களை இரட்சிக்கும்படியாய் இந்த உலகத்துக்கு வந்த கிருபாதார பலியே உம்மை நோக்கி பார்க்கிறோம்.

0: தடைகளை உடைப்பீர்கள் என்ற தலைப்பில் ஊழியர் ஜேக்கப் கோசி அவர்கள் வழங்கும் தேவ செய்தியை இப்பொழுது கேட்போம்.
1: யாத்திரையாகமத்தின் புஸ்தகம் 12 அதனுடைய 12 வசனம், The Book of Exodus, Chapter 12 and Verse 12. அவர் சொல்றார், I will pass through the land of Egypt on that night. அந்த ராத்திரியில் நான் உங்களை விடமாட்டேன், உங்களை விடுதலையாக்க மாட்டேன் என்று விடாப்பிடியா இருக்கின்ற பரவோனின் எகிப்து தேசத்தில் அன்று ராத்திரி நான் போவேன். I will strike all the firstborn. நான் செய்ய வேண்டிய காரியத்தை எகிப்தில் செய்வேன், சங்காரம் பண்ணுவேன். இன் த லேண்ட் ஆஃப் ஈஜிப்ட், போத் மேன் அண்ட் பீஸ்ட், மனிதனானாலும் மிருகமானாலும் முதற் பிறந்தவைகளை நான் சாகடிப்பேன் என்று கர்த்தர் சொன்னார். And against all the gods of Egypt, I will execute judgment, for I am the Lord. என்ன அங்க நடக்குதுனா, தன் ஜனங்களுக்கு விடுதலை வேண்டும், விடுதலை விரும்புகிறார்கள், விடுவிக்க மோசை அனுப்புகிறார், ஆனால் விடுவிக்க மாட்டேன் என்று சொல்லக்கூடிய மிகப்பெரிய ஒரு சக்தி இஸ்ரவேலை தடை பண்ணுகிறது. இந்த மாதத்தினுடைய முடிவுக்குள்ள நான் உங்களுக்காக ஜெபிக்கின்றேன், உங்கள் கண்களுக்கும் மறைவாய் உங்களை விடுவிக்க விரும்பாத எல்லா வல்லமைகளும் இயேசுவின் நாமத்தில் உடைந்து போவதாக. நீங்க எழுந்து கானான் போக வேண்டும் என்பதுதான் தேவ திட்டம் என்றால், அந்த திட்டத்திற்கு எதிராக, அந்த திட்டத்திற்கு தடையாக எவ்வளவு பெரிய சக்திகள் இருந்தாலும் இன்று நான் ஜெபிப்பது அந்த தடைகள் இயேசுவின் நாமத்தில் தட்டி எறியப்பட வேண்டும். சொல்லுங்களேன் ஒரு பலத்த அல்லேலூயா. உங்க வாழ்க்கைக்கு விரோதமா இருக்கிற காண முடியாத சக்திகள் எல்லாம் இயேசுவின் நாமத்தில் இந்த மாதம் கர்த்தர் அகற்றிட்டா இன்னொரு படி உயர முடியும் என்று விசுவாசிக்கிறீங்கன்னா ஒரு ஆமீன் சொல்லுங்களேன். உங்கள் பொருளாதார எழுச்சிகளுக்கு விரோதமாய் செயல்படும் அந்நிய வல்லமைகள் எல்லாம், தடைகள் எல்லாம் இந்த மாதத்தில் தட்டி எறியப்பட வேணுமே என்று இயேசுவின் நாமத்தில் நான் ஜெபிக்கிறேன். உங்கள் கையின் பிரயாசங்கள் ஓங்கக்கூடாத படிக்கு அவைகளை கெடுக்க நினைக்கின்ற உங்கள் பொருளாதாரத்திற்கு எதிரான வல்லமைகள் இயேசுவின் நாமத்தில் நான் ஜெபிக்கின்றேன். நான் இன்னைக்கு பிரசங்கம் பிளஸ் ஜெபமாயிருப்பதாக, இயேசுவின் நாமத்தில் உடைந்து போவதாக. ரெண்டு கரங்களை உயர்த்த விரும்பினால் ஜெபத்தோடு நான் அறிக்கை செய்கிறேன், உங்களை தடுக்கிற எல்லா தடைகளையும் அன்று எகிப்தில் சங்காரம் பண்ணினது போல எனக்கு கர்த்தர் உங்களுடைய பாளையத்தினுடைய கடந்து போகும் போது இதுவரை கண்டிராத வெற்றிகளை உங்கள் குடும்பம் காண செய்வார் என்று இயேசுவின் நாமத்தில் அறிவிக்கிறேன். 1 Corinthians 16 9 இப்படி சொல்லுகிறார், For a great and effective door, ஒரு மிகப்பெரிய வல்லமை மிக்க திறன்மிக்க வாசல், effective door has opened for me. கடவுள் எனக்கு வாசலை திறந்துட்டாரு, ஆனா அந்த வாசலுக்குள் பிரவேசிக்காமல் இருக்க எனக்கு நிறைய சத்துருக்கள், நிறைய தடைகள். இன்னைக்கு இந்த வெள்ளிக்கிழமை வந்திருக்கோமே, எத்தனை பேர் ஜெபிக்கிறீங்க, வாசல் திறந்தோம், பிரவேசிக்க முடியாமல், உயர முடியாமல், தாண்ட முடியாமல் மிகப்பெரிய தடைகள் உங்கள் வாழ்க்கையில் இருக்குமானால் நான் இந்த மாதத்தில் உங்களுக்காய் ஜெபிக்க விரும்புகிறேன். தடைகளை கர்த்தர் தட்டி எறிவாராக, தடைகள் உங்கள் வாழ்வை விட்டு நீங்கி போவதாக. உங்கள் வாசலுக்கு முன்னாடி தடையாய் நிற்கும் தடைகளை எனக்கு கர்த்தர் உடைப்பாராக. விசுவாசிக்கிறேன் சொல்றவங்க ஒரு ஆமீன் சொல்ல மாட்டீங்களா? ஒன்று சேர்ந்து நிறைவோடு வாழுகிற குடும்பத்தை சிதறடிக்க நினைக்கிற அந்நிய வல்லமைகள் இன்னும் காலையில இயேசுவின் நாமத்தில், இந்த நாளில் இயேசுவின் நாமத்தில் உடைந்து போவதாக. ஹல்லேலூயா. எதுவுமே நம்புறீங்க, உங்களுக்கு கர்த்தர் திறந்த வாசலை வச்சிருக்கிறார். அவர் சொன்னார், நான் உனக்கு ஒரு திறந்த வாசலை வைக்கிறேன், நான் உனக்கு முன்பாக போவேன், கோணலானவைகளை செவ்வையாக்குவேன், வெங்கல கதவுகளை உடைப்பேன். A effective door, a great door உங்களுக்கு கர்த்தர் திறந்திருக்கிறார். ஆனால் உங்களுக்கு புரியாத பல சத்துருத்துவங்கள் உங்களை பிரவேசிக்க முடியாமல், உயர முடியாமல் தடுக்குமானால் ஜெபத்தோடு கை தட்டும் போது இயேசுவின் நாமத்தில் நான் ஜெபமாய் அறிக்கை செய்கிறேன், அப்படிப்பட்ட எல்லா தடைகளும் இயேசு கிறிஸ்துவின் அதிகாரம் உள்ள நாமத்தில் தட்டி எறியப்படுவதாக. இதுவரையும் சொல்லாத பலத்த ஓர் அல்லேலூயா. ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட தடைகள் எல்லாம் இயேசுவின் நாமத்தில் முறிந்து போவதா? பக்கத்தில் ஒருத்தர் கை கொடுக்காதீங்க, ஆனால் திரும்பி சொல்லுங்க, நான் இதை தாண்டிடுவேன். ஜெக்கரியாவின் புஸ்தகத்தினுடைய 1 த புக் ஆஃப் ஜெக்கரியா 1 17 நான் 21 வரைக்கும் நான் வாசிக்கிறேன். உங்கள் வேதாகமத்தின் மொழியில் பாருங்கள். எனக்கு அது எல்லாம் புரியலனாலும் நான் படிக்க விரும்புகிறேன். அகெயின் ப்ரொக்ளைம் சேயிங், மீண்டும் அறிக்கை செய், சேனைகளின் கர்த்தர் சொல்வதாவது, Thus says the Lord of hosts, My city shall spread out through prosperity. என் பட்டணங்கள் செழுமையால் விரிவாக்கப்படும். The Lord will again comfort Zion. கர்த்தர் சியோனை மீண்டும் ஆறுதல் படுத்துவார். And will again choose Jerusalem. எத்தனை பேர் நம்புறீங்க, இழந்ததெல்லாம் கர்த்தர் திரும்ப தந்து மீண்டும் கர்த்தர் எருசலேமை கட்டுவது மட்டுமல்ல, உங்களை கர்த்தர் ஆறுதல் படுத்துவார். 18 இப்படி சொல்றார், Then I raised to my eyes, என் கண்களை ஏறெடுத்து, And I looked, நான் நோக்கி பார்த்தேன், There were 4 horns, 4 கொம்புகளை கண்டேன். And I said to the angel who talked with me, என்னோடு பேசின தூதனிடத்தில் நான் சொன்னேன், இந்த 4 கொம்பு என்ன? What are these? So he answered me, the angel answered me, தூதன் என்னை பார்த்து சொன்னான், These are the horns that have scattered Judah, Israel and Jerusalem. யூதாவையும் இஸ்ரவேலையும் எருசலையும் சிதறடித்த 4 கொம்புகள் இந்த கொம்புகள் என்று தூதன் எனக்கு சொன்னான். Then the Lord showed me 4 craftsmen. எத்தனை பேர் தெரியும், உங்கள் கண்களுக்கு மறைவாக சில கொம்புகள் எழுந்து நீங்க கட்டப்பட முடியாதபடிக்கு உங்களை சிதறடிக்க கூடிய சிதறடிக்கும் சில வல்லமைகள் இந்த வெள்ளிக்கிழமை இந்த சர்ச்சை விட்டு வெளியே போறதுக்கு முன்னாடி ஜபத்தால, உபவாசத்தால, அறிக்கையினால, ஆராதனையினால நம்ம அதை உடைக்க வேண்டும். தட்டினா நல்லா தட்டி ஒரு பலத்தாமின் சொல்லிடணும், அதை பெற்றுக்கொள்ளணும். 20 Then the Lord showed me 4 craftsmen. அந்த கிராப்ட்ஸ்மேன் என்ற இடத்துல இன்னொரு டிரான்ஸ்லேஷன்ல, The Lord showed me 4 carpenter. ஆமென். 4 என்னங்க? கார்பெண்டருக்கு இன்னொரு தமிழ் வார்த்தை என்னங்க? தமிழ் வார்த்தை தச்ச வேலைக்காரன், தச்ச வேலைக்காரன். 4 craftsmen, 4 carpenter. அங்க பாருங்க, KJV-ல பாருங்க. And the Lord showed me 4 என்னங்க? சத்தமா இங்கிலீஷ் என்னங்க? கார்பெண்டர்ஸ். ஆமென். 4 carpenter. And I said, What are these coming to do? 4 கொம்பு நாசம் பண்ண வருது, ஆனா 4 carpenter வந்திருக்காங்களே, இவங்க எதுக்கு வந்திருக்காங்க? What are these come to do? So he said, These are the horns that scattered Judah so that one could lift up his head, but the craftsmen are coming to terrify them. எனக்கு அது புரியல. 4 carpenter வராங்களா, எதுக்கு வராங்களா?

to terrify them, to cast out the horns of the nations, they lifted up their horn against the land of Judah. யூதாவுக்கு விரோதமாய் அதை சிதறடிக்க பொங்கி வந்த நாலு கொம்புகளையும் முறியடித்து மிரட்டுவதற்கு எனக்கு நாலு தச்ச வேலைக்காரங்க என்று தூதன் சொன்னான். அடுத்த வசனம், ஓகே, தட்ஸ் அண்ட் ஐ செட் 21 அண்ட் ஐ செட் வாட் ஆர் தீஸ் கம்மிங் டு டூ. ஓகே, தட் இஸ் குட், தேங்க்யூ. எத்தனை பேர் நம்புறீங்க இயேசு பெரியவர்? பக்க சொல்ல, எனக்கும் ஒரு கார்பெண்டர் இருக்கிறார். ஆழமாக இதை போய் சிந்திக்கணும், ஒரு நாள் ஒவ்வொரு வார்த்தையாக படிக்கணும். பட் எனக்கு இன்னைக்கு கிடைச்ச பயங்கரமான வெளிப்பாடு, எங்க கார்பெண்டர் இயேசுங்க, அவர் ஊர் உலகலாமான்னு சொல்லிச்சு, இவர் கார்பெண்டர் புள்ள அப்படின்னு. இன்னைக்கா இன்னைக்கு கரங்களை உயர்த்துங்களேன். உங்களுக்கு விரோதமாய் கட்ட முடியாதபடிக்கு, கட்டக்கூடாதபடிக்கு, வளரக்கூடாதபடிக்கு, தோன்றக்கூடாதபடிக்கு, உங்கள் குடும்பத்தையும் உங்கள் செல்வத்தையும் உங்கள் நிலத்தையும் உங்கள் உயரங்களையும் சிதறடிப்பதற்காக எத்தனை கொம்புகள் எழுந்திருக்கோ தெரியாது. ஆனால் இன்னைக்கு நமக்கு ஒருவர் இருக்கிறார், அவர் கால்வரியில் எல்லாம் முடிந்தது என்று சொன்னவர். இன்னைக்கு அவர்களை மிரட்ட, ஓரம் நிற்க வைக்க இந்த வார்த்தைகள் சொல்லும் போது நீங்கள் ஆமேன் சொல்லணும். நீங்கள் தொடங்கினதை முடிப்பீங்க. கர்த்தர் உங்கள் பட்சத்தில் இருந்தால் உங்களை எதிர்த்து நிற்பவன் யார்? அவர் உங்கள் சார்பில் செயல்படும் போது வெற்றி நிச்சயம், விடுதலை சத்தியம். இதுவரையும் சொல்லாத ஓராமேன். கரங்களை கீழே போடுங்க. அந்த காண முடியாத தடைகளை கர்த்தர் முறியடிப்பார். ஆனா எல்லாத்துக்குமே சில நேரத்தில் சில காரணங்களில் நாமும் அவரை தேட வேண்டுமே. சோ இந்த தடைகளை உடைக்க வேண்டுமானால், இந்த தடைகள் நம் வாழ்வில் விட்டு நீங்க வேண்டுமானால் நாம் என்ன செய்ய வேண்டும்? முதலாவது, நம்பர் ஒன், நம்ம மீண்டும் பிறக்க வேண்டும். ஆண்டவர் இயேசுவை ரட்சகரா ஏற்றுக்கொள்ளணும், கர்த்தருக்காக வாழணும். ஏசையாவின் புஸ்தகம் 59 அதிகாரத்தினுடைய முதல் 2 வசனத்தை நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். 59:1-2. உதவி செய்வதற்கு, பிஹோல்ட் த லார்ட்ஸ் ஹேண்ட் இஸ் நாட் ஷார்டன்ட் that it cannot save. ரட்சிப்பதற்கு முடியாமல் கர்த்தருடைய கை குறுகி போகவில்லை. Nor his ear heavy. அவருடைய காதுகள் மங்கியும் போகவில்லை கேட்க முடியாமல். ஆனால் என்ன சொல்றாரு? Your iniquities, உங்கள் அக்கிரமங்கள், உங்கள் பாவங்கள் தேவனை விட்டு உங்களை தூரமாய் தள்ளி இருக்கின்றன. And your sins, உங்கள் பாவங்கள் have hidden his face from you. தம் உங்களை பார்க்க முடியாதபடிக்கு அவர் முகத்தை மறைத்திருக்கின்றன. கேட்க முடியாதபடிக்கு காதுகள் மந்தமாவதற்கு காரணம் உங்கள் அக்கிரமங்கள். உங்க தேவனை விட்டு உங்களை என்ன பண்ணிருக்கான்? தூரமாய் போயிருக்கு. எத்தனை பேருக்கு தெரியும்? The barrier is salvation. நம்ம வாழ்க்கையில பல வெற்றிகளும் விடுதலைகளும் சில கொம்புகள் இருந்து குடும்பங்களை நாசமாக்குவதற்கும் காரணம் இன்னும் நம்ம ரட்சண்யத்தின் பரிபூர்ணத்துல வரல. இன்னைக்கு என் சத்தத்தை கேட்கிற யாரேனும் இதுவரையும் என் ஆண்டவர் இயேசுவை ரட்சகராக ஏற்றுக்கொள்ளனா, இந்த காம்பவுண்ட் விட்டு போறதுக்கு முன்பாகவே அவரை ரட்சகராக ஏற்றுக்கொள்ளுங்க. அவர் பாவங்களை மன்னித்து அக்கிரமம் நீங்கப்படுமானால், ரத்தம் சுத்திகரிக்குமானால், அந்த தடை நீங்கினாலே அவர் முகமும் அவர் சத்தமும் உங்க முகமும் உங்க சத்தமும் அவர் கேட்பார். உங்கள் ஜெபம் கேட்டாலே கர்த்தர் வெற்றியை தருவார். வெற்றி நீங்கள் சுதந்திருப்பீர்கள். ஆமாவா இல்லையா? நீங்கள் மீண்டும் பிறக்க வேண்டும். ஹல்லேலூயா. பாவத்தால் தேவ முகம் நம்மை விட்டு மறைந்திருக்கிறதோ, நாம் இன்னைக்கு கால்வரியின் கீழ் வர வேண்டும். கால்வரி இரத்தத்தின் கீழ் வர வேண்டும். என்னை மன்னியும் ஆண்டவரே என்று சொல்ல வேண்டும். மனம் திரும்புதலுக்கேட்ட இருதயத்தை ஏற்படுத்த வேண்டும். அப்பொழுது உங்க வாழ்க்கையில மறைந்திருக்கின்ற எல்லா சாபங்களும் இன்றைக்கு உடையும். ஏன்னா அவர் உங்கள் ஜபத்தை கேட்பார், உங்க முகத்தை அவர் பார்ப்பார், தடைகள் நீங்கி போகும், வெற்றியை நீங்கள் சுதந்திரிப்பீர்கள். சொல்லுங்க ஒரு ஆமேன். இரண்டாவது ஆமேன், நம்ம வாழ்க்கையில தடைகள் நீங்க வேண்டுமானால், நான் இப்படி நம்புகிறேன், we must demonstrate our love for God. நீங்க ஆண்டவருக்கு பாருங்களேன், எவ்வளோ பேண்டமிக் இருந்தோம், எல்லாத்தையும் விட்டுட்டு எல்லா வேலையும் விட்டுட்டு வெள்ளிக்கிழமை திறக்குதுன்னு தெரிஞ்சோடனே அப்படி இப்படி அங்கே எட்டி பார்த்தாலும் ஓடி வந்து நுழைஞ்சு கர்த்தருடைய வீட்டில் இருக்கீங்க பாருங்க, அன்பை வெளிப்படுத்துறீங்க. கொரிந்தியரில் முதல் பகுதியில் இப்படி சொன்னார், கண்கள் காணவில்லை, ஐஸ் ஹவ் நாட் சீன், இயர்ஸ் ஹவ் நாட் ஹர்ட், காதுகள் கேட்கலை, இருதயம் யோசிக்கலை, வாட் காட் ஹேஸ் ப்ரிப்பேர்ட் ஃபார் தம் தட் லவ் ஹிம், அவரை நேசிக்கிறவர்களுக்கு கர்த்தர் ஆயத்தம் பண்ணியிருக்கிறாராம்.

நான் அவரை நேசிக்கிறேன்னு சொல்றோம், எத்தனை பேர் அவரை நே இருங்க இருங்க இருங்க, அந்த சளிச்சு போன அந்த கையும் அந்த கூனி போன கையும் நீங்களே வச்சுக்கோங்க. அவர் மேல நிஜமான அன்பு இருக்குன்னா உள்ளம் காண்பித்தா போதும், ஆனா உள்ளத்தின் நிறைவு ஒரு ஆக்ஷனாக வருமே. அப்ப ரெண்டு கரங்களை உயர்த்தி அவரை நேசிக்கிறவங்க இதுவரையும் சொல்லாத மூன்று அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஐ லவ் ஜீசஸ், ஐ லவ் மை காட், என் தேவனை நான் நேசிக்கிறேன். இப்ப நான் கேட்கிறேன், நீங்க நேசிக்கிறீங்களா? நேசிக்கிறீங்களா? இவங்களை பார்த்த ஒரு தீர்க்கதாசனம் பைபிள் இருந்து சொல்றேன், கண்கள் காணல, காதுகள் கேட்கல, இருதயம் யோசிக்கல, கர்த்தர் உங்களுக்கு ஆயத்தம் பண்ணியிருக்கிற மகத்துவங்கள் மிக பெரிதா இருக்கும். அவர் நேசிக்கிறவர்களுக்கு அதை செய்கிறாராம். எக்ஸ்பிரஸ் யுவர் லவ் டு காட், ஆராதனையில ஜெபத்தில வேத வாசிப்பில அவரோடு நேரங்களை செலவிட்டு உங்க அன்பு அவருக்கு வெளிப்படுத்துங்களேன், கொம்புகளை கர்த்தர் தகர்ப்பார். ஒரு அலையில சொல்ல மாட்டீங்களா? டெமான்ஸ்ட்ரேட் யுவர் லவ் ஃபார் காட். கையை கொடுத்துறாதீங்க, ஆனா பக்கத்துல இப்படி சொல்லுங்க, என் இயேசு நான் ரொம்ப நேசிக்கிறேங்க அப்படின்னு. சில சொல்லவே இல்லை அப்படின்னு என்ன அர்த்தம்? ஓகே, ஆமென். மூன்றாவதாக, நீங்க வாழ்க்கையில தடைகள் வந்து நிற்கும் போது இருக்கீங்களா? வாழ்க்கையில இன்னைக்கு தடைகளை நம்ம தட்டி எறியணும். மூன்றாவது, உங்க நம்பிக்கை சிதறவே கூடாது. ஒரு என்ன வாசித்தா நிறைய வசனம் இருக்கு. 1 Samuel 17:34-50 நீங்க வாசிக்கலாம். கோலியாத் ஒரு மிகப்பெரிய பேரியர், மிகப்பெரிய ஒரு கோட்டை வந்து இஸ்ரவேலையே மிரட்டி நிற்கும் போது எல்லோரும் கலங்கியும் அசைந்தும் தங்களுடைய அறிக்கைகள் மாறி போயிட்டு, ஆனா ஒரு சின்ன பையன், ஆமென் சொல்ல மாட்டீங்களா, 15, 16, 17 வயசு உள்ள ஒரு இளைஞன், தாவீது என்று சொல்லக்கூடியவர் அங்கே போய் நின்று சொன்னான், சேனைகளின் கர்த்தருடைய நாமத்தில் வருகிறேன். அன்றைக்கு பேசின தாவீதின் பேச்சுகளில் கொஞ்சம் கூட சிதறலே கிடையாது, கொஞ்சம் கூட அசைவே கிடையாது, நம்பிக்கையின் நங்கூரமான வார்த்தைகள் தெளிவாக சொன்னான். அவன் சொன்ன உன நான் அடிப்பேன்னா, அவன் சொன்ன இன்னைக்கு உன் தலைய கர்த்தர் என் கையில தருவாரு. எத்தனை பேர் போராட்டங்களுக்கு முன்னே சிதறாத வார்த்தையை பேசாமல் மன நம்பிக்கையோடு கூட, how many put your confidence in God? எத்தனை பேர் நம்புறீங்க உங்கள் நம்பிக்கை வீண் போகாது, உங்களுடைய வாழ்க்கை சிதறாது, கர்த்தர் உங்களை கைவிட மாட்டார், இந்த தடைகள் சீக்கிரம் நீங்கி போயிரும், கரங்களை நல்லா மேல நம்பிக்கை உள்ளவங்க மட்டும் கரங்களை மேல உயர்த்துவீர்களே. ஆனால் உங்களை பார்த்து இன்னைக்கு சொல்ல விரும்புகிறேங்க, நம்பிக்கையோடு இருங்கள், உங்க நம்பிக்கை விட்டுறாதீங்கள், சோர்ந்து போகாதிருங்கள். சிந்தனையும் இருதயமும் பயத்தின் பல பிற்போக்கான சிந்தனைகளை தரும்போதும் உங்கள் வாய் அதை அறிக்கை செய்யாமல் உங்கள் வாய் ஒன்றை சொல்லட்டும், எம் தேவன் பெரியவர், கோலியாத்தை விட எம் தேவன் பெரியவர், இன்று உன் தலையை கர்த்தர் தருவார், நாங்கள் மடிய மாட்டோம், நாங்கள் சாகாமல் பிழைத்திருந்து கர்த்தருடைய செய்கைகளை விவரிப்போம், வெற்றியை சுதந்திரிப்போம். இதுவரையும் தட்டாத ஒரு தட்டு, தட்டுங்க நல்லா தட்டி, ஒரு 5 ஆமேன், ஒரு 5 அல்லேலூயா, வாயில ஒரு துதியின் சத்தம், ஒரு அந்நிய பாஷையின் சத்தம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உங்களுக்கு தெரியும், நம்பிக்கையின் நிறைவோடு தடைகளை சந்தித்த தாவீது திரும்ப வெட்கப்பட்டு வரல, தலையோடு தான் வந்தான். இன்னைக்கு இந்த சத்தத்தை கேட்டு உங்கள் வீட்டுக்கு புறப்படுகிற நீங்க, உங்க சிந்தனையில் 1000 குழம்பி போன பிற்போக்கான வார்த்தைகளும் இருதயத்தில் பயத்து நிமித்தம் ஏற்படும் பல தோல்வியின் வார்த்தைகள் வரும்போதும் நீங்க அதை படும் போதும் உங்க வாய் அதை பேசாமல் உங்கள் வாய் அதை தடுத்து நிறுத்தி சொல்லுங்க, என் தேவனால் எல்லாம் கூடும், தேவனை கொண்டு பராக்கிரமம் செய்வேன், என் தேவனால கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை என்று நம்பிக்கையில் சிதறாதவர்களாய் கர்த்தருக்குள் உறுதியாயிருங்கள். நான் சொல்றேங்க, அடுத்த வருஷம் இந்த நாள் வரும்போது 12 மாதம் 12 மரத்தின் 12 கனிகளை தந்து 2022 ஜனவரியில் இந்த வெள்ளிக்கிழமை வரும்போது நம்ம வெற்றி விழா கொண்டாட வேண்டும். சத்ரு தோப்பான், நீங்கள் ஜெயிப்பீர்கள், வாசல்கள் திறக்கும், தடைகளோ தட்டி எறியப்படும் என்று இயேசுவின் நாமத்தில் அறிவிக்கின்றேன். சொல்லுங்க ஒரு பலத்த அல்லேலூயா. என் தேவனை காட்டிலும் பெரிய தடை, எந்த தடையும் தேவனை ஜெயிக்கவே முடியாது. 4வதாக, உங்கள் தடைகள் தட்டி எறியப்படணும்னா, இப்படி சொல்றேன், நம்பர் 4, வி மஸ்ட் பி கான்சியஸ் ஆஃப் த பிரசன்ஸ் ஆஃப் காட். எத்தனை பேர் நம்புறீங்க, நான் வந்து நின்றா, உங்களை சொன்னேன், நீங்க வந்து நின்றா தேவன் வருவார்.
நான் கையை உயர்த்தி ஆராதிச்சா அவர் பிரசன்னம் என் மேலே வரும். நான் வாயை திறந்து பாடினா இஸ்ரவேலின் துதிகளில் என் தேவன் வாசம் பண்ணுவார். அந்த கள்ளப்பேய பார்த்து இன்னைக்கு சொல்லுங்க, எங்க குடும்பத்துல நாங்க பாய போட்டு சுத்தி உட்கார்ந்தா சாத்தானே உனக்கு சவுக்கடிடா. எது வேற நீங்க சிலர் என்ன பாக்குறது, நாங்களா பாஸ்டர், நாங்க ஜெபம் பண்ணாலா? என்னைக்கு நீங்க அப்படி நினைக்கிறீங்களோ, நீங்க யாரையாவது தேடியும் ஓடியும் தான் நீங்க வெற்றிக்கு வாழ்வீர்களே தவிர நீங்க ஜெயிக்க மாட்டீங்க. இன்னைக்கு இந்த இடத்தை விட்டு போகும்போது உங்களுக்குள்ள ஒரு பெரிய தீர்மானம் வரணும், நான் ஜெபம் பண்ணினா. கோஷி பாஸ்டர் அல்ல, பக்கத்துல தைரியமா சொல்லணும், மாஸ்க் போட்டு கையை தொடாம சொல்லுங்க, நான் ஜெபம் பண்ணா கர்த்தர் கேட்பார். சொன்னவங்க மூஞ்சியெல்லாம் பார்த்தேன் நான், நாங்களா பாஸ்டர், நாங்க ஜெபம் பண்ண அவருக்கு கேட்பார், பாஸ்டர் ஜெபம் பண்ணா அவரு ஜெபம் பண்ணா, நீ என்னைக்கு ஜெபம் பண்ண போற? இன்னைக்கு நீங்க இந்த இடத்தை விட்டு போகும்போது உங்களுக்குள்ள ஒரு ஒரு பெரிய கான்சியஸ்னஸ், ஒரு உணர்த்துதல், ஒரு உணர்வு இருக்கணும், கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார். ஒரு கை நெஞ்சு மேல, ஒரு கை மேல உயர்த்தி சொல்லுங்க, என் தேவன் அவர் கூட இருக்காரோ இல்லையோ, என் கூட இருக்கார். அந்த நம்பிக்கை உங்களுக்கு இருக்கணுங்க. God is with me. ஆமென். சங்கீதக்காரன் 27 எப்படி சொல்றான், வாசல்களே தலைகளை உயர்த்துங்கள், அநாதி கதவுகளே உயர்ந்திருங்கள். ஆனா கதவுகள் உயர்ந்தாலும் மகிமையின் கரங்கள் உயர்ந்தாலும் எனக்கு ஒன்று நிச்சயமா தெரியும், மகிமையின் ராஜா உட்பிரவேசிப்பார். யார் அந்த மகிமையின் ராஜா? சேனைகளின் கர்த்தர், அவர் யுத்தத்தில் பராக்கிரம் உள்ள கர்த்தர். ரெண்டு கரங்களையும் மேல உயர்த்தி ஒரு உணர்வு உங்களுக்கு இருக்கணும், நான் ஆராதித்தால், நான் ஜெபம் பண்ணினா மீட்கப்பட்ட நான், ரட்சிக்கப்பட்ட நான், இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நான் ஜெபம் பண்ணா கர்த்தர் கேட்பார். அந்த ரெண்டு கரம் மேல உயரும் போது சங்கீதம் 24 சொல்லுகிறேன், வாசல்களே தலைகளை உயர்த்துங்கள், அநாதி கதவுகளே உயர்ந்திருங்கள், மகிமையின் ராஜா உட்பிரவேசிக்கிறார். யார் அந்த மகிமையின் ராஜா? சேனைகளின் கர்த்தர், சேனைகளின் கர்த்தர், சேனைகளின் கர்த்தர், அவர் யுத்தத்தில் பராக்கிரமுள்ள கர்த்தராமே. தலைக்கு மேல கையை தட்டி இந்த வெள்ளிக்கிழமை நாள் விடுதலை விரும்பி வந்தவர்கள் இதுவரையும் தட்டாத ஒரு கை தட்டு ஒரு பலத்த ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். இப்ப அந்த வலது கை உயர்த்தும் போது உங்களை பார்த்து இப்படி சொல்ல போறேன், நரகத்தின் எல்லா பேய்களுக்கும் இன்னைக்கு ஒரு சத்தியம் புரிஞ்சிருக்கு. அந்த பாயில கீழே உட்கார்ந்து கையை உயர்த்தி கை தட்டி பாடி மீட்கப்பட்ட இந்த பிள்ளைகளோட தேவன் இருக்கிறார், தேவன் இருக்கிறார் என்பதை உணர்ந்து கொண்டு இன்னைக்கு உங்களை விடுதலை ஆக்குகிறார். இன்னைக்கு அவன் கை எடுபட்டு போகிறது, சங்கிலிகள் உடைக்கப்படுவதாக, கட்டுகள் உடைந்து போவதாக. God is with you. And if God is with you, and if God is for you, then who can be against you? எத்தனை பேர் நம்புறீங்க கர்த்தர் என் கூட இருக்கிறார்? அந்த உணர்வுல நீங்க வளரணுங்க. வளர்ந்தா தடைகள் தட்டி எறியப்படும். ஒரு அல்ல சொல்ல மாட்டீங்களா? அஞ்சாவதாக, the fifth thing is, we must engage in the anointing of the Holy Spirit. சில தடைகளும் துன்பங்களும் சில கொம்புகளும் எழுந்து உங்களையும் உங்கள் செல்வத்தையும் உங்கள் குடும்பத்தையும் உங்கள் ஊழியத்தையும் உங்கள் வளர்ச்சியையும் சிதறடிக்க நினைக்கும் போது நீங்கள் ஒன்றில் பலப்படணும், பரிசுத்தாவியின் அபிஷேகத்தில். பக்கத்தில் சொல்லுங்க, என் மேலே ஒரு அபிஷேகமே இருக்குங்க. என்னைக்கு இயேசு என் உள்ள வந்தாரோ அன்னைக்கே பரிசுத்தாவியானவர் எனக்கு உள்ள வந்துட்டாரு. அவனை ஆராதிக்க ஆராதிக்க என் மேலே ஒரு ஸ்பெஷல் அனாயிண்டிங்க கர்த்தர் இன்க்ரீஸ் பண்ணிட்டே வராரு. ஏசையாவின் புஸ்தகம் 10 25 கீழே நான் வாசிக்க விரும்புகிறேன். ஏசையாவின் புஸ்தகம் 10:25 கீழே, and yet a very little while and the indignation will cease. இன்னும் கொஞ்சம் தூரம், ஒரு ஆமென் சொல்லிருக்கலாமே, இன்னும் கொஞ்சம் நேரம், இன்னும் சில நாட்கள். ஆமென். எத்தனை பேர் நம்புறீங்க கொஞ்சம் தூரத்துல எல்லாத்தையும் கர்த்தர் முடிப்பார்? as will my anger in their destruction, என்னுடைய கோபம் அவங்க அழிவின் மேல வரும். 26, the Lord of hosts will stir up a scourge for him like the slaughter of Midian at the rock of Oreb. As his rod was on the sea, so he lift up in the manner of Egypt. 27 vasanam, it shall come to pass in that day, andanal seekram varugirathu, that his burden will be taken away from his shoulder. kaiya uyarthungale apdiye solliranae arikkiya solliranae vasanatha ungal thol mel irukkira baarathai ungal thol mela vecha baarathai சத்ரு உங்கள் மேல் சுமத்தின பாரத்தை
சத்ரு கொம்புகள் வந்து செதறடிக்க உங்கள் மேல் சுமத்தின பாவ பாரத்தை, உலக பாரத்தை செதறடிக்க செய்த துன்பங்கள், வியாகுலம், சஞ்சலம், தவிப்பின் பாரத்தை கர்த்தர் உங்கள் தோல் மேலிருந்து எடுப்பாரு. And his yoke from your neck, அவன் வெச்ச நுகத்தை உங்க கழுத்திலிருந்து எடுப்பாரு. And the yoke shall be destroyed because of the anointing oil. அபிஷேகத்தின் நிமித்தம் உங்கள் தோல் மேல் இருக்கிற நுகத்தை கர்த்தர் முறிப்பார். தட்டுனா நல்லா தட்டி ஆவி உண்மையோடு பலத்தவராமே அபிஷேகத்தினாலே, பரிசுத்தாவியானவரின் பரிசுத்தாவியானவரின் அபிஷேகத்தினாலே நுகங்கள் முறிந்து போவதாக. இன்று வெள்ளிக்கிழமை இயேசுவின் நாமத்தில் ஊழிக்காரனாய் நான் ஜெபத்தோடு அறிக்கை செய்கிறேன், தடைகள் தட்டி எறியப்படும். ஹல்லேலூயா. பக்க சொல்லுங்க, தடைகளை கர்த்தர் தட்டி எறிவார். உங்களுக்கு விரோதமாய், திறந்த வாசலுக்கு விரோதமாய் புறப்பட வேண்டிய லட்சியக்காரை சேர முடியாமல் உங்களை தடுக்கின்ற எல்லா தடைகளும் பரிசுத்தாவியின் அபிஷேகத்தினாலே இந்த நாட்களை நீங்க விறுவிறுப்பா இருக்கணும். நான் சொல்றது சும்மா சரீர விறுவிறுப்பல்ல, ஆவியில நீங்க உற்சாகமா இருக்கணும். காலையில எழும்பும் போதே வாயில ஒரு வார்த்தை, எழுந்த பின்னாடி ஒரு ஜபம், 10 மணிக்கு காப்பி குடிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு ஜபம். ஆமென். அந்த அபிஷேகம் உங்க மேல இருக்கும் போது நுகங்களை கர்த்தர் முறியடிப்பார். ஆமேன். அப்படி நீங்கள் செய்யும் போது இழந்து போன வருஷங்களை கர்த்தர் உங்களுக்கு தருவார். வேகத்தோடு கர்த்தர் திரும்புவார். வெட்டுக்கிளிகளும் கொட்டான் கூச்சிகளும் புசித்த எல்லாவற்றையும் வருஷங்களையும் கர்த்தர் உங்களுக்கு தருவார். நான் ஜெபிக்கிறேன், 2020 ஹார்டஸ்ட் இயர் ஆஃப் அவர் லைஃப். நம்முடைய வாழ்க்கையில் இதுவரைக்கும் கண்டிராத கடின வருஷம் 2020. ஆனால் அதனுடைய கர்த்தர் நம்மை நடத்தினார். என் வாழ்க்கையிலும் இதுவரைக்கும் ஊருக்கெல்லாம் நான் போய் ஜெபம் பண்ணியிருக்கேன், எனக்கு ஜெபம் பண்ணுவா இந்திய நிறமா வரும்னு நான் யோசிக்கவே இல்லை. திங்ஸ் ஹவ் சேஞ்ச், இட் இஸ் ஒன் ஆஃப் த ஹார்டஸ்ட் இயர் ஆஃப் மை லைஃப். ஐ எம் ஸ்டில் கோயிங் த்ரூ ஹார்ட்ஷிப்ஸ். ஆனால் கர்த்தர் பெரியவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் மாறாதவர். ஆமேன் சொல்ல மாட்டீங்களா? அவர் நம்மை விடுவிப்பதற்கு வல்லவராயிருக்கிறார். 2020 கடினத்தை கண்டீர்கள். நான் ஜெபிக்கிறேன் இன்றைக்கு பரிசுத்தாவின் அபிஷேகத்தினால கர்த்தர் உங்கள் குடும்பத்தில் இருக்கின்ற சாபங்களையும் தடைகளையும் கர்த்தர் நொறுக்கி முறியடித்து, நான் நம்புகிறேன் 2022-21 டிசம்பர் மாதம் நம்ம வெற்றி விழா கொண்டாடத்தக்க பாக்கியத்தை கர்த்தர் நமக்கு தருவார். நான் ஆராதிக்கிற தெய்வம் தடைகளை தட்டி எறிகிறவர். ஹல்லேலூயா. ஆறாவதாக அண்ட் நம்பர் 6, ஆறாவதாக இப்படி சொல்கிறேங்க, நம்ம வாழ்க்கையில் பல தடைகள் திறந்த வாசலுக்கு முன்னே வந்து நின்று குடும்பம், சந்ததி, ஊழியம் ஒரு எல்லைக்கு மேல் தாண்ட முடியாமல் தடைகள் வந்து நிற்கும்போது நாம் ஒன்றை சொல்ல வேண்டும், நாம் தேவனை ஆராதிக்க வேண்டும். ஆராதனை என்பது அழுது புலம்பும் அதெல்லாம் இருக்குது, அதெல்லாம் இருக்குது, அதெல்லாம் இருக்குது. ஓகே, நான் இங்கேயும் வரல, அவராமேன்னு சொல்ல மாட்டீங்களா? ஆனால் துதி ஆராதனை ஒரு மிகப்பெரிய ஆயுதம். ஆமேன். உங்கள் வாயில் ஆராதனை இருக்கணும், ஜூபிலியின் ஆர்ப்பரிப்பு இருக்கணும். கர்த்தர் 50வது வருஷத்தில் எல்லாத்தையும் இஸ்ரவேலுக்கு திருப்புவது போல் திருப்பும் ஒரு ஆராதனை உங்களுக்கு இருக்கணும். ஜோஷுவாவின் புஸ்தகம் 6 20 வசனம் இப்படி வாசிக்கிறது. So the people shouted when the priests blew the trumpets. And it happened when the people heard the sound of the trumpet and the people shouted with a great shout that the walls fell down flat. Then the people went into the city, every man straight before him, and they took the city. பட்டணத்தை கர்த்தர் கொடுத்துட்டாரு, ஆனால் பட்டணத்தை சுதந்திரிக்க முடியலை. காரணம் மிகப்பெரிய தடை, மிகப்பெரிய தடை. எதுமீங்க, தடைகளை கர்த்தர் தட்டி எறிவார். ஆனால் தடை தட்டி எறியப்படுவதற்கு முன்பாக ஒன்றை அவர்கள் செய்தார்கள், 2 செய்தார்கள். 1, அவர்கள் எக்காலம் ஊதினார்கள். 2, அவங்க சத்தம் பெருசாக இருந்துச்சு. இப்படி சொல்லிடுறேங்க, 1, உங்கள் ஆராதனை ரொம்ப பெருசாக இருக்கணும். 2021 நம்ம சபையில் ஆராதிக்கும் போது அந்த சளிச்சு போன கை அப்படி அரைக்கை முக்கா கை அப்படிலாம் இல்லாமல் கையை உடஞ்சி கீழே விழுந்தாலும் கையை மேலே உயர்த்தணும். சகல ஜனங்களே கை கொட்டுன்னு சொல்லும் போது தட்டுற ஒவ்வொரு தட்டும் சாத்தான் தலைமையில் அடிக்கிற ஆணி மாதிரி இருக்கணும். கை தட்டும், பாடுவதும், கை உயர்த்துவதும், ஆராதிப்பதும், அந்நிய பாஷைகளில் தேவனை ஆராதிப்பதும் மகத்துவமாக இருக்கணும்.
அவர்கள் அர்ப்பரித்த போது, எக்காலம் ஊதிய போது, தடைகளை கர்த்தர் தட்டி எறிந்து பட்டணத்துக்குள் இஸ்ரவேல் பிரவேசித்தது போல. எத்தனை பேர் இன்னைக்கு இதுவரையும் தட்டாத ஒரு கைத்தட்டோடு வாய்கள் இயேசுவை புகழ்ந்து துதிக்க, Come on somebody, praise him, worship him, praise him, worship him, hallelujah. சகல ஜனங்களே கை கொட்டி தேவனை கம்பீரமாய் ஆர்ப்பரியுங்கள். இதுவரையும் இல்லாத ஒரு சத்தம் இந்த ஆலயத்தில் கேட்கப்படட்டும். அவர்கள் ஆர்ப்பரித்த போதும், ஆசாரியர்கள் எக்காலத்தை ஊதிய போதும், மதில்களை கர்த்தர் தகர்த்தார். A great shout, a great worship. சண்டே காலையில 5:30-7:09 உங்க கால வீட்டில் நிக்க கூடாது. நான் எனக்கு இடம் கிடைக்கலன்னா நான் 5 feet தள்ளி சோசியல் டிஸ்டன்ஸ்ல நின்றாலும் நான் பெரியார் சாலையாண்ட நின்றாவது நான் ஆராதிப்பேன் என்று நீங்கள் வேகத்தோடு வரணும். ஒரு அல்ல சொல்ல மாட்டீங்களா? ஹல்லேலூயா. அன்று அவர்கள் எழுப்பின சத்தம், ஊதின எக்காலம், ரெண்டு காரியம், ஆசாரியின் வாயிலிருந்து வந்த எக்காலமும், உயர்த்திய தேவ ஜனத்தின் சத்தத்தாலும் இருந்த தடையை கர்த்தர் தட்டி எறிந்து சுதந்திரிக்கும் ஆற்றலை கர்த்தர் கொடுத்தார். ஹல்லேலூயா. தேங்க் யூ லார்ட். 7வதாக ஒன்றை சொல்லி முடிக்கிறேன். 2 Chronicles 20:20 எல்லாருக்கும் ரொம்ப பழக்கமான ஒரு வசனம். அதனால் 2 words சொல்லிட்டு போகிறேன். எத்தனை பேருடைய குடும்பத்தில் இருக்கின்ற தடைகள் தட்டி எறியப்படணும்? 3 மற்றவங்களுக்கெல்லாம் தடை அப்படியே இருக்கட்டும். ஓ, நீங்கள் பைபிள் தேடிட்டு இருந்தீங்களோ, ஓகே. 20வது வசனம் of 2 Chronicles. So they rose up early in the morning, kaalil elund and went out in the wilderness of Tekoa. And as they went out, Jehoshaphat stood and said, Hear me, O Judah, hear me, New Life Church, O inhabitants of Jerusalem. Rendu vaarthe thada andha yuttham jayama mudinjathu, andha soondu vanda seinigalai jeikkira baakiyathai kartar koduthar. Avargal sedari odinaargal, ana oru vaarthaiye solrar, koorndu kavaningal, ipdi sonnar, Believe in his prophets. அவர் தீர்க்கதரிசிகளை நம்புங்கள். இன்னைக்கு ஒரு நாள் நான் தான், ஆனா இந்த இடத்துல நின்று வார்த்தைகளை பேசும்போது, இந்த வசனமாகிய வார்த்தையை ஜபமா அறிக்கை செய்யும் போதே அது ஒரு தீர்க்க தரிசனம். அந்த தீர்க்கதரிசிகள் என்ன நம்புங்க? 2 அப்படி சொன்னாரு, யூ பிலீவ் இன் த லார்ட் யுவர் காட். முதல்ல உங்கள் தேவனாகிய கர்த்தர் என்ன செய்யுங்க? நம்ப வேண்டும். 2, உங்கள் தீர்க்கதரிசிகளை நம்புங்கள். அப்பொழுது நீங்கள் என்ன செய்வீர்கள்? செழிப்பீர்கள். உங்களுக்கு தெரியும், அந்த யுத்தம் ஜெயமாய் முடிந்தது, அந்த தடைகள் தட்டி எறியப்பட்டது. நீங்களும் கர்த்தருடைய வார்த்தையையும் கர்த்தரையும் நீங்கள் நம்பி, அவர் உங்களை பார்த்து பேசுகின்ற வாக்குத்தத்தமான ரேமா தீர்க்கதரிசன வார்த்தைகளை ஏற்றுக்கொண்டு, ஒரு திராட்சை பழத்தை கொண்டு வந்து காற்றவர் அல்ல, சும்மா ப்ரீவியூ காட்டும் போதே ஒரு கொத்தை காமிச்சவர். கொத்துக்கே அவ்வளவு மகத்துவம்னா மொத்தத்துக்கு எவ்வளவு மகத்துவம் இருக்கும் என்று புரிந்து கொண்டவர் இருக்குமானா? தீர்க்க தரிசனமாய் வாக்கு தத்த வார்த்தைகளை ஏற்றுக்கொண்டவர்களாய் தேவ வசனத்தையும் தேவனை நம்பும் போது உங்கள் தடைகளை கர்த்தர் தட்டி எறிவார். பக்கத்தில் ஒருத்தர் பார்த்து சொல்லுங்க, அடுத்த சில மாதங்களிலேயே எங்க குடும்பத்தை கர்த்தர் இன்னொரு நிலையில் உயர்த்த போகிறார். ஆமேன்னு சொல்லிடுங்க பார்க்கலாம். அது ஒரு விசுவாச அறிக்கையாய் இருப்பதாக. ஒரு அலையில சொல்ல மாட்டீங்களா? ஆமேன், ஆமேன், தேங்க்யூ. கடைசி அப்படி முடிக்க விரும்புகிறேன். உங்களுடைய 8வது ஆமேன் எத்தனை பேருக்கு தெரியும்? என்னைக்கு நீங்க தேவ ராஜ்யத்தின் சேவைக்காக, நல்லா கேட்டுக்கோங்க, தேவ ராஜ்யத்தின் சேவைக்காக, முதலாவது தேவ ராஜ்யத்தையும் அவர் நீதியும் தேடுங்கள், எல்லா கடினத்தின் ஊடையும் எங்களுக்கு தேவை அவரை ஆராதிக்கணும் என்ற அந்த சேவைக்கு உங்களை ஒப்பு கொடுக்கும் போது, உங்களை மடங்கடிக்க, உங்களை அழுத்த, உங்களை முடிக்க நினைக்கிற எல்லா கோட்டைகளையும் கர்த்தர் முடிச்சிருவார். எங்கிருந்து பேசுறேன்? முதல் பேசின வசனம் உங்களுக்கு தெரியும், யாத்திரையாகமும். மோசே போய் சொல்றார், என் ஜனங்களை என்ன செய், விடுதலை செய், நீங்க விட்டாகணும். அவன் விட மாட்டேன்னா, எதுக்கு விடணும்னு கேட்டான். விடணும் எதற்குனா, என் ஜனங்கள் தேவனை ஆராதிக்க வேண்டும். அந்த ஆராதனை தான் உங்க ஏக்கம்னா, அவர் சேவை தான் உங்க ஏக்கம்னா, உங்களை யார் தடுத்தாங்களோ அவங்க செங்கடல்ல. நான் சொன்னது பரவோனை, நான் சொன்னது பரவோனை. ஒரு ஆமீன் சொல்ல மாட்டேன். எத்தனை பேர் ஆராதனை தான் எங்க ஏக்கம். கர்த்தரை நான் சேவிப்பேன், சபையை நான் நேசிப்பேன், ஊழியத்தை நான் நேசிப்பேன், தேவ ராஜ்யத்தை நான் நேசிப்பேன். அந்த நிறைவோடு கூட ஆராதிக்க வரீங்கன்னா
கண்டிப்பா சொல்றங்க, செங்கடல் பிளர்க்கும், நீங்க தாண்டுவீங்க, தடைகள் தட்டி எறியப்படும். ஆனா பரவோன் செங்கடலை தாண்ட முடியாது, அது தேவ சத்தியம். ஏன்னா கர்த்தர் ஆராதனையின் மேல் விருப்பம் உள்ளவராயிருக்கிறார். ஒரு அழிலிய சொல்ல மாட்டீங்களா? தேங்க்யூ லார்ட், ஆமென், ஹல்லேலூயா. என் ஜனங்களை தேவனை ஆராதிக்க விடுங்கள் என்று சர்வீஸ் ஊழியம் சேவை அங்க இன்ட்ரோடியூஸ் பண்ணாரு. சேவையை நிறைவேற்ற முடியாமல் நிறைவேற்ற கூடாது என்று சொன்ன பரவோன் செங்கடலை தாண்ட முடியாமல் கர்த்தர் மாத்தினார். உங்கள் ஆராதனையை தடுக்க நினைக்கிற எந்த காண முடியாத சக்தியா இருந்தாலும் அது உங்க செங்கடலை தாண்டாது, ஆனா நீங்க தாண்டுவீங்க. கர்த்தர் உங்களை கைவிட மாட்டார் என்று சொல்லி கடைசியா எத்தனை பேருடைய தடைகள் தட்டி எறியப்படணும் நம்புறீங்க, விசுவாசிக்கிறீங்க? ஒன்றை செய்ய வேண்டும், நீங்கள் கர்த்தருடைய வீட்டிலே நாட்டப்பட்டிருக்க வேண்டும். ஆமென். 19 ஒபேதியாவின் புஸ்தகம் 1:17, The book of Obadiah 1:17. But upon Mount Zion, upon Mount Zion there shall be deliverance. சியோன் மலையில விடுதலை உண்டு. And there shall be holiness. அங்கே பரிசுத்தம் இருக்கும். The house of Jacob shall possess his possessions. யாக்கோபின் தேவன், யாக்கோபின் வீடு தன் சுதந்திரங்களை சுதந்திரிக்கும். எங்கே? சியோனில் உங்களுக்கு விடுதலை உண்டு. மூணு பேரை திரும்பி, இப்போ சியோன் எதுன்னு வியாக்கியானையெல்லாம் நான் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. நீங்கள் ஒரு சபையில் இருக்கீங்க, ஒரு ஆமீன் சொல்லிடுங்க பார்க்கலாம். அதுக்கு விளக்கம் தேவையில்லை. பக்கத்தில் மூணு பேரை திரும்பி சொல்லுங்க, சியோனிலே எனக்கு விடுதலை உண்டு. சொல்லுங்க சொல்லுங்க. மூணு முறைன்னு சொன்னேன், மூணு முறை சொல்றவங்களுக்கு தான் விடுதலை. 1, 2 சொல்லுங்க. ஓகே சொல்லுங்க, சியோனிலே எனக்கு என்ன உண்டு? எங்கங்க உங்க தடை தட்டி எறியப்படுகிறது? பல புள்ளிகளை சொன்னேன், கடைசியா சொல்றேன், என்னைக்கு நீங்க சியோனுக்கு வருகிறீர்களோ அங்கே கர்த்தர் உங்களுக்கு விடுதலையை தருவார். சங்கீதம் 92 சொல்லுகிறது, கர்த்தருடைய வீட்டிலே நாட்டப்பட்டவர்கள் சிருஷ்டி உலகத்தில் செழிப்பார்கள் என்ற வார்த்தை நிறைவேறுகிறது. உரலிலே சொல்ல மாட்டீங்களா? கர்த்தருடைய வீட்டுக்கு வரணும் நீங்க, அங்க கர்த்தர் உங்களை வாழ வைப்பார். சியோனில் தான் எனக்கு விடுதலை, அங்கே நீங்கள் ஃப்ளரிஷ் பண்ணுவீங்க, அங்கே கர்த்தர் உங்களை உயர்த்தி அழகு பார்ப்பார், உங்களை கைவிட மாட்டார். பக்கச்சல ஏன் விடுதலை? வேற எங்கேயும் அல்ல, சியோனிலே. சியோனில் என் திட அஸ்திபாரம், சியோனில் தான் எனக்கு வெற்றி, சியோனில் தான் எனக்கு வாழ்வு, சியோனில் தான் எனக்கு நிறைவு. தேங்க்யூ லார்ட். இந்த 9 படிகளை இன்னைக்கு வீட்டில் போய் ராத்திரி உங்க பாய போட்டு குடும்ப ஜெபத்தில் ஜெபிக்கும் போது இந்த 9 புள்ளிகளையும் சொல்லி ஆமென் சொல்ல மாட்டீங்களா? நீங்க அறிக்கை செய்யணும், நீங்க ஜெபிக்கணும். இந்த நாளை அந்த 9 புள்ளியை விடாம ஜெபம் பண்ணணும். நான் நம்புறேங்க, அடுத்த ஒரு வாரத்துக்குள்ள நீங்க அறிக்கட்டுகளை சுமந்து கொண்டு கர்த்தருடைய வீட்டுக்கு வரும் பாக்கியத்தை கர்த்தர் உங்களுக்கு தருவார் என்று சொல்லி, நான் ஆராதிக்கிற தெய்வம் உங்கள் தடைகளை தட்டி எறிவதில் வல்லமை மிக்கவர். அப்படியே அந்த பைபிள் எல்லாம் மூடிட்டு இன்னும் கொஞ்சம் பேச போகிறேன், ஆனால் உங்களை நிற்க வச்சு பேசணும்னு ஆசை. ஐ வாண்ட் டு க்ளோஸ் திஸ் சர்வீஸ், ஐ வாண்ட் டு பிரிங் இட் இன் டு ப்ரேயர் வித் அ ஷார்ட் டிவோஷன். தேங்க்யூ லார்ட். எழுந்து நிற்கலாம். டேக் யுவர் டைம். ஹல்லேலூயா. காட் இஸ் ஸோ குட். இப்படி நம்ம வாழ்க்கையில் தடைகளை பற்றி பேசியிருக்கேன், ஆனால் நான் உம்மை தேடினா, நான் உங்ககிட்ட வந்தா என் கஷ்டம் தீரும், என் தொல்லை ஒளிஞ்சுடும் தான் வந்தேன். இருக்கீங்களா? ஆனால் உங்ககிட்ட வந்தபோது பிரச்சனை பெருசாயிடுச்சே. அப்படி யாராவது இருக்கீங்களா? நான் உங்களுக்கு ஒரு அறிவையோடு என் ஜபத்தை முடிக்கிறேன். நான் உங்ககிட்ட வந்ததே விடுதலைக்கு, என் தடை நீங்கணும் தான் வந்தேன். ஆனால் வரும்போதே எனக்கு சொன்ன வார்த்தை, வந்த நோக்கத்துக்கு மாறான ஒன்று நடந்துச்சே, உம்மை தேடி எனக்கு நடக்கலையே என்ற ஒரு கூற்று நிறைய பேருக்கு இருக்கும். இன்னைக்கு நான் உங்களுக்கு சொல்வது, அப்படிப்பட்டவர்கள் ஒருவரும் சோரக்கூடாது. விசுவாசத்தில் நிலைச்சிருங்க. கர்த்தர் சீக்கிரமா, எந்த காரியம் வர்ஸ் ஆயிடுச்சோ, எந்த காரியம் ரொம்ப அதிகமா பிரச்சனையா மாறிடுச்சோ, கர்த்தர் வந்து அதை உங்களுக்கு சரி பண்ணிடுவார், உங்களை அதிலிருந்து விடுவிப்பார். மார்க் எழுதின சுவிசேஷம் 5:35-36 நான் வாசித்து உங்களுக்காக ஜெபிக்க போகிறேன். சில வார்த்தைகளை சொல்லும்போது ஆமீனோடு அதை ஏற்றுக்கொள்ளுங்கள். த புக் த காஸ்பிள் அக்கார்டிங் டு மார்க் 5:35. வைல் ஹி வாஸ் ஸ்டில் ஸ்பீக்கிங்,
அவர் பேசிக்கொண்டிருக்கிறார். சினகாக் ஆலயமா, ஜப ஆலயத்தினுடைய தலைவர் ஒருவர், ஃப்ரம் த ரூலர் ஆஃப் த சினகாக்ஸ் ஹவுஸ், அங்கே வீட்டில் இருக்க ஒரு வேலைக்காரர் வந்து சொல்றார், யுவர் டாட்டர் இஸ் டெட், உன் மகள், உங்களுக்கு தெரியும் இயேசு வர்றதே எதுக்கு, நான் இந்த மகளை சுகமாக்குவதற்கு. வழியில் சில பிரச்சனை, வழியில் ஒரு அம்மா வஸ்திரத்தை உங்களை தொட்டுட்டாங்க, தாமதமாகிறது, தாமதமான போது மகள் மரிச்சிட்டா. எதிர்பார்த்தது அவர் வந்து சுகமாக்குவார், நடந்தது அவள் மரிச்சிட்டா. பிரச்சனை பெருசாயிடுச்சு, வியாதி மரணமாய் மாறிவிட்டதோ, வேர்ஸ் ஆயிடுச்சு, பிரச்சனை அதிகமாயிடுச்சு. உடனே ஆள் அனுப்பி சொல்கிறார்கள், ரபி குருநாதரை தொல்ல பண்ணாதீங்க, மகள் மரிச்சிட்டா. Your daughter is dead. Why trouble the teacher any further? இதுக்கு மேலையும் அவர் என்ன வந்து பண்ணிட போறார், அவரை தொல்ல பண்ணாதீங்க, விட்டுருங்க என்று சொல்கிறார் ஏசு. இதுதான் உங்க வார்த்தை, இதுதான் உங்க ரேமா, இதுதான் உங்க தீர்க்க தரிசனம். ஏசு அந்த வார்த்தையை கேட்டபோது, அங்கே பேசின வார்த்தை கேட்டபோது, he said to the ruler of the synagogue, அந்த தேவாலயத்தின் அதிபதியை பார்த்து சொன்னார், do not be afraid, only believe. இதுதாங்க இன்னைக்கு நான் உங்களுக்கு தருகிற வார்த்தை. நீங்க நினைச்சு வந்த ஒண்ணு நீங்க நினைச்ச மாதிரி நடக்கலனா, இயேசு சொல்ற வார்த்தை, பயப்படாதே, விசுவாசமாயிரு. ஒரு அஞ்சு முறை சொல்லும், பயப்படாதே, விசுவாசமாயிரு, பயப்படாதே, விசுவாசமாயிரு, பயப்படாதே, விசுவாசமாயிரு. நான் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் எது முடிஞ்சதுன்னு சொன்னீங்களோ அதை மீண்டும் நான் உயர்த்தல செய்வேன். சொல்லுங்களேன் ஒரு பலத்த அல்லேலூயா, ஹல்லேலூயா. உங்கள் பிள்ளைகள் இப்படி வருவார்கள் என்று நினைச்சீங்க, ஆனா பிள்ளைங்க வேற மாதிரி ஆயிட்டாங்களோ, பயப்படாதே, விசுவாசமாயிரு. பாஸ்டர், இந்த 2020 தொடங்கும் போது நாங்கள் ஆர்ப்பரிப்போம் என்று தொடங்கினோமே, எல்லாம் எனக்கு விரோதமா ஆயிட்டே. கர்த்தருடைய வார்த்தை, பயப்படாமல் இரு, டு நாட் பி அஃப்ரேட், பயப்படாதே, விசுவாசமாயிரு. நான் ஜெபம் பண்ணேன் பாஸ்டர், ஜெபம் பண்ணின போதுதான் என் பிரச்சனையும் பெருசாச்சு. கர்த்தர் சொல்வதாவது, பயப்படாதே, விசுவாசமாயிரு. நான் கொடுக்கலான ஆண் ஊழியத்துக்கு கொடுத்தேன் பாஸ்டர், கொடுத்த பின்னாடிதான் என் செல்வமே சாக தொடங்கியது. பயப்படாதே, விசுவாசமாயிரு. ஏன் ஒரு ஆமீன் முடிச்சிட்டேன். இயேசு அந்த வார்த்தை கேட்டபோது சொன்னார், பயப்படாதே, என்னை பின்பற்றுவதை நிறுத்தாதே, என்னை ஆராதிப்பதை நிறுத்தாதே, நான் வந்துட்டே தான் இருக்கேன், நான் சொன்னதை செய்து முடிப்பேன், என் வார்த்தையை நிறைவேற்றுவேன், என் தீர்க்க தரிசனம் நிறைவேறும், என் வாக்குத்தத்தம் நிறைவேறும். அதுக்கு இடையில் வருகிற சிலதெல்லாம் உன்னை குழப்பும் போது, பயப்படாதே, பயப்படாதே, விசுவாசமாயிரு, கர்த்தர் தடைகளை தட்டி எறிவார். சிச்சுவேஷன் வர்ஸ் ஆயிடுச்சு, ஜெபிக்க ஜெபிக்க தான் பாஸ்டர் பிரச்சனை பெருசாவது. பயப்படாதே, விசுவாசமாயிரு, ஜெபத்தை நிறுத்தாதே. சர்ச்சுக்கு வராத வரைக்கும் நல்லா இருந்தோம் பாஸ்டர், வந்த பின்னாடிதான் பயப்படாதே, விசுவாசமாயிரு. ஹல்லேலூயா. ஜெபத்திற்கு முன், ஜெபத்திற்கு பயப்படாதே, விசுவாசமாயிரு. இயேசு ரபி சொன்னார், டோன்ட் பி அஃப்ரேட், ஃபாலோ மீ வென் திங்ஸ் கெட் வர்ஸ். இதுதான் உங்க ஆல்டர் கால். எவ்வளோ கஷ்டம் இருந்தாலும், நான் நினைச்சதை நடக்கினாலும், நான் அவர் சீக்கிரம் வந்து உயிர் தெழுவார் நினைச்சேன் நடக்கலைனாலும், என் பிரச்சனை எத்தனை பெருகினாலும், எத்தனை துன்பங்கள் என்னை வந்து அலை மோதினாலும், இந்த வார்த்தைக்கு கேட்டாமேன்னு சொல்லணும், இயேசுவை பின்பற்றுவதை நான் நிறுத்தவே மாட்டேன். பின்னாடி எல்லாம் ஆமீன் கேட்கல, என்ன விஷயம், இன்னொரு முறை அழுத்தி, எத்தனை இடர்கள் வந்தாலும், எவ்வளவு தடைகள் வந்தாலும், நான் நினைச்சதொன்னு நடந்ததொன்னு மாறினாலும், எனக்கு இன்னைக்கு இருக்கிற ஒரு தீர்மானம், ஏன்னா என் குருநாதர் சொன்னார், பயப்படாதே, விசுவாசமாயிரு. இன்னைக்கு எனக்கு ஒன்றுதான் தெரியும், நான் இப்படி சொல்ல போறேன், இது என் தீர்மானம், என்னதான் ஆனாலும், எது நடந்தாலும், இது நடக்காவிட்டாலும், அவர் விடுவித்தாலும் அவர் விடுவிக்காவிட்டாலும், நான் ஒன்று செய்வேன், நான் அவரை பின்பற்றுவதை நிறுத்தவே மாட்டேன். அந்த உறுதி உள்ள ஒரு விசுவாசி இந்த சர்ச்சில் இருந்தா, இதுவரையும் தட்டாத ஒரு கைத்தட்டோட ஆமீன் சொல்லுங்களேன். இப்ப சொல்லட்டுமா, அந்த மன உறுதியில் நிலைக்கும் போது
என் ஆண்டவர் சொன்னதை செய்யாமல் இருந்த வரலாறு இல்ல. அவர் சொன்னால் ஆகும், அவர் கட்டளையிட்டால் நிற்கும். ஆண்டவர் கொஞ்சம் தூரத்தில் ஜயரஸ் வீட்டிற்கு போய் எல்லாருடைய எண்ணத்திற்கும் அப்பால அந்த மகளை மீண்டும் ஜீவனோடு எழுப்பின சரித்திரம் இன்னைக்கு உங்களுக்கு தெரியும்னா பக்கத்தில் ஒருத்தரப்பா சொல்லுங்க, நீ பின்பற்றியோ இல்லையோ நான் பின்பற்றுவேன். தாவீதே, பல குழப்பங்களை நீ சந்திச்சாலும் நீ பாடின உன் சங்கீதத்தை நிறுத்தாத. தாவீதே, பல அலைச்சல்களும் பல கெபிகளும் பல குகைகளும் நீ எதிர்பார்த்ததுக்கு மாறாக உன் வாழ்க்கையில் வரும்போதும் கர்த்தரை எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன், அவர் துதி எப்போதும் என் வாயில் இருக்கும் என்று பின்பற்றும் பங்கை நீங்கள் நிறுத்தாமல் இருப்பீர்களேயானால் கர்த்தர் உங்களை வாழ வைப்பார். நினைச்சது ஒன்று, நடந்தது இன்னொன்று என்று பவுலே சீலாவே சிறையின் உள்ளறைதான் உங்களுக்கு கடைசியாய் கிடைத்ததோ, உங்களை பாசலம் பின்பற்றுவதை நிறுத்தாமல் இருங்கள். அந்த ஜெபம் பண்ணி துதிப்பாடின அந்த பாட்டை பால், ஆமென், சைலஸ் பால் ஃபார் ப்ரேயிங், சால் ஃபார் சிங்கிங், ஓகே அப்படியா? இதோ ஒன்று சொன்னேன், பவுல் என்றால் பிரேயர், பி சவுல் என்றால் எஸ் சிங்கிங், பிரேயர் அண்ட் சிங்கிங். நிறுத்தாமல் நீங்கள், அது கஷ்டமா இருந்தாலும் உள்ளறையா இருந்தாலும் கடினங்களை காணும் போது பின்பற்றுவதை நிறுத்தாமல் இருங்க. கொஞ்சம் தூரத்தில் தடைகளை கர்த்தர் தட்டி எறிவார், தடைகளை கர்த்தர் தட்டி எறிவார். போராடுவதை நிறுத்தாதே, ஜெபிப்பதை நிறுத்தாதே, விசுவாசிப்பதை நிறுத்தாதே, இயேசுவை பின்பற்றுவதை நிறுத்தாதே, கொடுப்பதை நிறுத்தாதே. ஜீவிக்கிற தேவனுடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்து இன்னும் ஒரு சில படிகளில் உங்கள் வீட்டில் நடக்க வேண்டிய அற்புதத்தை அவர் செய்து முடிப்பார். உன்னை வாழ வச்சு அழகு பார்ப்பார், உன்னை கைது விட மாட்டார். சோர்ந்து போனாயோ, கலங்கி நிற்கிறியோ, இதுக்கு மேல வேணா என்னால முடியல என்று சோர்ந்து விட்டாயோ, டு யூ ஃபீல் லைக் கிவிங் அப்? ரெண்டு கையும் உதறிட்டு என்னால முடியலங்க, முடிஞ்ச அளவுக்கு கயிறு நோரத்தை தொங்கிட்டேன், முடியாதென்று விட்டுடலாம் என்று யோசிக்கிறாயோ, உங்க ஊழிக்காரனா இருக்கிற நான் பாசத்தோடும் அன்போடும் கிறிஸ்துவில் இருக்கிற அன்பின் நிமித்தமும் உங்களை பார்த்து சொல்றேன், விட்டுறாதீங்க. இன்னும் ரெண்டு மூணு படியில, இன்னொரு நாலஞ்சு நிமிஷத்துல என் இயேசு உங்க வீட்டுக்கு வந்து நின்றார். ஜயரஸ் வீடே மீண்டும் கோலாகலமாய் மாறாதா? பின்பற்றுவதை நிறுத்தாதீங்க. இயேசு பெரியவர், இயேசு மாறாதவர், இயேசு உயர்ந்தவர், இயேசு அற்புதர். கர்த்தருக்காய் காத்திருப்போர் ஒரு நாளும் வெட்கப்படுவதில்லை. ஜபத்தை நிறுத்தாத, துதிப்பதை நிறுத்தாத, கர்த்தர் உன்னை வாழ வச்சு அழகு பார்ப்பார். அங்க சொன்ன வார்த்தை கேட்டீங்களா, வை ட்ரபிள் த டீச்சர், ஏன் அவரை தொந்தரவு பண்றீங்க? அதான் செத்து போச்சு இல்ல, அந்த வாய்ஸ், அந்த சத்தம், இதுக்கு மேல என்ன பண்ணிட முடியும் அவரால் என்ற அந்த சத்தத்தை இயேசுவ நாமத்தில் உங்கள் சிந்தனையில் அமைதிப்படுவதாக. எத்தனை பேர் நம்புறீங்க, அவரை நான் தொந்தரவு பண்ணிட்டு தான் இருப்பேன், நான் ஜெபம் பண்ணுவேன், அது மறிச்சாலும் நான் அவர்கிட்ட கேட்பேன், ஏன்னா என் தேவன் ஒரு வழி அல்ல, ஆயிரம் வழிகள் கர்த்தர் வைத்திருக்கிறார். வெற்றி பூத்த நடைகளில் தான் நீங்கள் நிற்பீர்கள். உங்கள் சத்துருக்களுக்கு முன்பாக உங்களை வெட்கப்பட என் தேவன் விடமாட்டார். இன்னைக்கு எத்தனை பேர் உங்களை தேவனுக்கு ஒப்பு கொடுப்பீர்கள்? இந்த இயேசுவ கடினங்கள் நிமித்தம் தூர போய்விட்டீர்களோ, சிலது நினைச்ச மாதிரி நடக்காததுனால நீங்கள் பின்பற்றுவதை நிறுத்திவிட்டீர்களோ, இன்னைக்கு ஊழிக்காரனாய் நான் உங்களை அழைக்கிறேன், கம் பேக் டு ஜீசஸ். மரித்தது உண்மைதான், நடந்ததும் உண்மைதான், ஆனால் நீங்கள் கொஞ்சம் பொறுமையாக காத்திருந்தா அவர் மீண்டும் ஜெயரஸ் மகளை எழுப்பியிருப்பாரே. ஏன் அவசரப்பட்டீர்கள்? ரெண்டு கரங்களும் உயர்த்தினவர்களாய் கம் கம் டு த த்ரோன் ஆஃப் ஜீசஸ். ஒரு நிமிஷம் இயேசுவின் பாதத்தண்டை திரும்ப வாங்க. தனிமையின் பாதையில் தகப்பனே உம் தோளில் சுமந்ததை நான் மறப்பேனோ? எத்தனை அன்பு என் மேல, எத்தனை பாசம் என் மேல, இதற்கு ஈடு என்ன தருவேன்? நான் உங்கள் சமூகத்தில் வந்து நிற்பேன். நடக்கும்போது மட்டும் உமை பின்பற்றும் ஒரு மகனா விசுவாசியா நான் இல்லை, நடக்காத போதும் உமை பின்பற்றுவேன். ஏன்னா எனக்கு ஒன்று தெரியும், எல்லாம் முடியும் போது என்னை வாழ வைக்கும் தேவன் என்னோடு கூட இருப்பார். கண்ணீரோடு வந்த சகோதரியே, எழுந்து கர்த்தர்கிட்ட வருவியா? உடைஞ்சு வந்த சகோதரனே, கலங்காத, பின்பற்றுவதை நிறுத்தாத, அவர் மீண்டும் தடைகளை தட்டி எறிவார்.
நீங்க பிரகாசிப்பீங்க. கம் கம் கம் கம். இதயங்கள் இன்னைக்கு நேரா இந்த பீடத்தின் பக்கமாய் திருப்பப்படட்டும். கம் டு தி ஹோலி பிளேஸ், கம் டு ஜீசஸ்.

கரங்களை மேல உயர்த்துவீங்களா? வருவீங்களா? இன்னைக்கு கம் கம் கம் உங்கள் அன்போடு அழைக்கிறார். மோட்சலோகத்தில் சேர்ப்பார். நரகத்துக்கு தப்புவீங்க. இந்த பூமியிலும் தடைகளை கண்டு அஞ்சாதிருங்க, பின்பற்றுவதை நிறுத்தாதிருங்க. அற்புதம், நிச்சயம், வெற்றி, நீங்க சுதந்திரிப்பீங்க. அழைத்தவர் உங்களை கைவிடவே மாட்டார். மகளே, நீ எதிர்பார்த்த அந்த அற்புதம் சீக்கிரம் நிறைவேறும் நேரம் வந்துடுச்சு. இந்த நேரம் சோர்ந்து போகாத, இந்த நேரம் கலங்கி விடாத. உன தோல் மேல சுமப்பார், தாய் போல தேற்றுவார், தந்தை போல அரவணைப்பார், வாழ வச்சு அழகு பார்ப்பார். உன அவர் கைவிட மாட்டார்.

கரங்களை மேல உயர்த்துவீங்களா? இந்த பிரசன்னம் நிறைந்த நேரத்தில் பாஸ்டர் 8 மாதமா 9 மாதமா கடந்து வந்த பாதையில நான் சோர்ந்து போயிருக்கிறேன், இனி நடக்காது என்ற ஒரு மன உறுதி நானே வளர்த்துக்கிட்டேன். இல்லை இல்லை, முடியவே இல்லை, இன்னும் few more steps. உங்க அற்புதம் நிகழும், தேவன் செய்து முடிப்பார், தடைகள் தட்டி எறியப்படும். அவரை நோக்கி பார்த்தவர்களை கர்த்தர் கைவிட மாட்டார், நிச்சயமாகவே முடிவுண்டு, உங்க நம்பிக்கை வீண் போகாது. இயேசு சொன்ன வார்த்தை 3 முறை உங்களை பார்த்து சொல்லி ஜெபிக்கிறேன், Do not be afraid. பயப்படாதிருங்கள், விசுவாசமாயிருங்க. Sister, don't be afraid. Only believe. Brother, பயப்படாதீங்க, கர்த்தர் விசுவாசிங்க. நீ வந்து முடியாதுன்னு வந்த காரியம், நீ திரும்ப வீட்டுக்கு போகும்போது உன் சத்துருக்களுக்கு முன்னாடி ஒரு பந்தியை கர்த்தர் ஆயத்தம் பண்ணுவார். மீண்டும்

0: குடும்பத்தை மீண்டும் கர்த்தர் கட்டப் போகிறார். இனி இந்த சந்ததி பலக்குமா என்று கேட்ட உங்கள் சந்ததி மீண்டும் அழகு பார்ப்பார். உங்களை கைவிடாமல் கர்த்தர் காத்துக் கொள்வார். இதற்கு மேல் இந்த விருட்சம் கனி தருமா என்று கேட்ட அதே விருட்சத்தை கனி கொடுக்கும் விருட்சமாய் மாற்ற என் தேவன் பெரியவர். ஒரு நியூ சீசன், ஒரு புதிய காலத்தை உங்களுக்கு தருவார். ஆனா நீங்க ஒன்று செய்யணும், டு நாட் பி அஃப்ரேட், டு நாட் பி அஃப்ரேட், ஒன்லி பிலீவ். நீங்க பயப்படாதிருங்க, விசுவாசிங்க, கர்த்தர் உங்களுக்காக எல்லாவற்றையும் செய்து முடிப்பார்.
1: ஹல்லேலூயா.

0: சிந்திப்போம் செயல்படுவோம்.
1: இது ஒரு பெரிய பழைய கதை. ஒரு நாள் சோதோம் என்ற ஒரு பட்டணத்திற்கு உள்ளே ஒரு நல்ல மனிதன் சென்றான். கடவுளின் நியாய தீர்ப்பில் இருந்து அந்த பட்டணத்தை காக்க வேண்டும் என்பதுதான் அவனுடைய ஆசை. இதற்காக அவன் ஒவ்வொருவரிடமும் பேச்சு கொடுத்தான். ஆனால் யாருமே அவனை கண்டுகொள்வதாக இல்லை. எனவே மனம் திரும்புங்கள் என்று பெரிதாக எழுதி அதை சுமந்து கொண்டு சென்றார். அதையும் யாரும் கருத்தில் கொள்ளவில்லை. கடைசியாக அவர் தெரு தெருவாக சென்றார். சந்தை வழிகளிலே நின்று, அன்பு சகோதர சகோதரிகளே, மனம் திரும்புங்கள். நீங்கள் பாவம் செய்து கொண்டிருக்கிறீர்கள். உங்கள் பாவமே உங்களை கொன்றுவிடும், உங்கள் வாழ்க்கையை அழித்துவிடும் என்று கூறினார். எல்லோரும் அவரை பார்த்து சிரித்தார்கள். இருந்தாலும் அவர் இந்த வார்த்தைகளையே சொல்லிக் கொண்டு திரிந்தார். ஒரு நாள் ஒரு மனிதன் அவரை வழிமறித்து, நீ இவ்வாறு கத்துவதால் எந்த பிரயோஜனமும் இல்லை என்பது உனக்கு தெரியாதா என்று கேட்டான். அதற்கு அவன், எனக்கு நன்றாக தெரியும் என்று சொன்னான். பின்பு, ஏன் இவ்வாறு கத்திக்கொண்டு சுத்தி கொண்டு அலைகிறாய் என்று அந்த மனிதன் மீண்டும் கேட்டான். பட்டணத்திற்குள் புதிதாக வந்த அந்த மனிதன் அவரை பார்த்து, நான் இந்த பட்டணத்திற்குள் வந்தபொழுது இந்த மக்கள் மனங்களை மாற்றிவிடலாம் என்று எண்ணினேன். இப்பொழுது எனக்கு பயம் வந்துவிட்டது. அவர்கள் என்னை மாற்றிவிடக்கூடாது என்பதுதான் அந்த பயம். எனவேதான் இவ்வாறு நான் கத்திக்கொண்டே திருகிறேன் என்று சொன்னார். ஆம், உண்மையும் உத்தமமும் என்று தெரிந்தால் அதையே பேசுங்கள். நீங்கள் அமைதியாக இருந்துவிட்டால் மற்றவர்கள் உங்களை அவர்கள் பக்கம் இழுத்து விடுவார்கள். எனவே ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். தூங்குகிற சிங்கத்தை விட குறைக்கிற நாயே மிகவும் பயனுள்ளது என்று கூற நீங்கள் கேட்டிருக்கலாம். நீங்கள் விசுவாசியாவிட்டால் நிலை பெற மாட்டீர்கள் என்று பரிசுத்த வேதமும் நம்மை எச்சரிக்கிறது. எனவேதான் தாவீது என்ற அரசனும், துன்மார்க்கருடைய ஆலோசனையில் நடவாமலும் பாவிகளுடைய வழியில் நில்லாமலும் பரியாசக்காரர் உட்காரமிடத்தில் உட்காராமலும் கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான் என்று எழுதியிருக்கிறார். நம்மை சுற்றி நடைபெறுகிற அசுத்தங்களால் நாம் கரைபடாதபடி நம்மை காத்துக்கொள்வோமா?

அவர் எல்லா நாமத்திலும் மேலானவராயிற்றே. எல்லா முழங்கால்களும் முடங்கத்தக்க நாமம் உடையவராயிற்றே. அவர் ஆராதிக்கலாமா? எல்லா ரெண்டு கரங்களை உயர்த்தி, ரெண்டு கரங்களை உயர்த்தி, உன்னதத்துக்கு நேராக நம்முடைய கரங்களை உயர்த்தி, கண்களை மூடி தேவ பிரசன்னத்தை உணர்ந்தவர்களாய்

எத்தனை பேர் தேவனை ஆராதிக்க போறீங்க? உயரமும் உன்னதமான சிங்காசனத்தில் வீற்றிருக்கிற தேவன் அவர் பரிசுத்தர். பரலோகத்தில் இரவும் பகலும் ஓயாமல் புகழப்படுகிற தேவன். ஓ ஹல்லேலூயா! தூதர்களால் மூப்பர்களால் எப்பொழுதும் உயர்த்தப்படுகிற ஆராதிக்கப்படுகிற நம்முடைய தேவன் பரலோகத்திலே இடைவிடாமல் அந்த தேவனை ஆராதித்துக் கொண்டே இருக்கிறார்கள். சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் என்று ஓயாமல் அவரை துதித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆனாலும் நம்முடைய தேவன் அந்த ஆராதனை விட நம்முடைய ஆராதனையில் பிரியப்படுகிறார், அந்த துதியை விட நம்முடைய துதியில் பிரியப்படுகிறார்.

உடையவர், பாவத்தை பாராம சுத்த கண் உடையவர், ஓ பாவத்தை வெறுக்கிறவர், ஆனால் பாவியையோ நேசிக்கிறவர். அவர் ஒருவரே பரிசுத்தர், இந்த உலகத்தில் வந்து எந்த மனிதனையும் பிரகாசிப்பிக்கிற அந்த மெய்யான ஒளியாகிய கிறிஸ்துவே, அவர் பரிசுத்தர். அவரை போல பரிசுத்தர் உலகத்தில் ஒருவரும் இல்லை. அவரை போல பரிசுத்தர் உலகத்தில் ஒருவரும் இல்லை. பரிசுத்த உள்ள தேவன் பாவியான நமக்காக கல்வாரி சிலுவையில் தன் ரத்தத்தை முழுவதும் சிந்தினாரே, அவர் பரிசுத்தர். ரெண்டு கையை தட்டி சொல்லுங்க, ஆண்டவரே உமை போல பரிசுத்தர் இல்லை, உமை போல ஒருவர் இல்லை, உமை போல பரிசுத்தம் உள்ள தெய்வம் இந்த உலகத்தில் இல்லவே இல்லை. சொல்லுங்க, இல்லவே இல்லை. கையை தட்டி, கையை தட்டி. தேவ மகிமை, தேவ மகிமை இந்த மாலை வேளையில் நம்மை நிரப்பட்டோம். தேவ மகிமை நம்மை நிரப்பட்டோம். தேவ பிரஷர் நம்மை நிரப்ப

கர்த்தருக்கு மகிமை செலுத்துங்க. சொல்லுங்கப்பா, நீ பரிசுத்தர், நீ நல்லவர், நீ மாறாதவர், நீ ஒருவரே பரிசுத்தரப்பா. இந்த மாலை வேளையில பரிசுத்த அலங்காரத்தோடு நாங்களுமே ஆராதிக்கிறோம், பரிசுத்த அலங்காரத்தோடு நாங்களுமே தொழுது கொள்ளுகிறோம். நீ பரிசுத்த, பரிசுத்தத்தில் மகத்துவம் உள்ளவர், நீ ஒருவரே பரிசுத்தர், நீ ஒருவரே நல்லவர், நீ ஒருவரே பெரியவர். நல்லா கையை தட்டி, கையை தட்டி கர்த்தருக்கு மகிமை. ஹல்லேலூயா. ஓ நீ பரிசுத்தர், நீ பரிசுத்தர், நீ பரிசுத்தர், நீ பரிசுத்தர், பரிசுத்தத்தில் மகத்துவம் உள்ளவரே, நீ ஒருவரே பரிசுத்தர். உமை உயர்த்துகிறோம், உமை ஆராதிக்கிறோம், உமை தொழுது கொள்ளுகிறோம். எல்லா நாமத்திலும் மேலான நாமம் உடையவரே, எல்லா முழங்கால்கள் முழங்கத்தக்க நாமம் உடையவரே, சகலத்தையும் சிருஷ்டித்தவரே, எல்லா நாமத்திற்கு மேலான நாமம் உடையவரே. ஹல்லேலூயா. உமை உயர்த்துகிறோம்,

உயர்த்துகிறோம். சகலத்தை வார்த்தையால் உளவாக்கினவரே, எல்லாவற்றையும் வார்த்தையினால் உருவாக்கினவரே, உமை உயர்த்துகிறோம், உமை ஆராதிக்கிறோம். நீர் பரிசுத்தர், நீர் பரிசுத்தர், நீர் பரிசுத்தர். நல்ல கையை தட்டி பரிசுத்த தேவனுக்கு மகிமை செலுத்தலாமா? அவர் பரிசுத்தர், அவர் பரிசுத்தராய் இருக்கிறது போல நீங்களும் பரிசுத்தராய் இருங்கள் என்று நம்மை சொன்ன தேவனை இந்த மாலை வேளையில பரிசுத்த அலங்காரத்தோடு கர்த்தரை ஆராதிப்போம். நீர் பரிசுத்தர், நீர் நல்லவர், உமை உயர்த்துகிறோம், உமை

ஆண்டவரே, நீர் பரிசுத்தர், நீர் பரிசுத்தர். நல்ல கரங்களை தட்டி கர்த்தருக்கு மகிமை. அவர் ஒருவரே பரிசுத்தர்.

ஆகிலும் ஆழமான அன்புனா இயேசுவின் அன்பு மட்டும்தானே. உயர்ந்த மலைகளை காட்டிலும் உயரமான அன்பு, சகலத்தையும் காட்டிலும் எல்லாரையும் காட்டிலும் உயர்ந்த அன்பு, நம்ம அப்பா இயேசுவின் அன்பு. அந்த

எரிந்த நாணலை முடிக்காதவர், மங்கி எரிகிற திரியை அணைக்காதவர், நம்முடைய வாழ்க்கையை தூண்டிவிட்டு எரிய செய்து பிரகாசிப்பிக்கிற தேவன் அவர் அல்லவாப்பா. உண்மை நாங்கள் ஆராதிக்கிறோம். நெறிந்த எங்கள் வாழ்க்கையை முறிக்காமல், மங்கின எங்கள் வாழ்க்கையை அணைக்காமல் இன்றைக்கும் எங்களை சுடர்விட செய்கிறவரே, எத்தனை நல்லவரப்பா.

கவலையெல்லாம் மாற்றியே களிப்பை எனக்கு தந்தீரே. கைகள் கூப்பி வணங்குவேன், கனிவாய் நன்றி சொல்லுவேன். கவலைகளை மாற்றின ஆண்டவரே, நம் சேர்ந்து உயர்த்துவப்பா, எங்கள் கவலைகளை மாற்றினவர் நீர் அல்லவா?

நல்ல கரங்களை தட்டி கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை செலுத்துவோம். இயேசுவே எங்கள் நாதனே, உம்மை நாங்கள் வணங்குகிறோம், உம்மை நாங்கள் போற்றுகிறோம், உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம் ஆண்டவரே, உம்மை நாங்கள் நேசிக்கிறோம் ஆண்டவரே. எங்கள் கவலைகளை மாற்றினவரே, சாம்பலுக்கு பதிலாக சிங்காரத்தை தந்தவரே, இது எத்தனை மேன்மை உள்ளவர், இது எத்தனை உயர்ந்தவர். நாங்கள் உம்மை ஆராதிக்கிறோம் ஆண்டவரே, நாங்கள் உயர்த்துகிறோம் ஆண்டவரே. ஒரே ஒரு விஷயம், ரெண்டு கைகளை உயர்த்தி சொல்ல போறோம் ஆண்டவரே பார்த்து.

உம்மை நேசிக்கிறான்னு மனதார நேசிக்கிறோம்மா, முழு மனதோடு நேசிக்கிறோம், உயர்த்துகிறோம், கன மகிமை நமக்கு தருகிறோம். இயேசு நாமத்தின் நல்ல பிதா.

இந்த கடைசி நாட்களிலே அக்கினி அபிஷேகம் நமக்கு இன்னும் அதிகமாய் தேவைப்படுகிறது. முச்சரி நடுவிலே அக்கினியை கண்ட மோசே வாழ்க்கை மாறியது. ஜீவனுள்ள தேவனை ஆராதிக்க விடாமல் இஸ்ரவேல் ஜனங்களை கட்டி வைத்திருந்த இந்த பாரூனின் ஆவி இன்றும் கட்டவிழ்க்கப்பட்டிருக்கிறது. ஆவிக்குரிய வாழ்க்கையிலே வளர விடாமல் உலகத்தின் காரியங்கள் மூலமாய்

கர்த்தா, you're worthy, you're worthy, Lord. ஆராதனைக்கு பாத்திரர் நீரே, பாத்திரர் நீர், ஒருவரே பாத்திரர் தகப்பனே. ஜீசஸ்.

அப்போஸ்தலனாகிய ஜோவான் எழுதிய முதலாம் நிருபம் மூன்றாம் அதிகாரம். நாம் தேவனுடைய பிள்ளைகள் என்று அழைக்கப்படுவதனாலே பிதாவானவர் நமக்கு பாராட்டின அன்பு எவ்வளவு பெரிதென்று பாருங்கள். உலகம் அவரை அறியாதபடியினாலே நம்மையும் அறியவில்லை. பிரியமானவர்களே, இப்பொழுது தேவனுடைய பிள்ளைகளாயிருக்கிறோம். இனி எவ்விதமா இருப்போம் என்று இன்னும் வெளிப்படவில்லை. ஆகிலும் அவர் வெளிப்படும் போது அவர் இருக்கிற வண்ணமாகவே நாம் அவரை தரிசிப்பதனால் அவருக்கு ஒப்பாயிருப்போம் என்று அறிந்திருக்கிறோம். அவர் மேல் இப்படிப்பட்ட நம்பிக்கை வைத்திருக்கிறவன் ஏவனும் அவர் சுத்தமுள்ளவராயிருக்கிறது போல தன்னையும் சுத்திகரித்துக் கொள்ளுகிறார். பாவம் செய்கிற ஏவனும் நியாய பிரமாணத்தை மீறுகிறார். நியாய பிரமாணத்தை மீறுகிறதே பாவம். அவர் நம்முடைய பாவங்களை சுமந்து தீர்க்க வெளிப்பட்டார் என்று அறிவீர்கள். அவரிடத்தில் பாவம் இல்லை. அவரில் நிலைத்திருக்கிற எவனும் பாவம் செய்கிறதில்லை. பாவம் செய்கிற எவனும் அவரை காணவும் இல்லை, அவரை அறியவும் இல்லை. பிள்ளைகளே, நீங்கள் ஒருவராலும் வஞ்சிக்கப்படாதிருங்கள். நீதியை செய்கிறவன் அவர் நீதி உள்ளவராயிருக்கிறது போல தானும் நீதி உள்ளவனாயிருக்கிறார். பாவம் செய்கிறவன் பிசாசினால் உண்டாயிருக்கிறார். ஏனெனில் பிசாசானவன் ஆதி முதல் பாவம் செய்கிறார். பிசாசினுடைய கிரிகைகளை அழிக்கும் படிக்கே தேவனுடைய குமாரன் வெளிப்பட்டார். தேவனால் பிறந்த எவனும் பாவம் செய்யான். ஏனெனில் அவருடைய வித்து அவனுக்குள் தரித்திருக்கிறது. அவன் தேவனால் பிறந்தபடியினால் பாவம் செய்ய மாட்டான். இதனாலே தேவனுடைய பிள்ளைகள் இன்னாரென்றும் பிசாசின் பிள்ளைகள் இன்னாரென்றும் வெளிப்படும். நீதியை செய்யாமலும் தன் சகோதரனில் அன்பு கூறாமலும் இருக்கிற எவனும் தேவனால் உண்டானவன் அல்ல. நாம் ஒருவரில் ஒருவர் அன்பு கூற வேண்டும் என்பதே நீங்கள் ஆதி முதல் கேள்விப்பட்ட விசேஷமாயிருக்கிறது. பொல்லாங்கனால் உண்டாயிருந்து தன் சகோதரனை கொலை செய்த காயினை போல் இருக்க வேண்டாம். அவன் எதன் நிமித்தம் அவனை கொலை செய்தான்? தன் கிரிகைகள் பொல்லாதவைகளும் தன் சகோதரனுடைய கிரிகைகள் நீதி உள்ளவைகளுமாய் இருந்ததன் நிமித்தம் தானே. என் சகோதரரே, உலகம் உங்களை பகைத்தால் ஆச்சரியப்படாதிருங்கள். நாம் அவரிடத்தில் அன்பு கூறுகிறபடியால் மரணத்தை விட்டு நீங்கி ஜீவனுக்குட்பட்டிருக்கிறோம் என்று அறிந்திருக்கிறோம். சகோதரனிடத்தில் அன்பு கூறாதவன் மரணத்திலே நிலை கொண்டிருக்கிறான். தன் சகோதரனை பகைக்கிற எவனும் மனுஷ கொலை பாதகனாயிருக்கிறான். மனுஷ கொலை பாதகன் எவனோ அவனுக்குள் நித்திய ஜீவன் நிலைத்திராது என்று அறிவீர்கள். அவர் தம்முடைய ஜீவனை நமக்காக கொடுத்ததினாலே அன்பு இன்னதென்று அறிந்திருக்கிறோம். நாமும் சகோதரருக்காக ஜீவனை கொடுக்க கடனாளிகளாயிருக்கிறோம். ஒருவன் இவ்வுலக ஆஸ்தி உடையவனாயிருந்து தன் சகோதரனுக்கு குறைச்சல் உண்டென்று கண்டு தன் இருதயத்தை அவனுக்கு அடைத்துக் கொண்டால் அவனுக்குள் தேவ அன்பு நிலை கொள்கிறது எப்படி? என் பிள்ளைகளே, வசனத்தினாலும் நாவினாலும் அல்ல, கிரிகையினாலும் உண்மையினாலும் அன்பு கூறக்கடவோம். இதனாலே நாம் நம்மை சத்தியத்திற்கு உரியவர்கள் என்று அறிந்து நம்முடைய இருதயத்தை அவருக்கு முன்பாக நிச்சயப்படுத்திக் கொள்ளலாம். நம்முடைய இருதயமே நம்மை குற்றவாளிகளாக தீர்க்குமானால் தேவன் நம்முடைய இருதயத்திலும் பெரியவராயிருந்து சகலத்தையும் அறிந்திருக்கிறார். பிரியமானவர்களே, நம்முடைய இருதயம் நம்மை குற்றவாளிகள் என்று தீர்க்காதிருந்தால் நாம் தேவனிடத்தில் தைரியம் கொண்டிருந்து அவருடைய கற்பனைகளை நாம் கை கொண்டு அவருக்கு முன்பாக பிரியமானவைகளை செய்கிறபடியினால் நாம் வேண்டிக் கொள்ளுகிறது எதுவோ அதை அவராலே பெற்றுக் கொள்ளுகிறோம். நாம் அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் மேல் விசுவாசமாயிருந்து அவர் நமக்கு கட்டளையிட்டபடி ஒருவரில் ஒருவர் அன்பாயிருக்க வேண்டும் என்பதே அவருடைய கற்பனையாயிருக்கிறது. அவருடைய கட்டளைகளை கை கொள்ளுகிறவன் அவரில் நிலைத்திருக்கிறார், அவரும் அவனில் நிலைத்திருக்கிறார். அவர்
நம்மில் நிலைத்திருக்கிறதை அவர் நமக்கு தந்தருளின ஆவியினாலே அறிந்திருக்கிறோம். ஆமென்.

0: நீங்கள் கேட்க போவது
1: ஜிஃபேன் எஃப்எம்மின் அனுதின தியானம்.
2: கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. சங்கீதம் 136 முதல் வசனம். தேவனுக்கு மிகவும் உண்மையாக ஊழியம் செய்த மிஷனரி ஆலன் கார்டினர் என்பவர் தனது ஊழியத்தில் எத்தனையோ சிரமங்களையும் வியாதிகளையும் அனுபவித்தவர். அத்தனை கஷ்டங்களுக்கு மத்தியிலும் அவர், தேவன் எனக்கு பலன் தருகிறார், ஆகவே தோல்விகள் என்னை அச்சுறுத்த முடியாது என்றார். 1851 தனது 57 வயதில் அவர் வியாதியினாலும் பட்டினியினாலும் தான் ஊழியம் செய்த பிக்டன் தீவிலே மரித்து போனார். அந்த தீவு தென் அமெரிக்காவின் தென்கோடியில் இருக்கிறது. அவருடைய மரித்த சடலம் கண்டெடுக்கப்பட்ட போது அவருடைய உடலுக்கு அருகில் அவருடைய டைரியும் கிடந்தது. அதில் அவர் தான் பசியாகவும் தாகமாகவும் காயங்களுடனும் தனிமையாகவும் இருந்ததற்கான பதிவுகளை பதிவிட்டுள்ளார். அதில் காணப்பட்ட கடைசி பதிவை அவர் எழுதிய போது அவருடைய கைகள் நடுங்கிக் கொண்டிருந்தன. மிகுந்த பலவீனத்தினாலும் பசியினாலும் கைகள் நடுங்கின. அந்த கடைசி பதிவு இவ்வாறு இருந்தது: தேவனுடைய நன்மை என்னை சூழ்ந்திருப்பதை என்னால் உணர முடிகிறது என்று எழுதியிருந்தார். ஆம் பிரியமானவர்களே, இதைப் போலவே ஹிட்லர் காலத்தில் வதை கூடங்களில் பயங்கரமான சித்திரவதை அனுபவித்த கோரி டென்பூம் இவ்வாறு எழுதுகிறார்: நன்மைகளை அனுபவிக்கும் போது நாம் தேவன் நல்லவர் என்று கூறுகிறோம். ஆனால் என் கண்ணுக்கு முன்னாலேயே என் சகோதரி பெட்ஸி வதை முகாமில் பசியால் வாடி இறந்தபோது தேவன் நல்லவராகவே இருக்கிறார் என்று உணர முடிந்தது. அந்த முகாமில் நாங்கள் தங்கியிருந்தபோது நான் மிகவும் சோர்ந்து போன நேரத்தில் என்னை சுற்றி காரிருள் காணப்பட்டதாக நான் உணர்ந்தேன். அப்பொழுது நான் என் சகோதரி பெட்ஸியிடம், பெட்ஸி, தேவன் நம்மை மறந்துவிட்டார் போல என்று நினைக்கிறேன் என்றேன். ஆனால் என் தங்கை பெட்ஸியோ, இல்லை கோரி, தேவன் நம்மை மறக்கவில்லை. வேதம் என்ன சொல்கிறது? பூமிக்கு வானம் எவ்வளவு உயரமாயிருக்கிறதோ அவருக்கு பயப்படுகிறவர்கள் மேல் அவருடைய கிருபையும் அவ்வளவு பெரிதாயிருக்கிறது என்று சங்கீதம் 103:11 வசனம் சொல்லவில்லையா என்று கூறினார்கள். கோரி இவ்விதமாய் எழுதி முடிக்கிறார்: தேவனுடைய அன்பு சமுத்திரத்தை போல அளவில்லாமல் இருக்கிறது. ஒவ்வொருவருக்கும் தேவையான தேவ அன்பை நாம் அங்கே பெற்றுக்கொள்ள முடியும். உங்கள் சூழ்நிலை எதுவாய் இருந்தாலும் தேவனுடைய அன்பை ஒருபோதும் சந்தேகிக்க வேண்டாம் என்று கோரி எழுதி முடித்தார். ஆம் பிரியமானவர்களே, நமக்கு தேவன் நன்மை செய்தால் மட்டுமே தேவன் நல்லவர் என்று நாம் நினைக்கிறோம். ஆனால் எல்லா சூழ்நிலைகளிலும் தேவன் நமக்கு நல்லவராகவே இருக்கிறார். அவர் நம்மை மீட்பதற்காக தம்முடைய ஜீவனையே நமக்காக தந்திருக்கிறார். இந்த உலகம் ஒரு அழியும் கூடாரம். ஆகவே இந்த உலகத்தில் நமக்கு கிடைக்கிற நன்மைகளை வைத்து தேவன் நல்லவர் என்றோ எனக்கு தீமை செய்கிறவர் என்றோ சொல்லிவிட முடியாது. தேவன் நம்மை மிகவும் அதிகமாய் நேசிப்பதால் தாம் இருக்கும் இடத்தில் நாமும் இருக்க நமக்காக நித்திய வாசஸ்தலத்தை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறார். யோபு தான் கடந்து சென்ற சோதனையின் பாதையில் தேவனை குறை சொல்லவே இல்லை. என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் என்று யோபு கூறினார். தேவன் செய்ய நினைத்தது தடைப்படாது என்று அவருடைய வல்லமையில் விசுவாசம் உள்ளவராய் இருந்தார். ஆம் பிரியமானவர்களே, யோபு தான் இழந்தவைகளை 2 திரும்ப பெற்றுக் கொண்டார். ஆம், தேவன் எப்போதும் நமக்கு நல்லவரே. சோதனைகளின் மத்தியிலும் சந்தோஷமாய் சகிக்கவும் அவைகளை மேற்கொள்ளவும் தேவன் உதவி செய்வாராக.

0: வணக்கம் நேயர்களே, நீங்கள் இணைந்திருப்பது அனுதின தியான வேளை.
1: ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பான வாழ்த்துக்கள். இந்த நாள் தியானத்தின் தலைப்பு பக்தியும் புத்தியும், டிவோஷன் அண்ட் டிஸ்கிரிஷன். வாசிக்க வேண்டிய வேத பகுதி சங்கீதம் 119:113-128 வரை. வீண் சிந்தனைகளை நான் வெறுத்து உமது வேதத்தில் பிரியப்படுகிறேன். என் மறைவிடமும் என் கேடகமும் நீரே. உம்முடைய வசனத்திற்கு காத்திருக்கிறேன். பொல்லாதவர்களே, என்னை விட்டு அகன்று போங்கள். என் தேவனுடைய கற்பனைகளை நான் கை கொள்ளுவேன். நான் பிழைத்திருப்பதற்கு உமது வார்த்தையின்படி என்னை ஆதரித்தருளும். என் நம்பிக்கை விருதாவாய் போக என்னை வெட்கத்திற்கு உட்படுத்தாதேயும். என்னை ஆதரித்தருளும், அப்பொழுது நான் ரட்சிக்கப்பட்டு எக்காலமும் உம்முடைய பிரமாணங்களின் மேல் நோக்கமாயிருப்பேன். முத பிரமாணங்களை விட்டு வழி விலகுகிற யாவரையும் மிதித்து போடுகிறீர். அவர்களுடைய உபாயம் வெறும் பொய்யே. பூமியில் உள்ள துன்மார்க்கர் யாவரையும் களிம்பை போல் அகற்றி விடுகிறீர். ஆகையால் முத சாட்சிகளில் பிரியப்படுகிறேன். உமக்கு பயப்படும் பயத்தால் என் உடம்பு சிலிர்க்கிறது. உமது நியாய தீர்ப்புகளுக்கு பயப்படுகிறேன். நியாயமும் நீதியும் செய்கிறேன். என்னை ஒடுக்கிறவர்களுக்கு என்னை ஒப்புக்கொடாதேயும். முதல் அடியனுக்கு நன்மையாக துணை நில்லும். அகங்காரிகள் என்னை ஒடுக்க விடாதேயும். உமது ரட்சிப்புக்கும் உமது நீதியின் வார்த்தைக்கும் நான் காத்திருக்கிறதினால் என் கண்கள் பூத்து போகின்றன. முதல் அடியனை முது கிருபையின்படியே நடத்தி முது பிரமாணங்களை எனக்கு போதியும். நான் உமது அடியேன். உம்முடைய சாட்சிகளை நான் அறியும்படி என்னை உணர்வுள்ளவனாக்கும். நீதியை செய்ய கர்த்தருக்கு வேலை வந்தது. அவர்கள் உம்முடைய நியாயப்பிரமாணத்தை மீறினார்கள். ஆதலால் நான் பொன்னிலும் பசும் பொன்னிலும் அதிகமாய் உமது கற்பனைகளில் பிரியப்படுகிறேன். எல்லாவற்றை பற்றியும் நீர் அருளின எல்லா கட்டளைகளும் செம்மை என்று எண்ணி சகல பொய் வழிகளையும் வெறுக்கிறேன். இன்றைய மனப்பாட வசனம் வாசித்த பகுதியிலே 119:125 வசனம். உமது சாட்சிகளை நான் அறியும்படி என்னை உணர்வுள்ளவனாக்கும். Give discernment to me, then I will understand your decrees. நாம் கண்ணை மூடிக்கொண்டு கடவுளுக்கு கீழ்ப்படிய வேண்டும் என்று பிரசங்கி மாறும் மக்களும் அடிக்கடி சொல்ல கேட்டிருக்கிறோம். ஆனால் கடவுளோ நாம் ஏன் அவருக்கு கீழ்ப்படிய வேண்டும் என்று புரிந்து கொள்ள விரும்புகிறார். நமது கீழ்ப்படிதல் உடனடியாக இருக்க வேண்டும், இட் ஷுட் பி இமீடியட். அது உள்ளபடியே இருக்க வேண்டும், இட் ஷுட் பி இம்ப்ளிசிட். அதே நேரத்தில் அது அறிவு சார்ந்ததாகவும் இருக்கும் பொழுது, வென் இட் இஸ் இன்டெலிஜென்ட், ஆண்டவர் அகமகிழ்கிறார். எபிரேயர் 3:5-6 வசனங்களிலே கீழ்ப்படிதலுக்கான இரண்டு காரணங்களை காண்கிறோம். சொல்லப்பட போகிற காரியங்களுக்கு சாட்சியாக மோசே பணிவிடைக்காரனாய் அவருடைய வீட்டில் எங்கும் உண்மையுள்ளவனாயிருந்தான். கிறிஸ்துவோ அவருடைய வீட்டிற்கு மேற்பட்டவராக குமாரனாக உண்மையுள்ளவராயிருக்கிறார். மோசே பணிவிடைக்காரனாய் உண்மையுள்ளவனாயிருந்தான். கிறிஸ்து குமாரனாக உண்மையுள்ளவராக இருக்கிறார். அதாவது மோசே தன்னை கடவுளின் வேலையாள் என்று அறிந்து கொண்டதால் உண்மையாய் கீழ்ப்படிந்தார். இயேசு தான் பிதாவின் மகன் என்று அவருக்கு தெரிந்ததால் பரம தந்தைக்கு ஒரு மகன் போல் கீழ்ப்படிந்தார். அதே தத்துவத்தை நாமும் பின்பற்றினால், அதாவது கடவுள் நம்மை படைத்தவர் என்று அறிந்தால் படைப்புகளாக நாம் அவருக்கு கீழ்ப்படிவோம். கிறிஸ்து நமது அரசர் என்று உணர்ந்தால் அவரது குடிமக்களாய் நாம் அவருக்கு கீழ்ப்படிவோம். அவர் நமது தளபதி என்று தெரிந்து கொண்டால் அவரது படைவீரராய் அவருக்கு கீழ்ப்படிவோம். அவர் ஆண்டவரும் குருவுமானவர் என்று தெரிந்தால் அவரது சீடராய் அவருக்கு கீழ்ப்படிவோம். எனவேதான் இயேசு சொன்னார், நீங்கள் என்னை ஆண்டவன் ஆண்டவன் என்று அழைத்தும் நான் சொல்லுகிறபடி செய்யாமல் போகிறது என்ன என்று தன்னுடைய சீடர்களை ஒரு முறை அவர் எச்சரித்தார். கிறிஸ்து நமது தலையானால் அவரது உடலின் உறுப்புகளாய் நாம் அவருக்கு கீழ்ப்படிவோம். இதைத்தான் இன்டெலிஜென்ட் ஒபீடியன்ஸ், புத்தியுள்ள கீழ்ப்படிதல் அல்லது புத்தியுள்ள பக்தி என்கிறோம். தாவீது கடவுளின் இருதயத்திற்கு ஏற்றவனாக இருந்தான் என்று நாம் பார்க்கிறோம். அவருடைய இருதயத்திற்கு உகந்தவனாக இருந்தான். ஆனாலும் எல்லா காரியங்களிலும் கடவுளுக்கு கீழ்ப்படிவதில் அவனுக்கு சிரமங்கள் இருக்கத்தான் செய்தன. எனவேதான் அவன் அடிக்கடி இவ்விதம் ஜெபித்தான், ஆண்டவரே எனக்கு உணர்வை தாரும், அப்பொழுது என் முழு இருதயத்தோடும் உமது வேதத்தை கைக்கொள்வேன், உமது கற்பனைகளை கற்றுக்கொள்ள என்னை உணர்வுள்ளவனாக்கும். ஆம், கடவுள் நம்மிடம் எதிர்பார்ப்பது கண்மூடித்தனமான கீழ்ப்படிதல் அல்ல, கருத்தோடு கீழ்ப்படிதலே. கீழ்ப்படிதல் புத்தி உள்ளதாக இருக்கும் பொழுது அது அரைமனதாக இருக்காது. தங்கள் எஜமான்களுக்கு கீழ்ப்படிய குதிரைகளும் கழுதைகளும் சிரமப்படுவது ஏன்? ஏனெனில் அவைகளுக்கு புத்தி இல்லை. எனவேதான் கடவுள் நம்மை பார்த்து, நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன், வாரினாலும் கடிவாளத்தினாலும் வாய் கட்டப்பட்டால் தவிர உன் கிட்டச் சேராத புத்தி இல்லாத குதிரையைப் போலவும் கோவேறு கழுதையைப் போலவும் நீ இருக்க வேண்டாம் என்று அறிவுறுத்துகிறார். சங்கீதம் 32:8-9. கீழ்ப்படிய வேண்டுமென்றால் நமக்கு அறிவு வேண்டும் என்று பார்த்தோம். கீழ்ப்படிய வேண்டுமென்றால் நமக்கு உள்ளுணர்வு வேண்டும் என்று பார்த்தோம். இவற்றுக்கு தேவையானது விவரங்கள். விவரங்கள் நமக்கு எங்கே கிடைக்கின்றன? நமக்கு அறிவு எங்கே இருந்து வருகிறது? அவையாவும் திருவசனத்திலிருந்தே வருகின்றன. அது சத்தியத்தை சத்தியமாய் அப்படியே கூறுகிறது. விவரங்களை சற்றும் அங்குமிங்கும் திரிக்காமல் வேதவசனத்தில் ஒன்றுதான் கலப்புடம் என்பதே கிடையாது. எனவேதான் எபிரேயர் 4:12 வாசிக்கிறோம், தேவனுடைய வார்த்தையானது ஜீவனும் வல்லமையும் உள்ளதாயும் இருபுறமும் கருக்குள்ள எந்த பட்டயத்திலும் கருக்கானதாயும் ஆத்துமாவையும் ஆவியையும் கணுக்களையும் ஊனையும் பிரிக்கத்தக்கதாக உருவ குத்துகிறதாயும் இருதயத்தின் நினைவுகளையும் யோசனைகளையும் வகையறுக்கிறதாயும் இருக்கிறது. நோ காம்ப்ரமைஸ். சும்மா சிதைச்சு இந்த கரியை வெட்டும்போது சிதைக்கிற மாதிரி அது சிதைக்காது, நன்றாக வெட்டும், தெளிவாக வெட்டும். இது இடது பக்கம், அது வலது பக்கம், இது இருள் அது வெளிச்சம் என்று சொல்லி அது தெளிவாக கலப்பமிடம் இல்லாமல் சுத்தமாக துல்லியமாக அது பிரித்து கொடுத்து விடும். ஆம், வேதத்தை நாம் கிரமமாய் தியானிக்கும் பொழுது அது நம்முடைய மனதை மிருதுவாக்கும். அப்படி நம்முடைய மனது மிருதுவாகும் பொழுது அதை கடவுளின் ஆளுகைக்கு அடிபணிந்ததாக கொண்டு வருவது மிகவும் இலகுவாகும். புத்தி இல்லாத பக்தி பிரியமானவர்களே வெறும் சடங்கு, பக்தி இல்லாத புத்தி நாறும் கிடங்கு. மறுபடி சொல்கிறேன், புத்தி இல்லாத பக்தி வெறும் சடங்கு, பக்தி இல்லாத புத்தி நாறும் கிடங்கு. உமது சாட்சிகளை நான் அறியும்படி என்னை உணர்வுள்ளவனாக்கும். Give discernment to me, then I will understand your decrees. ஜெபிப்போம். எங்கள் மகாபெரிய தேவனே, இந்த அருமையான தியானத்திற்காக நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். உடனடியாய் கீழ்ப்படிய நீர் விரும்புகிறீர், நாங்கள் உள்ளபடியே உமக்கு கீழ்ப்படிய விரும்புகிறீர், அதே வேளையில் உணர்வோடும் நாங்கள் கீழ்ப்படிய நீர் எதிர்பார்க்கிறீர். கர்த்தாவே, தாவீதோடு கூட சேர்ந்து நாங்களும் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, உம்முடைய கற்பனைகளை நாங்கள் அறிந்து கொள்ளும்படி அவைகளுக்கு நாங்கள் கீழ்ப்படியும்படி எங்களை உணர்வுள்ளவர்களாக்கும். ஆண்டவரே, கர்த்தாவே, உம்முடைய திருவசனத்தை திரும்ப திரும்ப படிப்பதினால் அந்த கூரிய கத்தியின் மூலமாக எங்களுடைய வாழ்க்கையில் உள்ள எல்லா பகுதிகளும் தெளிவாக தேவையற்ற காரியங்கள் அவற்றிலிருந்து கலற்றிவிடப்படத்தக்கதாக வெட்டி எரியப்படத்தக்கதாக கர்த்தாவே நீர் எங்களை வழிநடத்த வேண்டும் என்று செபிக்கிறோம். சம்மட்டியை போன்ற அந்த திருவசனத்தை திரும்ப திரும்ப வாசிப்பதினாலே எங்கள் இருதயம் எப்பொழுதும் மிருதுவாயிருந்து கர்த்தாவே உமக்கு முன்பாக பணிவோடும் அடிபணிதலோடும் உண்மையாகவும் உத்தமமாகவும் வீடெங்கும் கீழ்ப்படிந்த ஒரு மோசையைப் போலவும் வீடெங்கும் உண்மை உள்ளவராயிருந்த நம்முடைய குமாரனாய் இயேசு கிறிஸ்துவை போலவும் எங்கள் வாழ்க்கையை துவக்கம் முதல் முடிவு வரை எங்கள் ஆண்டவருக்கு கீழ்ப்படிதலாகவே இருக்க வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த தியானத்திற்காக நாங்கள் உம்மை துதிக்கிறோம். வெறுமனே கேட்காதபடி எங்களை வஞ்சிக்காதபடி இதன்படியே செய்ய கர்த்தாவே உம்முடைய கிருபை தாரும், அருள் தாரும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள பிதாவே. ஆமேன்.
2: நல்லவனையும் உத்தமனையும் உன் கண்கள் தேடியிருந்தால் அதில் துளியும் நான் இல்லை, அதன் வாசனையும் எனக்கு இல்லை. சற்றும் தகுதியில்லாத என்னையும் நல்லவனாய் நீதிமானாய் மாற்றிய உம்முடைய இரக்கங்கள் ஆச்சரியமே, உம்முடைய தயவுகள் பெரியதே. இதோ அதை

எங்கள் தகப்பனே வணங்கா கழுத்துள்ள ஜனம் என்று அறிந்திருந்தோம். உம்முடைய தாசனாகிய மோசேயை அனுப்பி தம் ஜனத்தை எகிப்தின் சிறையிருப்பில் இருந்து விடுவித்த தேவன், தகுதியில்லாத புறஜாதிகளாகிய எங்களுக்கு உம்முடைய ஒரே பேரான குமாரன் இயேசு கிறிஸ்துவை கிருபாதார பலியாய் கொடுத்து சிலுவையில் அவர் சிந்தின இரத்தத்தினால் பாவ கட்டுகளில் இருந்து விடுவித்து எங்களையும் சொந்த ஜனமாய் மாற்றினீரே. நீரே எங்களுக்கும் எங்கள் சந்ததிகளுக்கும் தலைமுறை தலைமுறையாக தெய்வமாய் இருப்பீராக.

பிறந்த நாள் அப்படின்னு சொல்லும் பொழுது குழந்தையா இருக்கும் பொழுது அவங்களுக்கு எப்படா பிறந்த நாள் வரும்னு ரொம்ப காத்துக்கிட்டு இருப்பாங்க. ஆனா அவங்களே அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா வளர்ந்து படிச்சு முடிச்சு வேலை அப்படிலாம் போகும் பொழுது நாளடைவில் அவங்களுக்கு இந்த பிறந்த நாள் அப்படிங்கிறது ஒரு கவர்ச்சிகரமா இருக்காது. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா அவங்களுக்கு வந்து பலவிதமான பொறுப்புகள் இருக்கும். நீங்கள் சிறு பிள்ளைகளாக இருந்தால் அம்மா அப்பாட்ட கேட்டு பாருங்க, அவங்களுக்கு பிறந்த நாள் அப்படின்னு சொன்னால் நாம் விஷ் பண்ணலாம், ஆனால் சிறு வயதில் இருந்த அந்த அளவுக்கான ஒரு பெரிய சந்தோஷமோ அல்லது அதை குறித்ததான ஒரு ஈர்ப்போ பெருசாக இருக்காது. ஏன்? ஏன்னா அவங்க அதையெல்லாம் கடந்து ஒரு பெரிய பொறுப்புல இருப்பாங்க. நிறைய பேர் பிறந்தநாளே மறந்துடுவாங்க, இன்னைக்கு சொன்னா ஓ அப்படியான்னு கேட்பாங்க. பிறந்தநாளே தெரியாதவங்க எல்லாம் இருக்கிறாங்க. டீச்சர் வந்து அவங்களா ஒண்ணு எழுதிக்கிட்டாங்க, அன்னைக்கு வாத்தியார் வந்து இப்படி கையை சுத்தி காதை தொட சொல்லுவாரு, அப்படி தொட்டுட்டா அவருக்கு பிடிச்சமான ஒரு பிறந்த நாளை எழுதிக்குவாரு, இப்படி எல்லாம் இருக்கக்கூடியவங்களும் இருக்கிறாங்க. ஆனால் பிறந்த நாளை குறித்து நாம என்ன பார்க்க முடியும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு பெரியவர் இடத்துல ஒரு இளைஞன் போய் கேட்டான், ஐயா பிறந்த நாளைக்கு உங்களுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு கேட்டேன், உங்க பிறந்த நாளைக்கு உங்களுக்கு என்ன கிடைக்கும்? அவர் ஒரே ஒரு பதிலை சொன்னார், இப்ப நான் சொல்லுகிற பதிலுக்கும் நீ சொல்லுகிற பதிலுக்கும் ஒரு வித்தியாசம் இருக்கு. இப்ப நான் உன்னை திரும்பி கேட்கிறேன், உன் பிறந்த நாளுக்கு என்ன கிடைக்கும்? அவன் சொன்னா, எனக்கு வந்து கேக் இருக்கு, எனக்கு வந்து பிரசன்டேஷன்ல நிறைய பேர் கொடுப்பாங்க, ட்ரெஸ் வாங்கி தருவாங்க, பொம்மைகள் வாங்கி தருவார்கள். சரி, நான் இப்ப நீங்க கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லிட்டேன், இப்ப நீங்க சொல்லுங்க உங்க பிறந்த நாளைக்கு என்ன கிடைக்கும்? அவன் சொன்ன, என் பிறந்த நாளைக்கு எனக்கு அதிகப்படியான வயசு மட்டும்தான் கிடைக்கும்னு சொன்னேன், வேற எதுவுமே இல்லை. ஒவ்வொரு பிறந்த நாளைக்கும் எக்ஸ்ட்ரா நமக்கு என்ன கிடைக்குது? வயசு கிடைக்குது. சிறு பிள்ளைகளுக்கு கொஞ்ச நாள் வயதாக சந்தோஷமா இருக்கும். நான் 10 வயசு தெரியுமா, அவங்ககிட்ட போய் நீங்க 5 வயசுன்னு சொல்லி பாருங்க. ஆனா அவங்களே அப்படி ஒரு 25 வயசு 30 வயசு போனதுக்கு அப்புறம் என்னது உங்க வயசு 30 அப்படின்னு சொல்ல தயங்குறாங்க. எல்லாமே நம்மளுடைய பார்க்கக்கூடிய பார்வையில வித்தியாசமாகிறது. அந்த காலங்கள் நமக்கு சில இடங்கள்ல சந்தோஷத்தை தருகிறது, டைம் பீரியட். சில இடங்கள்ல அதே காலங்கள் நமக்கு வருத்தத்தை தருகிறது. நீங்க எந்த பொருளை வாங்கினாலும் சரி, எக்ஸ்பைரி டேட் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. அந்த இடத்துக்கு நெருங்க நெருங்க நெருங்க பாத்தீங்கன்னா, ஒண்ணு அதை எப்படியாவது பயன்படுத்தியே ஆக வேண்டும். ஒன்ஸ் அது பயன்படுத்தாமல் விட்டு விட்டால் அதை அப்படியே தூக்கி குப்பையில போடணும். அப்ப ஒரு டைம் பீரியட் அப்படின்னு வரும்பொழுது சில சமயங்களிலே அது நமக்கு சந்தோஷம் இருக்கு, சில சமயத்துல அது பயத்தை கொடுக்கக்கூடியதா இருக்கு. இப்ப பிறந்த நாள் அப்படிங்கிற அந்த வார்த்தையை எடுத்துக்கொள்ளுங்க. அதுல பிறப்பு என்று ஒன்று இருக்கிறது, நாள் என்று ஒன்று இருக்கிறது. இந்த நாள் அப்படிங்கிறது டைமை குறிக்கிறது, காலத்தை குறிக்கிறது. பிறப்புங்கிறது நடந்த ஒரு சம்பவத்தை குறிக்கிறது. இதுல நான் அதிகமா பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நிறைய பேர் பிறப்பை விட்டுவிட்டு நாளை மையப்படுத்துவார்கள். எப்பொழுது நாம் அந்த பிறப்புங்கிற ஒன்றை விட்டுட்டு பெருசாக அதற்கு முக்கியத்துவம் கொடுக்காம அந்த நாள் அப்படிங்கிறதுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறோமோ, அப்பொழுது பிறப்பை குறித்ததான தாற்பரியங்களை நாம் கவனிக்க தவறி விடுவோம், பிறப்பினுடைய அதிசயங்களை பார்க்க தவறி விடுவோம். அநேகருக்கு பார்த்தீங்கன்னா அந்த நாள் அதிகமான இம்பார்ட்டன்ட். திருமணத்தில் நீங்கள் பார்த்துருக்கிறீங்களா, திருமணம் ஆனதுக்கு அப்புறமும் கூட திருமண நாளுக்கு கொடுக்கக்கூடிய இம்பார்ட்டன்ட்டை திருமணத்திற்கு கொடுக்க மாட்டோம். திருமண நாள் கணவன்ட்ட அடிக்கடி மனைவி கேட்பாங்க, நம்ம மேரேஜ் டேட் உங்களுக்கு ஞாபகத்தில் இருக்கா? மேரேஜுக்கு கொடுக்கக்கூடிய இம்பார்ட்டன்ட்டை சில வேலைகளில் நாம காலத்துக்கு கொடுத்து கொண்டிருப்போம், அல்லது சில இடங்களில் திருமணத்தில் பயன்படுத்தக்கூடிய பொருள்களுக்கு கொடுக்கக்கூடிய இம்பார்ட்டன்ட், அது தாலி ஆகட்டும் மோதிரம் ஆகட்டும், இவைகளுக்கு கொடுக்கக்கூடிய இம்பார்ட்டன்ட்டை திருமணத்திற்கு கொடுக்க மாட்டோம். அது போல இந்த பிறந்த நாள் அப்படிங்கிறதுல பாத்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் நமக்கு இம்பார்ட்டண்டா இருக்கும். பிறப்பை குறித்த விஷயத்துல நம்ம கோட்டை விட வாய்ப்பு இருக்கு. பிறந்த நாள் சொல்லும் பொழுது அங்க கேக் ஞாபகத்துல வரும், மெழுகுவத்தி ஞாபகத்துல இருக்கலாம், அல்லது இன்னும் குழந்தைகளுக்கு பல விஷயங்கள் ஞாபகத்துல இருக்கலாம். ஆனால் பைபிள் ஒரு விஷயத்தை குறித்து நமக்கு ஞாபகப்படுத்துகிறது. அதை உங்களுக்கு நான் வாசித்து காண்பிக்க விரும்புகிறேன். சங்கீதம் 139:14 வசனத்தை பாருங்களேன், எப்படி இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, நான் பிரமிக்கத்தக்க அதிசயமாய் உண்டாக்கப்பட்டபடியால் உம்மை துதிப்பேன். ஆனா இதனுடைய ஆங்கில பதிப்புகளிலும் வேறு சில மொழிபெயர்ப்புகளிலும் பாத்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா ஒரு வார்த்தை வருகிறது. நம்ம வச்சிருக்கிற அந்த பழைய அந்த பவர் மொழிபெயர்ப்புல அந்த வார்த்தையை காணோம். ஒருவேளை இதுக்கு அப்புறம் வரக்கூடிய ரிவைஸ்டு வெர்ஷன்ல அதை மாத்துவாங்க அப்படின்னு நம்ம நம்பலாம். உண்மையிலே பாத்தீங்கன்னா அங்க எப்படி இருக்கு தெரியுங்களா வசனம், உங்களுக்கு நான் வாசித்து காண்பிக்கிறேன். அதனுடைய ஆங்கில பதிப்பை பார்த்தீங்கன்னு சொன்னா, ஐ வில் பிரைஸ் யூ, நான் உம்மை துதிப்பேன். எதற்காக அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஐ ஆம் ஃபியர்ஃபுல்லி அண்ட் வண்டர்ஃபுல்லி மேட். நான் அதிசயத்தக்க விதமாக படைக்கப்பட்டிருக்கிறேன். அதிசயத்தக்க விதமாக மாத்திரமல்ல, பயப்படத்தக்கதாகவும் படைக்கப்பட்டிருக்கிறேன்.
அங்க பாத்தீங்கன்னா ஃபியர்ஃபுல்லி அப்படிங்கிற ஒரு வார்த்தை கேத்தலிக் மொழிபெயர்ப்புல எப்படி இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அஞ்சத்தகு வியத்தத்தகு முறைமையிலே நீர் என்னை படைத்ததால் நான் உமக்கு நன்றி நவில்கின்றேன் அப்படின்னு போட்டிருக்கு. அது என்ன, எதற்காக பயப்படத்தக்க விதமாக அதிசயத்தக்க விதமாய் நாம் படைக்கப்பட்டிருக்கிறோம், ஏன் அந்த வார்த்தை வருகிறது? ஐ ஆம் ஃபியர்ஃபுல்லி மேட் அப்படிங்கிற வார்த்தை ஏன் வருது? ஏன் வருதுன்னு கேட்டீங்கன்னா, இந்த சங்கீதக்காரர் தன்னுடைய படைப்பினுடைய அதிசயத்தை பார்க்கிறார். எப்பொழுதெல்லாம் நம்மளுடைய சிந்தைக்கு மேலாக பிரம்மாண்டமான ஒன்றை பார்க்கிறோமோ ஆட்டோமேட்டிக்கா தானாகவே அங்கு பயம் வருகிறது. அது நமக்கு ஆச்சரியத்தை கொடுக்கலாம், அதே சமயத்துல அங்கு பயமும் வருகிறது. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த அளவுக்கு மனிதனை நேர்த்தியாய் கர்த்தர் படைத்திருக்கிறார் அப்படிங்கிற ஒரு தெளிவு அங்கு உண்டாகிறது. அப்படியே எதேச்சியா நீங்கள் நானும் வரல இந்த உலகத்துக்கு, நம்ம பலமுறை அதை சொல்லிக்கிட்டே இருக்கிறோம். அப்படி நம்பக்கூடிய நம்பிக்கை மிக தவறான நம்பிக்கை. நம்மளுடைய உடலை சற்று ஆராய்ச்சி பண்ணும் பொழுது, சாதாரணமாய் பார்க்கும் பொழுதே நமக்கு அங்கு மிரட்சி தான் ஏற்படுகிறது, அங்கு அதிசயம் ஏற்படுகிறது. அதைத்தான் பைபிள் சொல்லுகிறது. வேதாகமத்துல தாவீது இப்படியாக சொல்லுகிறார், நான் என்னுடைய படைப்பை பார்க்கிறேன், நான் எப்படி படைக்கப்பட்டிருக்கிறேன்னா அதிசயத்தக்க விதமாய் படைக்கப்பட்டிருக்கிறேன், அந்த அதிசயம் எனக்கு பயத்தை ஏற்படுத்துகிறது. உண்மைதான், நாம் படைக்கப்பட்ட விதம் நமக்கு பயத்தை ஏற்படுத்த வேண்டும். ஏன் பயம் வர வேண்டும்? இவ்வளவு நேர்த்தியா என்னை தேவன் படைத்திருக்கிறார்னா அதுக்கு நிச்சயமா ஒரு காரணம் இருக்கும். இவ்வளவு நேர்த்தியான ஒரு பொருளை ஒருவர் படைத்து அப்படியே தூக்கி போட்டுட்டு போக மாட்டாங்க. அப்ப நான் இந்த அளவுக்கு நேர்த்தியாய் படைக்கப்பட்டிருக்கிறேன்னா என்னிடத்திலிருந்து தேவன் எதையோ ஒன்றை எதிர்பார்க்கிறார். நாம கணக்கு கொடுக்க வேண்டிய ஒரு இடத்தில் இருக்கிறோம். இது எல்லாமே எனக்கு பயத்தை கொண்டு வருகிறது. பயப்படத்தக்க விதமாகவும் நான் படைக்கப்பட்டிருக்கிறேன். இப்ப சொல்லுங்க, நம்ம எவ்வளவு நேர்த்தியாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நமக்கு ஜீவனை கொடுத்தவர், சுவாசத்தை கொடுத்தவர், வாழ்வதற்கு சூழலை கொடுத்தவர், இதையெல்லாம் தேவன் நேர்த்தியாய் படைத்திருக்கிறார் என்று சொன்னால் இதை பார்த்துட்டு சந்தோஷம் வருகிறதோ இல்லையோ, ஒரு பயம் வர வேண்டாமா? பயம் வரணும். ஆண்டவரே, இதெல்லாம் ஏன் எங்களுக்கு கொடுத்தீங்கன்னு கேட்கணும். திடீர்னு ஒரு நாள் உங்க அக்கௌண்ட்டை காலையில ஓபன் பண்ணி பாக்குறீங்க, 1 கோடி ரூபாய் வந்துருச்சு, எப்படி இருக்கும்? அடுத்த நாள் திடீர்னு 1 கோடி ரூபாய் வருது, அதுக்கு அடுத்த நாள் 1 கோடி வந்து விழுந்துகிட்டு இருக்கு, சந்தோஷப்படுவீங்களா? பயம் வருமானு கேட்டா பயம்தான் வரும், சந்தோஷம் வராது. இந்த மாதிரி ஒரு பணம் வந்து அப்படி விழுந்துகிட்டு இருந்துச்சுன்னா பயம் வரும். யாரு என்ன ஒரு பெரிய விஷயம் நமக்கு நல்லதே நடந்தாலும் கூட அதிசயத்தக்க விதமாய் நான் படைக்கப்பட்டிருக்கிறேன், அது எனக்கு பயத்தை கொண்டு வருகிறது. உண்மைதான். யோனா அப்படின்னு ஒரு தீர்க்கதரிசி இருக்கிறார். அந்த யோனா தீர்க்கதரிசி கர்த்தரை விட்டு வேறு பக்கம் அப்படி படகுல ஏறி ஓடிக்கொண்டு இருக்கிறார். படகுல இருக்கிறவங்க கேட்கிறாங்க, இந்த படகு அமுழக்கூடிய சூழ்நிலை வருகிறது எதுக்குப்பா அப்படின்னா, அது காரணம் நான் தாங்கிறேன். என்ன சொல்றீங்க? ஆமா, நான் தான் காரணம். என்னைய தூக்கி வெளியில தூக்கி போட்டுட்டீங்கன்னா படகு அமைதியாயிரும். இவங்க நம்பல, இவ ஏதோ பைத்தியகாரத்தனமா உளறி கொண்டிருக்கிறான் போல் இருக்கு அப்படின்னு இவங்க இதை சரி பண்ணிடலாம் அப்படின்னு அவங்க தூக்கி போட மாட்டேங்கிறாங்க. அவங்களுக்கு பயம் இருக்கு, இப்படி ஒருத்தனை தூக்கி போட்டு அவன் ரத்தப்புள்ளி நம்ம மேல விழுந்துட்டா என்ன பண்றது? இவங்க எவ்வளவோ கஷ்டப்பட்டு இருக்கிறாங்க, கடைசியில அவன் எதுக்கு வெயினா கஷ்டப்படுறீங்க, நான் தான் தேவனுக்கு விரோதமா பாவம் செஞ்சேன், என்னை தூக்கி அப்படி கடல்ல போட்டுருங்க அப்படின்னோடனே கடைசியில வேற வழியே இல்லாம அவனை தூக்கி கொண்டு போய் கடல்ல போட்ட உடனே அடுத்த நிமிஷம் அப்படியே கடல் என்பது ஒரு அமர்ந்த தண்ணீரை போல மாறிடுச்சு. அங்கு இருந்தவர்களுக்கெல்லாம் பயம் உண்டாயிற்று என்று வசனம் சொல்லுகிறது. ஏன் பயம் உண்டாயிற்று? அமைதி ஆயிருச்சு, சந்தோஷம் தானே வர வேண்டும், மகிழ்ச்சி தானே வர வேணும், ஆனா அங்கு மகிழ்ச்சி வரல, பயம் வந்தது. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த உலகத்தில் நம்மை விட வேறு ஒன்று, முதல்ல அந்த எண்ணத்துக்கு தான் அந்த படகுல இருக்கிறவங்க வந்தாங்க. உண்மையிலே தேவன் ஒருவர் இருக்கிறாரு போல் இருக்கு, உண்மையிலே நம்மளுடைய கட்டுப்பாடுக்கு மேலாக ஒருவர் நம்மை இயக்கி கொண்டு இருக்கிறார். இதுவரைக்கும் நான் பாட்டுக்கு இஷ்டத்துக்கு போயிட்டு இருந்தேன், வந்துகிட்டு இருந்தேன், தேவனை பற்றிய கவலை இல்லாமல் திரிந்து கொண்டிருந்தேன், ஆனால் இப்பொழுது அப்படி இல்லை, மேலே ஒருவர் இருக்கிறார் என்கிற அந்த உணர்வு நமக்கு பயத்தை கொண்டு வருகிறது. நான் அதிசயத்தக்க விதமாய் படைக்கப்பட்டிருக்கிறேன். மனிதனுடைய படைப்பு அதிசயத்தக்க விதமானது. நம்மளுடைய படைப்புல ஏதாவது ஒண்ணு தேவையில்லாம இருக்கு, அல்லது மோசமா இருக்கு, அல்லது வீணாக இருக்கு, ஏதாவது ஒண்ணு சொல்லுங்க பாக்கலாம், சொல்லவே முடியாது. நான் அடிக்கடி யோசிப்பதுண்டு, இந்த வழி மட்டும் இல்லாவிட்டால் எவ்வளவு நல்லா இருக்கும். திடீர்னு பார்த்தா நடக்கும்போது ஒரு சின்ன அப்படி கால் தடிக்கு விட்டுச்சுன்னு சொன்னா உயிர் போக வலிக்கிறது. எல்லாவற்றுக்கும் வழி எடுக்கிறது ஆண்டவரே, நீங்க மட்டும் வழி இல்லாமல் எங்களை படைத்திருந்தால் எப்படி இருக்கும்? ஆண்டவர் சொல்ல செத்துருப்ப, நீ நைட்டு தூங்கும் போது ஒரு எலி வந்து காலை கடிச்சுக்கிட்டு இருந்தா கூட உனக்கு தெரியாது, எலி குடும்பங்கள் நம்மை சாப்பிட்டு விட்டு போயிடும், ஈஸியா வேலை முடிஞ்சிடும். ஆண்டவர் நமக்கு எது தேவையோ எல்லாவற்றையும் நேர்த்தியாய் படைத்திருக்கிறார். அவ்வளவு தூரம் இதையெல்லாம் பார்க்கும் பொழுது நமக்கு என்ன வரணும்? பயம் வரணுமா? வரக்கூடாதா? பயம் வரணும்.
அந்த பயம் எங்கு செல்ல வேண்டும் என்று சொன்னால் என்னை படைத்தவரை நோக்கி நான் பார்க்க வேண்டும். அவரை நோக்கி தான் பார்த்தார். முதல்ல நான் அதிசயத்தக்க விதமாய் பயப்படத்தக்கதாக நான் படைக்கப்பட்டிருக்கிறதுனாலே உம்மை துதிக்கிறேன் அப்படின்னு சொல்லுகிறார். அடுத்து அவர் பாருங்க எதை மென்ஷன் பண்றாரு பாருங்க, சங்கீதம் 139:15, நான் ஒளிப்பிடத்திலே உண்டாக்கப்பட்டு பூமியின் தாழ்விடங்களிலே விசித்திர வினோதமாய் உருவாக்கப்பட்ட போது என் எலும்புகள் உமக்கு மறைவாயிருக்கவில்லை. என் கருவை உம்முடைய கண்கள் கண்டது. என் அவயவங்களில் ஒன்றாகிலும் இல்லாத போதே அவைகள் அனைத்தும் அவைகள் உருவேற்படும் நாட்களும் ஒரு புஸ்தகத்தில் எழுதியிருந்தது. நம்ம இருக்கக்கூடிய அந்த ஒரு செல்லுல வந்து பலவிதமான ப்ரோக்ராம்ஸை தேவன் எழுதி வச்சிருக்கிறார். நான் இப்படி யோசிச்சேன், ஒரு கழுதையினுடைய ஒரு செல்லை எடுத்து பார்த்தா அது ஒரு செல் அப்படியே கருவாய் உருவாகும்போது

0: நேர்த்தியாய் வருகிறது. எந்த அளவுக்கு தேவன் நம்மை நேர்த்தியாய் படைச்சிருந்தா இப்படி நாம ஒரு அற்புதமான ஒரு உயிரினமாக ஒரு மகுடம் சூட்டப்பட்டவராக நாம் இருக்கிறோம். என கண்பானவர்கள் இதை ஏன் திரும்ப திரும்ப சொல்றேன்னா, நாம் பயப்பட வேண்டும், கர்த்தருக்கு அஞ்சி நடக்க வேண்டும். உங்க வாழ்க்கைய நீங்க வீணடிச்சிடாதீங்க. உங்களுக்கு பயம் வர வேண்டும், விளையாட்டாக எடுத்துக்கொள்ளாதீங்க. தேவன் என்னிடத்துல சொல்லுகிறது ஒன்றே ஒன்றுதான், உன்னை படைத்தவரை அறிகிற அறிவு. இப்போ இந்த உலகத்துக்கு நாம் வந்துட்டோம், அதற்கு நீங்கள் நானும் ஒன்றும் செய்யலை. இந்த உலகத்துக்கு வர்றதுக்கு நீங்கள் எதுவும் செய்யலை. இனி ஒரு உலகத்தை தேவன் வைத்திருக்கிறார். அந்த உலகத்துக்கு நீங்கள் போகணும்னா அது உங்கள் கையில் தான் இருக்கு. இந்த உலகத்துக்கு வர்றதுக்கு நீங்கள் நானும் எதுவும் செய்யவில்லை. ஆனால் இனி ஒரு உலகம் இருக்கிறது, அதற்கு எதுவுமே செய்யாமல் திடீர்னு அங்கே போய் பறக்க மாட்டோம். இங்கே நீங்கள் என்ன செய்கிறீங்களோ, நீங்கள் என்ன முடிவெடுக்கிறீங்களோ, உங்களை இன்னொரு உலகத்திற்கு தேவன் நாடு கடத்த போறாரு, வேற ஒரு இடத்துல போய் வைக்க போறாரு. நீங்க இங்கிருந்து அமெரிக்கா போகணும், கனடா போகணும்னா அப்படி நீங்களா போயிட முடியாது. நீங்க பாஸ்போர்ட் வாங்கணும், விசா எடுக்கணும், வேலை செய்யணும், பணம் இருக்க வேண்டும், இவ்வளவையும் நீங்க செய்யணும். ஆண்டவர் பரலோகமாகிய ஒரு உலகத்தை ஏற்படுத்தி வச்சிருக்கிறாரு, அதுக்கு போகணும்னா நீங்க தான் முடிவெடுக்கணும். அப்ப பிறப்பு என்று சொல்லும் பொழுது நமக்கு ஞாபகத்துல வருது, இந்த உலகத்துல நான் எப்படியோ பிறந்துட்டேன், ஆனால் இனி ஒரு உலகத்துல நான் போகணும்னு சொன்னா அது என் தகப்பனுடைய கையில் இல்லை, வேறு உறவினர்களுடைய கையில் இல்லை, என் கரங்களில் இருக்கிற என் கையில தான் இருக்கு. கண்பானவர்களே, இந்த வேளையில நாம் இதை மாத்திரம் சீர்தூக்கி பார்க்கலாம். நான் பிறந்திருக்கிறேன், மறுபடியும் பிறந்திருக்கிறேன். நான் தாயின் தகப்பன்மாரும் எனக்கு பிறப்பை கொண்டு வந்து விட்டார்கள், ஆனால் இப்பொழுது தேவன் மறுபடியும் நீ பிறக்க வேண்டும் என்று சொல்லுகிறார். ஒவ்வொரு பிறந்த நாளும் நமக்கு இதை ஞாபகப்படுத்தட்டும், நான் இந்த உலகத்துல பிறந்துட்டேன், அதுக்காக நான் எது செய்யலை, ஆனால் நான் மறுபடியும் பிறக்க வேண்டும். என்ன செய்ய வேண்டும்? ஒன்னே ஒண்ணுதான், நம்மை படைத்தவர் நம்முடைய வாழ்க்கையில ஒரு விஷயத்தை பார்க்கிறார். மகனே, நான் படைக்கப்பட்ட போது நீ அப்படி இல்லை, நீ பாவத்திலே விழுந்திருக்கிறாய். அப்ப நானே உன்னை ரட்சிக்க கிறிஸ்துவாக, மேசியாவாக இந்த உலகத்திற்கு வருகிறேன். நான் உன்னை ரட்சிக்க ஆயத்தமாக இருக்கிறேன். என்னால் உன்னை ரட்சிக்க முடியும், நீ அதை நம்புகிறாயான்னு கேட்கிறேன். எப்பொழுது ஒரு நபர் தான் பாவத்தில் இருக்கிறேன், நான் இந்த உலகத்துல ஆதியில படைக்கப்பட்ட விதமா இல்லை, என்னுடைய வாழ்க்கையில தப்பு இருக்கிறது, பிரச்சனைகள் இருக்கிறது, எப்போ ஒருத்தர் உணர்கிறாரோ அந்த நிமிஷம் அவர் இயேசு கிறிஸ்துவை நோக்கி பார்க்கிறார். கிறிஸ்துவனிடத்தில் மீட்பு இருக்கிறது, கிறிஸ்துவனிடத்தில் மன்னிப்பு இருக்கிறது, கிறிஸ்துவனிடத்துல மாத்திரமே மன்னிப்புகள் உண்டு. அவர் சொல்லுகிறார் யோவான் 14:6, நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன் என்று சொல்லுகிறார். ஐ ஆம் த வே என்று சொல்லுகிறார். பல வழிகள் இருந்தால் அப்படி சொல்லி இருக்கவே முடியாது. யார் இதை சொல்ல முடியும்? நம்மை படைத்த தேவன் மாத்திரம்தான் அப்படி சொல்ல முடியும். ஒரே ஒரு வழி மாத்திரம்தான் நீங்கள் அந்த உலகத்தை அடைவதற்கு, பரலோகத்தை அடைவதற்கு, தேவனை அடைவதற்கு, ஒன்லி ஒன் வே. அது வழி என்று நீங்கள் பார்க்கிறீங்க, ஆனால் வசனம் சொல்லுகிறது அந்த கிறிஸ்துவே அந்த வழி என்று சொல்லுகிறது. நீங்கள் இருந்த இடத்திலும் சரி, வீட்லையும் சரி, எந்த இடத்துல வேண்டுமானாலும் இருந்து கொண்டு உங்களை பார்த்து கொண்டிருக்கிற தேவனை நோக்கி நீங்கள் ஜெபிக்க முடியும். ஆண்டவரே, பரலோகம் செல்லுவதற்கு நீங்கள் மாத்திரமே வழி என்று நான் கேள்விப்பட்டேன், அது உண்மை. ஏன்னா என் வாழ்க்கையில பாவம் இருக்கிறது, இதிலிருந்து எனக்கு மன்னிப்பை கொடுங்க, நீங்க மாத்திரம்தான் எங்களை ரட்சிக்க முடியும். இந்த அறிவு, இந்த உணர்வு தான் உங்களை மாற்றப்போகிறது, உங்களை மறுபடியும் பிறக்க செய்ய போகிறது. சோ பிறப்பு நமக்கு பெரிய நாம செய்யக்கூடிய சாதனை அல்ல, மறுபடியும் பிறக்கக்கூடிய அந்த பிறப்பு தான் உண்மையான சாதனை. அல்லாவிட்டால் நம்மளுடைய வாழ்க்கை முழுவதும் எவ்வளவு சந்தோஷமாக வாழ்ந்தாலும் அது தற்காலிக சந்தோஷம்தான், முழுக்க முழுக்க வேதனை. இனி வரும் உலகம் நமக்கு கிடைக்காது. என கருமையானவர்களே, பிறப்பின் நாளிலே இந்த சத்தியத்தை உங்களோடு பகிர்ந்து கொள்ள கர்த்தர் அடியனுக்கு கொடுத்த கிருபைக்காக நன்றி செலுத்துகிறேன். தேவனால் பிறப்பது உலகத்தை ஜெயிக்கும் என்று வசனம் சொல்லுகிறது. அதனால நாம் உலகத்தை ஜெயித்தவர்களாக, தேவன் நம்மை படைத்த நோக்கத்தை நிறைவேற்றினவர்களாக நாம் இந்த உலகத்தை விட்டு இனி வரக்கூடிய உலகத்திற்கு நாம் கடந்து போகலாம். இதுவரைக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நீங்கள் நம்பவில்லை, அல்லது எனக்கு அதை பற்றி எந்த கவலையும் இல்லை என்ற ஒரு எண்ணத்தோடு நீங்கள் இருந்திருந்தால் தயவு செய்து அதை மாற்றிக்கொள்ளுங்கள். அல்லது பேருக்கு ஏதோ ஒரு தேவனை நான் பின்பற்றி கொண்டிருக்கிறேன் என்று இருந்தால் அதையும் மாற்றிக்கொள்ளுங்கள். நம்மை படைக்க அந்த படைப்பு அல்லது என்னுடைய சரீரத்தை பார்க்கும் பொழுதே அது அதிசயமாக மாத்திரமல்ல, பயப்படக்கூடிய ஒரு சூழலை உருவாக்குகிறது. அதனால நாம் பயந்து பணிந்து குனிந்து நம்மை படைத்த தேவனை நோக்கி நம்மளுடைய மனதை திருப்புவோம். அவருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோம்.
1: மிகவும் பரிசுத்த

0: பரிசுத்த ஆவியே இறங்கி வந்திரே.
1: ஆவியானவரே, உங்க பலத்தினால உங்க வரங்களால எங்களை நிரப்புங்கப்பா. உங்க நாமத்தை மகிமைப்படுத்த, உங்க அபிஷேகத்தால் எங்களை மூடிக்கொண்டு எங்களை நடத்துங்க.

0: சிந்திப்போம், செயல்படுவோம்.
1: பிள்ளைங்களை வளர்க்கறதுல நாம ரொம்ப கவனமா இருக்கணும். அன்பு செலுத்துதல் வேறு, செல்லம் கொடுத்தல் வேறு அப்படிங்கறதே நமக்கு தெரியல. அரவணைப்பு, கட்டி அணைத்தல், தொடர்பில் இருத்தல், தன் வேலையை தானே செய்ய ஊக்கப்படுத்துதல், உணர்வுகளை மதித்தல், இதெல்லாம் அன்பு செய்தல்ல அடங்கும். இதெல்லாத்தையும் நாம நம்முடைய குழந்தைங்களுக்கு கட்டாயம் கொடுக்கணும். செல்லம் கொடுத்தல்னா குழந்தைங்களால செய்ய முடிகிற விஷயங்களையும் நாமே செய்யறது, சதா புகழ்றது, கைகாட்டி கேட்கிற எல்லாத்தையும் வாங்கி கொடுக்கறது, அடம்பிடித்தலை ஏத்துக்கிடுறது, ஒழுக்க மீறல ரசிக்கிறது, இதெல்லாம் செல்லம் கொடுத்தல். குழந்தைக்கு உட்கார தெரிஞ்சதும் உணவு ஊட்டி விடுறத நிப்பாட்டிடணும். தட்டில் இருக்கும் சோற்றை சிந்தி சிதறி தனக்கு தேவையானதை குழந்தையே அள்ளி எடுத்து சாப்பிடும். ஆனா செல்லம் கொடுக்கும் பெற்றோர் பள்ளிக்கு போகும் பிள்ளைங்களுக்கும் ஊட்டி விடுறாங்க. நடக்க தெரிஞ்ச குழந்தைங்களை தூக்கிக்கிட்டு அலையக்கூடாது. தத்தி தத்தி நடக்கும் போதே குழந்தைங்க பெருக்குமாற எடுத்துக்கிட்டு வீட்டை பெருக்க முயற்சி செய்யும். பெண் குழந்தைனா இதெல்லாம் இப்ப செய்ய வேண்டாம்னு சொல்றோம். ஆண் குழந்தைனா இதெல்லாம் நீ எப்பவுமே செய்யக்கூடாதுன்னு சொல்றோம். ஆனா குழந்தைங்க ஆண் பெண் பேதமில்லாம எல்லா வேலைகளையும் செய்ய விருப்பம் காட்டுறாங்க. சின்ன வயசுலேயே அவங்கள நம்ம எதையும் செய்ய விடாம கெடுக்கிறோம். சின்ன வயசுலேயே துவைக்கிறது, வீட்டை சுத்தமா வச்சுக்கிறது, சமைக்கிறது இப்படி அடிப்படை வேலைகளுக்கு நாம அவங்கள பழக்கிறதே இல்லை. வீட்டுல செய்ய எந்த வேலையும் இல்லைங்கிறதுனால அவங்க பிற்பகல் வரைக்கும் தூங்குறாங்க. நள்ளிரவு கடந்தும் செல்போன்ல மூழ்கி கிடக்குறாங்க. இன்றைய இளைஞர்கள் சோம்பேறிகளா மாறியதற்கு காரணம் அவங்களுக்கு பெற்றோர் சின்ன வயசுல இருந்தே கொடுத்த செல்லம் தான். குழந்தைங்களை கைக்குள்ள இருந்து விடுதலை செய்யுங்க. அவங்க உங்களை விட்டு வெளியேறி கல்வி கற்கவும், பொருளீட்டவும், தனக்கென துணையை அமைச்சுக்கிடவும், போகும் இடங்களில் நல்லவர்களா கருதப்படவும் வேணும். அந்த சமூக வாழ்க்கைக்கு சின்ன வயசுல இருந்தே அவங்கள தயார்படுத்துங்க. கட்டுப்படுத்தும் போது குழந்தைங்களுக்கு கஷ்டமா தான் இருக்கும். ஆனா பிற்காலத்துல அது நல்ல பலனை தருமே. இதத்தான் வேதாகமமும் சொல்லுது. எந்த சிக்ஷையும் தற்காலத்தில் சந்தோஷமாய் காணாமல் துக்கமாய் காணும். ஆகிலும் பிற்காலத்தில் அதில் பழகினவர்களுக்கு அது நீதியாகிய சமாதான பலனை தரும்.